உள்ளவரே நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே அப்பா உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர், போதுமானவருக்கு அதிகமானவர். துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தை கொடுத்ததுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இப்பொழுது கத்தாவே என்னை மறைத்து நீங்கள் பேச வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வழிபாடுகளுக்காக ஜபிக்கிறோம் கத்தாவே சுவாமி. கேட்கிற உறவுகளுக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் சென்றடைய வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று உங்களுக்கு சாட்சிகளாய் உலகெங்கும் சென்று ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய் உங்களுடைய பிள்ளைகளாய் மாற வேணுமாய் ஆண்டவரே. எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இந்த நாளிலும் கூட 23 சங்கீதத்திலே இருந்து சில காரியங்களை பார்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 23 சங்கீதம் என்றதும் எங்களுக்கு முதலிலே நினைவுக்கு வருகின்றதானதொரு காரியம், நாங்கள் ஆரம்ப காலகட்டங்களிலே நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது நாங்கள் சண்டே ஸ்கூலிலே ஆரம்பத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு சங்கீதம். ஆனால் இந்த சங்கீதத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமே, ஆனால் இந்த சங்கீதத்தை வேதாகமத்தை பார்க்காமலே நம்மால் அநேகராலே அந்த சங்கீதத்திலே உள்ள 6 வசனங்களையும் எங்களாலே ஞாபகமாக சொல்லக்கூடியதாக நாங்கள் அப்படியாக சிறிய வயதிலே இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டதுனாலே அது எங்களுடைய மனதிலே எல்லோருடைய மனதிலேயும் கூட ஒரு ஆழமாக பதிந்த ஒரு சங்கீதமாக இருக்கின்றது. அதோடு மாத்திரமல்ல, இந்த சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6 விதமான ஆசீர்வாதங்களை இந்த 6 வசனங்களிலே வைத்திருக்கிறதையும்
நாங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது நாங்கள் அதையும் கூட நாங்கள் நினைவிலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த இடத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை முதலிலே நாங்கள் பார்ப்போமே ஆனால் இந்த முதலாவது வசனம் இந்த சங்கீதத்திலே ஒரு முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. என்று சொன்னால் தாவீது ராஜா அந்த இடத்திலே சொல்லுகின்றார், கர்த்தர் என் மேற்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றபடியாக அவர் சொல்லுகின்றார். அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் வந்து அந்த இடத்திலே கர்த்தர் எங்கள் மேற்பரா இருக்கிறார் என்று சொல்லவில்லை, அவர் அந்த இடத்திலே கர்த்தர் என் மேற்பரா இருக்கிறார் என்று அந்த இடத்திலே அவர் எழுதியிருக்கிறதை பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் அந்த நாட்களிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் தாவீது ராஜாவுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போமே ஆனால் அவர் சின்ன சிறு பையனாக இருந்த பொழுது அவருடைய வேலை வந்து ஆடுகளை மேய்க்கின்றதான ஒரு வேலை தான் அவருக்கு அந்த நாட்களிலே இருந்தது. அது தகப்பனாருடைய அந்த ஆடுகளை அவர் அந்த வயல் வழிகளிலே மேய்த்து வருவார். அப்படியாக அந்த ஆடுகளை மேய்க்கின்ற வேளையிலே அந்த மேய்ப்பனாக இருந்த அந்த சின்ன சிறிய தாவீது அந்த நேரங்களிலே ஒரு வாத்திய கருவி ஒன்று அவரிடம் இருக்கும், அதாவது அந்த கிண்ணாரம். அந்த கிண்ணாரத்திலே ராகங்களை வாசித்து ஆண்டவராகிய இயேசுவை குறித்து பாடல்களை பாடி ஆண்டவராகிய இயேசுவை துதித்து ஸ்தோத்திரித்து அந்த இடத்திலே அவர் ஜெபம் பண்ணி அந்த இடத்திலே அப்படியாக தன்னுடைய ஆடுகளை மேய்த்து வருவார். அப்படியாக இருக்கின்ற பொழுது அவர் சின்ன சிறு வயதிலேயே தாவீது ராஜாவுக்கு வந்து அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசுவோடு ஒரு நல்ல உறவு நல்ல ஐக்கியம் இருந்ததை நாங்கள் மறந்துவிட முடியாது. அப்படியாக இருந்ததனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா காலகட்டங்களிலும் சரி, கஷ்டமான நேரங்களிலும் சரி, சந்தோஷமான நேரங்களிலும் சரி, இன்னுமாக ஆசீர்வாதங்கள் இருக்கின்ற வேளையிலும் சரி, அவருக்கு சத்ருவாக்களால நெருக்கடி வருகின்ற வேளையிலும் சரி, எல்லா வேளையிலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வலது பாரிசத்திலே வைத்திருந்த ஒரு மகனாய் அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னுரிமை கொடுத்து அப்படியாக அந்த சின்ன சிறு வயதிலேயே அவர் நடக்க ஆரம்பித்ததை நாங்கள் மறந்து விட முடியாது. அதோடு கூட அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தாவீது ராஜாவுக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் அந்த இடத்துல இருந்தது, அவர்களுக்கிடையே நல்ல உறவு இருந்தது. அதனாலே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீது ராஜாவை அவருடைய வாழ்க்கையிலே உயர்த்தி வைத்தார். அந்த இடத்திலே இஸ்ரவேல் தேசம் அனைத்துக்கும் அரசனாக அந்த இடத்திலே தாவீது ராஜாவை அங்கு சாமுவேல் தீர்க்கதரிசி கூடாக அங்கு அபிஷேகம் பண்ண பெற்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே தாவீது ராஜா அரசனான பொழுதிலும் கூட அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்து விடவில்லை. அந்த இடத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா காரியங்களிலும் முன் வைத்தவராய் அந்த இடத்திலே ராஜ்ய பாரம் பண்ணுகின்ற அந்த சூழ்நிலையிலே அங்கு தாவீது ராஜாவுக்கு பல யுத்தங்களுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டது. ஆனாலும் அந்த யுத்தங்களுக்கு அவர் போவதற்கு முன்பதாக அங்கு ஆண்டவரிடத்திலே ஜெபித்து ஆண்டவர் சொல்லுகின்ற பதிலை பார்த்து அந்த இடத்துக்கு தான் போகலாமா என்று அந்த இடத்திலே ஆண்டவரிடத்திலே விசாரித்து தான் அவர் அந்த இடங்களுக்கு அதிகமாக செல்வது வழக்கம். அப்படியாக இருந்ததனால்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜாவுக்கு சென்ற இடங்களில் எல்லாம் வெற்றி கிடைத்தது. அதோடு கூட தாவீது ராஜாவுக்கு ஞானம், அறிவு, புத்தி, விவேகம் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக கொடுத்திருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் சத்துருக்களால் அவருக்கு எவ்வளவோ நெருக்கங்கள் வந்தது, சவுலால் நெருக்கங்கள் வந்தது. ஆனால் சவுல் பல சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து காத்திருந்தான் தாவீது ராஜாவை கொல்லுவதற்காக. அப்படியான அந்த காலகட்டங்களிலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜா ஆண்டவரை மறந்து விடவில்லை. அந்த இடத்திலே அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேயும் கூட அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாவீது ராஜா இப்படியாக இருக பற்றி கொண்டிருந்தது போல நீங்களும் நானும் எப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு நாங்கள் நடக்கின்றோம் என்பதை நீங்களும் நானும் இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நாங்கள் வைத்திருக்கின்றோம், எல்லா காரியங்களிலும் அவரை நாங்கள் முன்வைத்து நடக்கின்றவர்களாக இருக்கின்றோமா, எல்லாவிட்டால் ஒரு சில காரியங்களிலே மாத்திரம்தான் நாங்கள் முன்னுக்கு அவரை வைத்திருக்கின்றோமா, எல்லாவிட்டால் அவரை முன்னுக்கு எந்த ஒரு காரியத்திலும் வைக்காமல் அவரையும் அவருடைய வார்த்தைகளையும் தள்ளி எங்களுடைய இஷ்டம் போல நாங்கள் முடிவுகளை எடுத்து எங்களுடைய இஷ்டம் போல நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகின்றோமா என்பதை குறித்து நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த இடத்திலே பாருங்கள், தாவீது ராஜா சொன்னது ஒரு காரியம், கர்த்தரை நான் என் வலது பாரிசத்திலே வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி அப்படியாக
தாவீது ராஜா அந்த இடத்திலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கின்றேன் என்ற அப்படியாக தாவீது ராஜாவை போல உங்களாலும் என்னாலும் இந்த நாட்களிலே நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த நாட்களில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சின்னஞ்சிறிய தாவீது அந்த நாட்களிலே ஆண்டவரோடு கொண்ட ஐக்கியம், அந்த உறவு அப்படியாக தாவீது ராஜாவை ஒரு நல்ல ஒரு பதவியிலே இருத்தியது. அதாவது அந்த இஸ்ரவேல் முழுவதையும் ராஜ்ய பாரம் பண்ணும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு அளவில்லாத அபிஷேகத்தை கொடுத்து அந்த இடத்திலே வழி நடத்தி வந்தது போல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல இன்றைய நாளிலே எப்படியாக எங்களுடைய உறவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கின்றது என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். கஷ்டங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது அந்த இடத்திலே தாவீது ராஜா என்ன செய்வார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிப்பார், அந்த இடத்திலே ஜெபிப்பார், அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவார். அப்படியாக தன்னுடைய கஷ்ட காலங்களிலும் நேரங்களிலும் கூட அப்படியாக ஆண்டவரை நோக்கி அவர் துதித்து அந்த இடத்திலே ஸ்தோத்திரம் பண்ணி அந்த இடத்திலே அவர் காரியங்களை செய்வது வழக்கம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு கடினமான பாதையிலே போகும் பொழுது நாங்கள் எங்களால் அவரை துதிக்க முடிகின்றதா, எங்களால் ஆராதனை செய்ய முடிகின்றதா என்பதை கூட நாங்கள் இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டமோ ஒரு வேதனையோ ஒரு ஒரு பிரச்சனையோ ஒன்று வந்துவிடும் பொழுது அந்த இடத்திலே நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், நாங்கள் சோர்ந்து போய் விடுகின்றோம். சில வேளைகளிலே நாங்கள் எங்களால் ஜெபம் பண்ண முடியாமல் தடுமாறுகின்றோம், ஆண்டவரை துதிக்க முடியாமல் தடுமாறுகின்றோம். இன்னுமாக இதேன ஆண்டவர் எனக்கு இந்த கஷ்டத்தை அனுமதித்தார் என்று கூட நாங்கள் சிந்திக்கின்றவர்களாக நாங்கள் இருந்து விடுகின்றோம். அருமையானது வென்ற பிள்ளைகளே, நாங்கள் அடுத்ததாக ஒரு இன்னும் ஒரு உதாரணத்தை கூட நாங்கள் பார்க்க முடியும். யோபுவுடைய சரித்திரத்திலே நாங்கள் யோபு பக்தனை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக ஒரு பரிசுத்தமானது ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனாலும் கூட அந்த இடத்திலே சத்ருவானவனால் சாத்தானால் அவருடைய வாழ்க்கையிலும் அந்த இடத்திலே சோதனை வந்தது. அப்படியாக அந்த சோதனை வந்த வேளையிலும் அங்கு யோபு என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த இடத்திலே யோபு வந்து ஆண்டவருக்கு எதிராக எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அந்த இடத்திலே அவர் சொன்னதானது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்து கொண்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த இடத்திலே யோபுவை போல எங்களால சொல்ல முடியும். அருமையானது என்னுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாங்கள் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலே எல்லாவிட்டால் எங்களுடைய குடும்பங்களிலே ஏதாவது ஒரு குறை இருந்தால் கூட நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் சோர்ந்து போய் விடுகின்றவர்களாக இருக்கின்றோம். இது சில வேளைகளை ஜெபிக்க கூட முடியாமல் நாங்கள் கஷ்டப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனாலும் கூட இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேகர் எவ்வளவோ கடினமான பாதையிலே போன பொழுது கூட அவர்கள் ஜெபித்தார்கள், துதித்தார்கள், ஸ்தோத்திரம் பண்ணினார்கள், அதோடு கூட அதிகம் அதிகமாய் ஆண்டவரை நேசித்தார்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆதியாகமம் 22 நாங்கள் வாசிக்கின்றோம். ஆபிரகாமை குறித்தும் ஈசாக்கையும் குறித்தும் எத்தனையோ வருடங்களுக்கு பிற்பாடு பிறந்த ஒரு பிள்ளை ஆபிரகாமுக்கு, அந்த வயது சென்ற வேளையிலே தான் ஈசாக்கு பிறந்தார். அப்படியாக இருக்கிற பொழுதும் கூட அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஈசாக்கை தகன பலியிட சொன்ன பொழுதும் கூட அந்த இடத்திலே தயங்காதவராய் அந்த இடத்திலே ஆபிரகாம் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்திலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தவராய் அந்த இடத்திலே ஈசாக்கை அந்த மலைக்கு கொண்டு போன சம்பவத்தையும் நாங்கள் மறந்து விட முடியாது. அப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே அநேகர் அந்த இடத்திலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்களும் கடினமான பாதையிலே போன பொழுது அங்கு ஆண்டவரை துதித்தார்கள், ஜெபித்தார்கள், ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். அப்படியாக ஆண்டவர் மீது அளவற்ற நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த இடத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆபிரகாமுடைய நாட்களிலே அப்படியாக அந்த ஈசாக்கை அந்த மலைக்கு கொண்டு போன பொழுதிலும் அந்த தகன பலிக்காக ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கண்டு அந்த இடத்திலே ஈசாக்கை பலியிடாதபடிக்கு அந்த இடத்திலே தேவதூதன் கூடாக தடுத்து நிறுத்தி அந்த இடத்திலே ஒரு ஆட்டை பலியிடும்படியாக செய்தது மாத்திரமல்ல, அதற்கூடாக ஈசாக்குடைய சந்ததி அப்படியாக ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய கீழ்ப்படிதல். அந்த நாட்களிலே அவர்கள் ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அதே போலத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நடக்கும் பொழுது ஆண்டவரை எல்லா காரியத்திலும் நாங்கள் முன்னுக்கு வைத்து
அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதித்து நாங்கள் அவரோடு கூட நடக்கும் பொழுது இப்படியாக எங்களுடைய சந்ததியையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 23 சங்கீதத்திலே ஒரு விசேஷித்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த முதலாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கு தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லுகின்றார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மேய்ப்பனாக, தனக்கு ஒரு வழிகாட்டியாக, தனக்கு ஒரு தகப்பனாக, அந்த எல்லா இடத்திலேயும் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னுக்கு வைத்து நடந்ததனால் தான் அந்த வசனத்தை அவர் அப்படியாக அவரால் ஆழமாக எழுத முடிந்தது. அதோடு கூட தாவீது ராஜா அநேக சங்கீதங்களை எழுதி இருக்கின்றார். அவர் ஒவ்வொரு சூழ்நிலைகள் வெளக்கூடாக கடந்து போகும் பொழுது எப்படியாக ஜெபிக்கிறார் என்பதையும் கூட நாங்கள் வேதத்திலே நாங்கள் ஒவ்வொரு சங்கீதங்களையும் படிக்கும் பொழுது நாங்கள் ஆராய்ந்து நாங்கள் பார்க்க முடியும். அப்படியாக அவர் ஜெபிக்கும் பொழுது அதுவும் கூட அந்த ஜெபங்களிலும் கூட ஒரு நேர்மை காணப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய உள்ளுணர்வை எல்லாம் ஆண்டவரிடத்திலே வெளிப்படுத்தி அப்படியாக அவர் ஜெபித்த அந்த ஜெபங்களை நாங்கள் ஒவ்வொரு சங்கீதத்திலே வாசிக்க முடியும். அதே போல தான் நீங்களும் நானும் நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுதும் கூட அப்படியாக ஆண்டவருக்கு பிரியமாக எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்களுடைய ஜெபமும் அப்படியாக நேர்மையாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஜெபங்களுக்கு பதில் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி அவரை விடுவித்தது போல உங்களையும் என்னையும் என்ன விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, கஷ்டங்களா இருந்தாலும் சரி, மலை போல வெள்ளங்கள் வந்தாலும் சரி, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கை பகுதியிலே அது என்ன கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது ஒரு இலகுவான காரியம், அவரால முடியும், அவரால எங்களுக்கு உதவி செய்வது என்பது அவருக்கு ஒரு லேசான காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக நீங்களும் நானும் தாவீது ராஜாவை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மெய்ப்பனாய், ஒரு வழிகாட்டியாய், நாங்கள் அவரோடு ஒரு நல்ல உறவு கொண்டு நாங்கள் அவரோடு நடக்கும் பொழுது அவருடைய நாமம் ஒன்றே எங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கின்றார். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி,

போது மையா, போது மேனக்கு போது மையா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நா

0: ஏமி பிரைஸ் தி லார்ட், மியூட்ல போயிட்டு அன்மியூட் பண்ணிட்டு வாங்க சிஸ்டர், மைக் எடுத்து வாங்க. பிரைஸ் தி லார்ட் ஏமி, மியூட்ல போயிட்டு அன்மியூட் பண்ணி வாங்க, மைக் எடுத்து விடுங்க ஏமி. ஏமி பிரைஸ் தி லார்ட் தொடருங்க.
1: இரக்கமுள்ள தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை தந்தவரே ஸ்தோத்திரம். இந்த நேரத்தை கொடுத்ததுக்கா எங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் உங்களை கரம் கூட இருந்ததுக்காய் நன்றி தகப்பனே. அதே போல ஆண்டவரே, இந்த வானொலியை கேட்கின்ற உறவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வசனங்கள் இந்த தேசங்கள் ஆண்டவரே உலகம் அனைத்துக்கும் பரவ வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாதரி சுபாலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மகளோடு கூட இருந்து ஆண்டவரே சுவாமி, இந்த நிகழ்ச்சி முடியும் வரையிலும் கூட இருந்து பலத்தை கொடுத்து ஆண்டவரே நடத்த நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். வரப்போகின்ற ஊழியர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஊழியர்களோடு நீங்கள் பேச வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு.
0: ஏமி அன்மியூட் பண்ணுங்க, திரும்ப மேக்கு போயிட்டுது. ஏமி உங்களோட மியூட்டுக்கு போயிட்டு திரும்ப அன்மியூட் பண்ணுங்க.
1: மகளை ஒப்பு கொடுக்கிறோம், மருமகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். உள்ள இருதய வாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஷியாமி ஒப்பு கொடுக்கிறோம். அவருக்கு நல்ல சரீர சுகத்துக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கரம் அவரோடும் கூட இருக்க வேணுமா, இவரை பராமரிக்கின்ற டாக்டர்ஸோடு கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
0: ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் எல்லாருக்கும் பாரப்பட்டு ஜெபித்தீர்கள். அருமையான துதிய பாடலை பாடிதோட நாமத்தை உயர்த்தினீர்கள். தாவீது கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டபடினால், கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருந்தபடினால், அவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவே ஆண்டார், ராஜாவாக உயர்த்தப்பட்டார். அருமையான வாழ்க்கை வரலாறை கூறி அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த பெரிய காரியங்களை நமக்கு எடுத்து விளக்கினீர்கள். வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். அப்படியாக ஜபித்தீர்கள் எல்லாருக்கும் பாரப்பட்டு அமேன். அப்படியாக ஜபித்து துதித்து வார்த்தையை கொடுத்த உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டுச்சிட எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருந்தால் கர்த்தர் சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவசமாயத்தை கூறுவோம். நன்றி சிஸ்டர்.
1: நன்றி. உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
0: ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி, ஆமீன். நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். சரியா தோன்றோ நேரம் 8:26. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறார். நிச்சயமாக தாவீது உளவாய் கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறார். அவர் சுகத்தில் சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் முன்னாக வச்சதால கர்த்தர் அவரை முன்னாக உயர்த்தி விட்டார், அவர் ராஜாவாக உயர்த்தி விட்டார். தாவீது கொண்ட உடன்படிக்கை உறவில அங்கே நிலைச்சிருந்தார், நிலைக்க வச்சு விட்டார். அப்படி சாதாரண ஒரு மீட்பனை உயர்த்துறது சாதாரண காரியம் அல்ல, ஆனால் கர்த்தரால் எல்லாம் ஆகும். அதுதான் அங்கே இருக்கிற காரியம். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அதான் ஜோ சொல்வார், திருவரி நீ சகலம் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அப்படியாக அவர் செய்ய நினைத்தது தாவீதை கொண்டு என்ன செய்ய நினைத்தாரோ அதை நிறைவேற்றினார். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டோம். அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் இந்த வெளிச்சத்தை காணட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமையும் நாங்கள் தொடர்ந்தும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். உங்கள் சகோதரி இணைகிறேன், என்னோடு இணையுங்கள். வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் காண்போம். ஆமியேன். கத்தப்பாளன், இந்த கிருபையின் தருணத்துக்காக இந்த வாய்தோடு சோசரிக்கிறேன். இந்த நாளில் நாங்கள் செவிப்போம் கத்தப்பாளன் கிருபைக்காக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளை தந்து இந்த ஒளியை தந்த கிருபைக்காக உமக்கு கோடி கோடி சோஸ்ரம். தகப்பனே நீர் பாருங்க கிருபை கொஞ்சமல்ல கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தோடு அடியாளர் கொடுத்த இந்த லசலாக்கியத்துக்காக, இந்த களத்துக்காக, இந்த தளத்தை உங்களுக்காக நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீர். இந்த சங்கம் வானொலிக்காக நன்றி செலுத்துறோம், கோடி சோஸ்திரம் செலுத்துறோம் ஆண்டு. வானொலி ஸ்தாபகரும் ஊழியருமானதற்காய் நன்றி செலுத்துவோம். கொடுத்த தரிசனங்களுக்கு, வழிபாடுகளுக்கு, ஒத்தாசைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதி, அவரோடு இணைந்து ஊழியங்கள் செய்கிற எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதி, குடும்பமாய் ஊழியங்களாய் சபை ஊழியங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நித்திய வெளிச்சத்தின் பகுதியும் ஆசீர்வதி தரும்படியாய் செபிக்கிறோம். தகப்பனே ஊழியரையா காட்சிக்கிறோம். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்த எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம். கத்தாவே அவர்களை தனிப்பட்ட ஊழியங்கள், சபை ஊழியங்கள், கைட்டு சில எல்லா காரியங்களையும் கத்தர் நீர் நிறைவு ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வத்தும் கரத்தில் ஒப்பி செபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல கதாவே கேட்டுக்கிற அன்பு நேர்களுக்காக செபிக்கிறோம். மறுஒழியப்பை கேட்க போற அன்பு நேர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு உள்ளத்திலும் இல்லத்திலும் கிரிய செய்வதாக. உங்களுடைய வார்த்தைகள் வெறுமனே திரும்புவதில்லையே கத்தாவே. அவையோடும் வல்லமையோடும் உள்ள வார்த்தைகள் கத்தாவே, உனே கணக்கனை வேறிருக்கிற வார்த்தைகள், இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் போன்ற வார்த்தைகள், பேதியை ஞானியாக்குற வார்த்தை, ஆத்துமா உயிர்ப்பிக்கிற வார்த்தை, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தரையும் தொடட்டும், விடுதலையாக வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர. அறியாத விட்டாத வலிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிரிய செய்யும்படியா ஒப்பு கொடுத்து வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்படியா கத்தாவை அடிமையும் ஒப்பு கொடுத்து வைக்கிறேன். என் வாயின் வார்த்தைகள் என் இதயத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா. நீ எவ்வளவேன்னு பெருகணும் நான் சொருகணும். கற்றுக்கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் மாறாத நாமத்தை செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாம் ஒன்றை மையப்பட ஒரு பாடலை பாடி நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஆமீன். நாம் ஒன்றை மையப்படுவதாக. சோஷம் சோஷம். அப்பா நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. சோஷம் ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, சோஷம் ஆண்டவரே. எத்த நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதி தேடுவீர். எத்தர்நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதி தேடுவீர். யெகோவா நிசீர் இன்னாலும் ரட்சி தருவீர். யெகோவா நிசீர்.

நாங்க கலங்கலப்பா, எத்தன் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேன்.

ഹരിതമേ കരുത്തോട് തുതിത്തിരുവീ നാമം എൻ ഹരിതമേ കരുത്തോട് തുതിത്തിരുവീ അമീൻ. கர்த்தர் நாமம் எங்கள் புகழிடம், கர்த்தரி நாமம் பலத்து துருகம், நீதிமான் அதற்குள்ளோடி சுகமாய் தங்கியிருப்பான். அப்படியாக அவருடைய நாமத்துக்குள்ள எங்களுக்கு நமக்கு அடைக்கலம் உண்டு. இந்த நாளில் நாங்கள் வார்த்தையை வெளிச்சத்துக்குள்ளாய் கடன் செல்வோம். என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கின்றேன். அப்படியாக சொன்னபடி நடந்தது, சொந்த மொழி விளங்கியது. சொன்னபடி நடந்தது, சொந்த மொழியில் விளங்கியது. என்ன சொன்னபடி நடந்தது, எது சொந்த மொழியில் விளங்கியது என்று சொன்னால், அவர் கடும்பென்று இறங்கிய விதம், அந்த வல்லமை மலை, அங்கே மொழி விளங்கியது. இதை சொன்னபடி நடந்தது, எப்படி சொன்னபடி நடந்தது என்று சொன்னால், அங்கே யோவேலின் புஸ்தகம் 1-ம் அதிகாரம் 2-ம் அதிகாரம் அந்த 28-ம் வசனத்துல சொல்லப்படுது. அதுக்கு பின்பு நான் மாம்சமான சாபர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொற்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அப்ப மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி சொன்னவன் அப்பே அங்க சொன்னபடி எங்கே நடந்ததுன்னு சொன்னால், அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் நடந்தது. அதுதான் அங்கே புதிய மழை பொழிந்தது, அது அபிஷேக மழையாய் மாறினது. பெலன் கொள்ள செய்தார், புது மொழியை கொடுத்தார், புதிய வழியை திறந்தார். அங்கே திறக்கப்பட்ட ஒரு புதிய பாதை உருவானது. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவ்வளவு நாளும் அவ்வளவு இயேசு அங்கே உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு வெளிப்படும் மட்டும், அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடும் இருந்தார்கள். சீஷர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்தார்கள். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையின்படி, அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1-ம் அதிகாரம் 8-ம் வசனத்தின்படி அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடியிருந்தார்கள். அந்த சொன்ன வாக்குத்தத்தின்படி போய் கூடியிருந்தார்கள், ஒருமனப்பட்டவர்களாயிருந்தார்கள். அங்கே பரிசுத்த ஆவியர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, நீங்க எருசலேமின் ஜூதையா முழுதலும் சமாரியா பூமியின் கடைசியின் பரியந்தவும் எனக்கு சாட்சியெல்லாம் இருப்பீர்கள் என்று சொன்னார். அப்படியாக அவர்கள் கூட்டி இருந்தார்கள். அதே அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 1-ம் அதிகாரம் 14-ம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் கூடியிருந்தார்களாம் சொன்னபடி நடக்க. அங்கே இயேசுவின் தாய் மரியா கூட கூடியிருந்தார்களாம். அவர்களுடைய என்ன செய்தார்கள், சீஷர்களோடு உருமனப்பட்டவர் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இன்றைக்கு நாங்க ஒரு சில சூழ்நிலையில் கூடுகிறோம். எப்படி கூடுகிறோம், நம்முடைய சொந்த பேச்சு பேசும், நம்முடைய சொந்த காரியங்களை ஷேர் பண்ணும், நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல, மற்றவரிடத்துல இருந்து ஏதாவது உதவி கிடைக்குமா, இதை சொன்னா இவர்கள் ஏதாவது எங்களை தருவார்களா, செய்வார்களா, பதிலை கொடுப்பார்களா, எங்களோடு இவர்கள் நேரத்தை செலவழிப்பார்களா, இந்த நேரத்தை இவர்களோடு இப்படியா கழித்து விடலாமா என்று சொல்லி நாங்கள் ஒரு அந்த நேரத்தை எப்படியாவது போக பண்ணணும் என்று சொல்லித்தான் நாங்கள் கூடுவோம். எங்களுடைய சுயம் அங்கே வெளிப்படுகிறது, எங்களுடைய தேவை, அதாவது இவர்களோடையே இந்த நேரத்தை செலவழிக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் மாம்சு பலத்தில கூடாத படிக்கு நாங்கள் ஜெபத்திலும் விசுவாசத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டவராய் தேவ சமூகத்தில் நாங்கள் உண்மையான முழுதத்தோடு கூடும் பொழுதும் அங்கே சொன்னபடி நடக்கும். என்ன நடக்கும், நான் ஊற்றுவேன் என்று சொன்னவர், மாம்சமான சாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னதேவன் அங்கே ஊற்றினார், சொன்னபடி ஊற்றினார். நடந்தது, சொந்த மொழியில விளங்கியது. இங்க சொந்த மொழியில விளங்கினா அங்கே அவர்கள் பேசுற அந்த வார்த்தையும், அந்த அப்போஸ்தல நடவடிக்கை 2-ம் அதிகாரத்திலே அங்கே 6-ம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த சத்தம் உண்டான போது, எந்த சத்தம், அவர்கள் வேல் விளங்கின அந்த வல்லமை நாவிய நாவில கொடுத்த சத்தம், அந்த நாவில தொனித்த சத்தம் அங்கே என்ன செய்தோம், தொனிக்க சத்தம் உண்டாகுது. எப்படிப்பட்ட சத்தம் தொனிக்குதுன்னு சொன்னா, பாஷையின் சத்தம். எந்த பாஷையின் சத்தம், சொந்த மொழியில விளங்கி கொடுற அளவுக்கு அந்த பாஷை விளங்கப்படுகிற சத்தம், வெளிப்படுகிற சத்தம், வெளிப்பாடு கூடிய சத்தம், அவர்களே கலக்கமடைய செய்கிற சத்தம், அவர்களே ஆச்சரியப்பட்டு பார்க்கும்படியான, அவர்களுக்குள் ஒரு அசைவை கொடுக்க சத்தம் தான் துணிக்குது. கூடியிருந்த இடம்
மனசுல இப்படி மாற்றும் அசைவு உண்டாகுது, இப்படி அசைவு உண்டாகுது அவர்கள். அப்பொழுது பாருங்க, பெந்தகோஸ்தியின் நாள் வந்த போதும் அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். அப்பொழுது இரத்த காற்று அடிக்கிறது, முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதிய சத்தங்கள் உண்டாகிறது. உட்கார்ந்து வீடு முழுவதை நிரம்பிட்டு இது வெளியரங்கமான அசைவுகளை காண்கின்றார்கள். வெளியரங்கமாய் நடக்கிற அசைவுகளை காண் இன்று கூட எங்கள் கால்நடைகள் காற்றினால் அடிபட்டு கொண்டிருக்கிறது. அது காற்று ஊ ஊ என்று சொல்லி சத்தத்தை எழுப்பி கொண்டிருக்கிறது. இடையிடையே எங்கள் இணையதளங்கள் அசைகிறது. ஆனாலும் கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறார். அப்போ ஒரு வெளியரங்கமான அடையாளத்தை பார்க்கின்றார்கள். ஆனா ஆவிக்குள்ளான வளர்ற மனுஷன் ஆவிக்குள்ளாய் நடத்தப்படும் சகலத்தை அறிவான். அங்கே என்ன செய்கிறார்கள், அவர்கள் மென்னத்தை அறிகிறார்களாம், அவர்கள் விளங்கிக்கிறோம். அப்ப தங்களுக்குள்ளே ஒரு அசைவு, என்ன அசைவு உண்டாகிறது அவர்களுக்குள்ளே அந்த இடத்துல இருக்கும் போது, தங்கள் பாஷைகள் அவரவர்கள் அவர்கள் பேசுகிறது அவரவர்கள் கேட்டபடியினால், அப்ப செவிகள் எதை கேட்கிறது, அவர்கள் தங்கள் தங்கள் பாஷைகள் அப்ப சொந்த மொழியில அவர்களுக்கு விளக்கம் உண்டா, வெளிச்சம் உண்டாகிறது அவர்களுக்கு. ஒரு அந்த பாஷை விளங்குகிறது. இன்றைக்கு எத்தனையோ பாஷையில் பேசுற இந்த தேசத்துல, எத்தனையோ மொழியில, எத்தனையோ ஜனங்கள் பலதரப்பட்ட கலாச்சாரத்துல வாழ்ற இந்த நாட்கள்ல, ஒரு மொழியாகி ஆங்கிலத்திலும் பிரெஞ்சிலும் அங்கே பேசும்பொழுது அநேகர் விளங்கிக் கொள்கிறார்கள். அநேகர் ஆங்கிலத்துல பேசும்போது அறிந்து கொள்கிறார்கள், பிரெஞ்சில பேசும்போது பிரெஞ்சுக்காரர்கள் அறிந்து கொள்கிறார்கள், எங்கள் பிள்ளைகளும் அதை புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், அதை கற்றுக்கொண்டபடினால அவர்களுக்கு விளக்கம் வருது. அந்த பாஷையை கற்றுக்கொண்டதுனால, அவர்கள் படித்ததுனால அதற்குரியான விளக்கங்கள், அதற்குரிய தரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்ப அதனால அவர்களுக்கு என்ன செய்வார்கள், காரியங்கள் விளங்கி கொண்டு காரியங்களை செய்கின்றார்கள். ஆனால் இந்த இடத்துல இவர்கள் கூடியிருக்கிறார்கள். ஆனா அங்கே வந்தவர்கள் அவர்கள் விளக்கம் விளங்கும்படியாக, அவர்கள் விளங்கிக் கொள்ளும், வந்தவர்களை வந்த வண்ணம் திரும்பாதபடிக்கு அவர்களுக்குள்ள மாற்றத்தை கொடுத்தது என்று சொன்னார். விளங்க செய்தது அவையான, சொன்னபடி நடந்த செய்தது கத்தர். வாக்கினால் சொன்னதை கரங்கள் நான் நிறைவேற்ற தகப்பர். அப்ப என்ன, உள்ளாந்த மனுஷன் ஒரு மாற்றம் உண்டானது, வெளியான அடையாளமும் வெளிப்பட்டது, ஒரு புதிய பலனும் உண்டானது, புதிய பாஷையும் உண்டானது. அப்ப ஒருமுகப்படுத்தினது யாரு சொன்ன, அந்த ஆவியான எத்தரே ஆவியானவர், அத்தரே ஆவியான அங்கே அங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் அங்க அசைவு, அவர் சொன்னபடி இந்த மாம்சமலை ஜாவருமே ஆவி ஊற்றினார். இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றினார். அவரை உண்மையாய் தேடும்போது எங்களுடைய உடல் எங்களுடைய உள்ளம் அசைகிறதை நாங்கள் உணரலாம். உங்கள் உதடுகள் அந்நிய பாஷையில பேசி துதிக்கிறத நாங்கள் உணரலாம். எங்களுடைய பிரசன்னத்தால நாங்கள் மூடுகிறத அறியல். அப்ப உள்ளாத மனுஷனுக்குள்ள மாற்றம், வெளியான பிரசன்னத்தின் மகிமை பிரசன்னம் எங்களை என்ன செய்து மூடுகிறது. அப்ப மூடும் பொழுது எங்களை நாங்கள் என்ன செய்யறோம், நீ பாஷையில பேசி பேசி தேவனுடைய உறவில நாங்கள் அங்கே என்ன செய்யறோம், வலுப்படுகிறோம். அது நமக்கு பலனாய் மாறுகிறது, பலனாய் மாறுகிறது. அந்த பலன் எப்படிப்பட்ட பலனா, ஒத்த காண்டவர் கொம்பின் பலனை கொடுக்கிறது, ஒத்த காண்டவர் கொம்பின் பலன். அப்ப அந்த உன்னத பலன் நமக்குள்ள ஊற்றப்படுகிறதால நம்ம எப்படி இருக்கிறோமா, அவருக்கு கொளுத்த கன்றலை போல இருக்கிறோம். இந்த உலகத்தை கலக்கிற இங்கேயும் வந்து விட்டவன் சொல்லும்படியாக, எழும்பி பிரகாசிக்க, எழும்பி நிக்க, எழுந்து பிரகாசிக்க ஒவ்வொரு சீஷர்களையும் வைத்தது. அப்ப இங்கே பாருங்க, வெளியான ஒரு தோற்றத்துல சத்தங்களும் கேட்கிறது, ஆனா உள்ளான தோற்றங்களுக்குள்ள மாற்றங்கள் காணப்படுது. விளங்க வைக்கிறது மொழி, புரிய வைக்கிறது பாஷை. இன்னைக்கு அந்நிய பாஷையில் சில பேர் பாடி செவித்து விட்டா இன்னைக்கு சபையில உண்மையிலே அநேகருக்கு அது விளங்க முடியும்டா. அவர்களை அந்நிய பாஷையில பெற்றுக்கொள்ளவில்லை, அதுதான் உண்மை. அவைக்குள்ளாக வளரவில்லை, அதுவும் உண்மை. அப்ப என்ன செய்யறார்கள், அப்ப அதுக்காக த குற்றம் இல்லை, அவர்களும் அதை வாஞ்சிக்க வேண்டும். யாரும் நிரப்பப்பட வேண்டும், நாங்களும் இந்த பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்னொரு தாகத்தோடு சபையில கூட வேண்டும். அப்பொழுது அங்கே நிச்சயமாக பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல, பட்சபாதம் பார்க்கிற தேவன் இல்ல, அவர் எல்லாருமே இருந்தார். மாம்சமான சாவர் மேலிருந்தார். என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னதேவர் கண்டிப்பாக ஊற்றுவார். அப்ப இங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதை கேட்டு கலக்கம் அடைகிறார்கள்.
ஏன் இந்த கலக்கம், ஏன் இந்த குழப்பம்? இவர்கள் ஒரு சாதாரணமானவர்களே, ஒரு சாதாரணமானவர்களை என்ன செய்தார் தேவன்? அசாதாரணமாக்கி விட்டார், ஒரு வல்லமையாய் கொடுத்து விட்டார். அப்ப இவ்வளவு காலம் அவர்கள் பார்த்தது இவர்களை எப்படி ஒரு சாதாரணமான மக்கள். இன்றைக்கு அப்படித்தான் எங்களை பார்க்கிற ஜனங்கள் சொல்ற, இவர்கள் ஒரு சாதாரண மக்கள், இவர்கள் சரியான பட்டத்தில் இல்லை, இந்த தேசத்துல வந்து படிக்கல, உயரில ஒன்றுமே இல்லை, இவர்களுடைய இவர்களுடைய பின்னணியிலையும் ஒன்றுமே இல்லை. அப்ப எங்களுடைய பின்னணியை பார்க்கிறார்கள், முன்னணியை பார்க்கிறார்கள், இருக்கிற விதங்களை பார்க்கிற, வாழ்ற விதங்களை பார்க்கிற. ஒருவள் அப்படியாக மற்றவளுக்கு அதை என்ன செய்யுது? கலக்கத்தை கொடுக்கலாம், குழப்பத்தை கொடுக்கலாம். ஆனா நம்மை ஏத்துற தேவன், நம்மை காண்கிற தேவன், நம்மை குறித்தான் அவர் முன்குறித்த திட்டங்களை வச்சிருக்கிற தேவன், அவர் செய்ய நினைச்சது தடைபடாமல் அங்கே நிறைவேறும். அது நிறைவேறும் போது அது மற்றவர்களுக்கு ஒரு குழப்பமாயிருக்கும், மற்றவர்களுக்கு ஒரு கலக்கம், மற்றவர்கள் அதை ஆச்சரியப்படும்படியாத்தான் நம்மை தேவன் நடத்துவார். எப்படி இவர்களுக்கு உண்டாகும்? அதை சொல்றாங்க, தங்களுடைய சிறையிருப்பை திரும்பும் போது அது சொற்பனம் காண்றது போல இருந்ததா? அப்ப இப்படி சொற்பனம் காணுன்னு சொன்னா சொற்பனம் எப்படி வரும்? நிச்சயமாக நாங்கள் நல்ல ஒரு உறக்கத்துல போகும்போது தான் அந்த சொற்பனத்தை கத்த நமக்கு வெளிப்படுத்துவார், அதன் மூலம் தன்னுடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தும் பொழுது அந்த சொற்பனம் என்ன செய்யும்? ஒரு கொஞ்ச நேரத்தில் அது முடிவடைஞ்சு, இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்ப, அந்த சிறையிருப்பே ஒரு சொப்பனம் காண்ற போல இருக்குமா என்றால், அப்ப தேவனுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும், எவ்வளவு நேரம் எடுக்கும் என்று சொல்லி சற்று செஞ்சு பாருங்க பிரியமானவர்களே. நிச்சயமாக அவருக்கு ஒரு காலமோ தடையில, நேரமோ அவர் கணிக்கிறது இல்லை. அவர் ஏற்ற வேலை என்ன சொன்னார் அது செய்வார், என்ன சொன்னார் எந்த வேலையில செய்ய அவர் திட்டமிட்டு இருக்காரோ, அவர் இந்த குறிச்சு அந்த குறித்து வச்சிருக்காரோ, அந்த நேரத்துல அது நடக்கும். அது நம்முடைய பார்வைக்கு அது ஆச்சரியமா தருது, நம்முடைய ஜனங்களுக்கு அது கலக்கமா தான், மற்றவர்களுக்கு அது குழப்பமா தான் இருக்கும். அவர்கள் அதை ஆச்சரியப்படும்படியாத்தான் தேவன் செய்வார், நிச்சயமாக தேவன் செய்வார். அங்கே பார்வோனையும் சேனையும் கொண்டு நிறுத்தினார், சங்கடலுக்கு முன்னால ஜனங்களை நிறுத்தினார். முன்னுக்கு தடை, தேவன் ஏற்கனவே என்ன செய்து இருக்கலாம்? சேனைய பார்வோன் செய்த முன்பர் முன்னமே இவர்களை சங்கடல பிளந்து போயிருக்க செய்திருக்கலாம். ஆனா தேவன் என்ன செய்து விட்டார்? இந்த தன்னான் அழைத்து வந்த ஜனங்களும் என்ன என்ன எப்படி நிற்கிறார்கள், எப்படி நிற்கிறார்கள், தன் கைவல்லமை மகிமை எப்படி வெளிப்படும் என்று தேவன் ஒரு நேரத்தை குறிச்சு வச்சிருக்கிறார், தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். தன்னுடைய நாம எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் இந்த வேளையில் என்பதை தேவன் அறிஞ்சிருக்கிறார். அதனாலதான் தேவன் என்ன செய்யறார், அந்த வேளையில மோசையை சொல்ற, கைய நீட்டு, கோலம் உயர்த்து என்று சொல்லும் போது மோசை உயர்த்துறான ஒரு நாமத்தை கடல் பிளக்குது. தன்னுடைய ஜனங்களை அவர் அழகாக பாதையை திறந்து கடக்க பண்ணுகிறார். ஆனா எதிரிய என்ன செய்யறார், அதே பாதைக்குள்ள வழி காணாம் அதுக்குள்ளேயே மூழ்கடிக்கும்படியா மூழ்கடிக்க செய்கிறார். இப்ப பாருங்க எப்படிப்பட்ட வல்லமை அங்கு வெளிப்படுகிறது, எப்படிப்பட்ட ஜனங்கள், ஜனங்கள் எப்படி குழப்பமடைந்து கலக்கமடைந்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் இது அவ்வளோ? அதுதான் அங்கே என்ன ரெமீடியா வர்ஷிப் லீடராய் அங்கே வர்ஷிப் பண்ணுகிறார், தேவரை துதிக்கிறார், நன்றி செலுத்துற, ஆச்சரியமாய் நம்ம என்ன செய்யற தலைமை செய்யற, வெற்றி சிறக்கச்சன குதிரை வீரர்கள் மூழ்கி அடிச்ச, எவ்வளவு ரதங்களோடும் ராணுவ பலத்தோடும் அந்த பார்வன் தொடர்ந்தாலோ அவ்வளத்தையும் முறியடிச்ச பார்வனை பார்வையில நாங்கள் வெல்லலாம் ஜெயிக்கலாம் என்று பார்வன் நினைச்சிருக்கான், சேனை நினைச்சிருக்கும். ஆனா தேவ சேனையும் தேவனும் தேவனுடைய வல்லமையும் என்ன செய்து விட்டது? அந்த சேனையும் மாத்திரம் நீ எம்மாத்திரம் தொடர்ந்து வந்த சேனை உன்னை இந்த கடலுக்கே நான் மூழ்கடிப்பேன், மூழ்கடிச்ச தன்னுடைய வல்லமைக்குள்ள. அப்ப இந்த வல்லமை எப்படிப்பட்ட கிரியை செய்கிறது என்று சொன்னா, அவர் சொன்னபடியே செய்கிறார், சொன்னபடியே செய்கிறார். நீ எவ்வளவு பெரிய ரதமாயிருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய வீரனாயிருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளாயிருக்கலாம், வெளி தோற்றத்துல வெறும் பெரிய பாதை பலமாயிருந்தாலும் தேவ பலத்துக்கு முன்னால, தேவ வல்லமைக்கு முன்னால, தேவன் கொடுத்த காலத்துக்கு முன்னால, அவர் கொடுத்த நேரத்துக்கு முன்னால எதுவுமே இல்லை, எதுவுமே நடக்க போதும் இல்லை.
நாங்களுக்கு வீணாய் குழப்பமடைந்து, வீணாய் பயன் கொண்டு, வீணாய் பலவீனப்பட்டு, வீணாய் நம்முடைய மாமிசம் சோர்ந்து போய் எடுக்கிற முடிவுகளும் வீணாய் போகாத படிக்க தேவ சமூகத்தில் தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது, அவர் பாதத்தில் நாங்கள் அமரும் பொழுது, நிச்சயமாக எங்கள் ஆவியாத்மா சரீரம் சிந்தனை சொல் செயல் யாவும் அவருக்கு நேராய் திருப்பும் பொழுது அந்த ஒரு மனம் அங்கே என்ன செய்து ஒருமனப்பட்ட ஜெபம் அங்கே பெரிய ஒரு அடையாளத்தை செய்கிறது, பெரிய ஒரு வல்லமையை வெளிப்படுகிறது, புதிய பலத்தை தருகிறது, புதிய விடுதலை தருகிறது, வெளிச்சமாய் மாறுகிறது எங்கள் பாதைகளை. அதை என்ன செய்து வெளிச்சமாக்குகிறது. அவர் கூடியிருந்தார்கள், ஆனால் அங்கே வந்த கூட்டமோ, அங்கே பெரிய கூட்டம், திராண ஜனங்கள் நான்கு திசையிலும் என்று ஒரு கொண்டாட்டத்தின் நாட்டில் அவர்கள் கூடி வந்தார்கள். ஆனால் கூடி வந்தவர்கள் எல்லாரும் வெறுமனே திரும்பாத படிக்கு அங்கே தம் தம் மொழியில கேட்கும்படியாக அவர்களை ஆவியானவர் செவிகளை திறந்து கேட்க வைக்கிறார். தன்னுடைய பாஷையை, தன்னுடைய மொழியை விளங்க வைக்கிறார், விளக்கி வைக்கிறார். இதுதான் விளக்கம், இதுதான் இந்த பாஷைக்குரிய மொழி ரத்தம். அங்கே கூடி வந்த ஒவ்வொரு மேலும் இருந்த அவ்வளவு பேர் நிரப்பினார். ஒருவர் பேதுரு அப்போஸ்தலன் என்று சொல்லி பார்க்கல, அங்கே மிச்ச சீஷர்களையும் என்று பேர் சொல்லி பார்க்கல. யாரெல்லாம் கூடி இருந்து ஒருமனப்பட்டு வாஞ்சியோடு தாகத்தோடு நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று இருந்தார்களோ எல்லார் மேலும் வம்சமான ஜாவர்மே நாவி ஊற்று என்று சொன்னது ஊற்றினார், நிரப்பினார்.

ஏய், எங்களுடைய கூடி வருத, நாங்கள் எப்படி தேவனுக்காக ஒரு நிறத்தை எப்படி கொடுத்து அவருடைய பிரசன்னத்துல அமர்ந்திருக்கிறோமோ, எப்படி பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு வாஞ்சிக்கிறோமோ, அந்த வாஞ்சையின் தகத்தையும் கத்தர் அறிவார். கத்தர் அறிவார். என்ன நிரப்பலையே, என்னை பயன்படுத்தலையே, எனக்கு இது தெரியலையே, எனக்கு இது விளங்கலையே என்று சொல்லி நாங்கள் வேதனைப்படுற விட, அப்பா அடியே நீ ஒப்பு கொடுக்கிற உம்முடைய பாதத்துல நான் அமர்ந்திருக்கிறேன், நீங்க என்னோட பேசுங்க, நீங்க என்ன நடத்துங்க, நீங்க இந்த நாளை தந்திருக்கிறீங்க, இது நிமித்தமாக நீங்க மகிமைப்படுங்கப்பா, உம்முடைய வெளிச்சத்தை நான் காரணம்னு சொல்லி நிச்சயமாக நாங்கள் ஒருமனப்பட்டவர்களா கூடுவோமா. இந்த அந்த இடம் அசையும், அவருடைய பலன் கிடைக்கும், ஒரு வழி கிடைக்கும், ஒரு ஆலோசனை அங்கே தருவார், அவர்களை நடத்துவார். அதுதான் உண்மை பிரியமானவர்களே. அங்கே பாத்தீங்கன்னா குடியிருந்த ஜனங்களை பாப்பீங்கடா, அங்கே பம்பரியா ஈத்து தேசத்து ஜனங்கள் எல்லாரும் கூடியிருந்தார்கள். அது மாத்திரமில்லை, அங்கே என்ன சில எல்லாம் ஒவ்வொரு தேசத்தின் திசைகள் இருந்தும் ஜனங்கள் வந்தார்கள். எத்திசையில் வந்தாலும் அங்கே பாருங்க, கிரேத்தரும் அரபியரும் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்கிறார்கள். தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்கிறார்கள். அப்ப அவர் செய்யறது இது ஆச்சரியப்பட வைக்கிற செயல்கள், அவருங்களின் மூலம் நடப்பிக்கிறது தன்னுடைய நாமம் மகிமைக்கென்று, தன்னுடைய நாமம் விளங்கும்படியாக, தன்னுடைய வார்த்தையின் வல்லமையை உணரும்படியாக, உணர்த்தும்படியான கிரியை தேவன் வெளிப்படுகிறார். வெளிப்படுகிறார், வெளிப்பாடுகளாய் வெளிப்படுகிறார். எல்லாரும் பிரமித்து என்ன செய்தார்கள், சந்தேகப்பட்டு அந்த வார்த்தை சொல்லுவது பாத்தீங்கன்னா, எல்லாரும் 12 வசனத்தை வாசிக்கிறேன், அங்கே அப்போஸ்தல புத்தகம் 2 அதிகாரம் 12 வசனம், எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ, என்ன கேட்கிறார், இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் என்ன செய்தார்கள், சொல்லி கொண்டார்கள். என்னமாய் முடியுமோ, அது நன்றாய் முடிச்சது. நிச்சயமாக அந்த நாள்ல இருந்து மீதியான பகுதிகளை நீங்க அப்போஸ்தலர் முடியும் வரைக்கும் 28 அதிகாரம் வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா, அங்கே வசனங்கள் விருத்தி அடைந்தது, சீஷத்துவம் பெருகியது, சபை பெருகியது, அற்புத அடையாளங்கள் நடந்தது, தேவனுடைய ராஜ்யம் நீதியும் அங்கே கட்டப்பட்டது. முதல் பிரசங்கத்திலே அங்கே பேதுரு எழுந்து என்ன சொல்றார் பாருங்கள், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியால் ஆவியில் வார்த்தை மெடிசை பெறு, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப இன்றைக்கு வரத்தை பெறாததுக்கு காரணம் நாங்கள் என்ன செய்யல, உண்மையான ஞானஸ்தானம் எடுக்கவில்லை, இதுவரை நம்மிடத்துல முழுமையா ஒப்பு கொடுக்கவில்லை, முழுமையை அடையவில்லை. அப்ப என்ன ஏதோ சடங்காச்சாரம் மாதிரி நாங்கள் ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறோம் மொழிய இல்லை, நாங்கள் தேவனை பற்றி அறிகிற அறிவோடு, அவரை முழுமையா நாங்கள் அறிகிற அறிவோடு அறிந்து கொண்டு நாங்கள் அந்த ஞானத்தின் மூழ்குமாயிருந்த அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஞானம் பண்ணுவோமாயிருந்தா, நிச்சயமாக பாவத்தின் மறித்து நீதிக்கு பிழைத்து தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாங்கள் புதுவில் அடைவது நிச்சயம் பிரியமானது. இதைத்தான் அங்கே பேதுரு எழுந்து முதல் பிரசங்கத்திலே அங்கே 3000 பேர் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதுக்கு அங்கே அவர் சொல்லுகிறார், நீங்க மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் உண்மையாய் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். இவருடைய முதலாவது மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் நீங்கள் இப்படிப்பட்ட அடையாளங்கள் வல்லமே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நல்லொரு உபதேசத்தை பெற்றுக் கொடுப்பார் எதிர்வார்கள். அதே போலதான் இந்த நாட்கள்ல நீங்க மனம் திரும்பி இருந்தா இன்னும் அவரை அறிகிற அறிவில முழுமையாக அறிந்து எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை பண்ணி அவரிடத்துல ஞானஸ்தானம் பெற்று, அவரிடத்துல நாங்கள் ஞானஸ்தானம் பெற்று மாத்திரமல்ல பரிசுத்தாவியின் பலனை அடைந்து நாங்கள் அவருக்குள்ளே புத்து பலன் அடைவோம்னா, நிச்சயமா கத்தை எப்படி அப்போஸ்தலர்களை பயன்படுத்தினாரோ அதே போல எங்களையும் பயன்படுத்துவார். எங்கள் மூலமாய் அற்புத அடையாளங்கள் நடக்கும். அவர் அந்த மாம்சமான சாவமே ஆவி ஊற்றுவேன் சொன்னது அப்பர் இந்த கடைசி நாட்கள் ஆவியை ஊற்றி எங்கள் அவர் நாம் மகிமைக்கென்று ஒரு பாத்திரமாக எடுத்து இன்னும் பயன்படுத்த அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் இன்னும் அவர்கிட்ட விட்டு கொடுப்போம் என்று சொன்னா, குயவனுக்கு தெரியும் களிமண் எப்படி நாங்கள் பயன்படும், களிமண் கேட்க கூடாது ஏன்

0: உடைக்கிற, ஏன் உருவாக்குற, ஏன் பயன்படுத்த அந்த களிமண் பேசி இருந்தா நிச்சயமாக பாத்திரமா வரைந்திருக்க முடியாது. எப்படி ஒரு மண் ஒட்டு கொடுத்ததோ அதே போல மண்ணான மனுஷனானும் நீங்களும் அவருடைய சித்தம் செய்ய, அவருடைய சத்தம் கேட்டு உண்மையாய் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக எங்களை அவர் பயன்படுத்த போதுமான இருக்கிறார். என்ன சொன்னா, அழைச்சவர் உண்மைகளவராயிருக்கிறாரா? அந்த அழைப்புக்கு நாங்கள் உண்மையா ஓடும்போது இங்கே சீஷர்கள் உண்மையாய் ஓடினார்கள். பயந்திருந்தது உண்மைதான், கூடியிருந்தது உண்மைதான். ஆனால் அவருடைய அந்த ஆவியின் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக எருசலேமில் கூடியிருங்கள் என்று சொன்ன வார்த்தைகள், கூடியிருந்தார்கள். ஒருமனப்பட்ட கூடியிருந்த இடமும் அசைந்தது, உள்ளமும் அசைந்தது, புது பலனும் உண்டானது, புது வழியும் பிறந்தது, புது பலன் கிடைத்தது. அந்த புது பலனை நானும் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் இனியும் உங்களை அழைச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாள் ஒரு பெந்தெகோஸ்து நாள் அனுபவமாய் மாறட்டும். இது ஒரு நிருபம் அல்ல, இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கை ஆகட்டும். இது நாள்தோறும் இதை அபியாசப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அந்த பலன் நாள்தோறும் பலத்து மேல் பலனடைந்து நாங்கள் சீயோனை காணும்படியாக கிரியை நடத்தும். அப்படிப்பட்ட பலத்தை பெற்றுக்கொள்ள உன்னத பலன் ஊற்றப்படும் பொழுது அங்கே செழிப்பான வயல்வெளி உண்டாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்று ஏசாயா தீர்க்கர் சொன்ன வாக்குதான் நிறைவேறும்படி உங்கள் சொந்த மொழி விளங்க செய்ய அந்நிய பாஷை நம் நாவிலே அமே அந்த பாஷைக்கு அங்கே செவிப்போம். புது பலனை பெற்றுக்கொள்வோம். ஒப்பு கொடுப்போமா? சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. மட்டும் நடத்தின எபினேசரே உமக்கு நன்றி ஆண்டவரே. சொன்னபடியே நடந்தது கேட்டால் சொந்த மொழியில விளங்க செய்கிறப்பா. ஒருவரும் ஆண்டவர் வந்து ஒருவரை திரும்பாத படிக்கு அவர்களுக்குள்ளே கலக்கத்தையும் குழப்பத்தையும் மாற்றத்தையும் ஆச்சரியத்தையும் என்னமாய் முடியுமோ என்று சொன்ன கேள்விகளை எழும்ப செய்யப்பட்டதாக விழுப்புகளை காண செய்தீரியப்பா. அது வந்து பெந்தெகோஸ்தே நாளாய் மாறியதே. அந்த நாட்களும் ஆண்டவர் அப்படியாக அசைவங்கள் வீடுகளுக்குள்ள எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில செவ ஜீவியத்துல நாங்க உறவாடுற நேரங்கள்ல உண்டாட்டும் ஆண்டவர். மற்றவர்கள் காணும்படி நீர் எங்களோடு இருக்கிறீர் என்றதை அட்டியாளங்க மூலம் வல்லமை மூலம் உங்களுடைய மகிமையை வெள்ளியரங்க மாட்டுமையா மாம்சமான ஜாவர் மேல் வேகமாய் காணும் என்று சொன்னீங்கள். அப்படியாக அன்று காண வைத்தீர், இன்றும் காண வைப்பீரா. இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்த வரும் பெந்தெகோஸ்தே நாளாய் நாங்கள் கடந்த ஞாயிறு கொண்டாடாம் இன்னும் ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனை மாத்திரம் ஒவ்வொரு வேளையிலும் உம்மை தேடும் பொழுதெல்லாம் பெந்தெகோஸ்தேயா மாறட்டும் என ஆண்டவரே. நீர் ஊற்றப்பட்டு உம்முடைய நாமும் வழிந்தோடத்தக்க உம் பாதைகள் எல்லாம் அது ஆண்டவரே வெளியேறத்தக்கதா அப்பா ஊற்றாய் பெருக்கிறது நதி பாயும்படியாக கிரிய செய்யுங்காட கிருபை அழியுங்காட். அப்படிப்பட்ட பலன் ஊற்றப்படட்டும் ஆண்டவர். எங்களோட மாம்ச பலவீனம் எதையும் மேற்கொள்ள முடியாத ஐயா, உம்முடைய பலன் தான் எங்களை ஆட்கொள்ள வேண்டும். உம்முடைய வல்லமை தான் எங்களை பயன்படுத்த முடியும். அப்பா அவட நல்ல கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு வேஷமும் இந்த கொசு நாள் இந்த நாள் என்று சொல்லி நாங்கள் நினைவுந்து ஹராத கொடி நினைவெல்லாம் நீங்களா இருக்க நினைவெல்லாம் பேச்சா இல்ல அப்பா வெந்த கொசை நாளாய் ஒவ்வொரு நிமிஷம் மாறட்டுமா. அது வெந்த கொசை நாள் என்று சொல்லும்படி அசைவு காணப்படட்டும் ஐயா. நீங்க வெளிப்படுங்க, நீங்க வாய்ப்படுங்க. இந்த கொய்யவன் நீங்க களிமண் நாங்க அவட கரத்தை சாத்தி ஒப்பு கொடுக்கும் அர்ப்பணிக்கிறோம். வணங்கிடுங்கப்பா புதிய பாத்திரம் அன்றப்படி புதிய பாத்திரம் வரைஞ்சு இன்று உங்களை வணையும்படியா அடியாரையும் கேட்டு ஒவ்வொரு நம்முடைய கரத்தில் ஒப்புக்கிறோம். அப்படியாக வணைந்து நிர்வகிப்படும் பாத்திரம் விளங்கச்சி நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற ஜெபத்தை காலும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாம் ஒன்றை மையப்படுவதாக வார்த்தை வெளிச்சத்தோடு இணைந்திருக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். பெற்றோருக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் நாம் ஒன்றை மையப்படுவதாக. சரியா தொடர்ந்த நேரம் 8:58 நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தோடு. அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோட பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் சுபா இளங்கோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
0: பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாக இருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்க.
1: ஆமீன். எங்களுடைய தேவன் பலமுள்ளவர், நாங்கள் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உண்டான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய பெலத்தை அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையில் இருக்கிற பெலத்தை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடும் இணைப்படும்படியாக உம்முடைய வசனம் வார்த்தையில மட்டுமல்ல, அது வல்லமை உள்ளதாகவும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்ததாகவும் இருக்கிறது. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் அவருடைய உள்ளான மனக்கண்களை திறக்கும்படியாக, நீர் அவர்களோடு இடப்படும்படியாக, அவர்கள் இந்த விதைக்கிற வசனங்கள் கேட்கிறவர்கள் மத்தியில 30, 60, 100 பலன் கொடுத்து அந்த பரலோக ராஜ்யத்துல வாழுகிற பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் தாமதிக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறபடி, அவர் வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே நாங்கள் உம்மோடு அந்த பரலோக ராஜ்யத்திலே நித்திய நித்தியமாக வாழுகிற ராஜ்யத்திலே நீர் எங்களை அழைத்திருக்கிறேன். ரட்சிக்கப்படாதவர்கள், மலைகளில வாழுகிறவர்கள், பாவத்தில வாழுகிறவர்கள் உம்முடைய பெலத்தை, வார்த்தையில இருக்கிற பெலத்தை அறிந்து கொண்டு உம்முடத்துல வருவார்களாக. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதி கர மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் நெச்சருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமே. நாங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில பார்க்கும் பொழுது, ஆட்டுக்குட்டி ஆண்டவர் வாழ்ந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவனுடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுர மண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால மீட்டுக் கொண்டிருப்பார்கள். இயேசு கிறிஸ்துதான் பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே கற்பம் தரித்து இம்மானுவேலராக எங்களுக்கு வாசம் செய்கிறவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், எங்களை தேவனுக்கென்று நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, பரிசுத்த பிள்ளைகளாக, தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிற பிள்ளைகளாக அவர் அடிக்கப்பட்டு எங்களை பரலோக பிரஜைகளாக தெரிந்து கொண்டார். எங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. இம்மைக்கு பின் மறுமையில தேவனோடு கூட வாழுகிற வாழ்வு. இந்த உலகத்திலேயும் 1000 வருடங்கள் பிசாசு கட்டப்பட்டு, 1000 வருடம் கிட்டத்தட்ட 10, 100 வருடமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்று பார்த்தாலும், 10 ஜெனரேஷனாக நாங்கள் மரணம் இல்லாமல் அந்த 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக நித்திய காலத்தில வாழப் போகிறோம். சதா காலம், இறந்த காலம் முடிந்து விட்டது, நிகழ்காலம் நடந்து கொண்டிருக்கிறது, இயேசுவுடைய வருகை வரைக்கும் எதிர்காலம், அதன் பின்பு நித்திய காலத்திலே 1000 வருட ஆட்சி, அதன் பின்பு நித்திய நித்தியமாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்வு. அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. மதங்களை நம்பி, பாவத்தை நம்பி, பொய்யான எத்தனமான கிரிகைகளை, கையின் கிரிகைகளை நம்பி அந்த நித்திய வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலையும், எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இந்த பூமியிலே 1000 வருட ஆட்சியில நாங்கள் ராஜாக்களாக, ராஜாவின் பிள்ளைகளாக, ஆசாரியர்களாக, இயேசுவோடு வாழுகிற வாழ்வு, பிசாசு கட்டப்பட்ட வாழ்வு. நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 11 வசனத்திலேயும், பின்பு நான் பார்த்ததாவது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000ஆகவும் 1,000 1,000ஆய் இருந்தது. இப்படியாக நாங்கள் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அந்த சிலுவையில, கல்வாரி சிலுவையில, சிலுவையை சுமந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையை நாங்கள் அவருக்கு தான் கொடுக்க வேண்டும், ஐஸ்வர்யத்தை அவருக்கு தான் கொடுக்க வேண்டும். அவர்தான் ஐஸ்வர்யத்துக்கு பாத்திரர், வல்லமைக்கு பாத்திரர், ஞானத்துக்கு பாத்திரர், பலத்திற்கு எங்களுக்கு பலத்தை தருகிறவர். அவருடைய ஆவியினூடாக, வசனங்களூடாக, அந்த வசனங்களை தியானிக்க தியானிக்க எங்களுக்கு பலன் வருகிறது. பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் தோத்திரங்களையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார். பாருங்கள், நீங்கள் தெய்வங்கள் என்று மனித கைவேல்களினாலான பொருட்களுக்கு நீங்கள் இதை கொடுக்க கூடாது, மகிமையை. பாருங்கள், அது ஒரு கை, ஒரு தட்டான், ஒரு தொழிலானவன் கையினால செய்கிற சிலைகள், கையிலான உருவாகின அந்த தெய்வங்களுக்கு நீங்கள் மகிமை கொடுக்க கூடாது. பாருங்கள், நாங்கள் எக்ஸோடஸ் 20 அதிகாரத்திலே பாருங்கள், அவர் எரிச்சல் உள்ள தேவனாக அவர் மாறுவார். பாருங்கள், அவருடைய இரக்கம் உள்ள தேவன், அழகுள்ள தேவன், 1,000களில் சிறந்தோன், அழகுள்ளவர், அழகுள்ள தேவன். பாருங்கள், எங்களைப் போல எங்களுடைய தேவனும் இயேசுவும் எங்களை படைக்கும் பொழுது பரலோகத்தில் ஒன்றாக இருந்தவர்கள் இந்த மனுக்குலத்தை படைக்கும் பொழுது பாருங்கள், லெட் அஸ் மேக் அவர் இமேஜ், அவருடைய அவர்கள் பிதாவும் இயேசுவும் லெட் அஸ் பன்மையில போடப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய சாயலாகவர் ரூபத்தின்படியும், நாங்கள் எல்லோருமே, நீங்கள் மதங்களில் வாழலாம், பாவத்தில் வாழலாம், நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ரூபத்திலையும் வடிவத்திலையும் நீங்கள் உங்களை கிரியேட் பண்ணி இருக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளும்படியாக மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து, சூரியன், சந்திரன், மிருகங்கள், பறவைகள், மழை, எல்லாவற்றையும் அவர் தந்து, இறுதியாக மனிதனை படைத்து, மனிதனுக்கு ஏற்ற மனைவியை கொடுத்து இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு சந்தோஷமாக இருக்கும்படியாக வாருங்கள், வாழ்ந்திருக்க ஆசீர்வதித்தவர் தான் எங்களுடைய தேவன். ஆனால் மனிதனை நேசிப்பதை விட்டு, தேவனை முதலாவது ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் நாங்கள் அவரை அன்பு கூற வேண்டும், பிறரை அன்பு கூற வேண்டும். இவற்றை இந்த தேவன் படைத்த 5 நாட்களுக்கும் படைத்த அந்த உணவை உடையை எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து நித்தியமாக வாழுகிற வாழ்வு. மனிதன் ஏதேன் தோட்டத்திலே பிசாசை நம்பினதன் நிமித்தம், லூசிபரசும் அவனுடைய தூதர்களை நம்பினதன் நிமித்தம் பாருங்கள், முதற் கொலை, ஆதியாகமன் 4 அதிகாரத்திலே ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் ஆகிய காயின் ஆபேலை கொலை செய்கிறான். இப்படியாக வாழ வைத்த தேவன், அவர் தொடர்ந்து வாழ வேண்டும், ஆண்டு கொள்ள வேண்டும் என்று, சமாதானமாக வாழ வேண்டும் என்று படைத்த தேவனுக்கு பிசாசு, பாருங்கள், பிசாசை அவர்கள் நம்பி, மனுக்கு அதாவது நம்பி அவருடைய சந்ததியாகி இன்றைக்கும் பாருங்கள் பிசாசினுடைய மாயை வலையில விழுந்து இன்றைக்கு மதங்களுக்கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 13 வசனத்திலையும், அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரங்களில் உள்ளவைகளும், அவற்றில் உள்ளடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். பாருங்கள், ஆதாம் எவ்வாறு பாவம் செய்தாலும் இயேசு எங்களுக்காக தேவனுடைய குமாரனாக வந்து எங்களுக்கு சிலுவையில மடித்து அந்த ஆதாம் ஏவாள் இழந்த அந்த அதிகாரத்தை மீண்டும் எங்களுக்கு எடுத்து தந்திருக்கிறார். பாருங்கள், இயேசு சிலுவையில வெற்றி சிறந்து சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் போய் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இதுதான் மனம் திரும்ப வேண்டும். மனிதன் இந்த பாவத்தில இருந்து, மதங்களில இருந்து, பிசாசின் பிடியில இருந்து, அடிமைத்தனத்தில இருந்து, ஒவ்வொரு மாம்ச இச்சைகள்ல இருந்து, குடிப்பழக்கம் இப்படியாக ஒவ்வொரு இச்சைகளிலே இருந்தும், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை பற்றியெல்லாம் விட்டு அவரிடத்துல வர வேண்டும் என்று பாருங்கள். தன்னுயிரை கொடுத்து தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒரு மனிதன் கூட இந்த நரகத்துக்கு போகக்கூடாது என்ற விருப்பத்தோடு சிலுவையில மரித்து, இரக்கத்தினால கிருபையை கொண்டு இரக்கத்தினால அவர் எங்களை ரட்சித்திருக்கிறார். இரக்கமுள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். இயேசு கிறிஸ்துவும் இரக்கமும் கிருபையும் உள்ளவர். பாருங்கள், நாங்கள் ஏதாவது தவறு செய்யும் பொழுது அவரிடத்துல போய் விழுந்து விட வேண்டும். கிருபை உள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, தாவீது இப்படித்தான் அவரிடத்துல விழுந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டான். பாருங்கள், அவர் இரக்கமுள்ள தேவன். உணர்வு பூர்வமாக நான் தவறு செய்து விட்டேன் என்று ஒரு உணர்வோடு அவரிடத்துல போக வேண்டும். நான் ஒரு எனக்காக நீர் சிலுவையில மரித்தீர், நான் மரித்தேன், நான் தான் தண்டிக்கப்பட வேண்டியவன். எனக்காக ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஆதாமோ வாழும் சந்ததிகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் தண்டிக்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில எல்லாரும் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்க வேண்டும். அது ஒரு முடியாத ஆட்டுக்குட்டி அடிக்கிறதாக இருக்கிறது. பாவம் செய்யும் பொழுது அவர்கள் ஒரு ஒரு பலியிட வேண்டும். இப்படியாக தொடர்ந்து பலிகளை செலுத்தி விட வேண்டும். இதற்காக தான் இயேசு ஒரே பலியாக மரித்து எல்லாருக்காகவும் ஒரே பலியாக அத்தனை பாவ சாபங்களையும், பிறந்த பிள்ளைகள் இயேசுடைய வருகை வரைக்கும் பிறக்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாருடைய பாவங்களும், அவர் யார் யார் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை கழுவிவிடும். ஒன்று யோவான் உண்டுகளின்படி என்னுடைய இயேசு கிறிஸ்துவின் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்று, இந்த வசனத்தின்படி என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்று கேட்கும் பொழுது, அவர் உங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். இப்படியாக நீங்கள் ரட்சிப்பை பெற்று அதன் பின்பு பரிசுத்த ஆவியானவரை பெற்று, பரிசுத்த ஆவியானவரை பெறும் பொழுது உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. நீங்கள் பரலோக பிரஞ்சிகளாக மாறுகிறீர்கள். நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர் தருகிறவராக இருக்கிறார். இதற்காகத்தான் கவரை நாங்கள் உயர்த்த வேண்டும். யோவான் 3:30 இயேசு பெருகவும் நான் செருகவும் வேண்டும். நான் ஒரு அப்பிரயோசனமான ஊழியக்காரனாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். எங்களை உயர்த்தாமல் இயேசுவை, இயேசு பெருக வேண்டும். இன்றைக்கு இயேசு இந்த பட்டணத்துல பெருகினான் எழுப்புதல் இலகுவாக நாங்கள் செய்ய முடியும். எல்லாரும் இயேசுவை உயர்த்தும் பொழுது அவருடைய அவர்தான் எங்களுக்காக அனைத்தையும் செய்து முடித்தவர் என்ற உணர்வோடு அவரை உயர்த்தும் பொழுது இந்த பட்டணம் நற்குணசாலிகளாக மாறும். ஒவ்வொரு தேசங்களிலேயும் நீங்கள் இயேசுவை தான் உயர்த்த வேண்டும். உயர்த்தும் பொழுது, நாங்கள் செருகும் பொழுது அந்த தேசம் நற்குணசாலிகளாக மாறும். பாருங்கள், யோவான் 3:31 யோவான் 3:31, உன்னதத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியில் இருந்து உண்டானவர், பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான், பரலோகத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். இயேசு பரலோகத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவராக வந்து மரியாளிடத்துல கர்ப்பம் தரித்து இயேசுவாக பரிசுத்தமாக கோலி பரிசுத்தமாக பவுலு பாவம் கூட இல்லாமல் வாழ்ந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு தான் நாங்கள் கன துதி கன மகிமையை செலுத்த வேண்டும். பாருங்கள், இந்த வேதாகமத்தை சுவிசேஷத்தை நாங்கள் படிக்கும் பொழுது அந்த வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளாவிட்டால் இந்த வேதாகமம் நீங்கள் இன்னும் அந்த வசனத்தில் உள்ள வல்லமையை, வெளிச்சத்தை காணவில்லை. இந்த ஒரு ஒரு அத்தியாயத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, நீங்கள் புதிய ஏற்பாட்டிலிருந்து படிக்கலாம், பாருங்கள், யோவான் புத்தகத்திலிருந்து படிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இந்த வார்த்தையில பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இருக்கிறது. நீங்கள் வாசித்து கொண்டு போகும் பொழுது, உங்கள் நீங்கள் அதை தியானித்து வாசித்து கொண்டு போகும் பொழுது, ஒரு முறையில் நீங்கள் அந்த வசனத்தை, அந்த வல்லமையை கண்டுகொள்ளாவிட்டால் திருப்பி திருப்பி வாசிக்க வேண்டும். வாசிக்கும் பொழுது அந்த ஒரு பந்தியை வாசிக்கும் பொழுது அதுல ஒன்று ரெண்டு வேர்ஸ் உங்களோடு பேசும். அந்த வார்த்தை, இந்த வல்லமையை நீங்கள் உணர்வீர்கள். அதுதான் பரிசுத்த ஆவியானவர், இந்த வார்த்தை என்னை தொட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எனக்கு அந்த பெலன் வருகிறது. அந்த உன்னதத்தின் பெலனினால நான் தரிக்கப்படுகிறேன். இந்த உணர்வு வரும் பொழுதுதான் உங்களுக்கு இந்த வேதாகம புத்தகம் வாசிக்கும் பொழுது அது தேனிலும் இனிமையானதாக இருக்கும், உங்களுடைய ஔஷதமாக இருக்கும். பாருங்கள், டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் மாதிரி நீங்கள் இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு வந்தால் அது ஒரு மருந்தாக இருக்கிறது. உங்களுடைய எலும்பை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. இப்போ நாங்கள் ஒன்று தெசலோனிக்கேயர் 1:5 வசனத்திலே, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல. பாருங்கள், இன்றைக்கு உலக புத்தகங்கள், இந்த மனிதர்கள் எழுதுகிற கடிதங்கள் எல்லாம் சாதாரண வசனமாகத்தான் இருக்கும். இந்த பைபிள் மட்டும் வசனம் மட்டுமல்ல, அந்த வசனத்திலே வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல வல்லமையோடும், ஒரு பவர் வரும் அதுல, அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும், பரிசுத்த ஆவியின் பெலனை அந்த வசனத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த உணர்வு வரும் வரைக்கும் நீங்கள் விட்டு விடக்கூடாது. அந்த வசனத்தின் அர்த்தத்தை, ஆடு பாருங்கள் சாப்பாட்டை புல்லை சாப்பிட்டு விட்டு அசை போடும், அதே போலதான் நீங்கள் வார்த்தையை அசை போட வேண்டும். வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. அப்ப வார்த்தை தான் கடவுள். அப்ப வார்த்தை உண்மையாக இருக்க வேண்டும். தேவன் என்றால் எல்லா வார்த்தைகளும் உண்மையாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை மாம்சமானது, அவர் தான் இயேசு. அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். இயேசு இயேசு வார்த்தைக்கு வார்த்தையை தான், வார்த்தையைப் போலதான் வாழ்ந்தார். இப்படி இப்படித்தான் வாழ வேண்டும். நன்மை செய்கிறவராக, நற்கிரிய செய்கிறவர்களாக, அன்புள்ளவராக, தேவனோடு ராம் முழுவதும் ஜபிப்பவராக, மற்ற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறவராக, அதுதான் வேதாகமம். வேதாகமத்தை நன்கு ஆராய்ந்து படிப்பவர்கள், தியானித்து படிப்பவர்கள் அந்த வார்த்தையின் வல்லமையில, வல்லமையை நாங்கள் காணுகிறோம். அதோடு அதை நாங்கள் மற்றவர்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அவர்களுடைய வாழ்வில் கிரியை செய்கிறது, ஒரு சுகம் கொடுக்கிறது, அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறது. பாருங்கள், சில மனிதர்கள் ஆறுதலாக பேசுவார்கள், தயவாக பேசுவார்கள். அதே மனிதர்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவார்கள். இவர் ஒரு ஆறுதலாக நல்ல ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லும் பொழுது அது சொல்லுகிறவர்களுக்கும் அந்த வல்லமை வெளிப்படுகிறது, கேட்கிறவருக்கும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உணர்கிறார்கள். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பார்த்திருக்கிறோம், பாருங்கள், நாங்கள் ஒருவருக்காக ஜெபிக்கும் பொழுது நாங்கள் அவருடைய நிலையிலே, அவருடைய துக்கத்திலே, அவருடைய கவலையை நாங்கள், எங்களுக்கு அது நடந்ததாக நினைத்து நாங்கள் அவருக்காக ஜெபிக்கும் பொழுது எங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்குற அதே நேரத்தில் அவர்களுக்கும் இறங்குவார். அவர்களும் இந்த அபிஷேகம் வரும் பொழுது நுகங்கள் முறிக்கப்படுகிறது, அந்த நோய்கள் மாறுகிறது, கவலைகள் மாறுகிறது, கண்ணீர் மாறுகிறது. ஆவியானவர் ஒரே நேரத்திலே ரெண்டு பேர் மேலேயும், ஜெபிக்கிறவர் மேலேயும் வல்லமையை ஊற்றுவார். அந்த கண்ணீரோடு வருகிற அந்த மகனுக்கும், அந்த மகனும் இறுதி அபூர்வமாக அழுது சில பேர் வருவார்கள், தங்களுடைய துக்கங்களோடு அழுது வரும் பொழுது கண்ணீரை கண்டால் இயேசு இறங்கி விடுவார். இறங்கி எப்பொழுதும் ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் உணர்வு பூர்வமாக ஒரு கஷ்டத்துல வரும் பொழுது, துன்பத்துல வரும் பொழுது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு உடனடியாக தேவன் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். எங்களுடைய தேவன் உண்டானமை தேவன், அவர் அனுப்பினவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாங்கள் யோவான் 17:3 பார்க்கும் பொழுது, உண்டானமை தேவனாகிய உம்மை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவனாக இருக்கிறது. பரிமைக்கு பின்பு மறுமையில நாங்கள் அவரோடு வாழப் போகிறோம். அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. அவரோடு வாழுகிற வாழ்வு இந்த உலகத்திலேயும், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாக இருக்கிறான். பிசாசு எங்களுக்கு எப்பொழுதும் பேட் தோட்ஸை தருவான், தேவனுக்கு பிரியமில்லாத தோட்ஸை எங்களுக்கு தருவான். அதை நீங்கள், தேவனுடைய வார்த்தை இருந்தால்தான் நீங்கள் அதை எதிர்த்து நிற்க முடியும். ரெசிஸ்ட் த டெவில், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் இடம் கொடுத்தால், இந்த பாவத்துக்கு இடம் கொடுத்தால், அவன் உங்களுடைய வீட்டு வாசற்படியில வந்து படுத்து விடுவான். பாருங்கள், கொலோசியர் 3:3 நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எங்களுடைய ஜீவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது எங்களுடைய ஜீவனை இயேசு கிறிஸ்து உடனே தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. எங்களுடைய உயிர் எப்பொழுது நாங்கள் புது சரீரத்தை, இயேசு மீண்டுமாக வரும் பொழுது அவர் எங்களுக்கு இந்த புது சரீரத்தை தருகிறார். பாருங்க, அடுத்த வசனத்திலே கொலோசியர் 3:4 நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவருடைய கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ரக்ஷருக்காக இயேசு எங்களை வந்து அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது நாங்கள் அபிஷேகம் பெற்று எங்களுடைய ஜீவன் கிறிஸ்து உடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ எங்களுக்கு அவர் வரும்பொழுது எங்களுக்கு ஒரு புதிய சரீரத்தை தந்து இயேசுவோடு அந்த பரலோகத்துல வாழுகிற வாழ்வை, இந்த மண் சரீரம் மண்ணுக்கு போகிறது, பரலோக சரீரத்தை எங்களுக்கு தருகிறார். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிராராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பாருங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பொய் பேசுதல், இப்படியான விக்கிர ஆராதனைகள், இப்படியானவற்றை நாங்கள் வெறுத்து தள்ள வேண்டும். பாருங்கள், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாங்கள் பாவத்தில் வாழ்ந்தோம். ஆதாம் அவ்வாளின் சந்ததியாக நாங்கள் எல்லோரும் பாவம் செய்தவர்களாக வாழ்ந்தோம். பிசாசின் பிள்ளைகளாக, இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். இயேசுவுடைய மீண்டும் மறுபடியும் பிறந்த பொழுது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறி, இப்பொழுது நாங்கள் சிருஷித்தவருடைய கொலோசியர் 3:10 உம்மை சிருஷித்தவருடைய சாயலுக்கொப்பான பூரண அறிவடையின்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தெரிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வாசந்திக்கிறார், இயேசு எங்களுக்குள்ள வளருகிறார். இயேசுவைப் போல எங்களை தேவன் மாற்றுகிறார். நாங்கள் இயேசுவைப் போல எங்களுடைய உபவாசம், ஜெபம், பரிசுத்தம் எல்லாத்தையும் நாங்கள் இயேசுவைப் போல மாற்றும் பொழுது அவரை போலவும் நாங்கள் அற்புதம் செய்ய முடியும். அதிலும் பெரிதான அற்புதங்களையும் செய்ய முடியும். 1 கொரிந்தியர் 4:20 தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பெலத்தில் உண்டாயிருக்கிறது. இந்த வேதாகமத்தை படிப்பது, அவர் எங்களுக்குள்ள ராஜ்யத்தை அமைத்திருக்கிறார். நாங்கள் பரலோக ராஜ்யத்திலே நித்திய நித்தியமாக வாழப்போகிறோம். அது பேச்சில் அல்ல, அவருடைய பெலத்தில அவருடைய ராஜ்யம் எங்களுக்குள்ள இருக்கிறது. ஒருவர் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவுள் அவருடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி போதிக்க வேண்டும். ஒருவர் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பெலத்தின்படி செய்ய கடவர். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஒன்று பேதுரு 4:11 யோபு 9:4 பார்க்கும் பொழுது, எங்களுடைய தேவன் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் பராக்கிரமம் உள்ளவர், ரோல் மைட்டி கோட், சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் பாருங்கள். நீர் எனக்கு அடைக்கலமும், சங்கீதம் 61:3 நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிருக்கிறீர். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். 1 கொரிந்தியர் 2:4 உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி. தேவனுடைய பலத்தில தான் நாங்கள் ஊழியத்தை செய்ய வேண்டியோம். எங்களுடைய மாம்ச பலத்தில பரிசுத்த ஆவியானவருடைய பலம் இல்லாமல் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 2:5 என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருக்கிறது. பாருங்கள், ஆவியானவர் அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் இருக்கிறார். அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க அது எங்களுக்கு ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதா இருக்கிறது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. அழித்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தை அல்ல. இந்த உலகத்தின் ஞானம் வித்தியாசமானதாயிருக்கிறது. இந்த உலகத்தின் உணவு உடை உறையுள் வேலை இதுதான் உலகத்தின் ஞானமாக இருந்த தேவனுடைய ஞானம். இந்த உலகத்தில உணவு முக்கியம் இல்லை, எங்களுக்கு உணவு தேவைதான். ஆனால் தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாங்கள் பிழைப்போம். எங்களுக்கு பலத்தை அந்த வார்த்தை கூடாக தருகிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

பரிசுத்தரே, பரலோக ராஜாவே.

எங்களை வாழ்ந்து ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்திலே உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லி வாக்குறுதி தந்த தேவன் எங்களை அழைத்து செல்ல வருகிறார்.

0: ஆமாண்டவரே, உன்னுடைய மகனை சிலுவையில் எங்களை மரிக்க வைத்து எங்களை மகனாக மகளாக ஏற்றுக் கொண்டீரே. உம்முடைய ராஜ்யத்திலே எங்களை வாழ அழைத்தவரே ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படாத மக்களுக்காக, பாவத்தில வாழுகிற மக்களுக்காக பரித்து பேசி ஜபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, உம்முடைய இரக்கத்தை கிருபையை பெற்றுக்கொள்ள இனி ஒரு காலம் அவர்களுக்கு ரட்சணிய நாள் இன்றைய நாளே ரட்சணிய நாளாக மாற்றி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாக கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்றவரே, எங்களுடைய இறுதிய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறீர். ஒவ்வொரு மனிதனுடைய இறுதிய கதவுகளை நீர் தட்டி கொண்டிருக்கிறீர். நாங்கள் உம்மிடத்தில் எங்களுடைய கதவுகளை திறந்து உம்மை வரவேற்று எங்களோடு தங்கியிரும் என்று வருந்தி அழைத்த பொழுது நீர் எங்களுக்குள்ள வந்திருக்கு பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ள இருப்பது போல இன்றைக்கு தங்களுடைய இறுதிய கதவுகளை திறந்து உம்மை அழைக்கிற ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படும்படியாக பரிசுத்த ஆவியினால் இந்த நேரத்தில் நிரப்பும்படியாக உச்சந்தில இந்த உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், உம்முடைய அபிஷேகம் அபிஷேகத்தினால் நுகங்கள் முறைவதாக, துக்கம் சந்தோஷமாக மாறுவதாக, உம்முடைய நோய்கள் எல்லாவற்றை நீர் அந்த சிலுவையில உம்முடைய தழும்புகளால் சுமந்து தீதீரே. ஒவ்வொருவரும் சுமுகம் அடைவார்களாக. உம்முடைய தழும்புகளை நோக்கி அந்த ஆடி படிந்த தழும்புகள், சவுக்கடிப்பட்ட தழும்புகள், முள்முடியால் வந்த தழும்புகள், இட்டியால் கொல்ல குற்றப்பட்ட தழும்புகள், சவுக்கடிப்பட்ட தழும்புகள், ஒவ்வொரு தழும்புகளாலும் என்னென்ன நோய்களோடு இருக்கிறார்களோ அனைவரும் குணமடைவார்களாக. உம்முடைய நாமத்துல இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், உமாலே எல்லாம் ஆகும். நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நீக்கும். செங்கடலை இரண்டாக பிரித்தவர், ஜோர்தானை பின்னிட்டு போக செய்தவர், எரிகோ கோட்டையை தகர்த்தவர், கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றவர், எங்கள் ஒவ்வொருவரையும் பரம கானான் தேசத்துக்கு நீர் அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறீர். குற்றக்குறைகளை மன்னியும், அறியாமல் செய்கிற பாவங்களை இன்றைக்கு கட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்கள் செய்து கொண்டிருக்கிறவங்க பிரியமில்லாத காரியங்களை இந்த காலத்தில மன்னித்து அவர்கள் மனம் திரும்பி இந்த ரட்சிப்பை பெற்று இந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஒரு பாவி இந்த பூமியில ரட்சிக்கப்பட்டு உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது பரலோகத்தில் உள்ள தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். எப்படி இளையகுமாரன் பாவம் செய்து திரும்பி வந்த பொழுது அந்த தகப்பன் ஒரு கொழுத்த ஆட்டுக்குட்டியை அடித்து பண்டிகை கொண்டாடினது போல, ஒவ்வொரு பாவியும் இந்த சங்கமம் நித்திய வெளிச்ச ரேடியோ கூட ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு பாவிகளும் பரலோகத்துல சந்தோஷமா அடைகிறது. பரலோகம் பரலோகத்துல ஒரு சந்தோஷமாக தேவனை துதிக்கிறார்கள். நாங்களும் சந்தோஷப்படுகிறோம், ஏனென்றால் ரட்சிக்கப்படுகிற எண்ணிக்கை கூடும் பொழுது அந்த உபத்திரவ காலம் குறைக்கப்படும். ஒவ்வொரு தேசத்திலேயும் ரட்சிக்கப்பட்ட மக்கள், அபிஷேகம் பெற்ற மக்கள் ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், அபிஷேகம் பெற்ற மக்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அந்த மெய்யான தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் ரெண்டு நாளாகமும் ஏழாம் அதிகாரம் 14வது வசனத்தில் இன்றைக்கு மதங்களில வாழ்ந்தால் அது வறுமை, துன்பம், கவலை, நோய்கள் தான். இந்த தேவனை விட்டு விலகிற மக்களின் நாடுகளிலே வில்லை சில சிட்டிகளிலே வறுமை, துன்பம். இந்த கிறிஸ்தவ நாடுகள் ஆரம்பத்தில் அந்த கிறிஸ்தவர்கள் செய்த தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தது நிமித்தம் இந்த கிறிஸ்தவ நாடுகள் இன்றைக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாடுகளாக, இந்த தேசங்களை இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் அதிகளவு இருப்பதனால் அந்த தேசங்கள் இன்றும் வாழ்ந்திருக்க செய்கிறார் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம், சேடமாக 5 கண்டங்களில் உள்ள தமிழ் மக்களையும் இழுந்து கொள்வீராக. அவருடைய குற்றக்குறைகளை பாவங்களை மன்னித்து மத வழிபாடுகளை விட்டு, தவறான மதங்களை விட்டு, மதங்கள் பதங்கள் எல்லாம் பிசாசுடைய கிரிகைகளுக்குள் இருக்கிறது. இயேசு, இயேசுதான் விடுதலையை தருகிற தேவன். கர்த்தரே, ஆவியானவர், ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. விடுதலையை கொடுப்பீராக, ஒருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதி கன மகிமை உண்டான மெய்த்தேவனாகிய உமக்கை செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம். அங்கே பார்த்து ஏதாவது முத்திரை உடைக்கவும் புத்தகத்தை திறக்கவும் அதிகாரம் உடைய பாத்திரர் தேவன் ஒருவரே. அப்படியாக எங்களையும் அந்த அதிகாரத்தை கொடுத்து நாங்களும் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நாங்களும் அதாவது தேவனுடைய வல்லமையை பெற்று நாங்கள் எங்களுக்கு எதிரான காரியங்கள் உடைக்கவும் அங்கே அவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளவும் அந்த பாத்திரனாய் இருக்கிறபடியால் எங்களையும் அவர் பயன்படுத்துவார். அவரை அறிகிற அறிவே அந்த நித்திய ஜீவனை அடைய முடியும் ஒன்றான மெய்த்தவனை அறிகிற அறிவே. அப்படியான அறிவில் நாங்கள் வளரவும் இந்த வார்த்தைகள் ஆவி உள்ளது, ஜீவன் உள்ளது, பலனை தருகிறது. அப்படிப்பட்ட இந்த வார்த்தையை நாங்கள் இன்னும் அறிந்து வாழ்க்கையாக்கி கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையால் நமக்குள்ளே மகிமைப்படுவார். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் வெளிப்படுது. அஞ்சாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்பதாம் வசனம் அடிப்படையில் காலமான சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். கற்றுக் கொடுத்து உங்களை உங்கள் ஊழியங்களை கைட்டிச்சல் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாரா. கர்த்தரை சித்தமெல்லாம் நாங்கள் இன்னொரு அழைப்புல சங்கீதம் சந்திக்கும் வரைக்கும் சமாதத்தை கூறுவோம். நன்றி பாஸ்டர்.
0: God bless you, Subhanallah. God bless you, dear Kale. Amen.
1: ஆமீன். காட் பிளஸ் யூ டு பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. நீங்களும் இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், அனுப்பி கொடுங்கள். அவர்களும் வார்த்தையும் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமே, நாங்கள் இதுவரை நேரமணித்திய வெளிச்சத்தில் வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டோம். கர்த்தர் நாவம் மையப்பட்டது. நாங்கள் முடிவாக நன்றி ஜெபத்தை ஏறெடுப்போம். இந்த நாள் மாலை நேர நித்திய வெளிச்சம் ஒளிபரப்பு யாவும் நிறைவுக்குள்ளாய் வந்திருக்கிறது. நாங்கள் முடிவு எடுத்து மாறி ஒளிப்போடு இணைய போறோம். இந்த நிகழ்ச்சியில் யாவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்க நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். அப்படியா தேவன் பாராட்டின நித்திய வெளிச்சத்தின் நேரத்துக்காக இந்த வாய்ந்தவனை சோசரித்து நாங்கள் நன்றி செலுத்தி செலிப்போம். நன்றி தகப்பனே, கோடி கோடி சோஸ்ரமப்பா. நீ பாராட்டின இந்த நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்புக்காக நன்றி செலுத்துறோம். அவர்களை முன்குறித்துறோம். அவர்களை அழைத்து வந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க வணைந்தீங்கப்பா. அந்த வாழ்ந்து வணைந்த தேவனுக்கு கொடி சோஸ்ரம். நன்றி ஆண்டவர். சங்க வானொலிக்கா நன்றி ஆண்டவர். இந்த வானொலியை நித்திய வெளிச்சத்தின் நிறுத்த அலங்கரித்தீரே. வானொலி ஆசிரியத்திலே இணைப்போட சரியான உணர்ந்து தந்தீரே. எல்லாவற்றையும் ஒழுங்கு சுமையமா செய்து முடிக்க கிருப செய்தீரே. உமக்கு கோடி கோடி சோஸ்ரமா. தகப்பனே, வெற்றி எல்லாம் மறுவழிப்பு செய்ய வேண்டும் என்று தகத்தோடு பாரத்தோடு ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய குடும்ப ஊழியங்களை ஆசிரியர் எல்லைகளை சாலப்படும் பாஞ்சியோன் தாவத்தோடும் இந்த ஒளிபரப்பு செய்தார். ஒளிப்பதிவு செய்த மறுவழிப்பு செய்யும் பொழுது எல்லாம் நேர்த்திய சமயம் ஒளிபரப்பா கேட்க உள்ளவும் இல்லவும் ஐயா கழிவுறத்தக்கதாக உங்களுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள, வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள. அப்பா நீரே உண்மை தெய்வம் என்று அறிந்து கொள்ள அத்து மறுபடியே காண தீர்வு செய்யும் தாடிகளை உடைக்கிறோம். ஒளியத்தை ஆசிரிச்சு மறைமுகம் இருந்து அந்த ஊழியத்தை கனப்படுத்தும் வல்லமை அடுத்து பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்திய புகழ் செபிக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே இந்த நேரடி ஒளிபரப்பில் ஆரம்ப ஜெபம் பாடலு கூட அடியாளை பயன்படுத்தினீங்க. வார்த்தையும் வெளிச்சத்தின் நேரத்திலும் பயன்படுத்தினீங்க. வார்த்தையாயிருப்போம் நீங்க இம்மட்டும் தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தையும் அடியாளை கொடுத்தீங்க. நன்றி ஆண்டு. குடும்பத்தின் ஊழியங்களை ஆசிரியர் கருத்தில் எல்லா கருத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். அதே போல துதி பாடலுக்கூடாக நாமத்தை உயர்த்தின சகோதரி கிறிஸ்துக்காக நன்றி செலுத்துறேன். உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். சகோதரிய குடும்பத்தை ஊழியத்தை ஆசிரியர் எல்லைகளை விசாலப்படுத்தும் இன்னும் வல்லமை அடுத்து பயன்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஒப்புகளை செபிக்கிறேன். அதே போல ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதி பாடல் பாடவும் இம்மட்டு நேரம் உணைந்திருந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரம் விளங்கும் நீ சவரை கொடுத்தீரே. பாக்கியத்துக்கா டோலிக்கா நன்றி. இணைத்த கிருபைக்காய் நன்றி. இணைந்திருக்க கிருபைக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்தும் சௌரியம் குடும்பத்தின் ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசிர்வதியும் கலிகை பிரதத்தையும் வல்லமையை அடுத்து பயன்படுத்தும். நாளை தினத்தை ஒத்து வழங்கத்தக்க பலனையும் சத்துவத்தையும் வல்லமையும் கொடுத்து வழி நடத்தும் இரா. இயேசுவின் நாமத்தில் புகழ் ஜெபிக்கிறேன். அதே போல கத்தாவே நேரத்திலும் மூத்த ஊழியரும் இணைந்து கத்தா வானொலி ஆசீர்வதிக்கான ஜெபத்தை ஏறெடுத்து துதித்தார்களே. ஊழியரை ஆசீர்வதிங்க, கொண்டு அவர்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, உறவுகளை ஆசீர்வதிங்க, இருக்கிற இடத்த ரத்தத்தால் மூடி பாதுகாத்துருங்க, இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க ஊழியத்தை. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி உங்களுடைய கரத்தை ஒப்பி ஜெபிக்கிறேன் அப்பா. அதே போல வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிய வார்த்தையான நீங்க அலங்கரித்து கொடுத்தீர், அதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. இந்த நாளிலும் இணைந்து வார்த்தை வெளிச்சத்தை கொடுத்து ஏவி புஷ்பராஜாக்கா நன்றி செலுத்துறோம். சௌரி இணைத்த கிருபைக்காய் நன்றி, தடைகளை உடைத்தமைக்காய் நன்றி அப்பா. சௌரி கொடுத்த வார்த்தை தாவிதை அடிப்படையாக வச்சு அவர் எப்படி ஒரு சாதாரண மனுஷராயிருந்தார், எப்படியாக அபிஷேகம் பெற்று ராஜாவோ உயர்த்தி அப்பா நீ மகள பண்ணி உயர்த்தி நீரே உடைய கரம். அந்த கிருபைக்கா நன்றி அப்பா. அந்த வார்த்தை வெளிச்சத்துக்கா நன்றி. கற்றுக் கொடுத்த பாடத்துக்காய் சோஸ்ரமாட்டார். சௌரிய ஆசிரியம் மூடி எங்களை ஆசிரியர்களை விசாலப்படுத்தி இருக்கிற இடத்த ரத்தத்தால மூடி பாதுகாத்து வல்ல கருத்து ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறேன் இயேசு நாமத்தினால. அதே போல கத்தாவி அடிமை கொடுத்து அந்த வார்த்தை வெளிச்சது நேரத்துக்காக நன்றி ஆண்டவர். நாள் இந்த பெந்தை கோசி நாளை குறித்து எங்க ஆடி அவரு பேசினீங்க ஆண்டவர். அப்பா விளங்க வச்சிங்க, விளக்கினீங்க, அந்த வெளிச்சத்தை காண வச்சிங்க, அதுக்காக நன்றி ஆண்டவர். இந்த நாளிலும் அடியால் தொடர்ந்து பயன்படுத்த வேணுமா செபிக்க அப்பா. குடும்பத்தை ஊழியங்களை ஆசிரியங்க, எங்களை விசாலப்படுத்துங்க. இன்று ஆண்டவரே மண்டைகளை வந்து ஊழியர் செய்யத்தக்க கிருபையும் வல்லமையும் சத்துவத்தையும் நடத்துவியா. இயேசுவி நாமத்தில நன்றி செலுத்தி நல்ல கருத்துல ஒப்பு கொடுத்து செபம் கேட்கிறேன் அப்பா இயேசுவி நாமத்தினால. அதே போல கத்தாவே வார்த்தை வெளிச்சத்துல வசதியை கொடுத்த பாசன் தாசனத்துக்கு நன்றி செலுத்தும். கோடி கோடி சோஸ்திரம் புத்தகத்தை திறக்கவும் முத்திரையை உடைக்கவும் பாத்திராயிருப்போம் நீர் மாத்திரமே சப்பா. உம்மட்டத்தான வல்லம் என்று விட்டு தர வேண்டும். அதே போல இந்த ஜீவ புஸ்தகமாய் எங்கள் கரங்களுக்கு வேதா புஸ்தகத்தை நாங்கள் திறக்கோம் அப்பா. முத்திரையா இருக்கிற தடைகளை உடைக்கவும் வல்லமையை பெற்றுக்கொண்டு உமக்கா வாழவும் அந்த வல்லமில்ல வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்து அந்த கிரியை மற்றொரு காண்பின்படியாக சாட்சி கிரிய மாற நீர் எங்களுக்கு பலனின் சத்துவத்தை வாழ் வல்லமை கொடுத்திருக்கு. அந்த வல்லமையில் இருந்து பிரகாசிக்க நீ கிருபை செய். அப்படிப்பட்ட வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுத்து அந்த உடைய கதை கனப்படுத்தும் ஆசிரியர் ஐயா. ஊழியங்களை ஆசிரியர் சபை ஊழியங்களை ஆசிரியர் இன்னும் வல்லமையை எடுத்து பயன்படுத்தும் நல்ல கருத்து ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்துல செபிக்கிறேன்ப்பா. மாடு ஒழிப்பு ஜாமியம் இடத்துல கருத்து தருகிறேன். எல்லா ஒழிப்பையும் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அப்புறம் நல்ல தகப்பனே கடைகளை உடைத்து காய்த்த வாய்க்கு பண்ணும்படியா ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்பா நாளை ஒளிபரப்பு ஜாமியம் இடத்துல கருத்துல தருகிறோம் கத்தாள். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் கத்தாவே ஆசீர்வதிங்க கத்தாள். விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வதிங்க. அநேகர் விடுதலை பெற்று வெளிச்சத்தை காண கண்கள திறவங்க, பிரகாசமான மனக்கண் செவியல திறவங்க, சிந்தைகளை ஒருமப்படுத்துங்க. உங்களுடைய நாம் மயமிக்கண் எடுத்து பயன்படுத்துங்க பாத்துறங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொண்டிருக்கோம். ஸ்கை மினிஸ்ட்ரி ஊழியங்களை ஆசீர்வதிங்க. எல்லைகளை விசாலப்படுத்துங்க. வல்லமையா இன்னும் பயன்படுத்துங்கப்பா மினிஸ்ட்ரி ஊழியத்தை. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி செபிக்கிறேன்ப்பா. அதே போல மாலை நினைத்திய வெளிச்சத்தையும் ஆசீர்வதி செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்பா உடைய பிள்ளைகளை நீர் இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்தி ஊழியங்கள் பெருகட்டும், சபையா ஊழியத்தின் வாஞ்சிகள் நிறைவேறட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய சத்தம் தொண்ணிக்கட்டும். இத்திய வெளிச்சமா எல்லா இடங்களும் தேசங்கள் அப்பா உடைய நல்ல கரத்திலே ஒப்பு கொடுக்க இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்ப்பா. இம்மட்ட நடத்தின வினேசரே நன்றி அப்பா. இனிமேல் நடத்தின இனிமேனவரம் கூடவே இருக்கிறீங்க, அதுக்காய் நன்றி. தொடர்ந்து நம்ம வல்ல கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சவாத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஒருவரை சுகமாய் தங்க பண்ணுவீர்கள் சொன்ன வார்த்தைக்கிறேங்க. நன்றி செலுத்தி நம்ம கருத்துல ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறன் செவதிகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் ஒருமனப்பட்டவராய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கத்திரியே ஸ்தோத்திரி.
2: என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
1: என் ஆத்துமாவே
2: கத்திரியே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
1: ஆமென்,
2: ஆமென்,
1: ஆமென், ஆமென்.
2: God bless you sister.
1: கத்திரியே ஸ்தோத்திரம். கத்திரியே மகிமை உண்டாதாக. நன்றியே இயேசப்பா, நன்றியே லெஸ்லி.

16 15 மத்தேயு 24 14-ன்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கோஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கங்கள் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைப்பவர்கள் 2899978123. மொன்றியலில் இருந்து அழைப்பவர்கள் 514-819-8494. நோர்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-557-9886. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர், வாட்ஸ்அப் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது yesukristuvilsangamam@gmail.com. யூடியூப் மூலமாகவும் இந்த சங்கமம் வானொலியை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு மகிழலாம் என்பதை நேர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வெப்சைட் www.sangamam.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் சென்று அங்கே இருக்கும் விண்டோவை கிளிக் பண்ணும் பொழுது இந்த வானொலியில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் என்பதையும், விசேஷமாக தேவ ஊழியர்கள் வந்து வழங்கும் செய்திகளை நீங்கள் நேரடியாகவே பார்த்து மகிழலாம் என்பதையும் சங்கமம் வானொலி உங்களுக்கு அன்போடு கூறி நிற்கிறது. இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம் வானொலி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 9056070583. டொரண்டோவிலும் அதை

சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123, மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494, நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அவர் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மகத்துவரும் உன்னதங்களிலே வாசம் செய்யும் உன்னதருமாயிருக்கிறார். அவரை உயர்த்துகிற, அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மறந்து இப்பொழுது இருக்கிற இடத்திலே அவரை ஆராதிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: சங்கீதம் 33:10 அவரை நோக்குங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், அவர் மீது நம் கண்களை பதிய வைத்து வாழ்க்கையை விட மேலான அவருடைய அருளுக்கு நம்மை சொந்தமாக்கிக் கொள்வோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தேவச்சனமே வாக்குத்தத்தம் செய்தவர் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் பொய் சொன்ன மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரனும் அல்ல. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்.

தேவ பிள்ளையே, தாமதங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியாவதில்லை. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் செய்ததை தேவன் நிறைவேற்றினது போல உனக்கும் நிச்சயம் நிறைவேற்றுவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: நம்முடைய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஜீவனுள்ளவர். அவர் ஆராதனைக்குரியவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரை துதிப்பதற்காக அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. சேர்ந்து பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே, உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தர்

பிரியமானவர்களே, யாத்ராகமம் 34:10 ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். எந்த ஜனத்தினிடத்திலும் செய்யப்படாத காரியத்தை நான் உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினான் அல்லவா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் பயங்கரமான காரியங்களை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்விலே நினைத்துராத காரியங்களை, அறிந்துராத காரியங்களை இயேசு செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துங்கள். இது கர்த்தர் செயல் என்று பாடப்போகிறீர்கள். ஆமென்.

காரியங்களை உங்கள் வாழ்விலே ஆண்டவர் செய்ய போகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இந்த காலவில விசுவாசிக்கிறீர்கள்? நான் ஆராதிக்கிற தேவன் என் வாழ்விலே பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நிச்சயமாக நீங்கள் அறிக்கை பண்ணி பாருங்கள், ஆண்டவர் செய்ய முடியும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இயேசுவை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தேவன் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்வதற்கு உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா! நான் உம்மை பார்க்கணும், உம் அழகை நான் ரசிக்கணும், உமோடு நான் வாழ

ஆவியாத்துமா சரீரம் முழுவதும் உமக்கே தருகிறேன் ஆண்டவரே, என்னையே நான் தருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போட சொல்லுவோம்.

ஆண்டவரே, உம்மை பார்ப்பதே எனக்கு ஆசை. தாவீது சொல்லுகிறாரே, உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று சொல்லுகிறாரே. ஆமென்.

0: முகத்தை நோக்கி பார்த்து வாழ்வின் நன்மைகளை அனுபவிங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா.
1: ஒவ்வொரு நாளும் நாம் காலையிலே எழுந்து ஆண்டவரை துதிக்கும் போது ஒன்றை மறந்து போகக்கூடாது. இரவெல்லாம் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கு கர்த்தர் நம்மை தப்புவித்திருக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறார். எத்தனையோ பேர் இரவு நித்திரைக்கு போனவர்கள் காலையில் எழும்ப முடியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளவு அன்பாயிருக்கிறார், எவ்வளவு அக்கறையாயிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பலவிதமான நன்மைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்ததை நினைத்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறந்து போகாதிருங்க. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவனை துதித்து உங்கள் கடமைகளை, உங்கள் வேலைகளை செய்யுங்கள். அதையே தேவன் எதிர்பார்க்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.

பலவித நன்மைகளை ஆண்டவர் எனக்கு செய்து என்னை பலவனாய் மாற்றினார். என் ஆண்டவர் எனக்கு பல உதவிகளை செய்தார். எப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறார் என்று பாடுகிறாரே. என்னோடு சேர்ந்து நீங்களும்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையா? நேசித்த எல்லாரும் வெறுத்து விட்டார்களா? கவலைப்படாதே, என் இயேசு உன்னை நேசிக்கிறார், என் இயேசு உன்னை அழைக்கிறார்.

உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்ன தேவன், நீ மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

స్తోత్రం. హల్లెలూయా.

0: Recording in progress.
1: ആമീൻ ആമീൻ. ഇന്ന് 29-ാം തീയതി, 5-ാം മാസം, 29-ാം തീയതി, മെയ് മാസം 29-ാം തീയതി, വൈഹാസ്യമാസം 2026-ാം ആണ്ട്, വെള്ളിക്കിഴമ കാലവേളയിലും ഇണയിന്നിരിക്കുകയും വാരത്തിന് ഇറുതി നാളിലും വന്നിരിക്കുകയും. കത്തർദാമേ ഇന്ന നാട്കളെയും ആശീർവദി തരുവാറാക. വാരത്തിന് ഇറുതി നാളിൽ നടവരുന്ന ഊഴിയങ്ങളോടും കത്തർ വഴി നടത്തുവാറാക. ആമീൻ ആമീൻ. ഇന്നത്തെ നാളുക്കാന വസനം: കത്തർ എൻ ഫലനും എൻ കീതമുമാണവർ, അവർ എനിക്ക് രക്ഷിപ്പുമാണവർ, അവരെ എൻ ദേവൻ, അവർക്ക് വാസസ്ഥലത്തെ ആയത്തം പണുവേൻ, അവരെ എൻ തഹപ്പനുടെ ദേവൻ, അവരെ ഉയർത്തുവേൻ. ആമേൻ. യാത്രാമം 15:2 കുറപ്പെട്ട എന്ത വസനങ്ങളെ ഞങ്ങൾക്കാകെ എടുത്തുകൊള്ളുവോം. കത്തർദാമേ എന്ത വസനങ്ങൾ കൂടാകെ വഴിനെടുത്തുവാറാക. അധികാലെ കാലെ മതിയം മാല ഇറവ് നള്ളിരവനെ ഇന്നെന്ത് നാടുകളിൽ നിന്ന് ഇണയുന്നു ഒളിയങ്ങളെ ആയത്തുമാറും ഓരോരുവരെയും കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന ഓരോരുവരെയും ഉയർത്തെളുന്ന വല്ലമയുള്ള യേശു ക്രിസ്തുവിൻ്റെ നാമത്തിലും സംഗമം വാനൊലി ടീം സാർബിലും എൻ സാർബിലും കുടുംബത്തിൻ സാർബിലും പിതാകുമാരൻ പരസുത്താവിയാനവൻ നാമത്തിനാലും വാഴ്ത്തുകിറോം വരവേൽക്കിറോം. ഇന്ന ആൾക്കാക വാസിക്കപ്പെട വേണ്ടിയ അധികാരങ്ങൾ യോശുവ 15:20-21 പഴയ ഏർപ്പാടിലിരുന്ന് പുതിയ ഏർപ്പാടിലിരുന്ന് പിലമേൻ അധികാരം പറ്റി ഞങ്ങൾ നേറ്റി നാളെ പതിവ് അനുപ്പി തന്നിരിക്കുറോം. കെട്ടിരിപ്പിക്കുന്ന വിശ്വാസിക്കുറോം. മറ്റുള്ളവർക്കും അനുപ്പിക്കൊടുങ്ങൾ. കത്തർദാമി ആശീർവദത്ത് വള്ളി നടത്തുക. ഞങ്ങളിന്റെ വേളയിലും അഭിഷേക ആരാധനയോടെ ദേവഊളിയർ സത്യവേദ തിരുച്ചപയിലിന്ന് പാസ്റ്റർ ഹോമി ലോഹൻ അവർ ഇണയിരിക്കാറുകൾ അവരുടെ മുപ്പടിക്കേക്കുറോം. അവർ ഇന്ന് വേളയിലും വള്ളി നടത്തുവാർ. അവർക്കും കാലവിണക്കങ്ങളൊക്കെ ഉറവും ഇണയിരിക്കുന്ന സഹോദരി സഹോദരി ഡോളി സഹോദരി വിനോ സഹോദരി ജനറ്റ് അവർക്കും കാലവിണക്കങ്ങൾ മാലവിണക്കങ്ങൾ ഇറവ് വിണക്കങ്ങളെ കൂറി വാഴ്ത്തി വരവേൽക്കുറോം. ഇന്ന് വേളയിലും ഇണയിരിക്കുന്ന ഊഴിയരുടെ മൂപ്പടിപ്പോം. അവർക്കും കാലവിണക്കങ്ങളെ കൂറുവോം. കത്തർദാമേ ഇന്ന നാളെ ആശീർവദി തരുവാറാക. കത്തർ തന്ന ആശീർവാദങ്ങളെ മറ്റവരിലും കൊടുപ്പോം. കത്തറിൻ്റെ നാമത്തെ ഉയർത്തുവോം. അവർ തന്ന താലന്തുകളേക്ക് അവരുടെ നാമനമയ്ക്കാകും ആത്മാദായത്തക്കാകും എടുത്തു വന്ന് വളിനടുത്ത് ആയത്തുമായി വന്നിരിക്കുന്ന ഉള്ളിലോറിയും കത്തർ കാണുകാർ ആശീർവദിക്കാർ. എന്ന വേളയിലും പാസ്റ്റർ ഹോമിലോനോട് ഒപ്പളിപ്പോം. പ്രൈസ് ലോർഡമ്മാ.
2: പ്രൈസ് ലോർഡ് അയ്യാ. പ്രൈസ് ലോർഡ്.
1: ആമേൻ. നിങ്ങൾക്കും കാലവിണക്കങ്ങളെ കൂറിക്കൊണ്ട് ഇന്ന് വേളയിലും ഇങ്ങോട്ട് ഒപ്പടിക്കുറവും വളി നടത്തുങ്ങളെ. ഗോഡ് ബ്ലെസ് യു. ആമേൻ.
2: ഹല്ലേലൂയാ. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். தகப்பனேயும் துதிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே அப்பா. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகுமல் சொன்னவரே அப்பா. பிதாவே உமக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் ஐயா. யோபு சொன்னது போல செம்மையான வார்த்தையிலே ஆண்டவர் இவ்வளவு பிளனுண்டா. ஆண்டவராகிய தகப்பனேயும் சோத்திரிக்கிறோம் இந்த நாள் முழுவதும். என் அப்பாவே உம்மை பிரியப்படுத்த எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் அப்பா. நாங்கள் பேசுகிற பேச்சு எங்களுடைய முகபாவம் நாங்கள் நடக்கின்ற நடை ஆண்டவரே மற்ற ஜனங்களை ஆண்டவரே உம்பக்கம் இழுக்கக்கூடியதாக உம்முடைய வெளிச்சம் எங்கள் மேல் பிரகாசிக்க நீங்க கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மோசேயினுடைய முகத்திலே இருந்த அதே ஆண்டவரே மகிமை ஆண்டவரே அந்த முக வெளிச்சம் எங்கள் மேல் வீச வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை பார்க்கிற யாவரும் நாங்கள் கத்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்பதை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்கிறபடியா சோத்திரம் ஐயா. ராஜா நாங்கள் ஏறெடுக்கின்ற துதிகள் ஜெபங்கள் பாடல்கள் வார்த்தைகள் உம்முடைய சன்னிதானத்திலே ஐயா ராஜா ஆண்டவரே மற்ற ஜனங்கள் விடுதலையோடு உம்மை நேசிக்க நீங்க கிருபை பாராட்டும்படி செவிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராதே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹாலேலூயா. கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும். ஹாலேலூயா. பரிபூர்ணம் என்பது நிரம்பி வழிகின்ற காரியம். ஹாலேலூயா. அங்கே என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹாலேலூயா. கிருபையின் பரிபூர்ணம். ஹாலேலூயா. கிருபை எங்களை அதிகமாக நிரம்பி வழிய செய்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா, கிருபையின் பரிபூர்ணம். ஹாலேலூயா, உம்முடைய கிருபை இந்த நாளிலே ஆண்டவரே பரிபூர்ணமாய் எங்கள் மத்தியிலே இறங்கி வருகிறது, எங்கள் ஊழியங்களிலே இறங்கி வருகிறது, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இறங்கி வருகிறது, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய கிருபையின் பரிபூர்ணம் எல்லாம் இறங்கி வருகிறது. அப்பா ஆண்டவர் ஆகிய தேவனே மக்கு சோத்திரமையா. ஈசாக்கு ஆண்டவரே, ஆபிரகாமுடைய திறவுகள் துர்த்து போட்ட வேளையில் எல்லாம் அவன் தொட்ட மாத்திரத்திலே ஆண்டவரே நீரூற்றுங்கள் வந்ததப்பா. ஆண்டவர் ஆகிய தேவனே, அப்பாபிதாவே, தகப்பனே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே கிருபையின் பரிபூர்ணத்தையும் ஹாலேலூயா நீதியின் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் ஹாலேலூயா இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகிறார்கள். இந்த நாளிலே ஜீவனை நாங்கள் கட்டவிழ்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் பேர பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் திருச்சபை குடும்பங்களிலே, ஐயா இந்த தமிழ் குடும்பங்களிலே, எங்கள் இலங்கை தேசத்திலே ஆண்டவரே தேவனே இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனை நாங்கள் கட்டவிழ்கிறோம். அப்பா என் தகப்பனாகிய தேவனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இயேசையா, தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே நான் தாழ்ச்சி அடைவதில்லை. நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே என்னோடு சேர்ந்து பாடுங்கள். நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் தாழ்ச்சி அடைவதில்லை. உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய நாவிலே ஜீவனும் மரணமும் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவனை தெரிந்து கொள்ளணும். ஹாலேலூயா. இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஜீவனை எங்கள் நாவிலே வைக்கிறோம், எங்களுக்கு முன்பாக ஜீவனை வைக்கிறோம். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனையே சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா அன்றைக்கு யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தான் ஐயா ராஜா. ஆண்டவரே பரவி போகிற சந்தன மரங்க ஆறுகளைப் போல, நதிகளைப் போல ஆண்டவரே, நதியோரம் வளருகின்ற ஆண்டவரே சந்தன மரங்களைப் போல ஆண்டவராகிய தேவனே, நாங்கள் ஆண்டவரே துதிக்கின்ற வேளையிலே, ஆராதிக்கின்ற வேளையிலே, ஜீவனை பேசுகின்ற வேளையிலே அந்த ஜீவன் ஆண்டவரே எல்லா இடமும் சென்று ஆண்டவரே அப்பா அந்த இடத்தை செழிப்பாக மாற்றுகிறதற்காக சூத்திரம். என் தகப்பனே ஜீவன் அதியே முக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே நான் தாழ்ச்சி அடைவதில்லை. எசையா, தாழ்ச்சி அடைவதில்லை. புல்லுள்ள இடங்களில் நடத்துகிறீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். கர்த்தரின் மேய்ப்பர், கர்த்தரின் மேய்ப்பர், தாழ்ச்சி அடைகிறேனே. கடந்த வாரத்திலே ஒரு பிள்ளைக்கு வேலை கிடைக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, எந்த இடத்திலே போனாலும் அவள் சொன்னாள், எந்த இடத்திலே போனாலும் ஆண்டி வேலை இல்லையன்னு சொல்லுகிறார். ரிசப்ஷன்லயே என்னை திருப்பி விடுகிறார்கள். இத்தனைக்கும் சிறிய வயதுல இருந்து இந்த பிள்ளை, இந்த தேசத்திலே வளர்ந்த பிள்ளை. ஹாலேலூயா. அந்த கனடியன், அந்த இங்கிலீஷ் ஆக்சன் எல்லாம் அவர்களுக்கு உண்டு, நன்றாய் பேசுவார்கள். ஆனா வேலை இல்லை. நான் சொன்னேன், இந்த 23 சங்கீதத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை அல்ல, 7 தடவை சொல்லு. இதேதோ கட்டாயமான சாத்தியமான காரியம் அல்ல அன்புக்குரியவர்களே. இதனுடைய ஆவியானவர் இருதயத்தில் ஏவுகிறபடியார். எரிக்கோ கோட்டை 7 தரம் சுற்றி வந்த மாத்திரத்திலே அன்புக்குரியவர்களே, எரிக்கோ கோட்டை தகர்ந்தது. ஈவன் 2 நாட்களுக்குள்ளே அவளுக்கு ஒரு இடத்திலே அந்த பிளேஸ்மெண்ட் கிடைத்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலிலு எப்பொழுது நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம், அந்த இடத்திலேயே அவளுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வரும்படி. கர்த்தரிடத்திலே பட்சபாதம் இல்லை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. எதை நாங்கள் விரும்புகிறோமோ, ஹலிலூயா, அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனை விட்டு தூரமாய் போயிட்டு. ஆசீர்வாதம் என்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் நிறைவாயிருப்பது, எங்கள் பிள்ளைகள் நிறைவாயிருப்பது, எங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லோரும் நிறைவாயிருப்பது. ஹலிலு என்னுடைய சகோதரங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிறார்கள். ஹலிலூயா என்னுடைய மூத்த அண்ணனுக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 85-86 வயசு. கடந்த மாதத்திலே எங்களுடைய உறவினர் ஒருவர் போயிருந்த, நன்றாய் திடனாய் இருக்கிறார்கள். ஹலிலூயா. அதுபோல மற்ற சகோதரிகளும் ஒவ்வொரு நாளும் நான் செபிப்பது வழக்கம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலிலூயா. அன்புள்ள தேவன் நம் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன். ஆசீர்வாதம் என்பது எல்லாம் தான், பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம், குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம், கணவனுக்குரிய ஆசீர்வாதம், மனைவிக்குரிய ஆசீர்வாதம். தோல்வியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. ஹலிலூயா. தோல்விகளை சத்ருவானவன் எண்ணங்களிலே விதைக்கிறான் அன்புக்குரியவர்களே. ஆனா நாங்க ஜீவனை பேச வேணும், ஜீவனுள்ள வார்த்தைகளை. ஹலிலூயா. ஆத்துமாவை தேற்றுகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆத்துமாவை தேற்றுகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கும் நான் பயப்படினே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கும் நான் பயப்படினே. பாடுவோம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கும் நான் பயப்படினேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே. ஹல்லேலூயா. மரண இருளை நீங்க சந்தித்திருக்கிறீர்களா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே? என்னுடைய மகள் அடிக்கடி அந்த சாட்சியை சொல்லுகிறேன். 4 மாசமா இருக்கின்ற வழியில, ஹல்லேலூயா, அடுத்த மகனுக்கும் அந்த ஒரே நேரத்திலே அன்புக்குரியவர்களே, 3 பிள்ளைகளுக்கும் வியாதியா இருந்தது. என்னுடைய மகனுக்கு அந்த நேரத்திலே நிமோனியாவா இருந்தது. சின்ன மகள் ஓகே என்று நான் சிகிச்சை இருக்கிற வேளையிலே பார்த்தால் திடீரென்று அவள் அப்படியே மயக்கமாகி விட்டார். 4 மாசம் பிள்ளை. அந்த வேளையிலே நர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு ஆக்சிஜன் குறைவா இருக்கிறது என்று திரும்ப ஓடுகிறேன் சிகிச்சை. அந்த அந்த ஓட்டல இருந்த நான் திரும்ப சிகிச்சை போகிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் திரும்ப ஓட்டலே அட்மிட் பண்ணார்கள். பார்த்தால் அவள் அப்படியே மயக்கம் அடைந்திருக்கிறாள். பெரிய பெரிய மிஷினை கொண்டு வந்து அவளிலே பொருத்தி எல்லாம். எனக்கு மரண பயம். ஹலிலூயா. இருதயம் முழுவதும் ஐஸ் ஆயினது அன்புக்குரியவர்களே. என்னுடைய சரீரம் அந்த ஐஸை எப்படி நீங்கள் ஒரு கையை கையினால் அந்த ஐஸ் கட்டியை தொடுவீங்களோ அதுபோல சரீரம் முழுவதும் அந்த அந்த மரண பயம் வந்தது. ஹலிலூயா. ஆனா நானே ஜீவனை பேசினேன் அன்புக்குரியவர்களே. ஒருவருமே இல்லை. ஹாஸ்பிட்டல் ரூமுக்குள்ளே போயிருந்து கண்ணாடியை பார்த்து, நகோமி நீ வாழ பிறந்தவள், உன் பிள்ளைகள் வாழ பிறந்தவர்கள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ தேவனுடைய ஊழியத்தை செய்வாய். ஹாலேலூயா. தேவனுடைய ஆவியானவர் தான் என்னை ஏவி வழி நடத்தினார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. இந்த ஆண்டவர் ஹாலேலூயா எப்பொழுதுமே நமக்கு நல்லவர். ஹாலேலூயா. ஹாலேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிற. இன்றைக்கு இந்த பிள்ளை ஹலிலூயா நம்முடைய திருச்சபையிலே ஹலிலூயா இங்கிலீஷ் சர்வீஸை நடத்துகிறாள். ஹலிலூயா மிகவும் ஒரு அன்பான பிள்ளை, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. அன்றைக்கு என்னுடைய சகோதரி, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவளுடைய இடத்துல அவளும் ஒரு பிஸ்னஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாள். அவள் சொல்றாள், எந்த வித பதட்டமும் இல்லாமல் காரியங்களை செய்கிறாள் என்று. ஹலிலூயா. ஆனபடி அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவர். ஹலிலூயா. நான் அன்னால போல ஹலிலூயா ஒரு மன கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ தான் அன்புக்குரியவர்களே. ஆனா எப்பொழுதும் என் கண்ணீரை தேவனுடைய சமூகத்திலே தான் ஊற்றுகிறேன். தேவனை நம்புகிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஹலிலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். ஹலிலூயா. மரண பயம் போன்ற எந்த பிரச்சனை வந்தாலும் தேவனிடத்தில் அண்டிக் கொள்ளுங்கள். அவரிடத்தில் அண்டிக் கொள்ளுகின்ற வேளையிலே, அவரை தேடுகின்ற வேளையிலே அவர் நமக்கு தென்படுவார். தென்படுவார்னு சொன்னா தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹலிலூயா. ஆத்துமாவை தேற்றுகிறீர், நீதியின் பாதையில் நடத்துகிறீர். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கும் நான் பயப்படினே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கும் நான் பயப்படினே. கத்தரின் மேப்பராயிருக்கின்றாரே, நான் தாழ்ச்சி அடைவதில்லை. எசையா, தாழ்ச்சி அடைவதில்லை. பயப்படேனே நான் பயப்படேனே, திரும்ப சொல்லுங்கள், பயப்படேனே நான் பயப்படேனேன். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தை எடுத்து என் சொந்தங்கள் மேல் தெளிக்கிறேன் ஐயா, இயேசுவின் ரத்தத்தை எடுத்து என் பிள்ளைகள் மேல் தெளிக்கிறேன் ஐயா, இயேசுவின் ரத்தத்தை எடுத்து ஆண்டவரே திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் தெளிக்கிறேன் ஐயா. நீர் என் ஆண்டவர், நீர் எனக்கு மேய்ப்பர். ஹாலேலூயா. பயப்படேனே நான் பயப்படேனே, என் நேசர் எனக்குண்டு பயப்படேனே பயப்படேனே பயப்படேனே, எந்தன் ஏசு எனக்குண்டு பயப்படேனே பயப்படேனே பயப்படேனே, எந்தன் நேசர் எனக்குண்டு பயப்படேனே. அவர் கோலும் தடியும் தேற்றிடுமே, தினம் தினம் என்னை நடத்திடுமே. அவர் கோலும் தடியும் தேற்றிடுமே, தினம் தினம் என்னை நடத்திடுமே. ஹாலேலூயா. ஒவ்வொரு வேலைகளை செய்கின்ற வேலையிலும், வீட்டு வேலையா இருக்கலாம், வெளி வேலையா இருக்கலாம், ஆண்டவரிடத்துல கூப்பிடுவேன், ஆண்டவரே ஒரு கை பிடியும் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு கை தாரும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எப்படி எமக்கு சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், ஹாலிலே உறவுகள் இருக்கின்ற வழியில் அவர்களை கூப்பிடுவோம் தானே. ஆண்டவரே சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். இதான் ரிலேஷன்ஷிப் அன்புக்குரியவர்களே. ஹாலேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு கை கொடும் ஆண்டவரே, ஆண்டவர் எனக்கு ஒரு உதவி செய்யும் ஆண்டவரே, இதை துரிதமாய் செய்ய எனக்கு கிருபதாரும். ஹாலேலூயா. பயப்படேனே நான் பயப்படேனே, நேசர் எனக்குண்டு பயப்படேனே. நீங்களும் சேர்ந்து பாடலாம், பயப்படேனே ஐயா பயப்படேனே, நேசர் எனக்குண்டு பயப்படேனே. அவர் கோலும் தடியும் தேற்றிடுமே, தினம் தினம் என்னை நடத்திடுமே. கோலும் தடியும் தேற்றிடுமே, தினம் தினம் என்னை நடத்திடுமே. கத்தரின் மேப்பராயிருக்கின்றாரே, நான் தாழ்ச்சி அடைவதில்லை தாழ்ச்சி அடைவதில்லை. ஐயா, எங்கள் குடும்பங்களுக்காக கையெடுக்கிறோம் ஐயா, எங் கணவனுக்காக கையெடுக்கிறேன் ஐயா. ஹாலேலூயா. என் பிள்ளைகளுக்காக கையெடுக்கிறேன், மனைவிக்காக கையெடுக்கிறேன், என் சொந்தங்கள் ஐயா, என் சகோதரங்கள் ஆண்டவரே அவர்களுக்காக கையெடுக்கிறேன் அப்பா. என் ஆண்டவரே திருச்சபையின் பிள்ளைகளுக்காக கையெடுக்கிறேன் ஐயா, என் தேசத்துக்காக கையெடுக்கிறேன் ஐயா. ஆண்டவராகி தேவனே, உன்னுடைய கரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்க வேண்டும்படி என்னுடைய கரத்தை உமக்கு நேராக உயர்த்துகிறேன் ஐயா. ஆண்டவரே என் கரத்தை உமக்கு நேராக உயர்த்துகிறேன் ஐயா. நீர் நல்லவர் அப்பா ராஜா, கூப்பிடுகிற காக்க குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன். ஹாலேலூயா. உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு, வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் உள்ளதே என் ஆண்டவரே. ஹாலேலூயா. எங்கள் மன விருப்பத்தின்படி எங்களுக்கு அருளி செய்கிற தேவனையா ராஜா, ஆதி முதல் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போரோருமாகிய ராஜாவே, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர்னாலே தேவனுடைய அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்படுகிறது ஐயா. தேவ அன்பு அப்பா, தேவ அன்பு ஆண்டவரே எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது ஐயா. அது போய் சொல்லாத தகப்பனே, ஆண்டவரே தேவனே, தகப்பனே ஆண்டவரே, தாமதித்தாலும் காத்திருன்னு சொன்ன தேவனே ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பயப்படேனே நான் பயப்படேனே, எந்தன் நேசர் எனக்குண்டு பயப்படேனே. ஆண்டவரே கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் கூட ஆண்டவரே, அப்பா பிதாவி எங்களோடு கூட இருக்கிறீங்களையா, எங்களுக்குள்ளே இருக்கிறீங்களையா, உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலினால் ஆண்டவரே எங்களை நிரப்பும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை நிரப்பும் அப்பா, எங்கள் ஊழியத்திலே ஜனங்களை நிரப்பும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை எங்களை இந்த நாட்களிலே காண செய்கிறது இவனையா ஆண்டவரே. கடன் தொல்லைகள் சமுத்திரத்திலே தள்ளப்படுகிறது, பிள்ளைகளுக்குரிய தடைகள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்திலே தள்ளப்படுகிறது. என் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எங்களுக்குள்ளே வருகிறது அப்பா. ஆண்டவரே எங்கள் மேல் ஆண்டவரே வைத்திருக்கிற திட்டங்களை நீங்கள் அறிவீங்கள் ஐயா, அவைகள் தீமைக்கல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே தகப்பன், என் ஆவியானவரே அசவாடும் அப்பா, என் ஆவியானவரே உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணும் அப்பா, வியாதி அஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது சொஸ்தமாவார்கள் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றப்படுகிறதப்பா. இயேசுவின் நாமத்தினால் தூரத்துக்கும் சமீபத்துக்குமான தேவன், இந்த வேளையில வியாதியாயிருக்கிற ஜனங்கள் மேல் கரங்களை வைக்கிறீரதுக்காக சூத்திரம் ஆண்டவரே. தேவனே, டயபெட்டிக் வருத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போகிறது ஐயா ராஜா. ஆண்டவரே வியாதிகள் ஆண்டவரே தேவனே, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் அகன்று போகுது ஐயா ராஜா. ஆண்டவரே முக சூத்திரம் ஐயா, தட்டைகள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படுகிறது ஐயா. ஆண்டவராகிய தேவனே முக சூத்திரம் ஐயா ராஜா, சரீரத்தின் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்தில தள்ளப்படுகிறது ஐயா. காற்றையும் கடலையும் அடக்கின இயேசுவின் நாமத்தினால் ஐயா இந்த நாளிலே அற்புதம் நடக்கிறது ஐயா. களஞ்சியங்கள் பூர்ணமா நிரம்புகிறது ஐயா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. தலையை எண்ணெயால் அபிஷேகிப்பார், பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகிப்பார், பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். விருந்து சாலைக்குள் நடத்திடுவார்.

0: அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கால வேளையிலே நான் வேதத்தை தியானித்து அந்த யூடியூப்ல ஒரு சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்ப பாருங்கள், ஒரு பிராங்க்லின் சொல்லி ஒரு ஊழியக்கார சகோதரர் சொல்லுகிறார், அவருடைய கிராண்ட் மதர் அவ பூட்டி, அது அந்த படத்தையும் அவர் போட்டிருந்தார். ஒரு பழைய காலத்து அமெரிக்கா தேசத்துல ஒரு பழைய காலத்து ஒரு பலகையினால் செய்யப்பட்ட ஒரு ஒரு சின்ன வீடு, அது அந்த அதை காட்டி அவர் சொல்லுகிறாருன்னா, அந்த பழைய வீட்டை புது வீட்டுக்கு பின்னாலே அவர்கள் ஞாபகத்துக்காக வைத்திருக்கிறார்கள். கிராண்ட் மதர் தான் பிறக்குவதற்கு முன்பாக அந்த கிராண்ட் மதர் மரித்து விட்டார்கள். அவருடைய தாயாரோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 10 பிள்ளைகளுக்கு மேலே சினிம பிள்ளைகளாம். ஆனா அந்த காலங்களில போலியோ வியாதி, உங்களுக்கு தெரிந்த அந்த இளம் பிள்ளை வாதம், அந்த காலங்களிலே அவர்களுக்கு அந்த தேசத்திலே வந்திருந்த வேளையிலே இந்த பிள்ளை ஜெபிப்பார், இந்த தாயார் ஜெபிப்பார்களாம், பிள்ளைகள் ஆண்டவரை தேட வேணும், ஒரு வியாதியும் வருத்தம் வரக்கூடாது, இப்படி என்று சொல்லி அவர்கள் ஜெபிப்பார்களாம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தலைமுறை தலைமுறையாக தாங்கள் நன்றாயிருக்கிறோம், ஊழியத்திலே இருக்கிறோம். அன்படி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. மைல்ஸ் மன்றோ சொல்வார் இப்படி என்று சொல்லி சொன்னால், அநேகருடைய தாலந்துகள், அநேகருடைய தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகள், தேவன் கொடுத்திருக்கிற ஈவுகள் கல்லற தோட்டத்துலதான் இருக்கிறது என்றார். ஏனென்றால் ஹல்லேலூயா, அது அவர்கள் ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளவில்லை, ஹல்லேலூயா அதை உபயோகப்படுத்தவில்லை, அதை பிரயோஜனப்படுத்தவில்லை, அது அப்படியே கல்லறைக்குள் இருக்கிறதுன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய ஆவியானவர் என்னென்ன வாஞ்சைகளை விருப்பங்களை அங்கே வைத்திருக்கிறாரோ அதை தேவனுக்கு வெளிப்படுத்துங்கள், தேவனுக்கு சொல்லுங்கள். ஹலில் அது 100 to 101 இருந்து விட்டு போகட்டும் என்று யோசிக்காதிருங்கள். உம்மாலே நான் ஒரு மதிலை தாட்டுவேன், உம்மாலே நான் சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லுவேன். ஹலிலூயா. ஆண்டவருடைய ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ளுவோம். ஹலிலூயா. இந்த வேளையிலும் ஒரு நிமிஷம் ஆண்டவரே, அப்பா இலங்கை தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, அனுரா அரசாங்கத்துக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, இலங்கை தேசத்தில் இருக்கிற மறைவான காரியங்கள் எல்லாவற்றையும் நீ காண்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, ஆண்டவரே துன்மார்க்கம் செய்கிற ஆண்டவரே ஆவிகள், ஆண்டவரே கொலவெறிகளின் ஆவிகள், ஆண்டவரே மனுஷர்களை வேட்டையாடுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தை கட்டிந்து கட்டுகிறோம். இலங்கை தேசம் முழுவதும் இயேசுவின் தூய ரத்தத்தை, வெளியேற பெற்ற ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே ராஜா, இயேசு இலங்கை தேசத்துக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு இலங்கை தேசத்தை ஆண்டவரே நீங்களாக்கி மீட்டு கொண்டீரே என்பதை அறிக்கையிடுகிறோம். சிங்களவர்களும் தமிழர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தேவனுடைய சித்தமா இருக்கிறபடினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இலங்கை, ஆண்டவரே பரிசுத்தாவியானவர் பரிசுத்தம் பண்ணுமப்பா, சுத்தம் பண்ணுமப்பா, நீர் ஒருவரே தேவன் என்பதை அறிய வையும் ஐயா. ஆண்டவரே மனுஷர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உண்டு பண்ணும் ஐயா ராஜா. ஆண்டவரே அன்றைக்கு பார்வோன் ஆண்டவரே தேவனுக்கு பயப்படாமல் இருந்தான் ஐயா, செங்கடல்ல முற்றிலும் அழிந்து போனான் ஐயா. ஆண்டவராய் கர்த்தாவே, துன்மார்க்கம் செய்கிற ஜனங்களை எச்சரியும் ஆண்டவரே. ஆண்டவரே அன்றைக்கு லாபானை எச்சரித்தீரே ஆண்டவரே, அப்பா அபிமலேக்கே எச்சரித்தீரே ஐயா ராஜா. ஆண்டவராய் தேவனே, தகப்பனே ராஜா, இந்த வேளையிலும் ஆண்டவரே துன்மார்க்கம் செய்கிறவர்களை நீர் எச்சரியும் ஆண்டவரே. அப்பா உடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே, இலங்கை தேசத்தில் இருக்கிற குறைவுகள் இயேசுவின் நாமத்தை நிறைவாகும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசம் தன்னிறைவை காணும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. கேஸ் விலை எல்லாம் இயேசுவின் நாமத்தை குறையும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஏற்றுமதிகள் வெளிதேசத்துக்கு ஏற்றுமதி செய்ய ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் எழுந்திருந்து ஆண்டவரே வேலைகளை செய்ய நீர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த சமர் காலங்களிலே ஐயா தேசம் நல்ல விளைச்சலை காணும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. விருட்சங்கள் நிறைய காய்களை காய கண்டும் வயல்வெளிகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே முக சோத்திரம் ஐயா ராஜா. தேசம் நிறைவை காணட்டும் ஐயா, ஜனங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகட்டும், வேளாண்மை பெருகட்டும் ஆண்டவரே, தேசம் செழிப்பாக மாறட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன்,
1: வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கத்தர் தாமே தந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்காக பகிர்ந்து கொடுக்க கத்தர் உதவி செய்வாராக. நாவின், நீங்கள் சொன்னது போல நாவின் அதிகாரத்தை கொண்டு நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடும் தங்குவதாக கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம்.

0: இணைந்து காலை வேளையில் இணைந்து அபிஷேகமாக வழிநடத்தினீர்கள். பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழிநடத்தினீர்கள். கர்த்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்தி ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. சபை காரியங்கள் வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே பிரசங்க வீடத்தில் காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரமங்களோடு கூட இருந்து வழிநடத்துவாராக. உங்களுடைய குடும்பத்தாரோடும், பாசன ஹோமி லோகன் பிள்ளைகளோடு, பிற பிள்ளைகளோடு, சபையோடு, அதே வேளையில் விசேஷ காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர்தாமே வழிநடத்துவாராக. புதிய உற்சாகத்தோடு வழிநடத்துவாராக என்று வாழ்த்திக்கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். அருமையான பாடல்களோடு, சாட்சிகளோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, வேத வார்த்தைகளோடு வழிநடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை அறிந்திருந்து நாங்களும் பாக்கியவான்கள். ஆமேன்.
1: Recording stopped.
0: எங்களை பாக்கியவான்களாக, நீதிமான்களாக, தனது பிள்ளையாக ஒரு பாடலினர் பாடினார்கள். நண்பனாக எங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன். இன்று 29 ஐந்தாம் மாதம், 29 வைகாசி மாதம், 29 மே மாதம், 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகால வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து வானொலியோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியரவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், ஸ்கை பிரேம் மினிஸ்ட்ரி ஊழியங்கள் செய்கிற ஊழியங்கள், அதே வேளையிலே இரவு வேளையிலே நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி, இன்றைய நாளிலே சௌரி டாலி சௌரன் மகேந்திரன் ஐயா அவர்கள் இணைந்து வழி நடத்துவார்கள். 7 முதல் 10 வரை அந்த வகையில் இணைந்திருங்கள். தேவ செய்திகளோடு வழி நடத்தப்படுவோம். அதே வேளையிலே சனி ஞாயிறுகளிலே இதே நேரத்திலே நாங்கள் ஜூமு கூடாக ஒளியங்களை செய்கிறோம். அந்த வேளையில் இணையங்கள் கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், கத்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன் என்று நாங்கள் கூறுவோமா? ஆமேன். ஆமேன். யாத்திரா 15:2 கூறப்பட்ட அந்த வாசனங்கள், இந்த வாசனத்தை நாங்கள் அடிக்கடி பாவிப்போம், எங்கள் மனதிலே குறிக்கொள்வோம், உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக, இந்த வார்த்தை கூடாக வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 15, ஏசாயா 20:21, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் பிலமோன் 1 அதிகாரம், அவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களுக்கு கூடாக பேசுவாராக, வழி நடத்துவாராக. மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தருடைய கரத்தில் இந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். ஆமேன். எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டாலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து நினைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசனாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து நினைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி சிசிலியாமா லண்டன் தேசத்திலிருந்தும், சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். அதே வேளையிலே எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்திலும், சகோதரி தயா அவர்கள் போவனியாவிலிருந்தும் இரவு நேரத்திலும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிறவங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாளைய நாளிலே நீங்கள் காலை வேளையிலே இதே வேளையிலே நீங்கள் ஜூமு கூடாக இணைய முடியும். வாட்ஸ்அப் கூடாக இணைய விரும்புபவர்களும் நீங்கள் இணைய முடியும். அதனாலே இணைந்து ஜபிக்க ஆயத்தமாகிறோம். நாங்கள் உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள், ஜீவ மன்னா, நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை வேட்டை அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். நேற்றைய நாளிலே ஒரு சகோதரிக்கு நான் ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டிருப்பேன். ஆனால் என்னுடைய மற்ற கம்ப்யூட்டரில் அவருடைய பெயர் இல்லை, அதனாலே நான் அனுப்பவில்லை. பேசி கொண்டிருந்த போது நீங்கள் கண்ணனாலாக அனுப்பவில்லை எனக்கு என்றார். அப்படியாக வாஞ்சியோடு கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். சிறிதார ஜபங்கள் கூட கடந்து செல்வோம். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். புதிய உற்சாகத்தோடு புதிய நாளை கத்தர் எதிர்கொள்ள கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரேசல் ஓட்டமா
1: குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. நாங்கள் நேற்று கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு சத்திய ஆவியானவரை குறித்து பார்ப்போம். புதிய ஏற்பாட்டிலே வரும்போது இந்த கர்த்தருடைய ஆவியானவர் மூன்று விதமாய் அங்கு விரிவாக்கமாய் இருக்கிறது. ஒன்று பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு எப்படி இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் சத்திய ஆவியானவரை குறித்து பார்ப்போம். இந்த சத்தியம்தான் எல்லாருக்கும் ஒரு மையமாய் முக்கியமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. யோவான் 14:17 உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். தேவன் பாருங்கள், சத்தியத்தின் தேவன் கர்த்தராகிய இயேசுவே அந்த சத்தியம். பரிசுத்த ஆவியானவரும் சத்திய ஆவியானவராய் இருக்கிறார். ஏனென்றால் சத்தியம் எல்லாருக்குள்ளும் ஒரு முக்கியமும் மகிமையுமாய் இருக்கிறது. சத்தியத்திலே அன்பு பிறக்கிறது, சத்தியம் பேசுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். விசுவாசிகள் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தப்படுகிறார் இந்த சத்திய ஆவியானவனால். என்னண்டா உலகம் என்பது பாவத்தையும் இருளையும் அங்கு குறிப்பிடப்படுகிறது. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணவில்லை, அதனால் தான் அந்த பாவமும் இருளும் அவர்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா இந்த பாவத்தையும் இருளையும் அங்கு மாற்றப்படவும் குணப்படவும் அங்கு தெய்வீக ஆவியானவர் நமது வாழ்க்கையிலே ஆவியாய் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த மெய்யான தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியை உலகம் அங்கு அறியாது. ஆனால் அறியாவிட்டால் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவருடைய அன்பை அவர்கள் ருசிக்க முடியாது. ஆனால் நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டபடியால் அவர் எங்களுடைய சொந்த பணியிலும் ஆவியானவருடைய செயல்பாடு எங்களுக்குள்ளே உண்டாகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், பிறப்பிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் பெற்றிருக்கிற ஆவி தேவனுடைய ஆவி அல்ல, அது சிருஷ்டி ஆவி. அவர்களுக்குள் வித்தியாசமான ஆவியை பெற்றிருக்கிறார்கள். அதனால் தான் தேவனுடைய ஆவியானவர் நித்தியமானவர். உலகம் ஒரு ஆவியை வைத்திருக்கிறது, அது தேவனுடைய ஆவியை பற்றி அது அறியவில்லை. அதனால் தான் நாங்கள் இயேசுவானவர் எப்படி எங்களை நடத்தினார், அவருடைய காரியம் எப்படி எங்களுக்குள்ளே திஷ்டாண்டமாய் இருக்கிறது என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அவர் பிதாவை போல குமாரனை போல இயல்பிலும் குணத்திலும் உடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த சிருஷ்டிப்பின் ஆவி ஆதாம் ஏவாளிலே உருவாக்கப்பட்டது. சிருஷ்டிப்பின் ஆவி, அந்த ஆவி பாவம் செய்தபடியால் அது அங்கு தேவ சமூகத்திலே வர முடியாத சூழ்நிலையிலே எங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன் அந்த காரியங்களை எல்லாம் முடித்து இந்த சிருஷ்டிப்பின் ஆவியிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி தன்னுடைய விடுதலையின் ஆவிக்குள்ளாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். இது முக்கியமான சத்தியம். இது வெளியால நீங்களா எந்த ஊழியக்காரர்கிட்ட நீங்க கேட்க முடியாத சத்தியம். இந்த சத்தியம் ஆண்டவர் எனக்கு சொல்லி தந்தார். சிருஷ்டிப்பின் ஆவி என்ன என்றும் உன்னிடத்திலே இருக்கிற ஆவி என்ன என்பதையும் எனக்கு சொல்லி தந்தபடியாத்தான் நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த சிருஷ்டிப்பின் ஆவியில இருந்து நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். அப்பதான் நாங்கள் தேவனுடைய ஆவிக்குள்ளாக வர வேண்டும். தேவனுடைய ஆவிக்குள்ளாக வரும்போதுதான் அங்கு இயேசுவானவர் தான் ஞானஸ்தானம் எடுத்து அவர் வெளியேறும் போது புறாவை போல் பரிசுத்தாவியானவர் இறங்கி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் இது திஷ்டாண்டமாய் எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட காரியங்களா இருக்கிறது. இந்த சத்தியம்தான் எங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் தான் எல்லாருக்குள்ளும் வர வேண்டிய காரியம், இந்த சத்தியம். இதனால் தான் இதை பாடமாக்க வேணும், இதை சொல்ல வேணும். இந்த சிறு பிள்ளைகள்லே நாங்கள் பாடமாக்கி சொன்னபடியா தான் இந்த சத்தியம் எங்களுக்குள்ளே அவ்வளவாய் கிரியை நடப்பிக்கிறது இன்றைக்கு. ஏனென்றால் இந்த சத்திய ஆவியான வரும்போது ஆறுதல் படுத்துவார். இந்த வார்த்தையினூடாகத்தான் உங்களை ஆறுதல் படுத்துவார். நீங்க ஒரு வேதனையில கஷ்டத்தில துன்பத்தில மீள முடியாது என்ற சூழ்நிலையில இருக்கும் போது இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அந்த வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தையை நினைப்பூட்டி அவர் உங்களை விடுதலை ஆக்குவார், ஆரோக்கியம் தருவார், அல்லது உற்சாக ஆவியை கொள்ள வைப்பார். இப்ப நாங்கள் எத்தனை தரம் சொன்னாலும் அல்ல, எங்கள் தேவனுடைய ஆவியானவர் சொல்லும் போது நிச்சயமா ஒரு மாற்றத்தை, மாறுதலையும், விடுதலையே நாங்கள் காண முடியும். இந்த சத்திய ஆவியானவருக்குள்ளே நாங்கள் வர வேண்டும். சிருஷ்டிப்பின் ஆவி உலகத்துக்கு இருக்கிறபடியாத்தான், உலகத்திலே இருக்கிறபடியாத்தான் இன்றைக்கு யுத்தங்கள், யுத்த சேனைகள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஏனண்டா பிரிவினைகள் இவைகள் எல்லாம் இந்த சிருஷ்டிப்பின் ஆகியாக உலகத்தின் ஆவிக்குள்ளே இருக்கிறபடியா, இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறபடியா, எங்களுக்கு நல்ல காரியங்களை கர்த்தர் சொல்லி தருகிறபடியா, நிச்சயமாகவே இந்த காரியங்கள் முக்கியம் முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றால் இது சத்தியமாயிருக்கிறது. எங்கள் தேவன் சத்தியத்திலே நித்தியமானவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். இன்றைக்கு வாலிப ஜோதிகளுக்காக ஜபிக்கிற ஜபமாய் இருக்கிறபடியா நாங்கள் வாலிப ஜோதிகளுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுவோம். ஏனென்றால் இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே இல்லாதது ஒன்று என்னென்றால் சத்தியம். சத்தியம் அவர்களுக்குள்ளே நிலைக்கிறது இல்லை. ஏனென்றால் அவருடைய பராக்கிரமங்கள், அந்த வாலிப பராக்கிரமத்திலே அவர்கள் ஒன்றையும் கவனிக்க மாட்டார்கள். ஆகவே பாவத்திலும் இருளிலும் இருக்கிற இந்த வாலிபர்கள் உண்மையாகவே அந்த சிருஷ்டிப்பின் ஆவிக்குள்ளே இருக்கிறார்கள். இவர்கள் மாற்றப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் தத்தம் தான் அதை மாற்றும். அதற்காகத்தான் இவ்வளவு பாடுகளை அனுபவிச்சு எங்களுக்காக அந்த ரத்தத்தை சிந்தினார். ஏனென்றா பாவம் நம்மிடத்தில இல்லை என்போமா, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள்ள இருக்காதண்டி சொல்லி வேதன் சொல்லுகிறதாகவே இந்த வாலிப ஜோதிகளின் பாவ இருளில் இருந்து அவர்கள் விடுதலை அடைய வேணும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, அந்த ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக அந்த சிருஷ்டிப்பின் ஆவியை ஆவியோடு இந்த ஆதாம் ஏவாளுடைய சந்ததியாகிய நாங்களும் சிருஷ்டிப்பின் ஆவியில ரட்சிக்கப்பட முன்பாக வாழ்ந்தோம். ஆண்டவரே, இந்த வாலிபர்கள் இன்னும் அந்த சிருஷ்டிப்பின் ஆவியில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அந்த இருளை விரும்புகிறார்கள், உலகத்தை நோக்கி பார்க்கிறார்கள். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, உம்முடைய சத்திய ஆவியை அவர்களுக்கு அவர்களுடைய இருதயங்களில் ஒரு உணர்வை கொடுக்கும்படியாக அவர்களுடைய அந்த சிருஷ்டின ஆவி, மாம்ச சிந்தை, பாவ காரியங்கள் அவர்களுடைய இருதயத்திலே இருந்து வெளிப்பட்டு உம்முடைய சதியான இருதயத்தை, நவமான ஆவியை கொடுத்து, சத்திய ஆவியை கொடுத்து, சத்தியம் முக்கியமானது, சத்தியம்தான் பரலோகத்துக்கு சேர்க்கிற ஆவியாக இருக்கிறது என்பதை அவர்கள் அந்த வாலிப பிராயத்தில உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. இன்றைக்கு கிறிஸ்தவ வாலிபர்கள் கூட உலக பிரகாரமான வாலிபர்களோடு இணைந்து செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, கிறிஸ்தவன் இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? ஆண்டவரே, அவர்கள் இன்னும் இருளில வாழாதபடி, அந்த சிருஷ்டிப்பின் பழைய மனுஷனாக வாழாதபடி, உம்முடைய ஒளியில வாழ, அந்த பொல்லாங்கானை ஜெயிக்க நீ கொடுத்த பலத்துல வாழ இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த சிருஷ்டியின் ஆவி இன்றைக்கு உலக நாடுகள்ல, எல்லா நாடுகளிலும் யுத்தத்திற்காக அந்த இளைஞர்களை, ஒவ்வொரு அரசாங்கங்களும் இளைஞர்களை தவறான வழியில யுத்தத்துக்கு இழுத்து செல்கிறது. ஆண்டவரே, அந்த பிரிவினையின் ஆவிகள், தேவனுக்கு பிரியமில்லாத ஆவிகள் அவர்களிடத்தில இருந்து அகன்று உம்முடைய பரிசுத்த ஆவி சத்திய ஆவியானவர் மூலமாக அவர்களை உம்முடைய ஊழியத்தின் போர் வீரனாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாலிப பிராயத்தில அவர்கள் அந்த சிருஷ்டிகரை எங்களை சிருஷ்டித்த அந்த ஒன்றான மெய்த்தேவரையும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. சுவிசேஷத்தை கேட்டவர்கள் விசுவாசிக்காதபடியினால், வாலிபர்கள் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசிக்காதபடியினால் அவர்கள் கேட்ட சுவிசேஷம் அவர்களுக்கு கிரியை செய்யவில்லை. ஆண்டவரே, இந்த காலத்தில இந்த தித்திய வெளிச்ச சங்கம ரேடியோ ஊடாக செல்லுகிற உம்முடைய சத்திய வசனங்கள், சத்திய வேதம் அவருடைய வாழ்க்கையை மாற்றட்டும். இந்த வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள், பரலோகத்துக்கு போகிற வார்த்தைகள், பரலோகத்துக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து செல்கிற வார்த்தைகள், அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு வாலிபனும் உழந்து விடாதபடி, இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு வாலிபனுக்கும் ஒரு உணர்வுள்ள சிந்தையை கொடுக்கப்படியாக, அவர்களுடைய சிந்தைகளை தொடும்படியாக, இருதயத்தை தொடும்படியாக, அவர்களுடைய உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இடப்படும்படியாக, சுவிசேஷத்தை விசுவாசத்தோடு கேட்டு கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, வாலிபர்கள் அதன்படி நடக்கிறவர்களாக அவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இந்திய வெளிச்சம் சங்கம ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசனங்கள் வாலிபர்களுடைய இருதயத்தை தொடும்படியாக, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, தேவைகள் சந்திக்கும்படியாக, வாலிப பிராயத்தில தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது எல்லாத்தையும் நீர் கொடுக்கிறவராக இருக்கிறீர். துன்மார்க்கர் வழியில நில்லாமலும், பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், வேதத்தில வாலிபர்கள் விரியமாயிருந்து ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொள்ள கிருபை செய்வீராக. ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் சிஸ்டரோடு நீர் இடைப்பட்டு ஞானமாக காரியங்களை வெளிப்படுத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து புதிய வெளிப்பாடுகளை கொடுத்து எங்களை எங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும்படியாக, உமக்கு இன்னும் பிரியமாக நாங்கள் வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அவர்களோடு கூட இருந்த அந்த வாலிபர்கள் இன்னும் அதிகமாக உம்முடைய வெளிப்பாடுதலை பெற்று அதன்படி நடக்க, உலகத்தில ஒளியாக, மலை மேல் உள்ள பட்டணமாக அந்த குடும்பம் வாழ கிருபை செய்வீராக. இந்த இடைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், ஊழியம் செய்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கும் ஜபிக்கிறேன். நீதிமானுக்கு துன்மார்க்கருக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், நீதிமானோடு கூட இருக்கிற தேவன், துன்மார்க்கங்களை விட்டு ஒவ்வொரு மனிதனும் சத்தி ஆவியை பெற்று இயேசுவிடத்துல வர இயேசு எல்லாரையும் அழைக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரோடு கூட இடும். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் மந்தையோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
2: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர், நீங்க வாலிபர்கள் தங்களை தாங்களே இன்றைக்கு கெடுத்து கொண்டிருக்கிற அந்த வாலிப பிள்ளைகளுக்காகவும் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளும் பின்னுக்கும் கிரிய செய்து அங்க அவர்களை பாதாள வழிக்கு இழுத்து கொண்டு போகிற அந்த சத்ருவின் கிரிகளில் இருந்து இவர்கள் விடுதலை அடைய வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஒரு மனதோடு நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று இந்த வாலிபர்கள் அப்பா அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வாலிபர்களை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்றும் எங்களுக்குள்ள கிருகை செய்கிறது அப்பனே எமக்கு நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. வாலிபர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக அவர்களுக்குள்ள ஆண்டவரே உங்கள் அவர்களோட உள்ளத்தை ஆராய்ந்து திரிகிற தகப்பனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை நேசித்த தேவன் அப்பா, அவர்களை நேசிக்க வல்லவராய் இருக்கிறீங்க. அவர்களுக்குள்ள உள்ள ஆண்டவரே ஆத்மா தாகத்தை கொடுத்தாண்டமே, அவர்களுக்கு இதயத்தில் உள்ள வாஞ்சலை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறனையா அப்பா. எல்லா விதமான அசுத்தமான ஆவியிலும் பாவத்தில் மூழ்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்க உங்களோட வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே இவங்களை கழுவி உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நீங்க மகிமை நிறைந்த தகப்பனே, மக்கு நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்பா நீங்க இவர்களை எப்பா வழி தப்பி போகாத வண்ணமாக உங்களோட ரட்சிப்பை கொடுத்து இவர்களை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிற ரட்சிப்பை அடைந்தவர்கள் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பை அவர்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, உங்களோட ரத்தம் அவர்களை விடுதலை ஆக்கும் அப்பா. பாவத்துல மூழ்ந்து போயிருக்கிற அப்பா இந்த வாலிபருக்கு ஆண்டவரே உங்க ஞானத்தையும் அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா விதமான அசுத்தமான ஆவியும் இயேசுவின் நாம நீங்க பெரியவர் நல்லவர் போதுமானவர் என்று இவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய அன்பினால அணைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். இன்று உங்களோட வாக்கு தத்தங்களை எங்களுக்குள்ள நிறைவேற்றி கொண்டு வர்ற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க அன்பை நிறைந்து உங்களோட அபிஷேகத்தில் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு ஒன்றிலும் குறைவில்லாத வண்ணமாக அவர்கள் உலகத்துக்கு பின் வாங்கி உலகத்துக்கு போகாமைக்கு ஆண்டவரே உங்களோட சிலுவையை எடுத்து சுமந்து உங்கள் மேல அன்பு வைப்பதற்காண்டவரே உங்களோட பெரிதான கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியா ஜபிக்கிறேன். எல்லா விதமான ஆபத்திலும் இருந்த ஆண்டவரே இந்த வாலிபரை வழி நடத்துங்க அப்பா. தற்கொலை செய்கிற ஆவியல் எல்லா விதமான அசுத்தமான ஆவியலையும் விடுதலையாக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. உங்களோட வல்லமை நிறைந்த எங்களுடைய வல்லமை உங்களுடைய வல்லமை எல்லாற்றிலும் பெரிதாக இருந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு வர்ற அந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்து யாவரும் எங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற வர்ற ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர்ஸ், பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, சிஸ்டர் ஜெனட் அண்ட் பாஸ்டர் நவமி லோகன் யாவரையும் ஆண்டவரே அவங்க கூட இருந்து எங்களோட ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுத்து உங்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து இருப்பதற்கு உங்களுடைய அன்பினாலும் அபிஷேகத்தினாலும் அப்பா உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து தினமும் உங்களோட கிருபை ஒரு புதிதான கிருபியாக முடிசூட்டி அவர்களையும் வழி நடத்தும்படியா ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆபத்து காலத்துல உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க அதிசயம் செய்யற தகப்பனா இருக்கிற அப்படியா நன்றி சொல்கிறேன் அப்பா. உங்களுடைய வசனம் உங்களுடைய வசம் எங்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது ஆண்டவரே. அந்த வெளிச்சத்தின் பாதையில இந்த வாலிபர்களை நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். உங்களோட வீட்டில இருக்கிற வாலிப மகனே கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். God bless you sister.
1: ஆமேன் ஆமேன். நாங்கள் தயா பிரதர் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர் தயா சிஸ்டர் பிரைஸ் லார்ட்
4: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: நீங்கள் எங்கள் தேசத்திலே இருக்கிற அந்த பூத வஸ்து கொலை கொள்ளை இப்படிப்பட்ட துட்குணங்களை செய்யற வாலிப ஜோதிகள் மனம் திரும்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: அன்பான பரலோ பிதாவேப்பா, சோதரம் ஆண்டவரே, சோதரன் தந்தையப்பா, பிதாவேப்பா இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே. எடுத்துட்டாங்க திருவைக்காக நன்றி அப்பா. தந்தையப்பா நீங்கள் பொறுப்புங்கப்பா. கத்தாவே அருகே சேர்ந்த மன்னித்து கலையை சுத்திகரிக்கும்படியாகவும் அப்பாவும் பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தந்தையப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் திருப்பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா இந்த போதைகளை அப்பா தயாரிக்கின்ற மனிதர்களை வெளிக்கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே இந்த போதையினால மாத்திரம் தானப்பா குடும்பங்கள் சுக்குநூறாய் போறதப்பா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயிர்களுக்கு ஆவு கொண்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என் தந்தையப்பா. ஆண்டவரே இந்த போதை வஸ்தப்பா தந்தையே, இந்த போதைகளை செய்யற மனிதர்களை வெளிக்கொண்டு வாங்கப்பா. போதையின் ஆவிகள் ஆண்டவரையப்பா தகப்பனையப்பா, அந்த ஒவ்வொரு மனிதரையும் பிடித்து கொண்டிருக்கிறது என் தந்தையப்பா. நீங்கள் ஒவ்வொரு மனிதர்களையும் இந்த போதையின் ஆவிகளப்பா வெளியேறட்டும் இயேசு நாமத்தினாலேயப்பா. தகப்பனே, கொல்லவர் ஆவிகள், மூர்க்கத்தனத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகளப்பா ஆண்டவரேயப்பா, போதவஸ்து ஆவிகளை எல்லாம் அப்பா மனிதர்களை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலேயப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பொறுப்பெடுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. ஆண்டவரே இந்த போதைகளை எல்லாம் ஒழிக்கப்பட்டுக்கும் அப்பா. இந்த தகப்பனை இதை செய்கின்ற மனிதர்களை நீங்கள் வெளிக்கொண்டுவாங்க என் தந்தையப்பா. அவர்கள் வெளியில வரட்டுக்கும் அப்பா, போதைகள் எல்லாம் அகற்றப்படட்டும் என் தந்தையப்பா. இந்த போதையினாலும் அப்பா, போன்களினாலும் சினிமாக்களினாலும் அப்பா ஒவ்வொரு உயிர்களும் காவு கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. சிறு சிறு பேர் சின்ன குழந்தைகள் கூடப்பா மரணத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா. பிதாவே நீங்கள் போதைகளை ஒழித்தப்பா. ஆண்டவரே தேசத்தை மீட்டுக்கொள்ளுங்க என் தந்தையப்பா. அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கட்டுக்கிறேனப்பா. போதை இல்லாத தேசங்களாய் மாற்றுங்கப்பா. இந்த போதைகள் இல்லாத தேசங்களாக எந்த தேசத்திலும் அப்பா இந்த போதையை இருக்கக்கூடாது என் தந்தையப்பா. தந்தையே இந்த போதையை ஒன்றுனாரே அப்பா, மாணவர்கள் கூடப்பா கல்வியை விட்டு விட்டு போதைக்கு அடிமையாய் இருக்கிறார்கள் என் தந்தையப்பா. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
5: ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்.
4: ஆமேன்.
5: நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பிரதர். பிரைஸ் லார்ட். நீங்கள் இந்த படிக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் சேதப்படுகிற இவர்களை சேதப்படுத்துகிற ஆவியிலிருந்து அவர்கள் விடுதலையாகி விடுவிக்கப்பட அங்கு அவர்களுக்குள்ளே அந்த படிப்பின் வல்லமை விளங்க கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி இந்த படிக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்கிற என் தேவனாகி கர்த்தர் கல்லு அப்பா உம்மிடத்திலே ஆண்டவரே திரளான ஆண்டவரே அன்பு இருக்கிறபடியால் கர்த்தாவே உம்மை நோக்கி ஆண்டவரே இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லோரும் ஆண்டவரே உம்மை நோக்கி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் நாங்கள் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு கர்த்தர் நல்ல வினைகளை தந்து ஆண்டவரே வழிநடத்தும்படி அழைச்சி வைக்கிறோம். கொடுத்த ஆண்டவரே ஜப குறிப்புக்காயும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே. எங்கெல்லாம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே படிக்கிறார்களோ கர்த்தாவே அந்த படிப்பின் மேல் இருக்கிற நாட்டத்தை ஆண்டவரே அதை எடுத்து போடும்படியான கிரியைகள் செய்கிறபடியால் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தர். நீங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த விதத்திலும் படிக்கிற காலங்களிலே படிக்கிற நேரத்திலே ஆண்டவரே வேண்டாத சிந்தனைகள் வர கர்த்தர் ஆண்டவரே அப்பா அப்படியாய் வருகிறதான சிந்தைகளை எல்லாம் எடுத்து போட்டு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அந்த படிப்பின் மேல் ஆண்டவரே முழு நாட்டத்தோடு படிக்கும்படியாய் அவை படிக்கிற பாடங்கள் எல்லாம் ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே எண்ணங்களிலே இருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே இந்த வேளையில ஆண்டவரே இந்த ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோம் அப்பா. அவர்கள் ஆண்டவரே நல்ல விதமாய் படித்து ஆண்டவரே தேர்ச்சி பெற்று மறுபடியுமாய் ஆண்டவரே அவர்கள் உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாய் வருஷம் வருஷம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் படிக்கிற அந்த பாடங்கள் எழுதுகிறது அந்த தேர்வுகள் இவைகளிலே ஆண்டவரே சிறப்பான மதிப்பெண்களை பெற்று நல்ல மதிப்பெண்களோடு கூட இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டு அப்படியாய் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஓங்கி வளர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே படிக்க கூடாத ஒரு சில பிள்ளைகள் படிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே அவர்களுக்கு வருகிறதான இந்த உலக பிரகாரமான காரியங்கள் பாவ எண்ணங்கள் ஆண்டவரே துர்குரோண குணங்கள் இப்படியாய் ஆண்டவரே அநேக காரியங்கள் அந்த பிள்ளைகளை ஆண்டவரே
7: படிக்க கூடாதபடிக்கு தடுக்கிறதான ஒரு சூழ்நிலையில அப்பா அப்படியா இந்த பிள்ளைகளை எல்லாம் என் தேவனாகி கர்த்தர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளும் ஆனா மாறி ஆண்டவரே நன்றாக படிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே துணையா இருக்கும்படி ஆயிச்சுபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே ஆண்டவரே இந்த முதல் படியாயிருப்பது இந்த படிப்பு ஆண்டவரே, அதை படித்து தன்னை ஒரு அறிவாளியாக வளர்த்து கொள்ள இந்த படிப்பு ஒன்றே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய சமுதாய சீர்திருத்தமும் ஆண்டவரே, நாட்டிற்கு ஒரு நல்லதையும் ஆண்டவரே, வீட்டிற்கு ஒரு நல்லதையும், இவர்களுடைய வாழ்க்கையில உயர்வையும் அப்படியாய் கொண்டு வருகிறதான அந்த படிப்பின் நிமித்தமாக இந்த பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவரே இவர்களுக்கு படிக்க கூடாதபடி பல தடைகள் இருக்கிறது கர்த்தாவே, அப்படியாய் அந்த பல தடைகளை எல்லாம் இந்த பிள்ளைகள் அப்பா தாண்டி வர கர்த்தர் நீர் அவர்களுக்கு துணையாய் இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு வழங்கிட எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தினை உடைத்தெறிந்து ஆண்டவரே இவர்கள் முன்னேறி வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம்ப்பா. அப்படியாய் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அந்த படிப்பிலே சோர்வில்லாதபடிக்கு ஆண்டவரே சோர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய பரத்தினுடைய சத்துவத்தை கொடுத்து இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்பா நல்ல அறிவாளியாகவும் நல்ல படிக்கிற பிள்ளைகளாகவும் மாற்றி வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்கிறதான அந்த சூழ்நிலையிலப்பா இந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு பற்றி ஆண்டவரே அவளுக்கு எந்த விதமான கவலைகள் இல்லாதபடிக்கு, பெற்றோர்களுக்கு ஆண்டவரே எந்த விதமான கவலைகள் இல்லாதபடிக்கு தன்னுடைய பிள்ளை நல்ல விதமாய் படிப்பான், அவன் முன்னேறி வருவான், அவன் மூலமாய் ஆண்டவரே இந்த குடும்பம் ஆண்டவரை ஓங்கி வளரும் என்று ஆண்டவரே நம்பியோடு ஆண்டவர்கள் எல்லாம் ஆண்டவரே அவர்கள் தந்தை தாயும் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே நினைத்திருக்கிற அந்த சூழ்நிலையில அதே அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மூலமாய் அந்த குடும்பங்கள் நலிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் இந்த பிள்ளைகளோடு கொடுத்து வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கொடான கொதி ஸ்தோத்திரம்ப்பா. படிப்பதுமா மாட்டும் அல்லமா ஆண்டவரே உம்முடைய ஞானத்தையும் ஆண்டவரே பலவத்தினுடைய ஞானத்தையும் அந்த பிள்ளைகள் அறிந்து கொண்டு தன் வாழ்வியில் ஆண்டவரே ஒரு பரிசுத்தோடு முன்னேற கர்த்தர் உதவி செய்ய கர்த்தராகிய தேவன் அப்படியா இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஆண்டவரை படிக்கிறதான அந்த படிப்பை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல விதமாய் படித்து முன்னேற அதற்கு தேவையான எல்லா பொருள் உதவி பண உதவி ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு தடையை கொண்டு வருகிறதான ஆண்டவரே எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்து வழிநடத்த போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்படியே என் தேவன் செய்வதற்காய் உமக்கு நன்றியையா. இந்த வேளையில் கொடுக்க தாவை ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா, ஜெபிக்க போற பிள்ளைகளையும் கொடுக்கத்தர ஆசீர்வதிங்க. ஒருவேளை இந்த குடும்பங்களிலே ஆண்டவர் அப்பா இந்த ஊழியம் செய்கிறதான ஊழியம் செய்கிறதான இந்த படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் தந்து ஆண்டவர இந்த பிள்ளைகள் எல்லாம் உண்மை பரிசுத்த நாமத்தினால ஓங்கி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம் பா. இந்த வேலையிலும் ஆண்டவர நார்மையான ஜப வேலையை நடத்துகிறதான ஆண்டவர லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவர அவர் குடும்பத்தையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை நீங்க ஆசிர்வதிங்கப்பா. அவர் வாழ்கிறதான இடங்களிலே ஆண்டவர தேவனுடைய ஆண்டவர பாதுகாப்பு இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நல்ல ஆண்டவர ஆரோக்கியமும் பலத்தையும் தந்து ஆண்டவர இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்து வழிநடத்தி அழைச்சிருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே ஆண்டவர இவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர அவள் வாழ்கிறதான இடத்துல இந்த பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. அப்படியே என் தேவன் செய்யப்போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவர இந்த ஜப வேலை தொகுத்து வழிகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவன் ஆண்டவர மகனையும் மகளையும் ஆண்டவர சமூகத்தில் கொண்டு வருவோம். தேவன் இவர்களோடு கொடுந்து இவள் நடத்துங்க. இவர்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கத்தான காரியங்களை அறிந்த ஆண்டவர இந்த பிள்ளைக்கு உதவி செய்யுங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவர மோர்வருக்கே செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: அமேன் அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யும் எல்லா காரியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்று கொண்டு என் பாலிவ ஜீவதிகளுக்கிலே கபட இருதயங்கள் மாற்றப்பட செம்மையான வழியிலே அவர்கள் நடக்கக்கூடியதாய் கர்த்தர் அவர்களுக்குள் ஒரு மாற்றங்கள் பெரும் மாற்றங்கள் வர கர்த்தர் உதவி செய்யணும் என்று ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
8: ஹாலேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதுமாய் எங்களை தாழ்த்தி உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே எங்களை நீர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறான்ப்பா. எங்களுடைய பாவ சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், எங்களுடைய வேண்டாத தீய கிரியைகளை எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே அப்பா. நீர் அதனை நினைவு கூறுவீராக அப்பா. நினைவு கூர்ந்து எங்களுடைய பாவ சாபங்களை எல்லா ஒரு விசை கூட நீர் மன்னித்து இந்த ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கும்படியா ஜபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம். நீர் தந்த இந்த சரீரத்தை அப்பா கரத்திரை அற்றதாய் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே நீர் செய்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துற உமது கிருபை அன்பு நிறைவுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலையிலே கூட நாங்கள் கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் ஒருமனப்படுகிறோம் கர்த்தராகிய தேவரீர். வாலிபர்களுக்காக, வாலிப ஆண் பெண்களுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜெபிக்கிற ஜெபங்களை தேவன் நீர் கேட்டு வாலிபர்கள் இடையே ஒரு பெரிய மாற்றத்தை மாறுதலை காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளிலே வாலிபர்கள் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து திரிகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. குடும்பங்களிலும் பார்க்கிறோம் கர்த்தர் நீர் வாலிப பிள்ளைகளை இந்த வேலையிலே நீர் சந்தித்து அவர்கள் எல்லோரும் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க உமக்கு கீழ்ப்படிந்திருந்து பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. அப்படியே கூட கபடுள்ள இருதயங்களை ஆண்டவரே கபடற்ற இருதயங்களாக நீர் மாற்றுங்கப்பா. நீர் மாற்றி அந்த பிள்ளைகளை எல்லாம் கபடில்லாத படிக்கு தங்களுடைய வாழ்விலே வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. படிக்கும் பொழுதும் அவர்கள் வேலை செய்யும் பொழுதும் நீர் அவர்களோடு இருங்க தகப்பனே. அப்படி அவர்களுடைய திருமண வாழ்க்கைக்காக கூட ஜபிக்கிறோம். அந்த திருமண வாழ்க்கையில கூட நீர் நிர்ணயித்திருக்கிறபடி திருமணங்கள் நடக்கட்டும் தகப்பனே. அப்படியாக அவர்களை கபடான வழியை விட்டு செம்மையான வழியிலே கர்த்தராகிய தேவரே நீர் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ராஜா. உமக்கு சோத்திரம். செம்மையான வழியை நீர்தான் காட்ட முடியப்பா. பெற்றோர்களோ பெரியோர்களும் வேறு யார் என்ன சொன்னாலும் கர்த்தாவே அவைகள் கர்த்தர் நீர் அவர்களுக்கு அவர்களுடைய இருதயத்தை நீர் மாற்றும்படியாய் ஜபிக்கிறோம்ப்பா. ஒரு மாற்றங்கள் உருவாகட்டும்ப்பா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே இந்த நாளிலே அப்பா சரியான வழியிலே நடக்காத நிலை இருக்கும் பொழுது ரட்சிக்கப்படாத பிள்ளைகளின் நிலை என்னவா இருக்கும் என்று நாங்கள் பயப்படுகிறோம் கர்த்தாவே. அப்படியாக தேவன் எல்லா வாலிப ஆண் பெண்களின் இருதயங்களில் இருக்கிறதான கபடுகளை எல்லாவற்றை விலக்கி போட்டு அவர்களை கர்த்தர் நீர் செம்மையான வழியிலே நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்பா நீர் கபடி இருக்கிறதான அந்த இருதயங்களிலே உமது பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி கழுவி அவர்கள் இருதயங்களிலே மாற்றங்கள் காண உதவி செய்யுங்க. அப்படியே கூட ஏசப்பா செம்மையான வழியில் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாலிப ஆண் பெண்களும் வழி நடக்கிற காரியத்தை கண்டு உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தராகிய தேவரீர் நீர் உதவி செய்வீராக. அப்படியே நீர் செய்து எங்களுடைய ஜபங்களை எல்லாம் கேட்டு கர்த்தர் எல்லா வாலிப ஆண் பெண்களின் எல்லா வாழ்வாதாரங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி அவர்களை செம்மையான வழியிலே நடத்துற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறப்பா. இதை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோருமாயே ஒரு வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களை ஆண்டவரே சோதரப்பா நீ தாமே பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களை கூட தேவன் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. மற்றபடியாய் கூடப்பா இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களிலே இருக்கிறதான வாலிப பிள்ளைகளை கூட தேவன் நீர் ஆசிர்வதிக்க முடியா ஜபிக்கிறோம். அப்படியே இயேசுராஜா இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான ஜானெட் மகளையும் மகளுடைய கணவனையும் மகளையும்
9: அந்தவரே நீர் இடம் கொள்ளாதபடி அவர்களை ஆசீர்வதித்து ஊழிய பாதையில எடுத்து பயன்படுத்தும்படியா ஜபிக்கிறோம். மற்ற பள்ளியாய் கூட ஜபித்த எல்லோருக்காய் சூத்துறோம். இனி ஜபிக்க வருகிற பிள்ளைகளை கூட அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கிற வாலிபான் பெண்களை எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. இறுதியாக ஜபிக்க வர ஏமி புஷ்பராஜ் மகளை கூட தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் ஒவ்வொருத்தருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன்
5: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்
9: ஆமேன். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
5: ஆமேன் ஆமேன். நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரீன், யுத்தத்திலே நீக்க வாலிப ஜோதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆயுதம் பிடிக்கிறவர்களுக்காக அவர்களுடைய ஆத்மா கூட தேவனுடைய ரட்சிப்பை காணவனும். அவர்கள் அந்த நிலைமையில நிக்கும் போது கூட கத்ததாமே பொறுப்பிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் யுத்தத்திலே நிக்கிற வாலிப ஜோதிகளுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
10: ஹாலேலூயா. ஸ்தோத்திரமாண்டவரை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்றைய நாள் முழுதும் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்லவரே, வல்லவரே, வாக்குமாறாதவரே, உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா யுத்தம் நடக்கிற தேசங்களிலே அப்பா யுத்தத்திலே பங்கெடுத்து கொண்டு இருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுடைய அப்பா சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா கட்டாயத்தின் பேரில் அநேக வாலிப பிள்ளைகள் இந்த யுத்தத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி விருப்பம் இல்லாமல் போய் கர்த்தாவே அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியாச்சு பேய்க்கிறேன் ஆண்டவரே. ஆயுதங்களை ஏந்துகிற அந்த கரங்கள் கர்த்தாவை உம்முடைய வேதாகமத்தை ஏந்த கொள்ளத்தக்கதான கிருபையை அவர்களுக்கு தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்த பிரதேசங்கள்ல யுத்தத்திலே நிற்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உண்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவன் நீங்க இடைப்படும்படியாய் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மை அறிந்து கொண்ட எத்தனையோ பிள்ளைகள் இருப்பாங்க ஆண்டவரே. அவங்க எல்லாமுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற பிள்ளைகளாக தேவன் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நீங்க சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப வயதிலே கர்த்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உயிரை பணயம் வைத்து கர்த்தாவை அவங்க செய்கிறதான இந்த யுத்தங்களை கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் நீங்க ஓயே பண்ணும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய பேச்சுவார்த்தையில எல்லாம் கத்தாவை நல்ல ஒரு சமாதானத்தை கொண்டு வர தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்தம் நடக்கிற தேசங்களிலே இருக்கிற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நல்ல ஆலோசனைகளை அவங்களுக்கு கொடுங்க, நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப யுவதிகளை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெற்றோரை பிரிந்த பிள்ளைகளை பிரிந்த கெத்தாவே அப்பா அவங்க எத்தனையோ வேதனையோடு இருப்பாங்க தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய மன அமைதி ஆறுதல் சமாதானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா அவங்களுக்கு தேவைகள் அநேகமாய் இருக்கும் ஆண்டவரே. அப்பா அந்த தேவைகள் அனைத்தையும் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா என் நேரமும் பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளை ஆற்றி தேற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுடைய கத்தாவை பெற்றோர்கள் சகோதரர்களுக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளை யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டு கத்தாவே, அந்த பெற்றோர் இத்தனை கவலையோடு கண்ணீரோடு இருப்பாங்க தகப்பனே, அவங்களையும் தேவன் நீங்க ஆற்றி தேற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சீக்கிரத்திலே இந்த யுத்தங்கள் ஓய தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வீண் விரத்தம் சிந்துதல் வீண் மரணங்கள் தேசங்களிலே வராதபடிக்கு தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா, எத்தனையோ வாலிப பிள்ளைகளை இழந்து கத்தாவே அப்பா இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் தேவன் நீங்க ஆற்றி தேற்றுங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனிமேலும் இந்த வாலிப பிள்ளைகள் கத்தாவே அப்பா அந்த இடத்திலே அப்பா தங்கள் உயிர்களை மாய்த்து கொள்ளாத படிக்கு கத்தாவே தேவன் உடைய பாதுகாப்பு கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இந்த யுத்தத்திலே இருக்கிற மற்றவர்களையும் கூட தேவன் நீங்க தொடுங்க தகப்பனே. அப்பா இது நாங்க செய்யறது தவறு என்று உணரத்தக்கதான கிருபையை அவங்களுக்கு கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தாவை உடைய வார்த்தைகளை கொண்டு பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இவர்கள் கத்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இவர்கள் உண்மை மறந்து விடாத படிக்க கத்தாவை நீரே உண்மையான தேவன் என்பதை கத்தாவை அவர்கள் உணர்ந்து கொள்ள தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்த களத்திலே நிற்கிற போது கத்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் மனதிலே எத்தனையோ காரியங்கள் அப்பா தோன்றி மறையும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இடத்திலே உண்மை நினைக்கத்தக்கதான அந்த நினைவு சிந்தனைகளை கத்தாவை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு வாலிப யுவதிகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த இடத்திலே தேவன் உம்முடைய பாதுகாப்பு கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா மேலும் ஐக்கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதிலே வெப்ப கத்தாவே ஒளியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பிள்ளை வந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. இனி வந்து ஜெபிக்க இருக்கிற பிள்ளைகளை கூட தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா தேசங்களுக்காய் கத்தாவே அப்பா உறவுகளுக்காய் வாலிப பிள்ளைகளுக்காய் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக காரியங்களுக்கு ஜெபிக்கத்தக்கதா இந்த இணைப்பை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு ஜெபிக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் தேவன் பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா கனமும் துதியும் புகழும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. தேவன் தாமே பொறுப்படுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
11: ஆமேன் ஆமேன். ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
10: ஆமேன் ஆமேன். உங்க எல்லாரோடும் கூட தேவன் நிறைவா இருப்பாராக.
11: நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு வாலிப பிள்ளைகள் ஜுவதிகள் பெற்றாருக்கு கீழ்படிய ஒரு பயபக்தி அவர்களுக்குள்ள வர வேணும்னு சொல்லி சிஸ்லி அம்மா நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
12: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி, என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, இந்த வாலிப பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த வாலிப பிள்ளைகள் உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா தகப்பனே, அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருக்க செய்திருந்த தகப்பனே. இந்த வாலிப பிள்ளைகளை உமது பிள்ளைகள் அப்பா. அப்பா அவர்கள் பெலமுள்ள பிள்ளைகளாகவும் உற்சாகம் உள்ள பிள்ளைகளாகும் உறுதியுள்ள பிள்ளைகளாக அவங்களை இருக்க செய்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் தாய் தகப்பனுக்கு பணிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க செய்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உமக்குரிய பிள்ளைகள் அப்பா அப்பா, அவர்களை நீர் உமது கரங்களால் பற்றி கொள்ளும் தகப்பனே. இந்த வாலிப பிள்ளைகள் உமது கரங்களால் பற்றி கொள்ளுங்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் வழி தவறி ஓரிடமும் போகாத வண்ணம் நீரே அவர்களின் கரங்களை பற்றி கொள்ளும் தகப்பன். அக்கினியானவரே, ஆவியானவரே, பரிசுத்தாவி அவர்கள் மேல் பொழிந்திரளும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் மேலும் கருணை கண்களை திருப்பி எழுந்த தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் என்னென்ன சமயத்தில் தவறி போனாலும் அவர்களை தவறி போக விடாமல் நீரே அவர்களை உயிர் கொடுத்து காக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அவர்கள் போகும் பாதைகளை உற்று நோக்குறவராயிருக்கிறீர் தகப்பனே. அவர்களை பெலப்படுத்த வல்லமையாயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா பரிசுத்த ஆவிய அவர்கள் மேல் அனுப்பும் தகப்பனே. அவர்கள் பிளப்பட செய்யும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அப்பா தகப்பனே, அவர்கள் மேலே உமது அக்கினியை ஊற்றும் தகப்பனே, உமது ஆவிய ஊற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் தாங்களே சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளாக இங்கு சென்றாலும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும் தகப்பன், மாற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் ஜபிக்கும் போது நாடே சந்தோஷப்படும் தகப்பனே, இந்த உலகமே சந்தோஷப்படும் தகப்பனே. அப்பா கடைசி கால நேரங்களிலே அப்பா வாலிப பிள்ளைகள் எல்லோரும் ஒற்றுமையா ஓங்கி வளர செய்தும் தகப்பனே, தேவ சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளா. அன்பான தகப்பனே, அவர்கள் மேல் நாங்கள் கேள்விப்படக்கூடியதாக அப்பா தகப்பனே, நாங்கள் அறியக்கூடியதாக, நாங்கள் பார்க்கக்கூடியதாக மகிழ்ச்சியா இருக்க செய்தும் தகப்பனே. நீர் செய்ய வல்லவரான தகப்பன் அப்பா. இந்த வாலிப பிள்ளைகள் அப்பா தேசம் எங்கும் உமது நாமத்தை உமது சுவிசேஷத்தை அறிக்க இட வல்லமை செய்தும் தகப்பன். பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் அனுப்பும் தகப்பனே. அவர்கள் மேலே உமது அக்னியை போடும் தகப்பனே. ஆவியானவரே, ஒரு பெற்ற தாய் தகப்பன் அவர்கள் கலங்காத வண்ணம் அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அவர் மேலும் அது ஆவியை ஊற்றி அந்த பிள்ளைகளின் மன கலங்காமல் தாய் தகப்பன் இருக்கக்கூடியதாக அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பன். அப்பா பிதாவே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றும் அப்பா வீண் போவாத வண்ணம் உமக்கு செவி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, நீர் அவர்கள் மேல் இறக்க கண்களை வையும் அப்பா. இந்த தாய் தகப்பன் கலங்காத வண்ணம் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற படிப்பையும் அப்பா அவர்கள் நல்ல ஒரு வேலைத்தன்மையையும் அவர்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா அவர்கள் தாய் தகப்பனே பராமரிச்சு பார்க்கறதுக்கு அவர்களுக்கு ஒரு வல்லமையை கொடுத்த தகப்பனே. அப்பா விதாவே, என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளின் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அன்பான தகப்பனே, பிள்ளைகளுக்கோறும் அவர்களுக்கும் வாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள் தகப்பனே, அவர்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கும் அக்னியை அபிஷேகத்தையால் நிரப்பும் தகப்பனே. அப்பா எல்லோரும் மனம் திரும்பி உமது நாமத்தை உச்சரிக்க அவர்களுக்கு வல்லமை பொழிகிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த சங்கம வானொலியை ஜபிக்க வந்த அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. ஒவ்வொருதராக பேர் சொல்லி அப்பா அழையும் தகப்பனே. அவர்கள் மேலே ஒரு புதுமையை காண்பியும் தகப்பனே. அப்பா நீர் ஒரு புதுமையை செய்யும் தகப்பனே. இந்த ஜபிக்க வாரவர்கள் மேலே இசப்பா லேசியண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுக்கு உமது அன்பையும் ஆதரவையும் காட்டும் தகப்பனே. அவருக்கு ஒரு புதுமையை காட்டும் தகப்பனே. அன்பான தகப்பனே, கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அந்த பிள்ளைகள் எல்லாம் அப்பா அவர்களுக்கு ஏற்ற துணையை நீரே வகுத்து கொடுத்த தகப்பனே. அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அம்மா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
11: ஏனாமேனங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலதென்மைக்கு இருவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்,
12: ஆமேன்,
11: ஆமேன், ஆமேன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் டொனால் பிரதர்.
13: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
11: நீங்கள் பலவீனமான வாலிபர்களுக்காய் அங்கு மனம் தாக்கப்பட்டு அங்கு வியாதியிலே வேதனையிலே தவிக்கிற இந்த பிள்ளைகளுக்காகவும் அதனால் பெற்றாருடைய கண்ணீர்கள் அதிகமாக இருக்கிறது, இதுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
13: அன்பும் கிருபை என்ற இந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. தேவனே, உம்முடைய வார்த்தையிலே தேவனே ஒவ்வொரு குடும்பங்களை நீங்கள் கட்டுங்கப்பா. என் தேவன் ஓ நன்றி கத்தாவே, கத்தாவே. என் தேவனே, உம்முடைய வார்த்தையிலே ஒவ்வொரு குடும்பங்களும் கட்டுப்பட தேவனே கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய சத்திய வார்த்தையிலே ஒரு குடும்பங்களை கட்டுப்பட கிருபை செய்யுங்கப்பா. என் தேவனே ஓ நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவே. பிள்ளைகள் தேவனே தாய் தகப்பனு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக தேவனே கீழ்ப்படிவின் ஆவிய கொடுங்கப்பா பிதாவே, தாழ்மையின் ஆவிய கொடுங்கப்பா. தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் நடத்த வேண்டும் என்ற ஞானத்தை கொடுங்க ஆவியானவரே. தேவனே குடும்பங்களிலே தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா பிதாபி. ஓ நன்றி ராஜாபி, நன்றி என் தேவனே. சொஸ்தம் அப்பா தேவனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவிய ஊற்றுவேர் என்று வாக்களித்தன் தேவனே. உம்முடைய ஆவிய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஊற்றுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவிய கொடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே.

ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. என் தேவனே, நோயோடு இருக்கிற பாலிய பிள்ளைகளும் அந்த கரத்தில் ஒப்படைக்கிறேன் ராஜாவே. எல்லா சோர்வின் ஆவியல், பலவீனத்தின் ஆவியல் தேவனே பிதாவே, ஓ தற்கொலை எண்ணங்கள் தேவனே பிதாவே, தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எல்லா அடிமத்தின ஆவிகளும் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். உம்முடைய தேவதூதர்களை அனுப்பி இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. பயத்தின் ஆவி, பலவீனத்தின் ஆவி, சோர்வின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக சிந்திய புறப்படுங்கப்பா. கத்ரா இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தி தேவனே இந்த பிள்ளைகள்ல இருக்கு. தேவனே கிருப செய்யுங்க. ஆவியானவருடைய சிந்தியோ ஜீவனும் சமாதானம் சொன்ன தேவனே, ஆவியானவரே உங்களுடைய ஆவியை ஊற்றுங்கப்பா இந்த வாழ்வு பிள்ளைகள் மீது. விடுதலையின் ஆவியானவரே இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கப்பா என் தேவனே. ஓ சரத்துல சகல நோய் வியாதிகள் இந்த வாழ்வு பிள்ளையோட வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நோயில கொடுக்கிற ஆவியல் வெளியேறுவதாக, சிந்தியில குழப்புற ஆவியல் வெளியேறுவதாக. ஓ நன்றி அப்பா பிதாவின், நொறுங்கின்ற இருதயங்களை காயங்கட்டுங்க ஆவியானவரே என் தேவனே. கத்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் சொன்ன தேவனே. உம்முடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் விட்டு போன மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் விடுதலையும் கொடுக்கப்பா இயேசு ராஜா. ஓ நன்றி நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா பிதாவே, தேவனே பொறுப்படுங்கப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. நீங்கள் சிலுவையிலே பாவ சாப அக்கிரமங்களை சுமந்து தீர்த்தீங்கள் என்று இயேசு ராஜா. தேவனே இந்த பிள்ளையுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், பலவீனங்கள், நோய்களை நீங்கள் விடுதலை செய்யுங்க. நீங்கள் உடைய தழும்புகளாலே தொட்டு சுகம் கொடுங்க அப்பா இயேசுவே. ஓ நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஓ கழுத்துகளில் நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, உங்களுடைய அபிஷேகத்தினாலே நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக பரிசுத்த ஆவியானவரே விடுதலை செய்யுங்க. ஓ நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லா அடிமத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பொறுப்பங்களப்பா, உம்முடைய ஞானத்தினாலே இந்த பிள்ளைகள் நிரப்புங்க. ஒரு விசுவாசித்த ஆவியினாலே இந்த பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. ஓ நன்றி என் தேவனே சோஸ்தமப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேவனே பொறுப்படுங்க, பரிசுத்த தேவனே பொறுப்படுங்களப்பா அபிதாவே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துங்களப்பா. யார் யார் வாழ்வ பிள்ளைகள் நோய்களோடு வியாதிகளோடு இருக்கிறாளோ, தேவனே உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்களே இயேசுவே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. ஓ பலத்தின் ஆவியினால் என் நிரப்புங்க. பயத்தின் ஆவியில் வெளியேறுவதாக, பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த புத்தியினாலே தேவனே இந்த பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. நிரப்புங்க ஆவியானவரே. ஒரு புதிய இதயத்தை சிருஷ்டிங்க, ஒரு புதிய ஆவிய கொடுங்கப்பா பிதாவே. சகலத்தையும் புதிதாய் மாற்றுங்க தேவனே. தேவனே நீங்க சொல்லாகும் கட்டிடம் நிற்கும் என் தேவனே. ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா பிதாவே. வேதனையோடு, கண்ணீரோடு, பயத்தோடு தேவனே மனக்கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் உடைய வார்த்தையை அனுப்பி தேவனே அவளை விடுதலை செய்யுங்க, குணப்படுத்துங்க, சமாதானம் கொடுங்கப்பா பிதாவே. அவளுடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியே உடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா என் தேவனே. இழந்ததெல்லாத்தையும் திருப்பி கொடுங்கப்பா. சுகத்தை திருப்பி கொடுங்கப்பா பிதாவே. சமாதானத்தை திருப்பி கொடுங்க என்றவனே. மன்னியுங்கப்பா இந்த பிள்ளைகளை, மன்னியுங்கப்பா தாய்தாப்பனே, மன்னியுங்க பிள்ளைகளை, மன்னியுங்க. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் அப்படியாக தேவனே இந்த ஜபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுப்பதற்காய் நன்றி. நீங்க சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாக்குறீங்களப்பா. வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவனே விடுதலை செய்யுங்க. உடைய தேவ தூதரன் அனுப்பி உள்ள விடுதலை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. விடுதலை செய்யுங்க, சமாதானம் கொடுங்கப்பா. பிள்ளைகள் இருக்கிற வீட்டு இல்லைகளிலே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை பூசுகிறேன். அந்த வீடுகளுக்குள்ளே தேவ சமாதானம், தேவனுடைய சுகம், விடுதலை, ரட்சிப்பு உண்டாவதாக. நன்றி பரிசுத்த தேவனே, நன்றி அப்பா பிதாவே. தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறப்பா பிதாவே. கேளுங்கள், கொடுக்கப்படும் சொன்ன தேவனே, இருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுப்பதற்காய் நன்றி. நன்றி என் தேவனே சோஸ்ரம் அப்பா. அதே போல தேவனே லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களை ஆசீர்வதியுங்க அப்பா பிதாவே. செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, எல்லைகளை பெரிதாக்குங்க அப்பா பிதாவே. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை காண செய்யுங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி, ஆசீர்வதியுங்கப்பா இந்த ஊழியத்தை கடந்து போ.

0: ஒவ்வொரு வார்த்தை மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் தேவனே நம்முடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக, சமாதானம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளையும் பொறுப்படும் அப்பா. இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்க தேவனே. அவள் சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் உடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. அந்த வீடுகளுக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாவதாக. உடைய பரிசுத்த இரத்தத்தை ஒவ்வொரு வீட்டு நிலைகளிலேயும் பூசுகிறேன் அப்பா. அந்த வீடுகளுக்குள்ளே தேவ சமாதானம், சுகம், ஆறுதல், விடுதலை, ஆசீர்வாதம் உண்டாவதாக என் தேவனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. இதே போல் புறப்படுங்க அப்பா, பிள்ளைகளை புறப்படுங்க தேவனே, கணவனை புறப்படுங்க அப்பா. நீங்கள் கொடுக்கிற வழிபாடுகளுக்கு நன்றி அப்பா. தீர்க்கதரிசன ஆவியினாலே நிரப்புங்க குடும்பத்தை அப்பா. பிதாவே, ஊழியத்தை ஆசீர்வதியுங்க. இந்த பிள்ளையோட எதிர்காலத்தை புறப்படுங்க. ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதியுங்க. வேலையிடத்தை ஆசீர்வதியுங்க அப்பா. விசேஷித்த ஞானம், விசேஷித்த ஆவியினாலே இந்த பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா. என் தேவனே நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உமது கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறேன் அப்பா. பரிசுத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ள ஆசீர்வதியுங்க, சமாதானம் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: நாங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக.
1: நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ,
2: பிரைஸ் தி லார்ட்.
1: இன்றைய வாலிப ஜோதிகளுக்குள்ளே இருக்கிற அந்த திருமண பிரச்சனைகள், குழப்பங்கள், கலக்கங்கள், அந்த வாழ்க்கையை சரியா நடத்த முடியாத நிலைமைகள், இதற்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமாண்டவரே, மகா அன்பம் இருக்கவும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் அனைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக யா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஜீவனை தந்தீங்களே, ஜீவனை காத்து கொண்டு வருகிறீங்களே ஐயா. இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை ஆண்டவரே கண்ணின்மணி போல பாதுகாத்து ஜீவனை காத்து ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட, உம்முடைய வார்த்தைகளை அறிய, உம்முடைய வசனங்களை கை கொள்ள வைத்திருக்கிறீங்களே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போக மாட்டோம், உறுதியாக நம்பி இருக்கிறோம் என் கர்த்தாவே. தேவனே கர்த்தாவே, எங்கள் ஜபங்களை எதிரெடுத்து கேட்கிறவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக எங்களையும் தெரிந்தெடுத்து ஆண்டவரே மற்ற ஜனங்களுக்காக, உலக ஜனங்களுக்காக அப்பா எங்களை ஜபிக்க கூட்டி அமைத்திருக்கிறீங்களையா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எங்கள் ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி ஞானத்தோடும் கருத்தோடும் அப்பா தகப்பனே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களாகவும் தகப்பனே எங்களை நீங்கள் நடத்துங்காண்டவர். கர்த்தாவே ஆவியானவரே, இந்த ஜெபங்களை அப்பா இந்தெந்த மூலைகளில், இந்தெந்த தேசங்களில் இந்த வானொலி ஒலிக்கிறதோ கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ தகப்பனே, ஒவ்வொருவரை நீங்கள் தொடுங்காண்டவர். ஒவ்வொருவரை உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி ஆண்டவர். தகப்பனே, உண்மை அறியாத மக்கள் அறியும்படி அறியும் பொருட்டு தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கழுவும் காண்டவர், நீங்கள் பலப்படுத்துங்காண்டவர், நீங்கள் சுகப்படுத்துங்காண்டவர், நீங்கள் வழி நடத்தி கொள்ளுங்காண்டவர். உம்முடைய கரங்கள் அப்பா தகப்பனே ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்காண்டவரே, அறியாத மக்கள் ஆண்டவரே, அறியாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய கரம் அப்பா தொடட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிவிக்க ஆண்டவரே. அப்பா தூதர் அப்பா ஊழியக்காரர்களை அனுப்புங்காண்டவரே. அப்பா மனித தயவை உண்டு பண்ணுங்காண்டவரே. தேவனே கர்த்தாவே அப்பா உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து தாங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் அப்பா உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே, ஒரு பிள்ளைகளும் விடுபட்டு போகாதபடி உம்முடைய வருகையின் போது நான் அறியன் மகளே மகனே என்று நீங்கள் சொல்லாதபடிக்கு தகப்பன் ஒவ்வொரு பிள்ளைகளும் பயத்தோடு நடுக்கத்தோடு உமக்கு உரிய பிள்ளைகளாக, உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்க ஆண்டவர், மாற்றி போடுங்க ஆண்டவர். அப்பா இன்றைய நாளிலும் தகப்பனே வாலிபர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே, ஒவ்வொரு வாலிபர்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர். கர்த்தாவே இனி வருங்காலங்களில் இந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் தான் அப்பா உம்முடைய நாமத்தை குறித்து சொல்ல போகிறார்கள், உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகளா இருக்க போகிறார்கள். தேவனே இந்த பிள்ளைகளை சத்ருவானவன் மேற்கொள்ளாதபடி, சத்ருவானவன் தீய பழக்கங்களில் அகப்பட்டு தவிக்க விடாதபடி தகப்பனே இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இது உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே, அறியாமல் செய்கிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் நடக்கிற குழந்தைகளை நீங்கள் அனைத்து காக்கிற தகப்பன் ஆண்டவரே. தேவனே இந்த பிள்ளைகளை எல்லா தீங்கினின்றும், எல்லா ஆபத்துகளின்றும், எல்லா சத்ருவானவன் சூழ்ச்சிகளின்றும் என் தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் விடுவித்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இன்றைய நாட்களிலும் என் தேவனே அப்பா இன்றைய காலங்களிலும் எத்தனையோ எத்தனையோ பிள்ளைகள் அப்பா திருமணமாகாமல், அப்பா திருமண காலங்கள் திருமண வயதுகள் கழிந்தும் தகப்பனே பெற்றோர்கள் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவர் ஏற்ற வேலைகள் ஏற்ற துணைகளை கொடுக்கிற சர்வ வல்ல தேவன் நீங்கள் தான் ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு அப்பா ஏற்ற வேலையில நல்ல துணைகளை கொடுத்து சமாதானமாக இவர்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே கர்த்தாவே அப்பா இந்த குடும்பங்களில் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் பழகி பெருகவும் ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே அந்த பிள்ளைகளோடு கூட பேசுங்க ஆண்டவர். தனியோ பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுக்கு பிடிக்கவில்லை, தங்களுக்கு திருமண வாழ்க்கையே வேண்டாம் என்று தகப்பனே அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி போகிறதை காண்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த பிள்ளைகளின் இருதயங்களை தொடுங்காண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்காண்டவரே. கர்த்தாவே ஆவியானவர் வருகிற காலங்களில் அந்த பிள்ளைகள் தனிமையாக இருக்காதபடி தங்களுடைய சந்ததிகளோடு வாழும்படியாக தகப்பன் இந்த பேர பிள்ளைகளோடு வாழும்படியாக தகப்பனே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து காண்டவர். தனிமையாக இருக்காதபடி அப்பா நல்ல துணையை கொடுத்து ஏற்ற வேளையில ஏற்ற காரியங்களை செய்யும்படியான கிருபையை கொடுங்காண்டவர். பெற்றோர்களின் கண்ணீரை காண்கிறீங்களாண்டவரே, பெற்றோர் வேதனையை காண்கிறீங்களாண்டவரே. எத்தனையோ பெற்றோர்கள் தூக்கமின்றி ஆண்டவரே வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறதை அப்பா நீங்கள் பார்க்கிறீங்களே தகப்பனே. அப்பா இப்படியான காரியங்கள் நடக்காதபடி இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவரே, நல்ல புத்திய ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே. இவர்களும் ஆண்டவரே வருங்காலங்களில் ஒரு சிறந்த சந்ததிகளை பெருக பண்ணும்படியான கிருபை அவர்களுக்குள்ள கொடுங்காண்டவரே. தேவனே இந்த பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கர்த்தாவே எத்தனையோ இடங்களில் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இன்றைய காலங்களில் ஆண்டவரே திருமணமாகியும் பிரிந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏற்ற துணைகள் சேராதபடியால் தகப்பனே இப்படியான காரியங்கள் இப்படியான வேதனைகள் நடக்கிறது ஆண்டவரே. குடும்பங்களின் பிரிவினைகள் தனிமை ஆண்டவரே அப்பா இப்படியாக சத்ருவானவன் சூழ்ச்சிகளை போட்டுக்கொண்டு இருக்கிறான் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை தனிமைப்படுத்தி ஆண்டவரே வேதனை படுத்துகிற காரியங்களை நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் வராதபடி, குடும்ப பிரிவினைகள் வராதபடி, குடும்பத்தில சமாதான குலைச்சல் வராதபடி என் தேவனே. கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் காத்து நடத்துங்காண்டவரே. தகப்பனே யார் யாருக்கு நீங்கள் நியமித்திருக்கிறீங்களோ அவர்களே அவர்கள் தங்கள் துணையாக தேடிக்கொள்ளவும் ஆண்டவரே, சமாதானமாய் அவர்கள் வாழவும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் கூட இருங்காண்டவரே. தேவனே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீங்கள் சேர்த்தது யாரும் பிரிக்காதபடி அப்பா இந்த குடும்பங்களை பிரிக்காதபடி, பிரித்து சமாதானம் இல்லாமல் தனிமைப்படுத்தாதபடி தகப்பனே. கர்த்தாவே இந்த குடும்பங்களை நீங்கள் அணைகட்டி நீங்கள் பாதுகாத்து நடத்துங்காண்டவர். உம்முடைய திருக்கரம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பங்களை காக்கட்டும் ஆண்டவர். அப்பா இன்றைய காலங்களில் என் தேவனே எத்தனையோ எத்தனையோ பாக பிரிவினைகள் அப்பா எத்தனையோ எத்தனையோ எத்தனையோ நடக்கிறது ஆண்டவரே. அப்பா நான் ஒரு ஜாதி நீ ஒரு ஜாதி என்று எத்தனையோ எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆம் தேவனே கர்த்தாவே நீங்கள் பிரித்தது ஒரு பெண் ஜாதியும் ஆண் ஜாதியும் என்று ஒவ்வொருவரும் அறியும்படியாகும். ஒவ்வொருவரின் இருதயத்தை புரிந்து கொள்கிற மனிதர்களாக தகப்பனே ஒவ்வொருவரை நீங்கள் மாற்றும் காண்டவரே. இப்படியான வேற்றுமைகள் பார்க்காதபடி உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோட நடக்கவும் ஆண்டவரே. பிள்ளைகளை பிள்ளைகள் அப்பா சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கவும் சமாதானமாக நடத்தவும் ஆண்டவரே. கர்த்தாவே பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை தேடி ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற துணைகளை அப்பா கொண்டு வரவும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே. தகப்பனே எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாண்டவரே, நீங்கள் உருவாக்கின பிள்ளைகளாண்டவரே. எந்த ஒரு ஜாதியோ எதுவும் இல்லை என்று ஒவ்வொரு ஜனங்களும் அறியும்படியான கிருபையை கொடுங்காண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாண்டவரே இப்படியான காரியங்களை பார்த்து ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகளின் வாழ்க்கை அநியாயமாக போய்கொண்டிருக்கிறதே தகப்பனே. கர்த்தாவே இப்படியாக நடக்காதபடி தகப்பனே ஏற்ற நேரத்துல ஏற்ற வயதுகளில் ஏற்ற வேளையில துணைகளை சேர்த்து கொடுக்கவும் பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்காண்டவரே. சமாதானத்தை உண்டு பண்ணுங்காண்டவரே. இப்படியாக நடக்காதபடி என் தேவனே அப்பா பிள்ளைகள் தனித்து நிற்காதபடி தகப்பனே சமாதானத்தோடு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை தேடி கொடுக்க மாண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுத்து நீங்கள் நடத்துங்காண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில ஏற்ற துணைகளை கொடுக்கிற தகப்பன் நீங்கள் ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து நீங்கள் நடத்துங்காண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் ஆவியானவரே கர்த்தாவே இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனையும் சகோதரியும் உம்முடைய திருப்பாதத்தில தருகிறேன் ஆண்டவரே. இவர்களின் குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இவர்களின் தேவைகளை நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே. இருதயங்களின் எண்ணங்கள் ஏக்கங்களை நீங்கள் புரிந்து கொண்ட தகப்பன் ஆண்டவரே. இவர்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி எந்த தீங்கும் எந்த ஒரு குறைபாடும் வராதபடி தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே இன்னும் அதிகமாக ஜனங்கள் பெருகவும் ஆண்டவரே. ஆத்துமாக்கள் பெருகி வழியவும் ஆண்டவரே. ஜபிக்க வரவும் ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் கூடி வரவும் ஆண்டவரே. இந்த சங்க வானொலியை நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் பழகி பெருக பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் இந்த சங்கம வானொலி குடும்பங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் என் தேவனே கர்த்தாவே ஆவியானவரே இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக வேதனைப்படுகிற இருதயங்களை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே இவர்களுக்குள்ளும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நிறைவை கொடுத்து இந்த குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. என்னையும் என் மகளை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. என் மகளோடும் கூட இருந்து என் மகளுக்கும் ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் நடத்துகிற கிருபைகளுக்காக ஐயா உமக்கு நன்றி நன்றி என்று செலுத்துகிறேன் ஆண்டவரே. கோடான கோடி சோசுரம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் ஐயா. எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
2: ஆமேன்
1: ஆமேன். நாங்கள் அவர் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு மாலிப உலகம் எழும்பி பிரகாசிக்க கத்தருக்குள்ளே நிலைத்து நிக்க கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வாலிப பிள்ளை அழுவதற்காக ஜபத்திலே வழி நடத்தினேன்.
2: அன்பும் இருக்க நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே இந்த நாளுக்காக நன்றி அப்பா. தேவனே இன்றைய நாள் வாலிப பிள்ளைகள் குழந்தைகள் வளர்கிற பிள்ளைகளுக்காக பெற்றோராகிய நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே ராஜா ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் மேறெடுக்கிற ஆண்டவரே கர்த்தாவே ஜெபங்களையும் ஆண்டவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் ஜெயம் கொடுக்க போற தேவனுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. பரிந்து பேசுகிறதான உண்மையுள்ள ஆண்டவரே ஜெபங்களை ஆண்டவரே நீர் புறக்கணிக்காத தெய்வம் ஆண்டவரே. தகப்பனே இந்த கர்த்தாவே ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கோடான கோடி நன்றி இயேசுவே. உம்முடைய கிருபை போதுமானது அப்பா. பூமியில் ஆண்டவரே அப்பா ஐந்து கண்டங்களிலும் ஆண்டவரே வளர்ந்து வருகிறதான ஆண்டவரே கத்தாவே குழந்தைகளுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இந்த 13-14 வயது பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அப்பா கத்தாவே இயேசுவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே இந்த நாளிலே பூமியில் உள்ள சகல ஜாதி பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா, உமக்குள்ளாக ஆண்டவரே கூட்டி சேர்க்க, ஆண்டவரே கட்டி அணைக்கப்பட, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினால் நிரப்பப்பட, ஆண்டவரே உம்முடைய தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட, ஆண்டவரே அப்பா கரடு முரடான பாதைகளை விட்டு, ஆண்டவரே ஒழுங்கின்மையை விட்டு, ஆண்டவரே செவ்வையான நேர்த்தியான பாதைகளிலே செல்ல என் தேவனே நீங்க ஆண்டவரே பூமியிலே ஆண்டவரே இருக்கிறதான சகல ஜாதி பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஜன வேற்றுமை, ஜாதி வேற்றுமை, கலர் வேற்றுமை, பாசை வேற்றுமை என்று இல்லாதபடி எல்லா வாலிப பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகளப்பா நீர் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே சந்ததி, ஆண்டவரே நீர் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே ஆயிரம் தலைமுறைக்கு கொடுக்கப்பட்ட சந்ததிகள் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே கத்தாவே களை விளை தோங்க உதவி செய்யுங்கப்பா, ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா, சத்தியவாகிய சத்திய ஆவியானவருடைய ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எந்தெந்த நாடுகளிலே, எந்தெந்த கண்டங்களிலே, எந்தெந்த ஆண்டவரே அப்பா அப்பா கிராமங்கள் பட்டணங்களிலே வாழுகிற வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஜெயில் நிரம்பாதபடி, ஆஸ்பத்திரிகள் நிரம்பாதபடி குடும்பங்கள் ஆண்டவரே ஆயிரம் தலைமுறைக்கு ஆண்டவரே ஆண்டவருடைய வருகை மட்டும் ஆண்டவரே செழித்தோங்க. என் தேவனே இந்த பிள்ளைகளை நீர் பிரித்தெடுத்து ஆண்டவரே ஞானத்தினாலும் கிருபையினாலும் வல்லமையினாலும் ஆண்டவரே சத்தியத்தினாலும் வேத வார்த்தையினாலும் ஞானத்தினாலும் ஆண்டவரே கத்தாவே ஏசப்பா இந்த பிள்ளைகள் சுவிசேஷம் சொல்லுகிற ஆண்டவரே ஞானமுள்ள பிள்ளைகளாக தகப்பனே ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ள பிள்ளைகளாக ஒருவருக்கு ஒருவர் உண்மை உள்ள பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதபடி தீமை நினைக்காதபடி ஆண்டவரே தீமையான பழக்க வழக்கங்களை பழக்காதபடி ஆண்டவரே சத்துரு போடுகிற எல்லா திட்டங்களிலும் இருந்து இந்த பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் ஆற்றி தேற்றி ஒருவரை ஒருவர் பாதுகாத்து வழிநடத்தப்பட என் தேவனே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே குளிக்க போகிற பொழுது அநியாயமாக மடிக்கிறார்கள் அப்பா, பாடசாலைக்கு போகிற பொழுது அங்கே தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்பா, ஆண்டவரே வேலைக்கு போகிற பொழுது வேண்டாத காரியங்கள் அப்பா, இப்படி வெளியாக வெளியாலே செல்லுகிற போது பிசாசானவன் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளை தன்னுடைய வலையிலே இழுத்து ஆண்டவரே கட்டி வைத்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே மரணத்துக்கு உட்படுத்துகிற சகல காரியங்களை உம்முடைய கண்கள் காணுகிறபடியினாலே பெற்றோராகிய நாங்கள் ஆண்டவரே பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து ஐரோப்பா, ஆசியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆண்டவரே ஆப்பிரிக்கா என்ற கண்டங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே ஆண்டவரே பேர் பெயராக ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தெய்வம் ஆண்டவரே, ஆண்டவரே புரிந்துணர்வோடு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வாழ வளர ஆண்டவரே பெற்றோருக்கு வளர்க்கிற ஞானத்தை கொடுக்க என் தேவன் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. பெற்றோர்களினாலே கூட ராஜா பிள்ளைகள் இழுபட்டு கட்டாவே சிதறுண்டு போறதை பார்க்கிறோம் ராஜா. பெற்றோர்களும் ஆண்டவரே ஞானமாக நடந்து கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மன்னித்து பிள்ளைகளுக்காக ஆண்டவரே குடும்பத்தை ஞானத்தோடு கட்டப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தாய் தகப்பனுக்கு கொடுங்க ராஜா. பெற்றோர்கள் பயப்படுகிற பயத்தின்படி ராஜா வார்த்தையின்படி நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீர் ராஜா, போதுமானவராக இருக்கிறீர் அப்பா, காத்திருக்கிறீர் அப்பா, ஏங்குகிறீர் அப்பா. இயேசுவே அப்படிப்பட்ட தாய் தகப்பன் மனம் மாறி ஆண்டவரே அப்பா தகப்பனே பிள்ளைகளுக்காக ஆண்டவரே மன்னித்து மறந்து ஆண்டவரே கர்த்தாவே புரிந்துணர்வோடு குடும்பத்தை கட்டுகிற ஞானத்தை கொடுத்து ராஜா நீர் கர்த்தாவே உம்முடைய கிருபையினால் பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. ஜெயிலிலே வாழுகிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த ஜெயிலிலே வாழுகிற பிள்ளைகள் அநேகம் ஆண்டவரே குடும்பங்களை இழந்து ஆண்டவரே அப்பா எத்தனையோ விதமான ஆண்டவரே காரியங்களினாலே இழுபட்டு அதுக்குள்ளே சிதறண்டு போய் கட்டப்பட்டிருக்கிற இந்த சிறை இருப்புகள் எல்லாம் ஆண்டவரே நீக்கி போட வல்லவரப்பா. சுவிசேஷம் சொல்ல போகிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வல்லமையோடும் மகிமையோடும் சென்று அவர்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே ஞானமுள்ள வார்த்தை சத்தியத்தை பிரசங்கித்து சொல்லி அரவணைத்து ஆண்டவரே அவர்களை ஆற்றி தேற்றி உம் பக்கமாக சேர்க்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நோயாளிகளாக இருக்கிற வாலிப பிள்ளைகளை வருகிறோம் ஆஸ்பத்திரிகளிலே எத்தனையோ கண்டங்களிலே எத்தனையோ விதமான நோயாளிகள் வாலிப பிள்ளைகளாக ஆஸ்பத்திரிகளிலே படுத்திருக்கிறார்கள் அப்பா. அவர்களை இங்க நோக்கி பார்த்து எழுப்பி சுகப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கால் ஊன்றி நிற்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே உலகம் எங்கும் பூமி எங்கும் இருக்கிற வாலிப பிள்ளைகளை உம்முடைய சிட்டையின் மறைவிலே வைத்து பெற்றோராகிய நாங்கள் மனதார என்ற நாளிலே ஆசீர்வதித்து பாதுகாத்து கிருபையாய் நடத்த வேண்டும் என்று மனதார ஆசீர்வதித்து ஜபித்து நிற்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் வீட்டுல இருக்கிற மாலிவ பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக.
2: ஆமேன் ஆமேன். உங்களையும்
1: நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னாலே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். எங்கள் ஜபங்களை கேட்டீர். உம்முடைய சமூகத்திலே ஜபங்களை அங்கீகரித்தீரப்பா. இந்த வாலிப உலகத்தை மாற்ற உம்மால மட்டும்தான் முடியும் கர்த்தாவே. அவருடைய இருதயங்கள் சிந்தைகள்ல இருக்கிற காரியங்களை அறிகிற தேவன் ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரியும் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதி இருக்கிறபடி இந்த வாலிப ஜுவதிகளுடைய ஆண்டவரே ஒவ்வொரு பாவங்களையும் பாவ இருகளையும் கர்த்தாவே பாவ கட்டுக்களையும் அகற்றி விடுவீராக ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே, கட்டுக்களை அவுக்கிற தேவன், நுகங்களை நெகுக்கிற தேவன், சகல நுகத்தடிகளை உடைக்கிற தேவன் ஆண்டவரே. அப்படியா இந்த வாலிப உலகத்தை நீர் மாற்றும் ஐயா ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கையை ஆண்டவரே சரியாக நேர்த்தியாக செய்யக்கூடியதா ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளைகள் சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கக்கூடியதாய் கர்த்தாவே. அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் நமக்கு நீராய் நீத்தியாய் மாற்றப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் வீடுகள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேரா குடும்பம் குடும்பமா நீ சந்திக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமா வானொலி காலேஷிய நாம் மனைவி பிள்ளைகள் அங்கு வாலிப பிள்ளைகள் எழுந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு கிருபையும் கொடுத்து கர்த்தாவே இன்றைய நாட்களை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏமிய பொறுப்பேறும் ஏமியுடைய ஜபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் துதிகள் ஆண்டவரே. ஆண்டவரே பொறுப்பேற்று பிள்ளை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வரப்போகிற ஒவ்வொரு புரோக்ராமே நீ பொறுப்பேறும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன்
3: ஆமீன் ஆமீன். இறக்கமுள்ள கர்த்தாவே, நன்றி தகப்பனே, துதிக்கு பாத்துருவே, சோத்திரம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியத்தை ஆசீர்வதித்து தலைகி பெரியார் செய்த தேவனே, உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதம் முழுவதும் ஊழியம் செய்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், வார்த்தை கொடுத்த தாசர்கள் எல்லோரையும் கூட எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் இந்த வானொலி ஊழியத்தை அவர விதமாய் நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் புதிய காரியங்கள் ஆண்டவரே, இரட்டிப்பான நன்மைகள் இந்த வானொலி ஊழியத்திலே ஆண்டவரே கிடைக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபித்த ஒரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய குடும்பங்கள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள், சபைகள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள், உலகெங்கும் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி, இந்த வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு எழும்பி பிரகாசித்து ஆண்டவரே சுவாமி உங்களுடைய பிள்ளைகளாய் ஆசீர்வாதம் பெற உதவி செய்ய வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த நாளும் சகோதரி ஜெனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களுக்கு எழும்பி பிரகாசிக்க வேணுமாய்? உங்களுடைய பாதத்தில் அவர்களை ஒப்படைத்து நாங்கள் தாழ்த்தி ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி பாஸ்டர் சார்ல்ஸ், சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சந்ததியை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே ஆசீர்வதித்து நடத்த வேணுமா ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் அப்பா. அதே போல தகப்பனே சுவாமி எங்களை கரம் கூட இருக்க வேணுமா? எங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல ராஜா இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஊழியங்களை பொறுப்பேற்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சகோதரி ரஞ்சினி அலங்கார மணி குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய ஊழியங்களை பொறுப்பேற்க ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி வினோவுக்காய், ஜசிமாவுக்காய் சோத்திரம் பண்ணுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஜசிமாவுடைய வேலைகளுக்காய் சோத்திரம் அப்பா. மீண்டும் நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த பேஷன்ஸ் மத்தியிலே கத்தாவே சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதான் ஒரு கிருபையை கொடுக்க வேணுமாய்? உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கலாசீலனுடைய பிள்ளைகளுக்காய் சோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே சுவாமி. இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் சந்ததியை எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. பொறுப்பேற்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ராஜா உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் உங்களை பாதத்திலே தருகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். அதே போல ராஜா இந்த புதிய நாளும் தாயார் சிஷிலியா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே உங்களை கரம் அவர்களோடு கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். அதே போல சகோதரி ஷர்மிளா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர் செய்கின்ற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்தில் ஒரு அற்புத சாட்சியாய் நிறுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி தயாவுக்காய் ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கனிஷ்டாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். படிக்கிற பாடசாலைக்காய் நன்றியப்பா. எல்லோரையும் கூட உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி பாசப்பா லூயிசரனுக்காய் நன்றி. அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். அதே போல அவருடைய ஊழியங்கள் இன்னும் பழுகி பெருக ஜெபிக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அருமையாக தந்தை இந்த தாய்மாருக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் அப்பா உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். சௌதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் சோத்திரம். சௌதரி ஆயுரினக்காய் சோத்திரம் அப்பா. சௌதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தருகின்ற சிந்தனை துளிகள் வார்த்தைகளுக்காய் நன்றி. அதே போலது ஊழியர் சுசேஷரின் அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் நித்திய வெளிச்சத்தில் இணைய போகின்ற தாசர்கள் பாடலை பாடுகின்றது பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். சாதரன் மாயந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனை கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா இந்த சந்ததியை காத்துக்கொள்ள வேணுமா ஜபிக்கிறோம். சாதர சுபாலங்கோவை ஒப்பு கொடுக்கிறோம். கணவரை பிள்ளைகளை ஆண்டவரை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சாதரி கருணாவை ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சங்கமம் வானொலி ஸ்தாபகர் இந்த ஊழியர்களாசி எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். தேர பிள்ளைகளை உங்களை பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளை உங்களை கிருபையின் கருத்துக்களே தருகிறோம். இந்த வார விடுமுறை நாட்களிலும் சபையில காணப்படுகின்ற நேரங்களிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய் எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த வேலை இடத்து ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்துல வேலை செய்கிற உறவுகளை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த வாகனங்களை கருவிகள் எல்லாம் சரியாய் வேலை செய்யும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி உங்களுடைய பாதுகாப்பின் கரத்திலே நாங்க தந்து ஜெபிக்கிறோம். அதே போல ராஜா இந்த புதிய நாளை பொருட்படுத்த தேவனே உங்களுக்கு நாங்க நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. அதே போல ஆண்டவரே ஜோபலுக்காய் நன்றியப்பா. பிள்ளையோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஷியாமுடைய சரீர சுகத்துக்காய் பலத்துக்காய் ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ஒரு சுகம் பெற நீங்கள் உதவி செய்ய வேணுமா இந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் கத்தாவே. அதே போல இன்னுமாக ஆண்டவரே தக்ஷாவையும் பிள்ளைகளையும் கூட உங்களை பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். சோதரருமான குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காய் அந்த குடும்பத்திலே சமாதானத்துக்காய் ஆண்டவரே எங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு நன்றி ஜெபிக்கிறவர்கள் எல்லோரும் எங்களை பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் நல்ல தகப்பனே ஆமேன்.
4: ஆமீன் ஆமீன். நிறைய ஜெபங்கள் எடுத்து வந்தது ஊழிய சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும் அதே வேளையிலே ஜபங்களை தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. சனி ஞாயிறிலே இதே வேளையிலே நடைபெறுகின்ற ஊழியங்களிலே கலந்து உற்சாகப்படுத்துங்கள். தயவு செய்து எடுத்து வருகிறவர்களையும் கேளுங்கள். ஜபங்களோடு துதிகளோடு பாடல்களோடு தயவு செய்திகளோடு இணைகின்ற அவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். புதிதாக இணைகின்றவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். சனி ஞாயிறு இதே வேளையிலே ஒவ்வொரு நாளும் 8 மணி தொடக்கம் 9:30 வரை நடைபெறுகின்ற ஊழியங்களை கலந்து கொள்ளுங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. சகோதரி ஜானட் அவர்கள் இந்த நாளிலும் இணைந்து ஜபங்களை தொகுத்து வழங்கி ஆசீர்வதித்திருக்கிறார்கள். எங்களுடன் சௌரி ஏமி புஷ்பராஜா இணைந்திருக்கிறார். சௌரி வினோ அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். சௌரி கலாசீலன் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆசீர்வதித்து வழிநடத்தி உங்களை உயர்த்தி வருகிறார். அதே மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதித்து கத்தருடைய கரத்திலே பாதுகாப்பின் கரத்திலே ஆசீர்வதிக்கும் கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். அந்த வகையிலே திரும்பமாக திங்கட்கிழமை இதே வகையில் சந்திப்போம். சனி ஞாயிறு இணைய முடியுமானால் இணையுங்கள். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். மற்ற நேரங்களிலே சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக 24 மணித்தி அளவு நீங்கள் இணைய முடியும். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரங்களிலே உங்களை ஒப்பு வைத்துக் கொண்டு திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக வாஞ்சியோடு ஜபித்தார்கள். பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இந்த காலவேளையில் இணைந்து அபிஷேக ஆராதனை ஆரம்பித்து வைத்தார்கள். அவர்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலை நேரம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் நாளைய நாளுக்கான வேத வாசிப்புடன் கடந்து செல்ல இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஜீவ வார்த்தை நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை நற்சிந்தனை கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் தாமே வாக்கு தத்துவத்தோடு கடந்து செல்ல இருக்கிறோம். ஜீவ வார்த்தையோடு, ஜீவ மின்னாவோடு, நற்சிந்தனைகளோடு, வாக்கு தத்துவங்களோடு இணைகிறோம். அந்த வழி இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைவோமா? ஆமேன்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: பதினாறாம் அதிகாரம். யோசேப்பின் புத்திரருக்கு விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்கு வீதமாவது. எரிகோவின் அருகே இருக்கிற யோர்தானிலிருந்து யோர்தானுக்கு கிழக்கான தண்ணீருக்கு போய் எரிகோ துவக்கி பெத்தேலின் மலைகள் மட்டுமுள்ள வனாந்தர வழியாகவும் சென்று பெத்தேலிலிருந்து லூசுக்கு போய் அர்க்கியினுடைய எல்லையாகிய அதரோத்தை கடந்து மேற்கே எப்லேத்தியரின் எல்லைக்கும் தாழ்வான பெத்தரோன் காசேர் என்னும் எல்லைகள் மட்டும் இறங்கி சமுத்திரம் வரைக்கும் போய் முடியும். இதை யோசேப்பின் புத்திரராகிய மனாசேயும் எப்ராயீமும் சுதந்தரித்தார்கள். எப்ராயீம் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரத்தினுடைய கிழக்கு எல்லை அதரோத் அதார் துவக்கி மேலான பெத்தரோன் மட்டும் போகிறது. மேற்கு எல்லை மிக்மே தாத்திற்கு வடக்காக சென்று கிழக்கே தானாத் சீலோவுக்கு திரும்பி அதை எனோகாவுக்கு கிழக்காக கடந்து எனோகாவிலிருந்து அதரோத்துக்கும் நகராத்திற்கும் இறங்கி எரிகோவின் அருகே வந்து யோர்தானுக்கு செல்லும். தப்புவாவிலிருந்து மேற்கு எல்லை கானா நதிக்கு போய் சமுத்திரத்திலே முடியும். இது எப்ராயீம் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம். பின்னும் எப்ராயீம் புத்திரருக்கு பிரத்யேகமாய் கொடுக்கப்பட்ட பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் எல்லாம் மனாசே புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ராயீமருக்குள்ளே குடியிருந்து பகுதி.
1: ஏசாயா 22 அதிகாரம். தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். உன்னில் உள்ளவர்கள் எல்லாரும் வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது என்ன? சந்தடிகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி களி கூர்ந்திருந்த நகரமே, உன்னிடத்தில் கொலையுண்டவர்கள் பட்டயத்தால் கொலையுண்டதில்லை, யுத்தத்தில் செத்ததும் இல்லை. உன் அதிபதிகள் எல்லாரும் ஏகமாய் ஓடி அலைந்தும் வில் வீரரால் கட்டப்படுகிறார்கள். உன்னில் அகப்பட்ட யாவரும் தூரத்துக்கு ஓடியும் ஏகமாய் கட்டப்படுகிறார்கள். ஆகையால் என்னை நோக்கி பாராதேயுங்கள். என் ஜனமாகிய குமாரத்தி பாழாய் போனதின் நிமித்தம் மனம் கசந்து அழுவேன். எனக்கு ஆறுதல் சொல்ல வராதேயுங்கள் என்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே இது தரிசன பள்ளத்தாக்கிலே அமளியும் மிதி உண்குதலும் கலக்கமும் உள்ள நாளாயிருக்கிறது. இது அலங்கத்தை தகர்த்து பர்வதத்துக்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாயிருக்கிறது. ஏலாமியன் அம்பரா தூணியை எடுத்து ரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறான். கீர் கேடகத்தை வெளிப்படுத்தும். மகா வடிவமான உன் பள்ளத்தாக்குகள் ரதங்களால் நிரப்பப்படும். குதிரை வீரர் வாசல்கள் மட்டும் வந்து அணிவகுத்து நிற்பார்கள். அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். அந்நாளிலே வன மாளிகையாகிய ஆயுத சாலையை நோக்குவாய். நீங்கள் தாவீது நகரத்தின் இடிதல்கள் அநேகமாய் இருப்பதைக் கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணிப்பாக்கும்படி வீடுகளை இடித்து இரண்டு மதில்களுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகலை உண்டு பண்ணுவீர்கள். ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வரப்பண்ணினவரை கவனியாமலும் போகிறீர்கள். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுவீர்கள். மெய்யாகவே நீங்கள் சாகுமட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தியாவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது என் செவி கேட்கும்படி சேனைகளின் கர்த்தரால் தெரிவிக்கப்பட்டது. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரமனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனைப் போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டுபடிக்கு. உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். அவர் உன்னை உண்டையைப் போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி எரிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன். உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடை கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அதன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பானபாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்துவிடும். அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அருந்துவிடும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரே இதை உரைக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானோருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் என் குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம், ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. மேலும், நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டோ? இரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்ப. எபிரேயர் இரண்டாம் அதிகாரம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படியிருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நல்ல ஒரு காரியத்தை குறித்து அணிக்க போகிறோம். சங்கீதம் 64:1 வாசிக்கலாமா? தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டு விஷயம், கேட்டருளும் காத்தருளும் அப்படின்னு இன்றைக்கு பேசியிருக்கிறார் தாவீது. என் சங்கீதத்தில் என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். தாவீது அநேக முறை சொல்லுவார், என் சத்தத்தை கேட்டருளும். நம்ம பேசுகிற சத்தம், நம்ம கூப்பிடுகிற சத்தம், என் அழுகையின் சத்தம், என் புலம்பலின் சத்தம், இப்படி நிறைய சத்தம் இருக்குல்ல. ஆனால் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, என் விண்ணப்பத்தில். ஆமே, நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன், என் தேவைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய ஆதங்கத்தை சொல்கிறேன், என்னுடைய காரியங்களை சொல்கிறேன், நான் எப்படி துரத்தப்படுறேன் அதை சொல்கிறேன், என்னுடைய வெட்கத்தை சொல்கிறேன், என் அவமானத்தை சொல்கிறேன். இது விண்ணப்பமாக உங்கள் சமூகத்தில் நான் கொண்டு வந்து வைக்கிறேன் ஐயா. அந்த விண்ணப்பத்தில் வருதில் ஒரு சத்தம், அதை கேளுங்க. ஏன் அப்படி சொல்றாரு? சில சமயம் சத்தமே வராம நம்ம விண்ணப்பம் வச்சுக்கிட்டு இருப்போம், தெரியுமா உங்களுக்கு? வெளியில அண்ணால் ஜெபிச்சாங்க பாருங்க, உதடு மட்டும் அசைந்ததான், சத்தம் வரல. அப்படி இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து விண்ணப்பத்தை வைப்போம், நம்முடைய தேவைகளை சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட அழுகையோடும் புலம்புலோடு சொல்லுவோம், சத்தம் வெளியே வராது, ஆனா உதடு அசையும். ஆழத்தின் அந்த இருதயத்தின் ஆழம் அப்படி கலங்கும். இது சில சமயம் நடக்கும்ல, அந்த மாதிரி தாவீது சொல்கிறாரு. அந்த சத்தம், விண்ணப்பத்தில் ஒரு சத்தம், விண்ணப்பம் நார்மலாக இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது இல்லை, ஆனால் அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? இப்படி நார்மலாக பேசுனா கேட்க மாட்டாரா? ஆனால் எப்படிப்பட்ட சத்தமாக? விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டுள்ளோம். அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் அப்படி நீங்கள் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் வேண்டுதலோடு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பணும் நான் வேண்டிக்கிறேன். அமேன். அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகளே, ஒரு நல்ல ஆறுதலை, ஒரு தேறுதலை, பதிலை கர்த்தர் சமூகத்திலேருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு நான் வாஞ்சிக்கிறேன். அமேன். அது மட்டும் இல்லை, சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்துருளும். ஆமேன். யாரால ஒரு பயம் வருதா? சத்துருவால். இன்னைக்கு உலகத்தில் அநேக பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகள் பயப்படுகிற காரியம் சத்துரு தான். சத்துரு என்பது யார் இந்த இடத்துல? சத்துருனா ஏற்கனவே நமக்கு ஏற்கனவே பகையா இருக்கிறவங்களா, ஏற்கனவே நமக்கு துரோகி விரோதியா இருக்கிறவங்களா? இல்லை, சிநேகிதனா இருந்து விரோதியா மாறி போகிறவள் தான் சத்துரு. ஆமே. அதுதான் இல்லை, ஏற்கனவே பகையாளின்னா அவன் பகையாளி தான், ஏற்கனவே விரோதமானவனா விரோதமானவன். ஆனால் சத்துரு என்பது என்ன? யூதாஸ் காரியத்து. அமேன். பாருங்களேன், ரொம்ப உறவாடி கெடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க தான் சத்ரு. சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்துருடும். இவர்களால் என் உயிரே போக போகுது, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. நீங்கள் எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சுருப்பீங்க, ஆனால் திருப்பி உங்களுக்கு தீமை செஞ்சுருக்கிறாங்களா? கர்த்தர் சமூகத்தில் அது பிரீத்தியாக இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே போய் வரீங்கன்னா உண்மை ஆண்டவருடைய பிள்ளைங்க. நீங்கள் நன்மை செய்து திங்க அனுபவி எதுவும் சொல்லதில்லை. இந்த கத்துரி பிள்ளைகளை தெய்வ சன்னிதானத்தில் உங்களுடைய பயத்தை அவர் நீக்குவார். சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. சத்துருக்கு முன்பாங்க ஒரு பந்தி உங்களுக்கு ஆயத்தமாகும். சத்துருக்கு அவன் வெக்கப்பட்டு போயிடுவான். நீங்களோ ஜெயகம்பீரமாய் தெய்வ சமூகத்தில் நிற்பீங்க. அதனால கவலைப்படாதீங்க. இன்றைக்கு கத்துரு உங்கள் சத்தியத்தை கேட்டார், உங்கள் பயத்தை நீக்கிட்டார். இந்த சத்தியம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். நல்ல கத்தை உங்களோடு பேசியிருக்கிற, ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே அப்பா, எங்கள் விண்ணப்பத்தை கேட்குறவர், எங்கள் பயத்தை நீக்குகிறவர், ஆவியானவர், இந்த நாளில் இந்த சத்தியத்தை யாரெல்லாம் ஒரு வாஞ்சியோடு கேட்டு ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் பெரிய இரக்கம் கிருபை இறங்கி வரட்டும். இதை கேட்க போகிற பிள்ளையில ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 51:56. தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிப்பார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் ஜெபங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றுக்கு பதிலை தரும்படி வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை குறித்து கலங்கி போயும் எதிர்பார்த்திருக்கின்ற நன்மைகள் வர தாமதமாவதால் குழப்பத்துடனும் தேவைகள் பல சந்திக்கப்படாமல் இருப்பதால் மனதளவில் சோர்வுற்றும் எடுக்கிற முயற்சிகளில் காணப்படுகின்ற தடைகளினால் விசுவாசத்தில் பின்னடைவு ஆகி போனவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் அளிப்பேன், கலங்காதே திகையாதே, நீ எனக்கு பிரியமானவள் பிரியமானவன் என்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கின்ற உங்களுக்கு நிச்சயமாகவே பதில் அளிப்பார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து நீண்ட நாள் காத்திருந்தவனுக்கு நிரந்தரமான நிச்சயமான பதிலை கர்த்தர் தந்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே 38 வருடமாய் வியாதியாய் எழுந்திருக்கவே முடியாத ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால், அவனுடைய நிலை தனக்கு உதவி செய்வதற்கு யாருமற்ற நிலையிலும் ஆறுதல் சொல்வதற்கும் விசாரிப்பதற்கும் ஒருவரும் இல்லாத நிலையில் தனித்து விடப்பட்டவனாய் இருக்கின்றான். அங்குள்ள பெதஸ்தா குளத்திற்குள் அழைத்து செல்வதற்கு மற்றவர்களுக்கெல்லாம் உதவிக்கு ஆட்கள் இருக்கையில் இவனுக்கோ ஒருவரும் இல்லாதபடியினால் 38 வருடமாய் பொறுமையாய் காத்திருக்கின்றான். என்றாவது ஒரு நாள் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், பதில் அளிப்பார் என்று. ஆனால் இந்த நம்பிக்கையும் உறுதியும் அவனுக்குள் உடனே உண்டாகவில்லை, நாளுக்கு நாள் வருடங்கள் அதிகமாக அதிகமாக அவனுக்குள் உறுதியும் நிச்சயமும் அதிகரித்தது. அதன் விளைவு விசுவாசம் பிறந்தது. எப்படி என்றால், கர்த்தர் தன்னை வந்து சந்திப்பார், பதில் தருவார், விடுவிப்பார் என்று. ஜெபத்திற்கு பதில் என்பது விசுவாசத்தின் அடிப்படையிலும் உறுதியிலும் நம்பிக்கையிலும் வருவது. ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அதோடு மட்டுமல்லாமல் அவனின் நம்பிக்கை நாளுக்கு நாள் கர்த்தரையே சார்ந்தமையினால் உதவிக்கென்று ஒருவரையும் அவன் தேடாதவனாய் அழைக்காதவனாய் காணப்பட்டான். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம் என்று. இவையெல்லாம் இயேசுவின் பார்வையை அவன் பக்கமாக திரும்பி பார்க்க செய்தமையினால் இயேசு அவனை கண்டு, அவன் வெகுகாலமாய் காத்திருக்கின்றான் தன் வியாதியிலிருந்து விடுதலை வேண்டி என்பதை அறிந்து, அவன் மீது நோக்கமாகி அவனின் விருப்பத்தை கேட்டு அற்புதத்தை செய்கின்றார். அவன் சொஸ்தமாகி விடுவிக்கப்படுகின்றான். அவனின் காத்திருப்பின் ரகசியம் கர்த்தர் செய்வார் என்ற ஒரு நிச்சயம் இருந்தது. மற்றவர்களுக்கெல்லாம் தேவனுடைய தூதர்கள் சுகம் கொடுத்தார்கள், ஆனால் விசுவாசித்து காத்திருந்தவனுக்கோ இயேசுவே வந்து அற்புதம் செய்தார். அவனோடு பேசினார், விசாரித்தார், விருப்பத்தை கேட்டார், அவன் விரும்பினதை அவனுக்கு தந்து ஆசீர்வதித்தார் என்று வாசித்து அறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட நீண்ட நாட்களாய் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து காத்திருப்பீர்களானால், உங்களின் காத்திருப்புகள் எவைகளானாலும் எத்தனை நாட்கள் வருடங்கள் ஆனாலும் உங்களின் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். கர்த்தர் செய்வார், பதில் தருவார் என்ற நிச்சயத்தோடு இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார், நிச்சயமாய் பதில் தருவார். சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து விடாதீர்கள். பெதஸ்தாவில் இருந்த மனுஷன் தன்னோடு இருந்தவர்கள் எல்லாம் சீக்கிரமாய் சுகத்தை பெற்று திரும்பிவிட்டார்களே, தனக்கு சுகமில்லையே என்று அங்கிருந்து கடந்து செல்லாமல் பொறுமையோடு விசுவாசத்துடன் காத்திருந்தான். 38 வருடமாய் பதில் கிடைத்தது. இன்றைக்கு நீங்களும் கூட பதில் தாமதமாகிறதே என்று தேவ சமூகத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விலகிவிடாமல் பொறுமையோடு காத்திருப்பீர்களானால் காத்திருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வருகின்றார், விசாரிக்கின்றார், விருப்பங்களை நிறைவேற்றி பதில் தருகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிய

0: பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அண்டியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. பிரியமானவர்களே, இன்று இந்த மன்னாவை நீங்கள் கேட்கின்றீர்களா? நிச்சயம் தேவன் உங்களோடு ஏதோ ஒரு காரியம் பேசும்படியாகவே நீங்கள் வழிநடத்தப்படுகின்றீர்கள் என்பதை இந்நேரம் உணர்ந்து கொண்டு செய்திக்கு செல்லுவோம். இந்த உலகத்தில் போராட்டம் இல்லாத யாருமே இல்லை. ஆதி மனிதனில் இருந்து ஒரே போராட்டம் தான். ஆனால் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையின் போது பிதாவாகிய தேவன் அவர்களையே வாசிக்கின்றோம். இயேசு வந்து மனுக்குலத்துக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை மிகவும் உறுதியாக சொல்கின்றார். ஆகவே தேவன் சிருஷ்டிகளாகிய நாம் இன்று உற்சாகப்படுவோம். நாங்கள் சுகம் கொடுத்து கொண்டிருக்கும் எந்த ஒரு இன்னல்கள் போராட்டம் பலவீனமாக இருந்தாலும் இன்று இந்த நிமிடமே எமது அப்பாவின் பாதத்திற்கு வருவோம். சோதனையின்றி சாட்சி இல்லை. எங்களுக்கு பதில் வேண்டுமென காத்திருக்க தேவையில்லை. அவரே எமக்கு பதிலாக இருக்கின்றார். நீங்கள் கேட்க போகிற ஜபத்துடன் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போதே அற்புதத்தையும் விடுதலையும் காண்பீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாய் சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் 29 மே மாதம் 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்னைக்காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக வருகிறது. ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14:2 வசனத்தை வாசிப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வார்த்தைகளை கை கொண்டு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை இந்த நாட்களிலே செலுத்துவோம் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஓசியா தீர்க்கதரிசி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு, நீ உன் அக்கிரமத்தால் விழுந்தாய் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்று அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேலர் என்று சொல்லி நாட்களை குறிக்கிறவர்கள் யார் என்றால், ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்து இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நம்முடைய அக்கிரமங்களை விட்டு இந்த நாட்களிலே நாங்கள் மனம் திரும்பாதபடி இந்த நாட்களிலே அவருடைய சமூகத்திலே வந்து இந்த நாட்களை போய்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனால தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய சமூகத்திலே அதாவது தேவன் வாசம் செய்கிற இடமாகி அவருடைய ஆலயத்திலே நாங்கள் செல்கிற வழியிலே இந்த ஆலயத்திலே இந்த நாட்களே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே வருகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை கொண்டு இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், கர்த்தரிடத்திலே அங்கே திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறது மட்டுமல்ல, அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும் என்று சொல்லி இந்த நாட்களை அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஓசியாவின் தீர்க்கதரிசியினுடைய ஒரு விண்ணப்ப ஜெபத்தை இந்த நாட்களை பார்ப்பீர்களா இருந்தால், நாங்கள் எப்படியாக ஒரு மனுஷன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையினால் இந்த நாட்களை மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது பிரசங்கம், மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராட்சியம் சமீபிக்கிறது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் இந்த பிரசங்கத்தை ஏறெடுத்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படியாக சொன்னார், யோவான் ஸ்நானன் கூட இந்த நாட்களே அதே காரியத்தை தான் இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். பிரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோவாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக என்று சொல்லி இந்த நாட்கள் அங்கே அந்த வார்த்தையை துவங்குகிறதை பார்க்கிறோம். அருமையான

பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒரு மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த நாட்களிலே எந்த விதமான காரியத்தையும் நாங்கள் கண்டடைய முடியாது. மனம் திரும்பாமல் இந்த நாட்களில் நாங்கள் இருப்போமா இருந்தால் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிற அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இந்த நாட்களில் தடைப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, மனம் திரும்பாதபடி நாங்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு சென்று கொண்டே இருப்போமா இருந்தால் நாங்கள் மாமிசத்திலே ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ஆராதனைகள், அவருடைய ஜெப கூட்டங்கள், உபவாச கூட்டங்களை கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு சகோதரன், ஒவ்வொரு சகோதரிகள் யாராக இருந்தாலும் இந்த நாட்களிலே முதலாவது அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களிலே வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இந்த நாட்களிலே ஓசியா தீர்க்கதரிசி இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நம்முடைய அக்கிரமத்தினாலே நாங்கள் இன்றைக்கு விழுந்து போயிருக்கிறோம். நமக்கு சில வேளைகளில் நமக்கு தெரியாது என்ன காரியத்தை செய்கிறோம் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு சிறிய காரியங்களும் இந்த நாட்களிலே அக்கிரமந்தான் நாட்களிலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு எந்த காரியத்தை செய்தாலும் இந்த நாட்களை பாருங்கள், தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி ஒரு நோக்கம் இந்த நாட்களை ஒவ்வொருவனுக்கு இருக்குமா இருந்தால் அவன் பாவங்களை விட்டு இந்த நாட்களை மனம் திரும்பான். இன்றைக்கு அநேகருடைய காரியம் என்னவென்றால் கர்த்தர் என்னை பார்ப்பதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே துணிகரமான பாவங்களை இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே செய்கிறது மட்டுமல்ல, அங்கே வெளியிடங்களிலும் ரகசியமான பாவங்களை இந்த நாட்களை செய்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எங்கள் அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்கு தத்துவங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், அப்பொழுது தேவனுடைய அக்கிரமங்கள் பாவங்களையும்

0: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இருந்த வேலையும் ஒப்புவிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே எங்களுக்கு கூட எடுத்து வர போறது. செய்திக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அந்த ஜபங்களை கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. God bless. Amen.
1: God bless you. அப்போ God bless you. Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah. அன்பும் கிருபையும் ரக்கம் நிறைந்த தேவனே, உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை நாங்கள் காண செய்த அட்டட்ட கிருபைக்காக நன்றி. இந்த நேரத்தை எங்களுக்கு பிரித்தெடுத்தது தந்ததுக்காக நன்றி. இன்றைக்கு நாங்கள் நன்றி சொல்ல நாவு போதாத ஐயா. இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களோட சுத்த கிருபை.
2: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி.
3: ஆண்டவராகிய தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் என் அப்பாவே உம்மை பிரியப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி செவிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம், அப்பா நாங்கள் பேசுகிற பேச்சு, எங்களுடைய முகபாவம், நாங்கள் நடக்கின்ற நடை, ஆண்டவரே மற்ற ஜனங்களை ஆண்டவரே உம்பக்கம் இழுக்க கூடியதாக உம்முடைய வெளிச்சம் எங்கள் மேல் பிரகாசிக்க நீங்க கிருபை பாராட்டும்படி செவிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே மோசேயினுடைய முகத்திலே இருந்த அதே ஆண்டவரே மகிமை, ஆண்டவரே அந்த முக வெளிச்சம் எங்கள் மேல் வீச வேண்டுமா செவிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை பார்க்கிற யாவரும் நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்பதை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்கிறபடியா சூத்திரம் ஐயா ராஜா. நாங்கள் ஏறெடுக்கின்ற துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், வார்த்தைகள் உம்முடைய சன்னிதானத்திலே ஐயா ராஜா, ஆண்டவரே மற்ற ஜனங்கள் விடுதலையோடு நேசிக்க நீங்க கிருபை பாராட்டும்படி செவிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராதே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹாலேலூயா. கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும். ஹாலேலூயா. பரிபூர்ணம் என்பது நிரம்பி வழிகின்ற காரியம். ஹாலேலூயா. அங்கே என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹாலேலூயா. கிருபையின் பரிபூர்ணம். ஹாலேலூயா. கிருபை எங்களை அதிகமாக நிரம்பி வழிய செய்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. கிருபையின் பரிபூர்ணம். ஹாலேலூயா. உம்முடைய கிருபை இந்த நாளிலே ஆண்டவரே பரிபூர்ணமாய் எங்கள் மத்தியில் இறங்கி வருகிறது, எங்கள் ஊழியங்களிலே இறங்கி வருகிறது, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இறங்கி வருகிறது, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய கிருபையின் பரிபூர்ணம் எல்லாம் இறங்கி வருகிறது. அப்பா ஆண்டவராகிய தேவனே மக்கு சோத்திரமையா. இசாக்கு ஆண்டவரே ஆபிரகாமுடைய திறவுகள் துர்த்து போட்ட வேளையில் எல்லாம் அவன் தொட்ட மாத்திரத்திலே ஆண்டவரே நீரூற்றுங்கள் வந்ததப்பா. ஆண்டவராகிய தேவனே, அப்பா பிதாவே தகப்பனே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே கிருபையின் பரிபூர்ணத்தையும் ஹாலேலூயா நீதியின் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் ஹாலேலூயா இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகிறார்கள். இந்த நாளிலே ஜீவனை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் பேரப்பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் திருச்சபை குடும்பங்களிலே ஐயா, இந்த தமிழ் குடும்பங்களிலே, எங்கள் இலங்கை தேசத்திலே ஆண்டவரே தேவனே இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். அப்பா என் தகப்பனாகிய தேவனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். தகப்பனே ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இயேசையா தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே நான் தாழ்ச்சி அடைவதில்லை. நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கத்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே என்னோடு சேர்ந்து பாடுங்கள். நான் தாழ்ச்சி அடைவதில்லையே, நான் தாழ்ச்சி அடைவதில்லை. உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய நாவிலே ஜீவனும் மரணமும் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார் ஜீவனை தெரிந்து கொள்ளணும். ஹாலேலூயா. இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஜீவனை எங்கள் நாவிலே வைக்கிறோம், எங்களுக்கு முன்பாக ஜீவனை வைக்கிறோம். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனையே சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா அன்றைக்கு யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தான் ஐயா ராஜா. ஆண்டவரே பரவி போகிற சந்தன மரங்கப்பா, ஆறுகளைப் போல நதிகளைப் போல ஆண்டவரே நதியோரம் வளருகின்ற ஆண்டவரே சந்தன மரங்களைப் போல ஆண்டவராகிய தேவனே நாங்கள் ஆண்டவரே துதிக்கின்ற வேளையிலே, ஆராதிக்கின்ற வேளையிலே, ஜீவனை பேசுகின்ற வேளையிலே அந்த ஜீவன் ஆண்டவரே எல்லா இடமும் சென்று ஆண்டவரே அப்பா அந்த இடத்தை செழிப்பாக மாற்றுகிறதற்காக சூத்திரம். என் தகப்பனே ஜீவன் அதியே முக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. கத்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே, நான் தாழ்ச்சி அடைவதில்லை. எசையா தாழ்ச்சி அடைவதில்லை. புல்லுள்ள இடங்களில் நடத்துகிறீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். கர்த்தரின் மேய்ப்பர், கர்த்தரின் மேய்ப்பர், தாழ்ச்சி அடைகிறேனே. கடந்த வாரத்திலே ஒரு பிள்ளைக்கு வேலை கிடைக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, எந்த இடத்திலே போனாலும் அவள் சொன்னாள், எந்த இடத்திலே போனாலும் அன்றி வேலை இல்லையன்னு சொல்லுகிறார். ரிசப்ஷன்லேயே என்னை திருப்பி விடுகிறார்கள். இத்தனைக்கும் சிறிய வயதுல இருந்து இந்த பிள்ளை இந்த தேசத்திலே வளர்ந்த பிள்ளை. ஹாலேலூயா. அந்த கனடியன் அந்த இங்கிலீஷ் ஆக்சன் எல்லாம் அவர்களுக்கு உண்டு, நன்றாய் பேசுவார்கள். ஆனா வேலை இல்லை. நான் சொன்னேன் இந்த 23 சங்கீதத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை அல்ல 7 சொல்லு. இதேதோ கட்டாயமான சாத்தியமான காரியம் அல்ல அன்புக்குரியவர்களே. இதனுடைய ஆவியானவன் இருதயத்திலே ஏவுகிறபடியா எரிக்கோ கோட்டை 7 சுற்றி வந்த மாத்திரத்திலே அன்புக்குரியவர்களே எரிக்கோ கோட்டை தகர்ந்தது. ஈவன் 2 அவளுக்கு ஒரு இடத்திலே அந்த பிளேஸ்மெண்ட் கிடைத்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலிலூயா. எப்பொழுது நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம் அந்த இடத்திலே அவளுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வரும்படி. கர்த்தரிடத்திலே பட்சபாதம் இல்லை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. எதை நாங்கள் விரும்புகிறோமோ, ஹலிலூயா, அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனை விட்டு தூரமாய் போயிட்டு. ஆசீர்வாதம் என்பது
2: நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 85-86 வயசு. கடந்த வார கடந்த மாதத்திலே எங்களுடைய உறவினர் ஒருவர் போயிருந்த நன்றாய் திடனாய் இருக்கிறார்கள். ஹலிலூயா. அதுபோல மற்ற சகோதரிகளும் ஒவ்வொரு நாளும் நான் செபிப்பது வழக்கம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலிலூயா. அன்புள்ள தேவன் நம் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன். ஆசீர்வாதம் என்பது எல்லாம் தான், பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம், குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம், கணவனுக்குரிய ஆசீர்வாதம், மனைவிக்குரிய ஆசீர்வாதம். தோல்வியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. ஹலிலூயா. தோல்விகளை சத்ருவானவன் எண்ணங்களிலே விதைக்கிறான் அன்புக்குரியவர்களே. ஆனா நாங்கள் ஜீவனை பேச வேணும், ஜீவனுள்ள வார்த்தைகளை. ஹலிலூயா. ஆத்துமாவை தேற்றுகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆத்துமாவை தேற்றுகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கும் நான் பயப்படேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கும் நான் பயப்படேனே. பாடுவோம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கும் நான் பயப்படேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே. ஹல்லேலூயா. மரண இருளை நீங்க சந்தித்திருக்கிறீர்களா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே? என்னுடைய மகள் அடிக்கடி அந்த சாட்சியை சொல்லுகிறேன். 4 மாசமா இருக்கின்ற வழியில ஹலிலூயா. அடுத்த மகனுக்கும் அந்த ஒரே நேரத்திலே அன்புக்குரியவர்களே, 3 பிள்ளைகளுக்கும் வியாதியா இருந்து அது. என்னுடைய மகனுக்கு அந்த நேரத்துல நிமோனியாவா இருந்தது. சின்ன மகள் ஓகேன்றுட்டு நான் சிகிச்சை இருக்கிற வழியிலே பார்த்தால் திடீரென்று அவள் அப்படியே மயக்கமாயி விட்டா. 4 மாசம் பிள்ளை. அந்த வழியிலே நர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு ஆக்சிஜன் குறைவா இருக்கிறது என்று. திரும்ப ஓடுகிறேன் சிக்கெட்ஸ். அந்த அந்த ஓட்டல இருந்த நான் திரும்ப சிக்கெட்ஸுக்கு போகிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் திரும்ப ஓட்டலே அட்மிட் பண்ணார்கள். பார்த்தால் அவள் அப்படியே மயக்கம் அடைந்திருக்கிறாள். பெரிய பெரிய மிஷினை கொண்டு வந்து அவளிலே பொருத்தியெல்லாம். எனக்கு மரண பயம். ஹலிலூயா. இருதயம் முழுவதும் ஐசாயினது அன்புக்குரியவர்களே. என்னுடைய சரீரம் அந்த ஐசை எப்படி நீங்கள் ஒரு கையை கையினால் அந்த ஐஸ் கட்டியை தொடுவீங்களோ அதுபோல சரீரம் முழுவதும் அந்த அந்த மரண பயம் வந்தது. ஹலிலூயா. ஆனா நானே ஜீவனை பேசினேன் அன்புக்குரியவர்களே. ஒருவருமே இல்லை. ஹாஸ்பிட்டல் ரூமுக்குள்ளே போயிருந்து கண்ணாடியை பார்த்து, நகோமி நீ வாழ பிறந்தவள், உன் பிள்ளைகள் வாழ பிறந்தவர்கள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ தேவனுடைய ஊழியத்தை செய்வாய். ஹாலேலூயா. தேவனுடைய ஆவியானவர் தான் என்னை ஏவி வழி நடத்தினார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. இந்த ஆண்டவர் ஹாலேலூயா எப்பொழுதுமே நமக்கு நல்லவர். ஹாலேலூயா. ஹாலேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவோம். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிற இன்றைக்கு இந்த பிள்ளை ஹாலேலூயா நம்முடைய திருச்சபையிலே ஹாலேலூயா இங்கிலீஷ் சர்வீஸை நடத்துகிறாள். ஹாலேலூயா. மிகவும் ஒரு அன்பான பிள்ளை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. அன்றைக்கு என்னுடைய சகோதரி, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவளுடைய இடத்துல அவளும் ஒரு பிசினஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாள். அவள் சொல்றாள் எந்த வித பதட்டமும் இல்லாமல் காரியங்களை செய்கிறாள் என்று. ஹாலேலூயா. ஆனபடி அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவர். ஹாலேலூயா. நான் அன்னால போல ஹாலேலூயா ஒரு மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ தான் அன்புக்குரியவர்களே. ஆனா எப்பொழுதும் என் கண்ணீரை தேவனுடைய சமூகத்தில தான் ஊற்றுகிறேன். தேவனை நம்புகிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஹாலேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். ஹாலேலூயா. மரண பயம் போன்ற எந்த பிரச்சனை வந்தாலும் தேவனிடத்தில் அண்டிக் கொள்ளுங்கள். அவரிடத்தில் அண்டிக் கொள்ளுகின்ற வழியிலே, அவரை தேடுகின்ற வழியிலே அவர் நமக்கு தென்படுவார். தென்படுவார்னு சொன்னா அம்மை தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹாலேலூயா. ஆத்துமாவை தேற்றுகிறீர், நீதியின் பாதையில் நடத்துகிறீர். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கும் நான் பயப்படேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கும் நான் பயப்படேனே. கத்தரின் மேய்ப்பராயிருக்கின்றாரே, நான் தாழ்ச்சி அடைவதில்லை. எசையா. தாழ்ச்சி அடைவதில்லை. பயப்படினே நான், பயப்படினே. திரும்ப சொல்லுங்கள், பயப்படினே நான், பயப்படினேன். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தை எடுத்து என் சொந்தங்கள் மேல் தெளிக்கிறேன் ஐயா, இயேசுவின் ரத்தத்தை எடுத்து என் பிள்ளைகள் மேல் தெளிக்கிறேன் ஐயா, இயேசுவின் ரத்தத்தை எடுத்து ஆண்டவரே திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் தெளிக்கிறேன் ஐயா. நீர் என்ன ஆண்டவர், நீர் எனக்கு மேய்ப்பர். ஹாலேலூயா. பயப்படனே நான், பயப்படனே என் நேசர் எனக்குண்டு, பயப்படனே, பயப்படனே, பயப்படனே எந்த இயேசு எனக்குண்டு, பயப்படனே, பயப்படனே, பயப்படனே எந்த நேசர் எனக்குண்டு, பயப்படேனே. அவர் கோலும் தடியும் தேற்றிடுமே, தினம் தினம் என்னை நடத்திடுமே. அவர் கோலும் தடியும் தேற்றிடுமே, தினம் தினம் என்னை நடத்திடுமே. ஹாலேலூயா. ஒவ்வொரு வேலைகளை செய்கின்ற வேலையில, வீட்டு வேலையா இருக்கலாம், வெளி வேலையா இருக்கலாம், ஆண்டவரிடத்துல கூப்பிடுவேன், ஆண்டவரே ஒரு கை பிடியும் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு கை தாரும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எப்படி எமக்கு சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், ஹாலில் உறவுகள் இருக்கின்ற வழியில் அவர்களை கூப்பிடுவோம் தானே. ஆண்டவரே சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். இதான் ரிலேஷன்ஷிப் அன்புக்குரியவர்களே. ஹாலில் உயா ஆண்டவரே எனக்கு ஒரு கை கொடும் ஆண்டவரே, ஆண்டவர் எனக்கு ஒரு உதவி செய்யும் ஆண்டவரே, துரிதமாய் செய்ய எனக்கு கிருபதாரும். ஹாலில் உயா. பயப்படேனே நான், பயப்படேனேம் நேசர் எனக்குண்டு, பயப்படேனே. நீங்களும் சேர்ந்து பாடலாம். பயப்படேனே ஐயா, பயப்படேனேம் நேசர் எனக்குண்டு, பயப்படேனேம். அவர் கோலும் தடியும் தேற்றிடுமே, தினம் தினம் என்னை நடத்திடுமே. கோலும் தடியும் தேற்றிடுமே, தினம் தினம் என்னை நடத்திடுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றாரே, நான் தாழ்ச்சி அடைவதில்லை, தாழ்ச்சி அடைவதில்லை. ஐயா, எங்கள் குடும்பங்களுக்காக கையெடுக்கிறோம் ஐயா, எங்க கணவனுக்காக கையெடுக்கிறேன் ஐயா. ஹாலேலூயா. என் பிள்ளைகளுக்காக கையெடுக்கிறேன், மனைவிக்காக கையெடுக்கிறேன், என் சொந்தங்கள் ஐயா, என் சகோதரங்கள் ஆண்டவரே அவர்களுக்காக கையெடுக்கிறேன் அப்பா. என் ஆண்டவரே திருச்சபையின் பிள்ளைகளுக்காக கையெடுக்கிறேன் ஐயா, என் தேசத்துக்காக கையெடுக்கிறேன் ஐயா. ஆண்டவராகி தேவனே, உங்களுடைய கரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்க வேண்டும்படி என்னுடைய கரத்தை உமக்கு நேராக உயர்த்துகிறேன் ஐயா. ஆண்டவரே என் கரத்தை உமக்கு நேராக உயர்த்துகிறேன் ஐயா. நீர் நல்லவர் அப்பா ராஜா, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன். ஹாலேலூயா. உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் உள்ளதே என் ஆண்டவரே. ஹாலேலூயா. எங்கள் மன விருப்பத்தின்படி எங்களுக்கு அருளி செய்கிற தேவனையா ராஜா, ஆதி முதல் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போறவருமாகிய ராஜாவே, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர்னாலே தேவனுடைய அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்படுகிறதையா. தேவ அன்பு அப்பா, தேவ அன்பு ஆண்டவரே எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது ஐயா. அது போய் சொல்ல தகப்பனே, ஆண்டவரே தேவனே, தகப்பனே ஆண்டவரே, தாமதித்தாலும் காத்திருன்னு சொன்ன தேவனே ராஜாவை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பயப்படேனே நான், பயப்படேனே எந்த நேசர் எனக்குண்டு, பயப்படேனே ஆண்டவரே. கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் கூட ஆண்டவரே, அப்பா பிதாவி எங்களோடு கூட இருக்கிறீங்கள் ஐயா, எங்களுக்குள்ளே இருக்கிறீங்கள் ஐயா. உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலினால் ஆண்டவரே எங்களை நிரப்பும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை நிரப்பும் அப்பா, எங்கள் ஊழியத்திலே ஜனங்களை நிரப்பும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை எங்களை இந்த நாட்களிலே காண செய்கிறது இவனையா ஆண்டவரே. கடன் தொல்லைகள் சமுத்திரத்திலே தள்ளப்படுகிறது, பிள்ளைகளுக்குரிய தடைகள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்திலே தள்ளப்படுகிறது. என் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எங்களுக்குள்ளே வருகிறது அப்பா. ஆண்டவரே எங்கள் மேல் ஆண்டவரே வைத்திருக்கிற திட்டங்களை நீங்கள் அறிவீங்கள் ஐயா. அவைகள் தீமைக்கல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தகப்பன், என் ஆவியானவரை அசவாடுமப்பா, என் ஆவியானவரை உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுமப்பா. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுஸ்தமாவார்கள் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றப்படுகிறதப்பா. இயேசுவின் நாமத்தினால் தூரத்துக்கும் சமீபத்துக்குமான தேவன், இந்த வேளையில வியாதியா இருக்கிற ஜனங்கள் மேல் உடைய கரங்களை வைக்கிறதற்காக சூத்திரம். ஆண்டவரே தேவனே, டயபெட்டிக் வருத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போகிறது ஐயா ராஜா. ஆண்டவரே வியாதிகள், ஆண்டவரே தேவனே, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் அகன்று போகுது ஐயா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா, தட்டைகள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படுகிறது ஐயா. ஆண்டவராகிய தேவனே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா, சரீரத்தின் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறது ஐயா. காற்றையும் கடலையும் அடக்கின இயேசுவின் நாமத்தினால் ஐயா இந்த நாளிலே அற்புதம் நடக்கிறது ஐயா. களஞ்சியங்கள் பூர்ணமா நிரம்புகிறது ஐயா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. தலையை எண்ணெயால் அபிஷேகிப்பார், பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகிப்பார், பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். விருந்து சாலைக்குள் நடத்திடுவார், நன்மையும் கிருபையும் தொடர செய்வார். விருந்து சாலைக்குள் நடத்திடுவார், நன்மையும் கிருபையும் தொடர செய்வார். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கின்றாரே நான் தாழ்ச்சி அடையேனே, தாழ்ச்சி அடையேனே. ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கால வேளையிலே நான் வேதத்தை தியானித்து அந்த யூடியூப்ல ஒரு சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்ப பாருங்கள், ஒரு பிராங்க்லின் சொல்லி ஒரு ஊழியக்கார சகோதரர் சொல்லுகிறார், அவருடைய கிராண்ட் மதர் பூட்டி, அது அந்த படத்தையும் அவர் போட்டிருந்தார். ஒரு பழைய காலத்து அமெரிக்கா தேசத்துல ஒரு பழைய காலத்து ஒரு பலகையினால் செய்யப்பட்ட ஒரு ஒரு சின்ன வீடு, அது அந்த அதை காட்டி அவர் சொல்லுகிறாருன்னா, அது அந்த பழைய வீட்டை புது வீட்டுக்கு பின்னாலே அவர்கள் ஞாபகத்துக்காக வைத்திருக்கிறார்கள். கிராண்ட் மதர் தான் பிறக்குவதற்கு முன்பாக அந்த கிராண்ட் மதர் மரித்து விட்டார்கள். அவருடைய தாயாரோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 10 பிள்ளைகளுக்கு மேலே சினிம பிள்ளைகளாம். ஆனா அந்த காலங்களிலே போலியோ வியாதி, உங்களுக்கு தெரிந்த அந்த இளம்பிள்ளை வாதம், அந்த காலங்களிலே அவர்களுக்கு அந்த தேசத்திலே வந்திருந்த வேளையிலே இந்த பிள்ளை ஜெபிப்பார், இந்த தாயார் ஜெபிப்பார்களாம், பிள்ளைகள் ஆண்டவரை தேட வேணும், ஒரு வியாதியும் வருத்தம் வரக்கூடாது, இப்படி என்று சொல்லி அவர்கள் ஜெபிப்பார்களாம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தலைமுறை தலைமுறையாக தாங்கள் நன்றாயிருக்கிறோம், ஊழியத்திலே இருக்கிறோம். அன்படி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலேலூயா. மைல்ஸ் மன்றோ சொல்வார் எப்படி என்று சொல்லி சொன்னால், அநேகருடைய தாலந்துகள், அநேகருடைய தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகள், தேவன் கொடுத்திருக்கிற ஈவுகள் கல்லற தோட்டத்துலதான் இருக்கிறது என்றார். ஏனென்றால் ஹலேலூயா, அது அவர்கள் ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளவில்லை. ஹலேலூயா, அதை உபயோகப்படுத்தவில்லை, அதை பிரயோஜனப்படுத்தவில்லை, அது அப்படியே கல்லறைக்குள் இருக்கிறதுன்னு சொல்லுவார். ஹலேலூயா. இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய ஆவியானவர் என்னென்ன வாஞ்சைகளை விருப்பங்களை அங்கே வைத்திருக்கிறாரோ அதை தேவனுக்கு வெளிப்படுத்துங்கள், தேவனுக்கு சொல்லுங்கள். ஹலில் அது 100 to 101 இருந்து விட்டு போட்டும் என்று யோசிக்காதிருங்கள். உம்மாலே நான் ஒரு மதிலை தாட்டுவேன், உம்மாலே நான் சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லுவேன். ஹலிலூயா. அவனுடைய ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரிடத்திலே பெற்றுக் கொள்ளுவோம். ஹலேலூயா. இந்த வேளையிலும் ஒரு நிமிஷம் ஆண்டவரே, அப்பா இலங்கை தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம், ஆண்டவரே அனுரா அரசாங்கத்துக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, இலங்கை தேசத்தில் இருக்கிற மறைவான காரியங்கள் எல்லாவற்றையும் நீ காண்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, ஆண்டவரே துன்மார்க்கம் செய்கிற ஆண்டவரே ஆவிகள், ஆண்டவர் கொலவெறிகளின் ஆவிகள், ஆண்டவரே மனுஷர்களை வேட்டையாடுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தை கட்டிந்து கட்டுகிறோம். இலங்கை தேசம் முழுவதும் இயேசுவின் தூய ரத்தத்தை, வெளியேற பெற்ற ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே ராஜா, இயேசு இலங்கை தேசத்துக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு இலங்கை தேசத்தை ஆண்டவரே நீங்களாக்கி மீட்டுக் கொண்டீர்கள் என்பதை அறிக்கையிடுகிறோம். சிங்களவர்களும் தமிழர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தேவனுடைய சித்தமா இருக்கிறபடினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இலங்கை, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தம் பண்ணுமப்பா, சுத்தம் பண்ணுமப்பா. நீர் ஒருவரே தேவன் என்பதை அறிய வையும் ஐயா. ஆண்டவரே, மனுஷர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உண்டு பண்ணும் ஐயா ராஜா. ஆண்டவரே அன்றைக்கு பார்வோன் ஆண்டவரே தேவனுக்கு பயப்படாமல் இருந்தான் ஐயா, செங்கடல்ல முற்றிலும் அழிந்து போனான் ஐயா. ஆண்டவராய் கர்த்தாவே, துன்மார்க்கம் செய்கிறார் ஜனங்களை எச்சரியும் ஆண்டவரே. ஆண்டவரே அன்றைக்கு லாபானை எச்சரித்தீரே ஆண்டவரே, அப்பா அபிமலேக்கே எச்சரித்தீரே ஐயா ராஜா. ஆண்டவராகி தேவனே, தகப்பனே ராஜா, இந்த வேளையிலும் ஆண்டவரே துன்மார்க்கம் செய்கிறவர்களை நீர் எச்சரியும் ஆண்டவரே. அப்பா உடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. இலங்கை தேசத்தில் இருக்கிற குறைவுகள் இயேசுவின் நாமத்தினர் நிறைவாகும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசம் தன்னிறைவை காணும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. கேஸ் விலையெல்லாம் இயேசுவின் நாமத்தை குறையும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஏற்றுமதிகள் வெளிதேசத்துக்கு ஏற்றுமதி செய்ய ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் எழுந்திருந்து ஆண்டவரே வேலைகளை செய்ய நீர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த சமர் காலங்களிலே ஐயா தேசம் நல்ல விளைச்சலை காணும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. விருட்சங்கள் நிறைய காய்களை காய்கட்டும். வயல்வெளிகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தேசம் நிறைவை காணட்டும் ஐயா. ஜனங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகட்டும். வேளாண்மை பெருகட்டும் ஆண்டவரே. தேசம் செழிப்பாக மாறட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் தாமே தந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்காக பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாவின், நீங்கள் சொன்னது போல நாவின் அதிகாரத்தை கொண்டு நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடும் தங்குவதாக கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இணைந்து காலை வேளையிலே இணைந்து அபிஷேகமாக வழி நடத்தினீர்கள். பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்தினீர்கள். கர்த்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சபை காரியங்கள் வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே பிரசங்க வீடத்தில் காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. உங்களுடைய குடும்பத்தாரோடும், பாசன ஹோமி லோகன் பிள்ளைகளோடு, பிற பிள்ளைகளோடு, சபையோடு, அதே வேளையில் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. புதிய உற்சாகத்தோடு வழி நடத்துவாராக என்று வாழ்த்திக்கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். காலை வேளையிலும் எங்களுடன் ஊழியர் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்கள் இணைந்து அருமையான பாடல்களோடு, சாட்சிகளோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் பாக்கியவான்கள். கத்தரை அறிந்துகின்ற நாங்களும் பாக்கியவான்கள். ஆமேன். எங்களை பாக்கியவான்களாக, நீதிமான்களாக, தனது பிள்ளையாக ஒரு பாடலை பாடினார்கள். நண்பனாக எங்களை வைத்திருக்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன். இன்று 29ஆம் தேதி 5ஆம் மாதம், 29ஆம் தேதி வைகாசி மாதம், 29ஆம் தேதி மே மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து வானொலியோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரசுத்தாவியரவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், ஸ்கை பிரேமனிஸ் ஊழியங்கள் செய்கிற ஊழியங்கள், அதே வேளையிலே இரவு வேளையிலே நித்திய வெளிச்சம் பல்ஸ் நிகழ்ச்சி, இன்றைய நாளிலே சௌரி டாலி சௌரன் மகேந்திரன் ஐயா அவர்கள் இணைந்து வழி நடத்துவார்கள். 7 மணி முதல் 10 மணி வரை அந்த வகையில் இணைந்திருங்கள். தேவ செய்திகளோடு வழி நடத்தப்படுவோம். அதே வேளையிலே சனி ஞாயிறுகளிலே இதே நேரத்திலே நாங்கள் ஜூமு கூடாக ஒளியங்களை செய்கிறோம். அந்த வேளையில் இணையங்கள் கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன் என்று நாங்கள் கூறுவோமா? ஆமேன், ஆமேன். ஜாத்திராம் 15:2 கூறப்பட்ட அந்த வாசனங்கள், இந்த வாசனத்தை நாங்கள் அடிக்கடி பாவிப்போம். எங்கள் மனதிலே குறிக்கொள்வோம், உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக, இந்த வார்த்தைக்கூடாக வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 15, ஏசாயா 20-21, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து பிலமோன் 1 அதிகாரம். அவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களுக்கு ஊடாக பேசுவாராக, வழி நடத்துவாராக. மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தருடைய கரத்தில் இந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். ஆமேன். எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டாலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் ராசனாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌதரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌதரி சிசிலியாமா லண்டன் தேசத்திலிருந்தும், சௌரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். அதே வேளையிலே எங்களுடன் சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்திலும், சகோதரி தயா அவர்கள் போவனியாவிலிருந்தும் இரவு நேரத்திலும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிறவங்களில் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாளைய நாளிலே நீங்கள் காலை வேளையிலே இதே வேளையிலே நீங்கள் ஜூமு கூடாக இணைய முடியும், வாட்ஸ்அப் கூடாக இணைய விரும்புபவர்களும் நீங்கள் இணைய முடியும். அதனாலே இணைந்து ஜபிக்க ஆயத்தமாகிறோம். நாங்கள் உங்களுக்கு வாக்கு தத்தங்கள், ஜீவ மன்னா, நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை வேட்டை அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். நேற்றைய நாளிலே ஒரு சகோதரிக்கு நான் ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டிருப்பேன். ஆனால் என்னுடைய மற்ற கம்ப்யூட்டரில் அவருடைய பெயர் இல்லை, அதனாலே நான் அனுப்பவில்லை. பேசி கொண்டிருந்த போது நீங்கள் கண்ண நாளாக அனுப்பவில்லை எனக்கு என்றார். அப்படியாக வாஞ்சியோடு கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் பிரதான காரியங்களை வழிநடத்துவார். நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜெனட் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். ஜபங்களுக்கு கூட கடந்து செல்வோம். கர்த்தர் பிரதான காரியங்களை வழிநடத்துவார். புதிய உற்சாகத்தோடு புதிய நாளை கர்த்தர் எதிர்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் சகோதரி ஜெனட் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரேசலோடமா
0: குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. நாங்கள் நேற்று கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு சத்திய ஆவியானவரை குறித்து பார்ப்போம். புதிய ஏற்பாட்டிலே வரும்போது இந்த கர்த்தருடைய ஆவியானவர் 3 விதமாய் அங்கு விரிவாக்கமாய் இருக்கிறது. 1, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு எப்படி இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் சத்திய ஆவியானவரை குறித்து பார்ப்போம். இந்த சத்தியம்தான் எல்லாருக்கும் ஒரு மையமாய் முக்கியமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. 14:17 உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியா அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். தேவன் பாருங்கள், சத்தியத்தின் தேவன் கர்த்தராகிய இயேசுவே அந்த சத்தியம். பரிசுத்த ஆவியானவரும் சத்திய ஆவியானவராய் இருக்கிறார். ஏனென்றால் சத்தியம் எல்லாருக்குள்ளும் ஒரு முக்கியமும் மகிமையுமாய் இருக்கிறது. சத்தியத்திலே அன்பு பிறக்கிறது, சத்தியம் பேசுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். விசுவாசிகள் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தப்படுகிறார் இந்த சத்திய ஆவியானவனால். என்னண்டா உலகம் என்பது பாவத்தையும் இருளையும் அங்கு குறிப்பிடப்படுகிறது. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணவில்லை, அதனால் தான் அந்த பாவமும் இருளும் அவர்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா இந்த பாவத்தையும் இருளையும் அங்கு மாற்றப்படவும் குணப்படவும் அங்கு தெய்வீக ஆவியானவர் நமது வாழ்க்கையிலே ஆவியாய் வர வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த மெய்யான தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியை உலகம் அங்கு அறியாது. ஆனால் அறியாவிட்டால் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாது. ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவருடைய அன்பை அவர்கள் ருசிக்க முடியாது. ஆனால் நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டபடியால் அவர் எங்களுடைய சொந்த பணியிலும் ஆவியானவருடைய செயல்பாடு எங்களுக்குள்ளே உண்டாகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், பிறப்பிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் பெற்றிருக்கிற ஆவி தேவனுடைய ஆவி அல்ல, அது சிருஷ்டி சிருஷ்டித்த ஆவி. அவர்களுக்குள் வித்தியாசமான ஆவியை பெற்றிருக்கிறார்கள். அதனால் தான் தேவனுடைய ஆவியானவர் நித்தியமானவர். உலகம் ஒரு ஆவியை வைத்திருக்கிறது, அது தேவனுடைய ஆவியை பற்றி அது அறியவில்லை. அதனால் தான் நாங்கள் இயேசுவானவர் எப்படி எங்களை நடத்தினார், அவருடைய காரியம் எப்படி எங்களுக்குள்ளே திஷ்டாண்டமாய் இருக்கிறது என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அவர் பிதாவை போல குமாரனை போல இயல்பிலும் குணத்திலும் உடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த சிருஷ்டிப்பின் ஆவி ஆதாம் ஏவாளிலே உருவாக்கப்பட்டது. சிருஷ்டிப்பின் ஆவி, அந்த ஆவி பாவம் செய்தபடியால் அது அங்கு தேவ சமூகத்திலே வர முடியாத சூழ்நிலையிலே எங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன் அந்த காரியங்களை எல்லாம் முடித்து இந்த சிருஷ்டிப்பின் ஆவியிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி தன்னுடைய விடுதலையின் ஆவிக்குள்ளாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். இது முக்கியமான சத்தியம். இது வெளியால நீங்களா எந்த ஊழியக்காரர்கிட்ட நீங்க கேட்க முடியாத சத்தியம். இந்த சத்தியம் ஆண்டவர் எனக்கு சொல்லி தந்தார். சிருஷ்டிப்பின் ஆவி என்ன என்றும் உன்னிடத்திலே இருக்கிற ஆவி என்ன என்பதையும் எனக்கு சொல்லி தந்தபடியாத்தான் நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த சிருஷ்டிப்பின் ஆவியில இருந்து நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். அப்பதான் நாங்கள் தேவனுடைய ஆவிக்குள்ளாக வர வேண்டும். தேவனுடைய ஆவிக்குள்ளாக வரும்போதுதான் அங்கு இயேசுவானவர் தான் ஞானஸ்தானம் எடுத்து அவர் வெளியேறும் போது புறாவை போல் பரிசுத்தாவியானவர் இறங்கி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் இது திஷ்டாண்டமா எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட காரியங்களா இருக்கிறது. இந்த சத்தியம்தான் எங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் தான் எல்லாருக்குள்ளும் வர வேண்டிய காரியம். இந்த சத்தியம் இதனால் தான் இதை பாடமாக்க வேணும், இதை சொல்ல வேணும். இந்த சிறு பிள்ளைகள்ல நாங்கள் பாடமாக்கி சொன்னபடியா தான் இந்த சத்தியம் எங்களுக்குள்ளே அவ்வளவாய் கிரிய நடப்பிக்கிறது இன்றைக்கு. ஏனென்றால் இந்த சத்திய ஆவியான வரும்போது ஆறுதல் படுத்துவார். இந்த வார்த்தையின் ஊடாகத்தான் உங்களை ஆறுதல் படுத்துவார். நீங்க ஒரு வேதனையில கஷ்டத்தில துன்பத்தில மீள முடியாது என்ற சூழ்நிலையில இருக்கும் போது இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அந்த வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தையை நினைப்பூட்டி அவர் உங்களை விடுதலை ஆக்குவார், ஆரோக்கியம் தருவார், அல்லது உற்சாக ஆவியை கொள்ள வைப்பார். இப்ப நாங்கள் எத்தனை தரம் சொன்னாலும் அல்ல, எங்கள் தேவனுடைய ஆவியானவர் சொல்லும் போது நிச்சயமா ஒரு மாற்றத்தை, மாறுதலையும் விடுதலையே நாங்கள் காண முடியும். இந்த சத்திய ஆவியானவருக்குள்ளே நாங்கள் வர வேண்டும். சிருஷ்டிப்பின் ஆவி உலகத்துக்கு இருக்கிறபடியாத்தான், உலகத்திலே இருக்கிறபடியாத்தான் இன்றைக்கு யுத்தங்கள், யுத்த சேனைகள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றா பிரிவினைகள் இவைகள் எல்லாம் இந்த சிருஷ்டிப்பின் ஆகியாக உலகத்தின் ஆவிக்குள்ளே இருக்கிறபடியா, இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறபடியா எங்களுக்கு நல்ல காரியங்களை கர்த்தர் சொல்லி தருகிறபடியா நிச்சயமாகவே இந்த காரியங்கள் முக்கியம் முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றால் இது சத்தியமாய் இருக்கிறது. எங்கள் தேவன் சத்தியத்திலே நித்தியமானவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம். இன்றைக்கு வாலிப ஜோதிகளுக்காக ஜபிக்கிற ஜபமாய் இருக்கிறபடியா நாங்க வாலிப ஜோதிகளுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுவோம். ஏனென்றால் இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே இல்லாதது ஒன்று என்னென்றால் சத்தியம். சத்தியம் அவர்களுக்குள்ளே நிலைக்கிறது இல்லை. ஏனென்றால் அவருடைய பராக்கிரமங்கள், அந்த வாலிப பராக்கிரமத்திலே அவர்கள் ஒன்றையும் கவனிக்க மாட்டார்கள். ஆகவே பாவத்திலும் இருளிலும் இருக்கிற இந்த வாலிபர்கள் உண்மையாகவே அந்த சிருஷ்டிப்பின் ஆவிக்குள்ளே இருக்கிறார்கள். இவர்கள் மாற்றப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் தத்தம் தான் அதை மாற்றும். அதற்காகத்தான் இவ்வளவு பாடுகளை அனுபவிச்சு எங்களுக்காக அந்த ரத்தத்தை சிந்தினார். ஏனென்றா பாவம் நம்மிடத்தில இல்லை என்போம், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இருக்காதன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வாலிப ஜோதிகளின் பாவ இருளில் இருந்து அவர்கள் விடுதலை அடைய வேணும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, அந்த ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக அந்த சிருஷ்டிப்பின் ஆவியோடு இந்த ஆதாம் ஏவாளுடைய சந்ததியாகிய நாங்களும் சிருஷ்டிப்பின் ஆவியில ரட்சிக்கப்பட முன்பாக வாழ்ந்தோம். ஆண்டவரே, இந்த வாலிபர்கள் இன்னும் அந்த சிருஷ்டிப்பின் ஆவியில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில ஈடுபடுகிறார்கள், அந்த இருளை விரும்புகிறார்கள், உலகத்தை நோக்கி பார்க்கிறார்கள். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, உம்முடைய சத்திய ஆவியை அவர்களுக்கு அவர்களுடைய இருதயங்களில் ஒரு உணர்வை கொடுக்கும்படியாக அவர்களுடைய அந்த சிருஷ்ட ஆவி, மாம்ச சிந்தை, பாவ காரியங்கள் அவர்களுடைய இருதயத்திலே இருந்து வெளிப்பட்டு உம்முடைய சதியான இருதயத்தை, நவமான ஆவியை கொடுத்து, சத்திய ஆவியை கொடுத்து, சத்தியம் முக்கியமானது, சத்தியம்தான் பரலோகத்துக்கு சேர்க்கிற ஆவியாக இருக்கிறது என்பதை அவர்கள் அந்த வாலிப பிராயத்தில உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. இன்றைக்கு கிறிஸ்தவ வாலிபர்கள் கூட உலக பிரகாரமான வாலிபர்களோடு இணைந்து செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, கிறிஸ்தவன் இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? ஆண்டவரே, அவர்கள் இன்னும் இருளில வாழாதபடி, அந்த சிருஷ்டிப்பின் பழைய மனுஷனாக வாழாதபடி, உம்முடைய ஒளியில வாழ, அந்த பொல்லாங்கானை ஜெயிக்க நீ கொடுத்த பலத்தில வாழ இந்த உலகத்தில இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த சிருஷ்டிப்பின் ஆவி இன்னைக்கு உலக நாடுகள்ல எல்லா நாடுகளிலும் யுத்தத்திற்காக அந்த இளைஞர்களை, ஒவ்வொரு அரசாங்கங்களும் இளைஞர்களை தவறான வழியில யுத்தத்துக்கு இழுத்து செல்கிறது. ஆண்டவரே, அந்த பிரிவினையின் ஆவிகள், தேவனுக்கு பிரியமில்லாத ஆவிகள் அவர்களிடத்தில இருந்து அகன்று உம்முடைய பரிசுத்த ஆவி, சத்திய ஆவியானவர் மூலமாக அவர்களை உம்முடைய ஊழியத்தின் போர் வீரனாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாலிப பிராயத்தில அவர்கள் அந்த சிருஷ்டிகரை, எங்களை சிருஷ்டித்த அந்த ஒன்றான மெய்த்தேவரையும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. சுவிசேஷத்தை கேட்டவர்கள் விசுவாசிக்காதபடியினால், வாலிபர்கள் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசிக்காதபடியினால் அவர்கள் கேட்ட சுவிசேஷம் அவர்களுக்கு கிரியை செய்யவில்லை. ஆண்டவரே, இந்த காலத்தில இந்த நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோ ஊடாக செல்லுகிற உம்முடைய சத்திய வசனங்கள், சத்திய வேதம் அவருடைய வாழ்க்கையை மாற்றட்டும். இந்த வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள், பரலோகத்துக்கு போகிற வார்த்தைகள், பரலோகத்துக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து செல்கிற வார்த்தைகள், அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு வாலிபனும் உழந்து விடாதபடி, இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு வாலிபனுக்கும் ஒரு உணர்வுள்ள சிந்தையை கொடுக்கப்படியாக, அவர்களுடைய சிந்தைகளை தொடும்படியாக, இருதயத்தை தொடும்படியாக, அவர்களுடைய உச்சத்திலே உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இடப்படும்படியாக, சுவிசேஷத்தை விசுவாசத்தோடு கேட்டு கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, வாலிபர்கள் அதன்படி நடக்கிறவர்களாக அவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் இடப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இந்திய வெளிச்சம் சங்கம ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசனங்கள் வாலிபர்களுடைய இருதயத்தை தொடும்படியாக, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, தேவைகள் சந்திக்கும்படியாக, வாலிப பிராயத்தில தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடும் பொழுது எல்லாத்தையும் நீர் கொடுக்கிறவராக இருக்கிறேன். துன்மார்க்கர் வழியில நில்லாமலும், பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், வேதத்தில வாலிபர்கள் விரியமாயிருந்து ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொள்ள கிருபை செய்வீராக. ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் சிஸ்டரோடு நீர் இடைப்பட்டு ஞானமாக காரியங்களை வெளிப்படுத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து புதிய வெளிப்பாடுகளை கொடுத்து எங்களை, எங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும்படியாக, உமக்கு இன்னும் பிரியமாக நாங்கள் வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக, அவர்களோடு கூட இருந்த அந்த வாலிபர்கள் இன்னும் அதிகமாக உம்முடைய வெளிப்பாடுதலை பெற்று அதன்படி நடக்க உலகத்தில் ஒளியாக மலை மேலுள்ள பட்டணமாக அந்த குடும்பம் வாழ கிருபை செய்வீராக. இந்த இடைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் ஜெபிக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்கள் சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், ஊழியம் செய்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கும் ஜபிக்கிறேன், நீதிமானுக்கு துன்மார்க்கருக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன், நீதிமானோடு கூட இருக்கிற தேவன். துன்மார்க்கங்களை விட்டு ஒவ்வொரு மனிதனும் சத்திய ஆவியை பெற்று இயேசுவிடத்தில் வர இயேசு எல்லாரையும் அழைக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரோடு கூட இடும். துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
3: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் மந்தையோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
2: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
3: ஆமீன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். டோலி சிஸ்டர், நீங்க வாலிபர்கள் தங்களை தாங்களே இன்றைக்கு கெடுத்து கொண்டிருக்கிற அந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஐயோ மன்னுங்கள். அவர்களுக்குள்ளும் பின்னுக்கும் கிரிய செய்து அங்கு அவர்களை பாதாள வழிக்கு இழுத்து கொண்டு போகிற அந்த சத்ருவின் கிரிகளில் இருந்து இவர்கள் விடுதலை அடைய வேணும், விடுவிக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தும்.
4: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஒரு மனதோட நாங்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று இந்த வாலிபர்கள் அப்பா அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வாலிபர்களை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்றும் எங்களுக்குள்ள கிருகை செய்யறது அப்பனே, உமக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. வாலிபர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக அவர்களுக்குள்ள ஆண்டவரே உங்க அவர்களோட உள்ளத்தை ஆராய்ந்து திரியற தகப்பனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை நேசித்த தேவன் அப்பா, அவர்களை நேசிக்க வல்லவரா இருக்கிறீங்க. அவர்களுக்குள்ள உள்ள ஆண்டவரே ஆத்மா தாகத்தை கொடுத்த ஆண்டமே, அவர்களுக்கு இதயத்தில் உள்ள வாஞ்சலை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறனையா அப்பா. எல்லா விதமான

0: உங்களோட ரட்சிப்பை கொடுத்து இவர்களை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிற ரட்சிப்பை அடைந்தவர்கள் ஆண்டவரே, அந்த ரட்சிப்பை அவர்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, உங்களுடைய ரத்தம் அவர்களை விடுதலை ஆக்கும். அப்பா பாவத்துல மூழ்ந்து போயிருக்கிற அப்பா இந்த வாலிபருக்குள்ள ஆண்டவரே, உங்க ஞானத்தையும் அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா விதமான அசுத்தமான ஆவியும் இயேசுவின் நாமத்தையும் அத்தட்டுகிறேன் ஐயா. நீங்க பெரியவர், நல்லவர், போதுமானவர் என்று இவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய அன்பினால் அணைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். இன்றும் உங்களோட வாக்கு தத்தங்களை உங்களுக்குள்ள நிறைவேற்றி கொண்டு வர்ற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க அன்பில் நிறைந்து உங்களோட அபிஷேகத்தில் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு ஒன்றிலும் குறைவில்லாத வண்ணமாக அவர்கள் உலகத்துக்கு போகாமைக்கு ஆண்டவரே உங்களோட சிலுவையை எடுத்து சுமந்து உங்கள் மேல அன்பு வைப்பதற்காண்டவரே உங்களோட பெரிதான கிருபையை கொடுத்து வழிநடத்தும்படியா ஜபிக்கிறேன். எல்லா விதமான ஆபத்திலும் இருந்த ஆண்டவரே இந்த வாலிபரை வழி நடத்துங்க. அப்பா தற்கொலை செய்கிற ஆவியல் எல்லா விதமான அசுத்தமான ஆவியலையும் விடுதலையாக்கும்படியா ஜபிக்கிறேன். அப்பா உங்களோட வல்லமை நிறைந்த எங்களுடைய வல்லமை, உங்களுடைய வல்லமை எல்லாற்றிலும் பெரிதாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டு வர்ற அந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்து யாவரும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற வர்ற ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர்ஸ், பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, சிஸ்டர் ஜெனட் அண்ட் பாஸ்டர் நோமி லோகன் யாவரையும் ஆண்டவரே அவங்க கூட இருந்து எங்களோட ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுத்து உங்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து இருப்பதற்கு உங்களுடைய அன்பினாலும் அபிஷேகத்தினாலும் அப்பா உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து தினமும் உங்களோட கிருபை ஒரு புதிதான கிருபையாக முடிசூட்டி அவர்களையும் வழி நடத்தும்படியா ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஆபத்து காலத்துல உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க அதிசயம் செய்யற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். அப்பா உங்களுடைய வசனம், உம்முடைய வசனம் எங்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது ஆண்டவரே. அந்த வெளிச்சத்தின் பாதையில இந்த வாலிபர்களை நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். உங்களோட வீட்டில இருக்கிற வாலிப மகனே கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். God bless you sister.
1: ஆமேன், ஆமேன். நாங்க தயா பிரதர், தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர், தயா சிஸ்டர் பிரைஸ் லார்ட்,
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: நீங்கள் எங்கள் தேசத்திலே இருக்கிற அந்த பூத வஸ்து கொலை கொள்ளை இப்படிப்பட்ட துட்குணங்களை செய்யற வாலிப ஜோதிகள் மனம் திரும்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பான பரலோ பிதாவையப்பா, சோதரம் ஆண்டவரே, சோதரன் தந்தையப்பா, பிதாவையப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே, எடுத்துட்டாங்க திருவைக்காக நன்றி அப்பா. தந்தையப்பா நீங்கள் பொறுப்பா, கத்தாவே ஒரு விஷயம் மன்னித்து கலையை சுத்திகரிக்கும்படியாகவும் அப்பா பாதையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தந்தையப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் திருப்பாதையில ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா இந்த போதைகள் அப்பா தயாரிக்கின்ற மனிதர்களை வெளிக்கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே இந்த போதையினால மாத்திரம்தான் அப்பா குடும்பங்களின் சுக்குநூறாய் போறதப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயிர்கள் காவு கொண்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என் தந்தையப்பா. ஆண்டவரே இந்த போதை வஸ்தப்பா தந்தை இந்த போதைகளை செய்யற மனிதர்களை வெளிக்கொண்டு வாங்கப்பா. போதையின் ஆவிகள் ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா ஒவ்வொரு மனிதரையும் பிடித்து கொண்டிருக்கிறது என் தந்தையப்பா. நீங்கள் ஒவ்வொரு மேந்தர்களையும் இந்த போதையின் ஆவிகள் அப்பா வெளியேறட்டும் இயேசு நாமத்தினாலே அப்பா. தகப்பனே கொல்லவர் ஆவிகள், மூர்க்கத்தனத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் அப்பா ஆண்டவரே அப்பா போதவஸ்து ஆவிகள் எல்லாம் அப்பா மனிதர்களை விட்டு வெளியேறட்டும் இயேசு நாமத்தினாலே அப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. ஆண்டவரே இந்த போதைகள் எல்லாம் ஒழிக்கப்படட்டும் அப்பா. இந்த தகப்பனை இதை செய்கின்ற மனிதர்களை நீங்கள் வெளிக்கொண்டு வாங்க என் தந்தையப்பா. அவர்கள் வெளியில வரட்டும் அப்பா. போதைகள் எல்லாம் அகற்றப்படட்டும் என் தந்தையப்பா. இந்த போதையினாலும் அப்பா போன்களினாலும் சினிமாக்களினாலும் அப்பா ஒவ்வொரு உயிர்களும் காவு கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. சிறு சிறு பெண் சின்ன குழந்தைகள் கூடப்பா மரணத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா. பிதாவே நீங்கள் போதைகளை ஒழித்தப்பா. ஆண்டவரே தேசத்தை மீட்டுக்கொள்ளுங்க என் தந்தையப்பா. அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கட்டுக்கிறேன் அப்பா. போதை இல்லாத தேசங்களாய் மாற்றுங்கப்பா, இந்த போதைகள் இல்லாத தேசங்களாக எந்த தேசத்திலும்

0: இந்த போதையை இருக்க கூடாது என் தந்தையப்பா. தந்தை இந்த போதையை ஒன்றுனாரே அப்பா, மாணவர்கள் கூடப்பா கல்வியை விட்டு விட்டு போதைக்கு அடிமையா இருக்கிறார்கள் என் தந்தையப்பா. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்.
0: ஆமென்.
1: நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் பிரதர் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த படிக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் சேதப்படுகிற இவர்களை சேதப்படுத்துகிற ஆவியிலிருந்து அவர்கள் விடுதலையாகி விடுவிக்கப்பட அங்க அவர்களுக்குள்ளே அந்த படிப்பின் வல்லமை விளங்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி இந்த படிக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா கர்த்தர், நீர் பெரிய காரியங்களை செய்கிறேன் தேவனாகி கர்த்தர் தள்ளு அப்பா உம்மிடத்திலே ஆண்டவரே திரளான ஆண்டவரே அன்பு இருக்கிறபடியால் கர்த்தாவே உம்மை நோக்கி ஆண்டவரே இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லோரும் ஆண்டவரே உம்மை நோக்கி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே உதூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் நாங்கள் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு கர்த்தர் நல்ல வினைகளை தந்து ஆண்டவரே வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். கொடுத்த ஆண்டவரே ஜப குறிப்புக்காயும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே. எங்கெல்லாம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே படிக்கிறார்களோ கர்த்தாவே அந்த படிப்பின் மேல் இருக்கிற நாட்டத்தை ஆண்டவரே அதை எடுத்து போடும்படியான கிரியைகள் செய்கிறபடியால் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தர். நீங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த விதத்திலும் படிக்கிற காலங்களிலே படிக்கிற நேரத்திலே ஆண்டவரே வேண்டாத சிந்தனைகள் வர கர்த்தர் ஆண்டவரே அப்பா அப்படியாய் வருகிறதான சிந்தைகளை எல்லாம் எடுத்து போட்டு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அந்த படிப்பின் மேல் ஆண்டவரே முழு நாட்டத்தோடு படிக்கும்படியாய் அவை படிக்கிற பாடங்கள் எல்லாம் ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே எண்ணங்களிலே இருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே இந்த வேளையில ஆண்டவரே இந்த ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோம் அப்பா. அவர்கள் ஆண்டவரே நல்ல விதமாய் படித்து ஆண்டவரே தேர்ச்சி பெற்று மறுபடியுமாய் ஆண்டவரே அவர்கள் உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாய் வருஷம் வருஷம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் படிக்கிற அந்த பாடங்கள் எழுதுகிறது அந்த தேர்வுகள் இவைகளிலே ஆண்டவரே சிறப்பான மதிப்பெண்களை பெற்று நல்ல மதிப்பெண்களோடு கூட இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டு அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஓங்கி வளர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே படிக்க கூடாத ஒரு சில பிள்ளைகள் படிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே அவர்களுக்கு வருகிறதான இந்த உலக பிரகாரமான காரியங்கள் பாவ எண்ணங்கள் ஆண்டவரே துர்குரோண குணங்கள் இப்படியாய் ஆண்டவரே அநேக காரியங்கள் அந்த பிள்ளைகளை ஆண்டவரே படிக்க கூடாதபடிக்கு தடுக்கிறதான ஒரு சூழ்நிலையில அப்பா அப்படியா இந்த பிள்ளைகளை எல்லாம் என் தேவனாகி கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளும் மன மாறி ஆண்டவரே நன்றாக படிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே துணையா இருக்கும்படி ஆய்ச்சுபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே ஆண்டவரே இந்த முதல் படியாயிருப்பது இந்த படிப்பு ஆண்டவரே அதை படித்து தன்னை ஒரு அறிவாளியாக வளர்த்து கொள்ள இந்த படிப்பு ஒன்றே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய சமுதாய சீர்திருத்தமும் ஆண்டவரே நாட்டிற்கு ஒரு நல்லதையும் ஆண்டவரே வீட்டிற்கு ஒரு நல்லதையும் இவர்களுடைய வாழ்க்கையில உயர்வையும் அப்படியாய் கொண்டு வருகிறதான அந்த படிப்பின் நிமித்தமாக இந்த பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சுபிக்கிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவரே இவர்களுக்கு படிக்க கூடாதபடி பல தடைகள் இருக்கிறது கர்த்தாவே அப்படியாய் அந்த பல தடைகளை எல்லாம் இந்த பிள்ளைகள் அப்பா தாண்டி வர கர்த்தர் நீர் அவர்களுக்கு துணையாய் இருந்து வழிநடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா தடைகளையும்
3: இயேசு கிறிஸ்தன் நாமத்தினை உடைத்தெறிந்த ஆண்டவரே இவர்கள் முன்னேறி வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம்ப்பா. அப்படியா ஆண்டவரே, எங்கெல்லாம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அந்த படிப்பிலே சோர்வு இல்லாதபடிக்கு ஆண்டவரே சோர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய பரத்தினுடைய சத்துவத்தை கொடுத்து இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்பா நல்ல அறிவாளியாகவும் நல்ல படிக்கிற பிள்ளைகளாகவும் மாற்றி வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்கிறதான அந்த சூழ்நிலையிலப்பா இந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு பற்றி ஆண்டவரே அவளுக்கு எந்த விதமான கவலைகள் இல்லாதபடிக்கு, பெற்றோர்களுக்கு ஆண்டவரே எந்த விதமான கவலைகள் இல்லாதபடிக்கு தன்னுடைய பிள்ளை நல்ல விதமாய் படிப்பான், அவன் முன்னேறி வருவான், அவன் மூலமாய் ஆண்டவரே இந்த குடும்பம் ஆண்டவரே ஓங்கி வளரும் என்று ஆண்டவரே நம்பியோடு ஆண்டவர்கள் எல்லாம் ஆண்டவரே அவர்கள் தந்தை தாயும் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே நினைத்திருக்கிற அந்த குடும்பங்கள் நலிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் இந்த பிள்ளைகளோடு கொடுத்து வழி நடத்துற தயவுக்கு உமக்கு கொடான கொதி ஸ்தோத்திரம்ப்பா. படிப்பதுமா மாட்டு மல்லமா ஆண்டவரே உம்முடைய ஞானத்தையும் ஆண்டவரே பலவத்தினுடைய ஞானத்தையும் அந்த பிள்ளைகள் அறிந்து கொண்டு தன் வாழ்வியில் ஆண்டவரே ஒரு பரிசுத்தோடு முன்னேற கர்த்தர் உதவி செய்ய. கர்த்தராகிய தேவன் அப்படியா இந்த பிள்ளைகளோடு கொண்டிருந்து இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஆண்டவரே படிக்கிறதான அந்த படிப்பை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல விதமாய் படித்து முன்னேற அதற்கு தேவையான எல்லா பொருள் உதவி பண உதவி ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு தடையை கொண்டு வருகிறதான ஆண்டவரே எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்து வழி நடத்த போவதற்காய் முக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்படியே என் தேவன் செய்வதற்காய் முக்க நன்றியையா. இந்த வேளையில் கொடுக்க தாவை ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஜெபிக்க போற பிள்ளைகளையும் கொடுக்கத்தர ஆசீர்வதிங்க. ஒரு வேளை இந்த குடும்பங்களிலே ஆண்டவர் அப்பா இது இந்த ஊழியம் செய்கிறதான ஊழியம் செய்கிறதான இந்த படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் அந்த படிக்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தையும் விவேகத்தையும் அறிவையும் தந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் உண்மை பரிசுத்த நாமத்தினால ஓங்கி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காயும் கோடான கொடி ஸ்தோத்திரம் பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே நார்மையான ஜப வேலையை நடத்துகிறதான ஆண்டவரே லிஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அவர் குடும்பத்தையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவள் வாழ்கிறதான இடங்களிலே ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரே பாதுகாப்பு இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நல்ல ஆண்டவரே ஆரோக்கியமும் பலத்தையும் தந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்து வழிநடத்தி ஆயிச்சுக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே ஆண்டவரே இவருக்காக கொடுக்கப்பட்ட மனம் இப்பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவள் வாழ்கிறதான இடத்துல இந்த பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. அப்படியே என் தேவன் செய்யப்போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜப வேலையை தொகுத்து வழிகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவன் ஆண்டவரே மகனையும் மகளையும் ஆண்டவரே சமூகத்தில் கொண்டு வருவோம். தேவன் இவர்களோடு கொண்டு வழி நடத்துங்க. இவர்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் இருக்கத்தான காரியங்களை அறிந்த ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு உதவி செய்யுங்க. அப்படியே என் தேவன் செய்யப்போவதற்காக முக்க கோடான கொடி ஸ்தோத்திரம். புதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே மோர்வருக்கே செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யும் எல்லா காரியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு என் பாலிவ ஜீவதிகளுக்குள்ளே கபட இருதயங்கள் மாற்றப்பட செம்மையான வழியிலே அவர்கள் நடக்கக்கூடியதாய் கர்த்தர் அவர்களுக்குள் ஒரு மாற்றங்கள் பெரும் மாற்றங்கள் வர கர்த்தர் உதவி செய்யணும் வந்து ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
4: ஹாலேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதுமாய் எங்களை தாழ்த்தி உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே எங்களை நீர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்களுடைய பாவ சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், எங்களுடைய வேண்டாத தீய கிரியைகளை எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே அப்பா. நீர் அதனை நினைவு கூறுவீராக அப்பா. நீ நினைவு கூர்ந்து எங்களுடைய பாவ சாபங்களை எல்லாம் ஒரு விசை கூட நீர் மன்னித்து இந்த ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கும்படியா ஜபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம். நீர் தந்த இந்த சரீரத்தை அப்பா கரத்திலே அற்றதாய் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே நீர் செய்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துற உமது கிருபை அன்பு நிறைவுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலையிலே கூட நாங்கள் கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் ஒருமனப்படுகிறோம். கர்த்தராகிய தேவரீர் வாலிபர்களுக்காக வாலிப ஆண் பெண்களுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜெபிக்கிற ஜெபங்களை தேவன் நீர் கேட்டு வாலிபர்கள் இடையே ஒரு பெரிய மாற்றத்தை மாறுதலை காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளிலே வாலிபர்கள் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து திரிகிறது நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. குடும்பங்களிலும் பார்க்கிறோம் கர்த்தர் நீர் வாலிப பிள்ளைகளை இந்த வேலையிலே நீர் சந்தித்து அவர்கள் எல்லோரும் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க உமக்கு கீழ்ப்படிந்திருந்து பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. அப்படியே கூட கபடுள்ள இருதயங்களை ஆண்டவரே கபடற்ற இருதயங்களாக நீர் மாற்றுங்கப்பா. நீர் மாற்றி அந்த பிள்ளைகளை எல்லாம் கபடில்லாத படிக்க தங்களுடைய வாழ்விலே வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. படிக்கும் பொழுதும் அவர்கள் வேலை செய்யும் பொழுதும் நீர் அவர்களோடு இருங்க தகப்பனே. அப்படியே அவர்களுடைய திருமண வாழ்க்கைக்காக கூட ஜபிக்கிறோம். அந்த திருமண வாழ்க்கையில கூட நீர் நிர்ணயித்திருக்கிறபடி திருமணங்கள் நடக்கட்டும் தகப்பனே. அப்படியாக அவர்களை கபடான வழியை விட்டு செம்மையான வழியிலே கர்த்தராகிய தேவரே நீர் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ராஜா. உமக்கு சோத்திரம். செம்மையான வழியை நீர்தான் காட்ட முடியப்பா. பெற்றோர்களோ பெரியோர்களும் வேறு யார் என்ன சொன்னாலும் கர்த்தாவே அவைகள் கர்த்தர் நீர் அவர்களுக்கு அவர்களுடைய இருதயத்தை நீர் மாற்றும்படியாய் ஜபிக்கிறோம்ப்பா. ஒரு மாற்றங்கள் உருவாகட்டும்ப்பா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே இந்த நாளிலே அப்பா சரியான வழியிலே நடக்காத நிலை இருக்கும் பொழுது ரட்சிக்கப்படாத பிள்ளைகளின் நிலை என்னவா இருக்கும் என்று நாங்கள் பயப்படுகிறோம் கர்த்தாவே. அப்படியாக தேவன் எல்லா வாலிப ஆண் பெண்களின் இருதயங்களில் இருக்கிறதான கபடுகளை எல்லாவற்றை விலக்கி போட்டு அவர்களை கர்த்தர் நீர் செம்மையான வழியிலே நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்பா நீர் கபடி இருக்கிறதான அந்த இருதயங்களிலே உமது பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி கழுவி அவர்கள் இருதயங்களிலே மாற்றங்கள் காண உதவி செய்யுங்க. அப்படியே கூட ஏசப்பா செம்மையான வழியில் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாலிப ஆண் பெண்களும் வழி நடக்கிற காரியத்தை கண்டு உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தராகிய தேவரீர் நீர் உதவி செய்வீராக. அப்படியே நீர் செய்த எங்களுடைய ஜபங்களை எல்லாம் கேட்டு கர்த்தர் எல்லா வாலிப ஆண் பெண்களின் எல்லா வாழ்வாதாரங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி அவர்களை செம்மையான வழியிலே நடத்துற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறப்பா. இதை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா உடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் சொந்த பந்தங்கள் எல்லோருமாயே ஒரு வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களை ஆண்டவரே சோத்திரப்பா நீர் தாமே பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களை கூட தேவன் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. மற்றபடி ஆய்கூடப்பா இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களிலே இருக்கிறதான வாலிப பிள்ளைகளை கூட தேவன் நீர் ஆசீர்வதிக்க முடியா ஜபிக்கிறோம். அப்படியே இயேசுராஜா இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான ஜானெட் மகளையும் மகளுடைய கணவனையும் மகளையும் அந்தவரே நீர் இடம் கொள்ளாதபடி அவர்களை ஆசீர்வதித்து ஊழிய பாதையில எடுத்து பயன்படுத்தும்படியா ஜபிக்கிறோம். மற்றபடியாய் கூட ஜபித்த எல்லோருக்காய் சூக்கிறோம். இனி ஜபிக்க வருகிற பிள்ளைகளையும் கூட அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கிற வாலிபான் பெண்களை எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. இறுதியாக ஜபிக்க வர ஏமி புஷ்பராஜ் மகளை கூட தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கத்தாய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் முகத்திற்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்
4: ஆமேன். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நாங்க ஐயரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். யுத்தத்திலே நீக்கிற வாலிப யுவதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆயுதம் பிடிக்கிறவர்களுக்காக அவர்களுடைய ஆத்மா கூட தேவனுடைய ரட்சிப்பை காணவனும் அவர்கள் அந்த நிலைமையில நிற்கும் போது கூட கத்ததாமே பொறுப்பேற்க வேணும் என்று சொல்லி நீங்கள் யுத்தத்திலே நிற்கிற வாலிப ஜோதிகளுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்றைய நாள் முழுதும் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்லவரே, வல்லவரே, வாக்குமாறாதவரே, உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா, யுத்தம் நடக்கிற தேசங்களிலே அப்பா, யுத்தத்திலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற கர்த்தாவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுடைய அப்பா சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க அறிந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா கட்டாயத்தின் பேரில் அநேக வாலிப பிள்ளைகள் இந்த யுத்தத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி விருப்பம் இல்லாமல் போய் கர்த்தாவே அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆயுதங்களை ஏந்துகிற அந்த கரங்கள் கர்த்தாவை உம்முடைய வேதாகமத்தை ஏந்த கொள்ளத்தக்கதான கிருபையை அவர்களுக்கு தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்த பிரதேசங்கள்ல யுத்தத்திலே நிற்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உண்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவன் நீங்க இடைப்படும்படியாய் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மை அறிந்து கொண்ட எத்தனையோ பிள்ளைகள் இருப்பாங்க ஆண்டவரே, அவங்க எல்லாம் உடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற பிள்ளைகளாக தேவன் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நீங்க சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப வயதிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உயிரை பணயம் வைத்து கர்த்தாவே அவங்க செய்கிற தான் இந்த யுத்தங்களை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவன் நீங்க ஓய பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய பேச்சுவார்த்தையில எல்லாம் கர்த்தாவை நல்ல ஒரு சமாதானத்தை கொண்டு வர தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்தம் நடக்கிற தேசங்களிலே இருக்கிற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நல்ல ஆலோசனைகளை அவங்களுக்கு கொடுங்க, நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப யுவதிகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெற்றோரை பிரிந்து பிள்ளைகளை பிரிந்து கெத்தாவே அப்பா அவங்க எத்தனையோ வேதனையோடு இருப்பாங்க தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய மன அமைதி ஆறுதல் சமாதானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா அவங்களுக்கு தேவைகள் அநேகமா இருக்கும் ஆண்டவரே. அப்பா அந்த தேவைகள் அனைத்தையும் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா நேரமும் பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளை ஆற்றி தேற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுடைய கர்த்தாவை பெற்றோர்கள் சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளை யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டு கர்த்தாவே அந்த பெற்றோர் இத்தனை கவலையோடு கண்ணீரோடு இருப்பாங்க தகப்பனே, அவங்களையும் தேவன் நீங்க ஆற்றி தேற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சீக்கிரத்திலே இந்த யுத்தங்கள் ஓய தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வீண் விரத்தம் சிந்துதல் வீண் மரணங்கள் தேசங்களிலே வராதபடிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா எத்தனையோ வாலிப பிள்ளைகளை இழந்து கர்த்தாவே அப்பா இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் தேவன் நீங்க ஆற்றி தேற்றுங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனிமேலும் இந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா அந்த இடத்திலே அப்பா தங்கள் உயிர்களை மாய்த்து கொள்ளாத படிக்கு கர்த்தாவே தேவன் உடைய பாதுகாப்பு கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இந்த யுத்தத்திலே இருக்கிற மற்றவர்களையும் கூட தேவன் நீங்க தொடுங்க தகப்பனே. அப்பா இது நாங்க செய்யறது தவறு என்று உணரத்தக்கதான கிருபையை அவங்களுக்கு கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இவர்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இவர்கள் உண்மை மறந்து விடாது படிக்க கர்த்தாவே, நீரே உண்மையான தேவன் என்பதை கர்த்தாவே அவர்கள் உணர்ந்து கொள்ள தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்த களத்திலே நிற்கிற போது கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அவர்கள் மனதிலே எத்தனையோ காரியங்கள் அப்பா தோன்றி மறையும் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த இடத்திலே உண்மை நினைக்கத்தக்கதான அந்த நினைவு சிந்தனைகளை கர்த்தாவே தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, ஒவ்வொரு வாலிப யுவதிகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த இடத்திலே தேவன் உங்களுடைய பாதுகாப்பு கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா மேலும் ஐக்கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதிலே வெப்ப கத்தாவே ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பிள்ளை வந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. இனி வந்து ஜெபிக்க இருக்கிற பிள்ளைகளை கூட தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே அப்பா, தேசங்களுக்காய் கத்தாவே அப்பா, உறவுகளுக்காய் வாலிப பிள்ளைகளுக்காய் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக காரியங்களுக்கு ஜெபிக்கத்தக்கதா இந்த இணைப்பை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம், அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு ஜெபிக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஜபங்களுக்கு எல்லாம் தேவன் பதில் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா கனமும் துதியும் புகழும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. தேவன் தாமே பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கத்தனங்களோடும் ஒளியங்களோடும் கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
5: ஆமேன் ஆமேன். உங்க எல்லாரோடும் கூட தேவன் நிறைவா இருப்பாராக. ஆமேன்
1: ஆமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு வாலிப பிள்ளைகள் ஜுவதிகள் பெற்றாருக்கு கீழ்படிய ஒரு பயபக்தி அவர்களுக்குள்ள வர வேணும்னு சொல்லி சிஸ்லி அம்மா நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே சுவாமி, என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, இந்த வாலிப பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த வாலிப பிள்ளைகள் உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா தகப்பனே, அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருக்க செய்திருந்த தகப்பனே. இந்த வாலிப பிள்ளைகளை உமது பிள்ளைகள் அப்பா. அப்பா அவர்கள் பெலம் உள்ள பிள்ளைகளா, உற்சாகம் உள்ள பிள்ளைகளா, உறுதியுள்ள பிள்ளைகளாக இருக்க செய்திருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் தாய் தகப்பனுக்கு பணிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க செய்திருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே, உமக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா அவர்களை நீர் உமது கரங்களால் பற்றி கொள்ளும் தகப்பனே. இந்த வாலிப பிள்ளைகள் உமது கரங்களால் பற்றி கொள்ளுங்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் வழி தவறி ஒருடமும் போகாத வண்ணம் நீரே அவர்களின் கரங்களை பற்றி கொள்ளும் தகப்பனே. அக்கினியானவரே, ஆவியானவரே, பரிசுத்தாவிய அவர்கள் மேல் பொழிந்திரளும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் மேல் உமது கருணை கண்களை திருப்பி எல்லும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்கள் என்னென்ன சமயத்தில் தவறி போனாலும் அவர்களை தவறி போக விடாமல் நீரே அவர்களை உயிர் கொடுத்து காக்க வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. அவர்கள் போகும் பாதைகளை உற்று நோக்குறவராய் இருக்கிறீர் தகப்பனே. அவர்களை பெலப்படுத்த வல்லமையாயிருக்கிறீர் தகப்பனே. அப்பாக பரிசுத்த ஆவிய அவர்கள் மேல் அனுப்பும் தகப்பனே. அவர்கள் பெலப்பட செய்யும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அப்பா தகப்பனே, அவர்கள் மேலே உமது அக்கினியை ஊற்றும் தகப்பனே, உமது ஆவிய ஊற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் தாங்கள் தாங்களே திருவசாட்சிகளுக்குரிய பிள்ளைகளாக, எங்கு சென்றாலும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. மாற்றும் தகப்பனே, அப்பா தகப்பனே, அவர்கள் ஜெபிக்கும் போது நாடே சந்தோஷப்படும் தகப்பனே, இந்த உலகமே சந்தோஷப்படும் தகப்பனே அப்பா. கடைசி கால நேரங்களிலே அப்பா வாலிப பிள்ளைகள் எல்லோரும் ஒற்றுமையா ஓங்கி வளர செய்தும் தகப்பனே, தேவ சாட்சிகளுக்குரிய பிள்ளைகளா. அன்பான தகப்பனே, அவர்கள் மேல் நாங்கள் கேள்விப்படக்கூடியதாக அப்பா தகப்பனே, நாங்கள் அறியக்கூடியதாக, நாங்கள் பார்க்கக்கூடியதாக மகிழ்ச்சியா இருக்க செய்தும் தகப்பனே, நீர் செய்ய வல்லவரான தகப்பன் அப்பா. இந்த வாலிப பிள்ளைகள் அப்பா தேசம் எங்கும் உமது நாமத்தை உமது சுவிசேஷத்தை அறிக்க இட வல்லமை செய்தும் தகப்பன். பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் அனுப்பும் தகப்பனே, அவர்கள் மேல உமது அக்னியை போடும் தகப்பனே. ஆவியானவரே, ஒரு பெற்ற தாய் தகப்பன் அவர்கள் கலங்காத வண்ணம் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே, அவர் மேலும் அது ஆவியை ஊற்றி அந்த பிள்ளைகளின் மன கலங்காமல் தாய் தகப்பன் இருக்கக்கூடியதாக அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பன். அப்பா பிதாவே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றும் அப்பா வீண் போவாத வண்ணம் உமக்கு செவி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, நீர் அவர்கள் மேல் இறக்க கண்களை வையும் அப்பா. இந்த தாய் தகப்பன் கலங்காத வண்ணம் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற படிப்பையும் அப்பா, அவர்கள் நல்ல ஒரு வேலைத்தன்மையையும் அவர்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா அவர்கள் தாய் தகப்பனே பராமரிச்சு பாக்குறதுக்கு அவர்களுக்கு ஒரு வல்லமையை கொடுத்த தகப்பனே. அப்பா விதாவே, என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளின் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அன்பான தகப்பனே, பிள்ளைகளுக்கு அவர்களுக்கும் பாலிப பிள்ளைகள் இருக்கிறார்கள் தகப்பனே, அவர்களையும் ஆசீர்வதியும் தகப்பனே, அவர்களுக்கும் உமது அக்னியை அபிஷேகத்தையால் நிரப்பும் தகப்பனே. அப்பா எல்லோரும் மனம் திரும்பி உமது நாமத்தை உச்சரிக்க அவர்களுக்கு மேல் வல்லமை பொழிகிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே, இந்த சங்கம வானொலியை ஜபிக்க வந்த அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. ஒவ்வொருதராக பேர் சொல்லி அப்பா அழையும் தகப்பனே, அவர்கள் மேலே ஒரு புதுமையை காண்பியும் தகப்பனே. அப்பா நீர் ஒரு புதுமையை செய்யும் தகப்பனே, இந்த ஜபிக்க வாரவர்கள் மேலே. இசப்பா லேசி அண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, அவர்களுக்கு உமது அன்பையும் ஆதரவையும் காட்டும் தகப்பனே, அவருக்கு ஒரு புதுமையை காட்டும் தகப்பனே. அன்பான தகப்பனே, கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, அந்த பிள்ளைகள் எல்லாம் அப்பா அவர்களுக்கு ஏற்ற துணையை நீரே வகுத்து கொடுத்த தகப்பனே, அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அம்மா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஏன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலதன்மைக்கேருவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்,
6: ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். டொனால்ட் பிரதர்,
7: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
1: நீங்கள் பலவீனமான வாலிபர்களுக்காய் அங்கு மனம் தாக்கப்பட்டு அங்கு வியாதியிலே வேதனையிலே தவிக்கிற இந்த பிள்ளைகளுக்காகவும் அதனால் பெற்றாருடைய கண்ணீர்கள் அதிகமாய் இருக்கிறது, இதுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
7: அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன்ப்பா. தேவனே, உம்முடைய வார்த்தையிலே தேவனே ஒவ்வொரு குடும்பங்களை நீங்கள் கட்டுங்கப்பா. என் தேவனே, ஓ நன்றி கர்த்தாவே, கர்த்தாவே. என் தேவனே, உம்முடைய வார்த்தையிலே ஒவ்வொரு குடும்பங்களும் கட்டுப்பட தேவனே கிருப செய்யுங்கப்பா. உம்முடைய சத்திய வார்த்தையிலே ஒரு குடும்பங்களை கட்டுப்பட கிருப செய்யுங்கப்பா. என் தேவனே, ஓ நன்றி ராஜாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா பிதா. பிள்ளைகள் தேவனே, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக தேவனே கீழ்ப்படிவின் ஆவிய கொடுங்கப்பா பிதாவே, தாழ்மையின் ஆவிய கொடுங்கப்பா. தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், நடத்த வேண்டும் என்ற ஞானத்தை கொடுங்க ஆவியானவரே. தேவனே, குடும்பங்களிலே தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாபி, நன்றி என் தேவனே. சொஸ்தம் அப்பா தேவனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்களித்தன் தேவனே, உம்முடைய ஆவியை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஊற்றுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்கப்பா பிதாவே.
8: ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோஸ்திரம் ஐயா. கட்டுன்றிருக்கிற வாழ்வு பிள்ளைகள் கட்ட அழுக்கப்படுவார்களாக, சிறைப்பட்டிருக்கிற வாழ்வு பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக. அடிமத்தின ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. இந்த கிரிகள் சில மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் தேவனே இந்த வாலிப பிள்ளைகளை வெளியேறுவதாக. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் தெளிந்த புத்தியையும் கொடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. தேவனே நோயோடு இருக்கிற வாலிப பிள்ளைகளும் இந்த கரத்தில் ஒப்படைக்கிறேன் ராஜாவே. எல்லா சோர்வின் ஆவியல், பலவீனத்தின் ஆவியல் தேவனே பிதாவே. ஓ தற்கொலை எண்ணங்கள் தேவனே பிதாவே, தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எல்லா அடிமத்தின ஆவிகளும் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். உம்முடைய தேவதூதர்களை அனுப்பி இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. பயத்தின் ஆவி, பலவீனத்தின் ஆவி, சோர்வின் ஆவியல் தேவனே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக சிந்திய புறப்படுங்கப்பா. கத்ராய் இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தி தேவனே இந்த பிள்ளைகள்ல இருக்கு. தேவனே கிருப செய்யுங்க. ஆவியானவருடைய சிந்தியோ ஜீவனும் சமாதானம் சொன்ன தேவனே, ஆவியானவரே உங்களுடைய ஆவியை ஊற்றுங்கப்பா இந்த வாலிப பிள்ளைகள் மீது. விடுதலையின் ஆவியானவரே இந்த பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கப்பா என் தேவனே. ஓ சரத்துல சகல நோய் வியாதிகள் இந்த வாலிப பிள்ளைகளோட வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நோயில கொடுக்கிற ஆவியல் வெளியேறுவதாக, சிந்தியில குழப்புற ஆவியல் வெளியேறுவதாக. ஓ நன்றி அப்பா பிதாவின் நொறுங்கின்ற இருதயங்களுக்கு காயங்கட்டுங்க ஆவியானவரே தேவனே. கத்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் சொன்ன தேவனே. உம்முடைய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் விட்டு போன மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் விடுதலையும் கொடுக்கப்பா இயேசு ராஜா. ஓ நன்றி நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஓ நன்றி அப்பா பிதாவே. தேவனே பொறுப்படுங்கப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. நீங்கள் சிலுவையிலே பாவ சாப அக்கிரமங்களை சுமந்து தீர்த்தீங்கள் என்று இயேசு ராஜா. தேவனே இந்த பிள்ளையுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், பலவீனங்கள், நோய்களை நீங்கள் விடுதலை செய்யுங்க. நீங்கள் உடைய தழும்புலாலே தொட்டு சுகம் கொடுங்க அப்பா இயேசுவே. ஓ நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஓ கழுத்துள்ள நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, உங்களுடைய அபிஷேகத்தினாலே நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக பரிசுத்த ஆவியானவரே விடுதலை செய்யுங்க. ஓ நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எல்லா அடிமத்தின் ஆவியல் வெளியேறுவதாக. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பொறுப்பண்களப்பா உம்முடைய ஞானத்தினாலே இந்த பிள்ளைகள் நிரப்புங்க. ஒரு விசேஷித்த ஆவியினாலே இந்த பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. ஓ நன்றி என் தேவனே சோஸ்திரம் அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேவனே பொறுப்படுங்க, பரிசுத்த தேவனே பொறுப்படுங்களப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துங்களப்பா. யார் யார் வாலிப பிள்ளைகள் நோய்களோடு வியாதிகளோடு இருக்கிறாளோ தேவனே உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்களே இயேசுவே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. ஓ பலத்தின் ஆவியினாலே நிரப்புங்க. பயத்தின் ஆவியில் வெளியேறுவதாக, பலத்தின் ஆவி, அன்பின் ஆவி, தெளிந்த புத்தியினாலே தேவனே இந்த பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா. நிரப்புங்க ஆவியானவரே. ஒரு புதிய இதயத்தை சிருஷ்டிங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்கப்பா பிதாவே. சகலத்தையும் புதிதாய் மாற்றுங்க தேவனே. தேவனே நீங்க சொல்லாகும் கட்டிட நிற்கும் என் தேவனே. ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா பிதாவே. வேதனையோடு, கண்ணீரோடு, பயத்தோடு தேவனே மனக்கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் உடைய வார்த்தையை அனுப்பி தேவனே அவளை விடுதலை செய்யுங்க, குணப்படுத்துங்க, சமாதானம் கொடுங்கப்பா பிதாவே. அவளுடைய சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியே உடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா என் தேவனே. இழந்ததெல்லாத்தையும் திருப்பி கொடுங்கப்பா. சுகத்தை திருப்பி கொடுங்கப்பா பிதாவே. சமாதானத்தை திருப்பி கொடுங்க என்றவனே. மன்னியுங்கப்பா இந்த பிள்ளைகளை, மன்னியுங்கப்பா தாய்தாப்பனே, மன்னியுங்க பிள்ளைகளை, மன்னியுங்க. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் அப்படியாக தேவனே இந்த ஜபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுப்பதற்காய் நன்றி. நீங்க சமீபத்துக்கு மாத்திரமல்ல தூரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாக்குறீங்களப்பா. வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை தேவனே விடுதலை செய்யுங்க. உடைய தேவ தூதரன் அனுப்பி உள்ள விடுதலை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. விடுதலை செய்யுங்க, சமாதானம் கொடுங்கப்பா. பிள்ளைகள் இருக்கிற வீட்டு இல்லைகள்ல உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை பூசுகிறேன். அந்த வீடுகளுக்குள்ளே தேவ சமாதானம், தேவனுடைய சுகம், விடுதலை, ரட்சிப்பு உண்டாவதாக. நன்றி பரிசுத்த தேவனே, நன்றி அப்பா பிதாவே. தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா பிதாவே. கேளுங்கள், கொடுக்கப்படும் சொன்ன தேவனே இருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் கொடுப்பதற்காய் நன்றி. நன்றி என் தேவனே சோஸ்ரம் அப்பா. அதே போல தேவனே லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களை ஆசீர்வதியுங்க அப்பா, பிதாவே செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, எல்லைகளை பெரிதாக்குங்க அப்பா பிதாவே, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை காண செய்யுங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி, ஆசீர்வதியுங்க அப்பா இந்த ஊழியத்தை, கடந்து போற ஒவ்வொரு வார்த்தை மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் தேவனே உடைய ஆசீர்வாதம் இறங்குவதாக, சமாதானம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளையும் பொறுப்படும் அப்பா. இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை பொறுப்படுங்க தேவனே. அவள் சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் உடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்க. அந்த வீடுகளுக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாவதாக, உடைய பரிசுத்த இரத்தத்தை ஒவ்வொரு வீட்டு நிலைகளிலையும் பூசுகிறேன் அப்பா. அந்த வீடுகளுக்குள்ளே தேவ சமாதானம், சுகம், ஆறுதல், விடுதலை, ஆசீர்வாதம் உண்டாவதாக என் தேவனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. அதே போல் ஜஸ்டிஸ் புறப்படுங்க அப்பா, பிள்ளைகளை புறப்படுங்க தேவனே, கணவனை புறப்படுங்க அப்பா. நீங்கள் கொடுக்கிற வழிபாடுகளுக்கு நன்றி அப்பா. தீர்க்கதரிசன ஆவியினாலே நிரப்புங்க குடும்பத்தை அப்பா பிதாவே. ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, இந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை பொறுப்படுங்க. ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதியுங்க, வேலையிடத்தை ஆசீர்வதியுங்க அப்பா. விசுவாசித்த ஞானம், விசுவாசித்த ஆவியினாலே இந்த பிள்ளைகளை நிரப்புங்க அப்பா என் தேவனே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமது கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறேன் அப்பா. பரிசுத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ள ஆசீர்வதியுங்க, சமாதானம் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே.
1: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
8: ஆமேன், ஆமேன். அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலோட் வினோ
9: இன்றைய
1: வாலிப ஜோதிகளுக்குள்ளே இருக்கிற அந்த திருமண பிரச்சனைகள், குழப்பங்கள், கலக்கங்கள், அந்த வாழ்க்கையை சரியா நடத்த முடியாத நிலைமைகள், இதற்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
9: ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் அனைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக யா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஜீவனை தந்தீங்களே, ஜீவனை காத்து கொண்டு வருகிறீங்களே ஐயா. இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை ஆண்டவரே கண்ணிமணி போல பாதுகாத்து ஜீவனை காத்து ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட உம்முடைய வார்த்தைகளை அறிய உம்முடைய வசனங்களை கை கொள்ள வைத்திருக்கிறீங்களே ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, அப்பா உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை நீங்கள் புறம்பே தள்ளாத தகப்பன் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போக மாட்டோம், உறுதியாக நம்பி இருக்கிறோம் என் கர்த்தாவே. தேவனே கர்த்தாவே, எங்கள் ஜபங்களை ஏறெடுத்து கேட்கிறவரே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக எங்களையும் தெரிந்தெடுத்து ஆண்டவர் மற்ற ஜனங்களுக்காக, உலக ஜனங்களுக்காக அப்பா எங்களை ஜபிக்க கூட்டி அமைத்திருக்கிறீங்களையா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எங்கள் ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி ஞானத்தோடும் கருத்தோடும் அப்பா தகப்பனே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களாக தகப்பனே எங்களை நீங்கள் நடத்துங்காண்டவர். கர்த்தாவே ஆவியானவரே, இந்த ஜெபங்களை அப்பா எந்தெந்த மூலைகளில் எந்தெந்த தேசங்களில் இந்த வானொலி ஒலிக்கிறதோ கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ தகப்பனே, ஒவ்வொருவரை நீங்கள் தொடுங்காண்டவரே. ஒவ்வொருவரும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி ஆண்டவர் தகப்பனே, உண்மை அறியாத மக்கள் அறியும்படி அறியும் பொருட்டு தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கழுவும் காட்டவர், நீங்கள் பலப்படுத்துங்காண்டவர், நீங்கள் சுகப்படுத்துங்காண்டவர், நீங்கள் வழி நடத்தி கொள்ளுங்காண்டவர். உம்முடைய கரங்கள் அப்பா தகப்பனே ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்காண்டவரே. அறியாத மக்கள் ஆண்டவரே, அறியாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய கரம் அப்பா தொடட்டும் ஆண்டவரே, அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிவிக்க ஆண்டவரே, அப்பா தூதர் அப்பா ஊழியக்காரர்களை அனுப்புங்க ஆண்டவரே, அப்பா மனித தயவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே, தேவனே கர்த்தாவே அப்பா உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து தாங்கட்டும் ஆண்டவரே, தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் அப்பா உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தகப்பனே, ஒரு பிள்ளைகளும் விடுபட்டு போகாதபடி உம்முடைய வருகையின் போது நான் அரியன் மகளே மகனே என்று நீங்கள் சொல்லாதபடிக்கு தகப்பன் ஒவ்வொரு பிள்ளைகளும் பயத்தோடு நடுக்கத்தோடும் உமக்கு உரிய பிள்ளைகளாக உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே, மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா இன்றைய நாளிலும் தகப்பனே வாலிபர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே, ஒவ்வொரு வாலிபர்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, கர்த்தாவே இனி வரும் காலங்களில் இந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் தான் அப்பா உம்முடைய நாமத்தை குறித்து சொல்ல போகிறார்கள், உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகளா இருக்க போகிறார்கள் தேவனே. இந்த பிள்ளைகளை சத்ருவானவன் மேற்கொள்ளாதபடி சத்ருவானவன் தீய பழக்கங்களில் அகப்பட்டு தவிக்க விடாதபடி தகப்பனே இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே, தகப்பனே கர்த்தாவே இது உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே, அறியாமல் செய்கிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் நடக்கிற குழந்தைகளை நீங்கள் அணைத்து காக்கிற தகப்பன் ஆண்டவரே, தேவனே இந்த பிள்ளைகளை எல்லா தீங்கினின்றும் எல்லா ஆபத்துகளின்றும் எல்லா சத்ருவானவன் சூழ்ச்சிகளின்றும் என் தேவனே இந்த பிள்ளைகளை நீங்கள் விடுவித்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, தகப்பனே கர்த்தாவே இன்றைய நாட்களிலும் என் தேவனே அப்பா காலங்களிலும் எத்தனையோ எத்தனையோ பிள்ளைகள் அப்பா திருமணமாகாமல் அப்பா திருமண காலங்கள் திருமண வயதுகள் கழிந்தும் தகப்பனே, பெற்றோர்கள் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் தகப்பனே, கட்டாவே ஆவியானவர் ஏற்ற வேலைகள் ஏற்ற துணைகளை கொடுக்கிற சர்வ வல்ல தேவன் நீங்கள் தான் ஆண்டவர் தகப்பனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு அப்பா ஏற்ற வேளையில நல்ல துணைகளை கொடுத்து சமாதானமாக இவர்களாண்டவரே அப்பா தகப்பனே கர்த்தாவே அப்பா இந்த குடும்பங்களை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் பழகி பெருகவும் ஆண்டவர், தகப்பனே கர்த்தாவே அந்த பிள்ளைகளோடு கூட பேசுங்க ஆண்டவர், பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுக்கு பிடிக்கவில்லை தங்களுக்கு திருமண வாழ்க்கையே வேண்டாம் என்று தகப்பனே அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி போகிறதை காண்கிறோம் ஆண்டவரே, தகப்பனே இந்த பிள்ளைகளின் இருதயங்களை தொடுங்காண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்காண்டவரே, கர்த்தாவே ஆவியானவர் வருகிற காலங்களில் அந்த பிள்ளைகள் தனிமையாக இருக்காதபடி தங்களுடைய சந்ததிகளோடு வாழும்படியாக தகப்பன் இந்த பேர பிள்ளைகளோடு வாழும்படியாக தகப்பன் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து காண்டவர், தனிமையாக இருக்காதபடி அப்பா நல்ல துணையை கொடுத்து ஏற்ற வேளையில ஏற்ற காரியங்களை செய்யும்படியான கிருபையை கொடுங்காண்டவன், பெற்றோர்களின் கண்ணீரை காண்கிறீங்களாண்டவரே, பெற்றோர் வேதனையை காண்கிறீங்கள் ஆண்டவரே, எத்தனையோ பெற்றோர்கள் தூக்கமின்றி ஆண்டவரே வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கிறதை அப்பா நீங்கள் பார்க்கிறீங்களே தகப்பனே, அப்பா இப்படியான காரியங்கள் நடக்காதபடி இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவரே, நல்ல புத்திய ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே, இவர்களும் ஆண்டவரே வருங்காலங்களில் ஒரு சிறந்த சந்ததிகளை பெருக பண்ணும்படியான கிருபை அவர்களுக்குள்ள கொடுங்காண்டவர், இந்த பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா, கர்த்தாவே எத்தனையோ இடங்களில் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இந்த காலங்களில் ஆண்டவரே திருமணமாகியும் பிரிந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, ஏற்ற துணைகள் சேராதபடியால் தகப்பனே இப்படியான காரியங்கள் இப்படியான வேதனைகள் நடக்கிறது ஆண்டவரே, குடும்பங்களின் பிரிவினைகள் தனிமை ஆண்டவரே அப்பா இப்படியாக சத்ருவானவன் சூழ்ச்சிகளை போட்டுக்கொண்டு இருக்கிறான் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை தனிமைப்படுத்தி ஆண்டவரே வேதனை படுத்துகிற காரியங்களை நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே, இப்படியான காரியங்கள் வராதபடி குடும்ப பிரிவினைகள் வராதபடி குடும்பத்தில சமாதான குலைச்சல் வராதபடி என் தேவனே, கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் காத்து நடத்துங்காண்டவரே, தகப்பனே யார் யாருக்கு நீங்கள் நியமித்திருக்கிறீங்களோ அவர்களே அவர்கள் தங்கள் துணையாக தேடிக்கொள்ளவும் ஆண்டவரே, சமாதானமாய் அவர்கள் வாழவும் ஆண்டவரே, அப்பா தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் கூட இருங்காண்டவரே, தேவனே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீங்கள் சேர்த்தது யாரும் பிரிக்காதபடி அப்பா இந்த குடும்பங்களை பிரிக்காதபடி பிரித்து சமாதானம் இல்லாமல் தனிமைப்படுத்தாதபடி தகப்பனே, கர்த்தாவே இந்த குடும்பங்களை நீங்கள் அணைகட்டி நீங்கள் பாதுகாத்து நடத்துங்காண்டவர், உம்முடைய திருக்கரம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும்
10: ஒவ்வொரு குடும்பங்களை காக்கட்டும் ஆண்டவர். அப்பா அந்த காலங்களில் என் தேவனே எத்தனையோ எத்தனையோ பாக பிரிவினைகள் அப்பா எத்தனையோ எத்தனையோ எத்தனையோ நடக்கிறது ஆண்டவரே. அப்பா நான் ஒரு ஜாதி நீ ஒரு ஜாதி என்று எத்தனையோ எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆம் தேவனே கர்த்தாவே, நீங்கள் பிரித்தது ஒரு பெண் ஜாதியும் ஆண் ஜாதியும் என்று ஒவ்வொருவரும் அறியும்படியாகும். ஒவ்வொருவரின் இருதயத்தை புரிந்து கொள்கிற மனிதர்களாக தகப்பனே ஒவ்வொருவரை நீங்கள் மாற்றும் காண்டவரே. இப்படியான வேற்றுமைகள் பார்க்காதபடி உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோட நடக்கவும் ஆண்டவரே. பிள்ளைகளை பிள்ளைகள் அப்பா சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கவும் சமாதானமாக நடத்தவும் ஆண்டவரே. கத்தாவே பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை தேடி ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற துணைகளை அப்பா கொண்டு வரவும் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருங்காண்டவரே தகப்பனே. எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாண்டவரே, நீங்கள் உருவாக்கின பிள்ளைகளாண்டவரே. எந்த ஒரு ஜாதியோ எதுவும் இல்லை என்று ஒவ்வொரு ஜனங்களும் அறியும்படியான கிருபையை கொடுங்காண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாண்டவரே இப்படியான காரியங்களை பார்த்து ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகளின் வாழ்க்கை அநியாயமாக போய்கொண்டிருக்கிறதே தகப்பனே. கத்தாவே இப்படியாக நடக்காதபடி தகப்பனே ஏற்ற நேரத்துல ஏற்ற வயதுகளில் ஏற்ற வேளையில துணைகளை சேர்த்து கொடுக்கவும் பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்காண்டவரே. சமாதானத்தை உண்டு பண்ணுங்காண்டவரே. இப்படியாக நடக்காதபடி என் தேவனே அப்பா பிள்ளைகள் தனித்து நிற்காதபடி தகப்பனே. சமாதானத்தோடு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை தேடி கொடுக்க மாண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுத்து நீங்கள் நடத்துங்காண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் புறம்பே தள்ளுவதில்லை ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில ஏற்ற துணைகளை கொடுக்கிற தகப்பன் நீங்கள் ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து நீங்கள் நடத்துங்காண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் ஆவியானவரே கர்த்தாவே இந்த சங்கம வானொலியை நடத்துற இந்த சகோதரனையும் சகோதரியும் உம்முடைய திருப்பாதத்துல தருகிறேன் ஆண்டவரே. இவர்களின் குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இவர்களின் தேவைகளை நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே. இருதயங்களின் எண்ணங்கள் ஏக்கங்களை நீங்கள் புரிந்து கொண்ட தகப்பன் ஆண்டவரே. இவர்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி எந்த தீங்கும் எந்த ஒரு குறைபாடும் வராதபடி தகப்பனே. கத்தாவே ஆவியானவரே இன்னும் அதிகமாக ஜனங்கள் பெருகவும் ஆண்டவரே, ஆத்துமாக்கள் பெருகி வழியவும் ஆண்டவரே, ஜெபிக்க வரவும் ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் கூடி வரவும் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் பழகி பெருக பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் இந்த சங்கம வானொலி குடும்பங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலும் என் தேவனே கர்த்தாவே ஆவியானவரே இங்கு வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக வேதனைப்படுகிற இருதயங்களை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே இவர்களுக்குள்ளும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே, சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நிறைவை கொடுத்து இந்த குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. என்னையும் என் மகளை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. என் மகளோடும் கூட இருந்து என் மகளுக்கு ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் நடத்துற கிருபைகளுக்காக ஐயா உமக்கு நன்றி நன்றி என்று செலுத்துகிறேன் ஆண்டவரே. கோடான கோடி சோசுரம் ஆண்டவரே, எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஐயா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: அமேன் அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கத்தர் உங்களோடும் புள்ளியோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
10: ஆமேன்
1: ஆமேன். நாங்கள் அவர்கள் ஆசீர்வன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு மாலிப உலகம் எழும்பி பிரகாசிக்க கத்தருக்குள்ளே நிலைத்து நிக்க கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வாலிப பிள்ளைகளுக்காக ஜபத்திலே வழி நடத்தினேன்.
11: அன்பும் இருக்க நிறைந்த எங்கள் அருமை ரட்சகரே இந்த நாளுக்காக நன்றி அப்பா. தேவனே இன்றைய நாள் வாலிபத்தின் வாலிப பிள்ளைகள் குழந்தைகள் வளர்கிற பிள்ளைகளுக்காக பெற்றோராகிய நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே ராஜா ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிற ஆண்டவரே கத்தாவே ஜெபங்களையும் ஆண்டவரே ஆமென்றும் ஆமேன் என்றும் ஜெயம் கொடுக்க போற தேவனுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. பரிந்து பேசுகிறதான உண்மையுள்ள ஆண்டவரே ஜெபங்களை ஆண்டவரே நீர் புறக்கணிக்காத தெய்வம் ஆண்டவரே. தகப்பனே இந்த கத்தாவே ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கோடான கோடி நன்றி இயேசுவே. உம்முடைய கிருபை போதுமானது அப்பா. பூமியிலே பிள்ளைகளே ஆண்டவரே அப்பா ஐந்து கண்டங்களிலும் ஆண்டவரே வளர்ந்து வருகிறதான ஆண்டவரே கத்தாவே குழந்தைகளுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இந்த 13-14 வயது பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அப்பா கத்தாவே இயேசுவே உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா தகப்பனே இந்த நாளிலே பூமியில் உள்ள சகல ஜாதி பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா உமக்குள்ளாக ஆண்டவரே கூட்டி சேர்க்க ஆண்டவரே கட்டி அணைக்கப்பட ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தினால் நிரப்பப்பட ஆண்டவரே உம்முடைய தேவ ஞானத்தினால் நிரப்பப்பட ஆண்டவரே அப்பா கரடு முரடான பாதைகளை விட்டு ஆண்டவரே ஒழுங்கின்மையை விட்டு ஆண்டவரே செவ்வையான நேர்த்தியான பாதைகளிலே செல்ல என் தேவனே நீங்க ஆண்டவரே பூமியிலே ஆண்டவரே இருக்கிறதான சகல ஜாதி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா ஆண்டவரே ஜன வேற்றுமை ஜாதி வேற்றுமை கலர் வேற்றுமை பாசை வேற்றுமை என்று இல்லாதபடி எல்லா வாலிப பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகளப்பா நீர் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே சந்ததி ஆண்டவரே நீர் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே 1000 தலைமுறைக்கு கொடுக்கப்பட்ட சந்ததிகள் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே கத்தாவே விளை தோங்க உதவி செய்யுங்கப்பா ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா ஞானத்தை கொடுங்கப்பா சத்தியவாகிய சத்திய ஆவியானவருடைய ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா எந்தெந்த நாடுகளிலே எந்தெந்த கண்டங்களிலே எந்தெந்த ஆண்டவரே அப்பா அப்பா கிராமங்கள் பட்டணங்களிலே வாழுகிற வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஜெயில் நிரம்பாதபடி ஆஸ்பத்திரிகள் நிரம்பாதபடி குடும்பங்கள் ஆண்டவரே 1000 தலைமுறைக்கு ஆண்டவரே ஆண்டவருடைய வருகை மட்டும் ஆண்டவரே செழித்தோங்க என் தேவனே இந்த பிள்ளைகளை நீர் பிரித்தெடுத்து ஆண்டவரே ஞானத்தினாலும் கிருபையினாலும் வல்லமையினாலும் ஆண்டவரே சத்தியத்தினாலும் வேத வார்த்தையினாலும் ஞானத்தினாலும் ஆண்டவரே கத்தாவே ஏசப்பா இந்த பிள்ளைகள் சுவிசேஷம் சொல்லுகிற ஆண்டவரே ஞானமுள்ள பிள்ளைகளாக தகப்பனே ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ள பிள்ளைகளாக ஒருவருக்கு ஒருவர் உண்மை உள்ள பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதபடி தீமை நினைக்காதபடி ஆண்டவரே தீமையான பழக்க வழக்கங்களை பழக்காதபடி ஆண்டவரே சத்துரு போடுகிற எல்லா திட்டங்களிலும் இருந்து இந்த பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் ஆற்றி தேற்றி ஒருவரை ஒருவர் பாதுகாத்து வழிநடத்தப்பட என் தேவனே நீங்க கிருபை செய்யுங்கப்பா இந்த பிள்ளைகள் ஆண்டவரே குளிக்க போகிற பொழுது அநியாயமாக மடிக்கிறார்கள் அப்பா பாடசாலைக்கு போகிற பொழுது அங்கே தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்பா ஆண்டவரே வேலைக்கு போகிற பொழுது வேண்டாத காரியங்கள் அப்பா இப்படி வெளியாக வெளியாலே செல்லுகிற போது பிசாசானவன் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளை தன்னுடைய வலையிலே இழுத்து ஆண்டவரே கட்டி வைத்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே மரணத்துக்குட்படுத்துகிற சகல காரியங்களை உம்முடைய கண்கள் காணுகிறபடியினாலே பெற்றோராகிய நாங்கள் ஆண்டவரே பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து ஐரோப்பா ஆசியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆண்டவரே ஆப்பிரிக்கா என்ற கண்டங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே ஆண்டவரே பேர் பெயராக ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தெய்வம் ஆண்டவரே ஆண்டவரே புரிந்துணர்வோடு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வாழ வளர ஆண்டவரே பெற்றோருக்கு வளர்க்கிற ஞானத்தை கொடுக்க என் தேவன் நீங்க கிருபை செய்யுங்கப்பா பெற்றோர்களினாலே கூட ராஜா பிள்ளைகள் இழுபட்டு கட்டாவே சிதறுண்டு போறதை பார்க்கிறோம் ராஜா பெற்றோர்களும் ஆண்டவரே ஞானமாக நடந்து கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மன்னித்து பிள்ளைகளுக்காக ஆண்டவரே குடும்பத்தை ஞானத்தோடு கட்டப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தாய் தகப்பனுக்கு கொடுங்க ராஜா பெற்றோர்கள் பயப்படுகிற பயத்தின்படி ராஜா வார்த்தையின்படி நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீர் ராஜா போதுமானவராக இருக்கிறீரப்பா காத்திருக்கிறீரப்பா ஏங்குகிறீரப்பா இயேசுவே அப்படிப்பட்ட தாய் தகப்பன் மனம் மாறி ஆண்டவரே அப்பா தகப்பனே பிள்ளைகளுக்காக ஆண்டவரே மன்னித்து மறந்து ஆண்டவரே கத்தாவே புரிந்துணர்வோடு குடும்பத்தை கட்டுகிற ஞானத்தை கொடுத்து ராஜா நீர் கத்தாவே உம்முடைய கிருபையினால் பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா ஜெயிலிலே வாழுகிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த ஜெயிலிலே வாழுகிற பிள்ளைகள் அநேகம் ஆண்டவரே குடும்பங்களை இழந்து ஆண்டவரே அப்பா எத்தனையோ விதமான ஆண்டவரே காரியங்களினாலே இழுபட்டு அதுக்குள்ளே சிதறண்டு போய் கட்டப்பட்டிருக்கிற இந்த சிறை இருப்புகள் எல்லாம் ஆண்டவரே நீக்கி போட வல்லவரப்பா. சுவிசேஷம் சொல்ல போற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வல்லமையோடும் மகிமையோடும் சென்று அவர்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே ஞானமுள்ள வார்த்தை சத்தியத்தை பிரசங்கித்து சொல்லி அரவணைத்து ஆண்டவரே அவர்களை ஆற்றி தேற்றி பக்கமாக சேர்க்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நோயாளிகளாக இருக்கிற வாலிப பிள்ளைகளை வருகிறோம் ஆஸ்பத்திரிகளிலே, எத்தனையோ கண்டங்களிலே எத்தனையோ விதமான நோயாளிகள் வாலிப பிள்ளைகளாக ஆஸ்பத்திரிகளிலே படுத்திருக்கிறார்கள் அப்பா. அவர்களை இங்க நோக்கி பார்த்து எழுப்பி சுகப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கால் ஊன்றி நிற்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே உலகம் எங்கும் பூமி எங்கும் இருக்கிற வாலிப பிள்ளைகளை உம்முடைய சிட்டையின் மறைவிலே வைத்து பெற்றோராகிய நாங்கள் மனதார இன்றைய நாளிலே ஆசீர்வதித்து பாதுகாத்து கிருபையாய் நடத்த வேண்டும் என்று மனதார ஆசீர்வதித்து ஜபித்து நிற்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் வீட்டுல இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக.
11: ஆமேன் ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பு.
1: நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாளிலே தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர்

0: பாவங்களையும் பாவ இருகளையும் கர்த்தாவே பாவ கட்டுக்களையும் அகற்றி விட்டு வீரா ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவரே, தகப்பனே கட்டுக்களை அவுக்கிற தேவ நுகங்களை நெகுக்கிற தேவன், சகல நுகத்தடிகளை உடைக்கிற தேவன் ஆண்டவரே, அப்படியா இந்த வாலிப உலகத்தை நீர் மாற்றும் ஐயா ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையை ஆண்டவரே சரியாக நேர்த்தியாக செய்யக்கூடியதா ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளைகள் சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க கூடியதாய் கர்த்தாவே, அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் நமக்கு நீராய் நீத்தியாய் மாற்றப்பட கர்த்தாவே, நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் வீடுகள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேரா குடும்பம் குடும்பமா நீ சந்திக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே, உம்முடைய கரத்தில எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம், என்னுடைய நாளையும் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமா வானொலி காலேஷிய நாம் மனைவி பிள்ளைகள் அங்கு வாலிப பிள்ளைகள் எழுந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு கிருபையும் கொடுத்து கர்த்தாவே, இன்றைய நாட்களை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏமிய பொறுப்பேறும் ஏமியுடைய ஜபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் துதிகள் ஆண்டவரே, ஆண்டவரே பொறுப்பேற்று பிள்ளை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வரப்போகிற ஒவ்வொரு புரோக்ராமே நீ பொறுப்பேறும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். இறக்கமுள்ள கர்த்தாவே, நன்றி தகப்பனே, துதிக்கு பாத்திரவே, சோத்திரம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியத்தை ஆசீர்வதித்து பழகி பெரியார் செய்த தேவனே, உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதம் முழுவதும் ஊழியம் செய்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், வார்த்தை கொடுத்த தாசர்கள் எல்லோரையும் கூட எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் இந்த வானொலி ஊழியத்தை அவ்வளவு விதமாய் நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் புதிய காரியங்கள் ஆண்டவரே, இரட்டிப்பான நன்மைகள் இந்த வானொலி ஊழியத்திலே ஆண்டவரே கிடைக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபித்த ஒரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், சபைகள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள், உலகெங்கும் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி, இந்த வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு எழும்பி பிரகாசித்து ஆண்டவரே சுவாமி உங்களுடைய பிள்ளைகளாய் ஆசீர்வாதம் பெற உதவி செய்ய வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த நாளும் சகோதரி ஜெனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களுக்கு எழும்பி பிரகாசிக்க வேணுமாய், உங்களுடைய பாதத்தில் அவர்களை ஒப்படைத்து நாங்கள் தாழ்த்தி ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி பாசஜால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சந்ததியை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதித்து நடத்த வேணுமா ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் அப்பா. அதே போல தகப்பனே சுவாமி எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல ராஜா இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஊழியங்களை பொறுப்பேற்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணி குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய ஊழியங்களை பொறுப்பேற்க ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி வினோவுக்காய், ஜசிமாவுக்காய் சோத்திரம் பண்ணுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஜசிமாவுடைய வேலைகளுக்காய் சோத்திரம் அப்பா. மீண்டும் நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த பேஷன்ஸ் மத்தியிலே கத்தாவே சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதான் ஒரு கிருபையை கொடுக்க வேணுமாய், உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கலாசீலனுடைய பிள்ளைகளுக்காய் சோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே சுவாமி. இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் சந்ததியை எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. பொறுப்பேற்க வேணுமா ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் ராஜா, உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் உங்களை பாதத்திலே தருகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை பாதத்திலே தந்து ஜபிக்கிறோம். அதே போல ராஜா இந்த புதிய நாளும் தாயார் சிஷ்லி அம்மாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். தகப்பனே உங்களை கரம் அவர்களோடு கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். அதே போல சகோதரி ஷர்மிளா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர் செய்கின்ற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்திலே ஒரு அற்புத சாட்சியாய் நிறுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி தயாவுக்காய் ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கனிஷ்டாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். படிக்கிற பாடசாலைக்காய் நன்றியப்பா. எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி. பாசப்பா லூயிசரனுக்காய் நன்றி, அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். அதே போல அவருடைய ஊழியங்கள் இன்னும் பழுகி பெருக ஜெபிக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அருமையாக தந்த இந்த தாய்மாருக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் அப்பா அவங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம், செய்கின்ற ஊழியங்களுக்காய் சோத்திரம். சகோதரி ஐரினுக்காய் சோத்திரம் அப்பா. சகோதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம், தருகின்ற சிந்தனை துளிகள் வார்த்தைகளுக்கு நன்றி. அதே போல ஊழியர் சுவிசேஷ ரேட் மின்வான ரியா அவர்களுக்கு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும்

0: நித்திய வெளிச்சத்துல இணைய போகின்ற தாசர்கள் பாடலை பாடுகின்றது இவ பிள்ளைகளில் ஒரே மொப்ப கிடக்கிறோம். சாதாரண மாயந்திரன் ஐயாவை எப்ப கிடக்கிறோம். தாப்பனை கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா, இந்த சந்ததிய காத்துக்கொள்ள வேணுமா ஜபிக்கிறோம். சாதர சுபாயம் கோவை எப்ப கிடக்கிறோம். கணவரை பிள்ளைகளை ஆண்டவரை மிளக்கரத்தில் எப்ப கிடக்கிறோம். சாதர கருணாவை எப்ப கிடக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் சங்கமம் வானொலி ஸ்தாபகர் இந்த ஊழியர்களா சீலங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கெடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கெடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். தீர பிள்ளைகளை உங்களை பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்பு கெடுக்கிறோம். மருமகளை உங்களை கிருபையின் கருத்துக்களை தருகிறோம். இந்த வார விடுமுறை நாட்களிலும் சபையில காணப்படுகின்ற நேரங்களிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய் உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த வேலை இடத்து ஊழியங்களை ஒப்பு கெடுக்கிறோம். அந்த வேலை இடத்துல வேலை செய்யற உறவுகளை ஒப்பு கெடுக்கிறோம். சாதாரண மாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களை கரத்தில் ஒப்பு கெடுக்கிறோம். அதே போல இந்த வாகனங்களை கருவிகள் எல்லாம் சரியாய் வேலை செய்யும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி உங்களுடைய பாதுகாப்பின் கரத்திலே நாங்க தந்து ஜெபிக்கிறோம். அதே போல ராஜா இந்த புதிய நாளை பொருட்படுத்த தேவனே உங்களுக்கு நாங்க நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே சுவாமி. அதே போல ஆண்டவரே ஜோபலுக்காய் நன்றியப்பா, பிள்ளையோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்யாமுடைய சரீர சுகத்துக்காய் பலத்துக்காய் ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ஒரு சுகம் பெற நீங்கள் உதவி செய்ய வேணுமா, இந்த குடும்பத்தில் ஒரு ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் கத்தாவே. அதே போல இன்னுமா ஆண்டவரே தக்ஷாவையும் பிள்ளைகளையும் கூட உங்களை பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். சாதரமான குடும்பத்திலும் ஒரு ரட்சிப்புக்காய் அந்த குடும்பத்திலே சமாதானத்துக்காய் ஆண்டவரே எங்களை நோக்கி ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும். ஆண்டவரே சுவாமி வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு நன்றி ஜெபிக்கிறவர்கள் எல்லோரும் எங்களை பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காக நன்றி சொல்லி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் நல்ல தாப்பனே ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன். நிறைவு ஜெபங்கள் எடுத்து வந்தது ஓலிய சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும், அதே வேளையிலே ஜபங்களை தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. சனி ஞாயிறிலே இதே வேளையிலே நடைபெறுகின்ற ஊழியங்களிலே கலந்து உற்சாகப்படுத்துங்கள். தயவு செய்து எடுத்து வருகிறவர்களையும் கேளுங்கள். ஜபங்களோடு துதிகளோடு பாடல்களோடு தயவு செய்திகளோடு இணைகின்ற அவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். புதிதாக இணைகின்றவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். சனி ஞாயிறு இதே வேளையிலே ஒவ்வொரு நாளும் 8 மணி தொடக்கம் 9:30 வரை நடைபெறுகின்ற ஊழியங்களை கலந்து கொள்ளுங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. சகோதரி ஜானட் அவர்கள் இந்த நாளிலும் இணைந்து ஜபங்களை தொகுத்து வழங்கி ஆசீர்வதித்திருக்கிறார்கள். எங்களுடன் சௌரி ஏமி புஷ்பராஜா இணைந்திருக்கிறார். சௌரி வினோ அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். சௌரி கலாசீலன் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆசீர்வதித்து வழி நடத்தி உங்களை உயர்த்தி வருகிறார். அதே மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதித்து கத்தருடைய கரத்திலே பாதுகாப்பின் கரத்திலே ஆசீர்வதிக்கும் கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். அந்த வகையிலே திரும்பமாக திங்கட்கிழமை இதே வேளையில் சந்திப்போம். சனி ஞாயிறு இணைய முடியுமானால் இணையுங்கள். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். மற்ற நேரங்களிலே சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் radio.com ஊடாக 24 மணித்தியாலும் நீங்கள் இணைய முடியும். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரங்களிலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். காட் பிளெஸ் யூ ஆல். ஆமேன். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் இலங்கைக்காக உலக நாடுகளுக்காக வாஞ்சியோடு ஜபித்தார்கள். பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இந்த கால வேளையில் இணைந்து அபிஷேக ஆராதனை ஆரம்பித்து வைத்தார்கள். அவர்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலை நேரம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் நாளைய நாளுக்கான வேத வாசிப்புடன் கடந்து செல்ல இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஜீவ வார்த்தை நற்சிந்தனை ஜீவ வார்த்தை நற்சிந்தனை கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். கத்திரதாமே வாக்கு தத்துவத்தோடு கடந்து செல்ல இருக்கிறோம். ஜீவ வார்த்தையோடு ஜீவ மின்னாவோடு நற்சிந்தனைகளோடு வாக்கு தத்துவங்களோடு இணைகிறோம். அந்த வழி இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைவோமா? ஆமேன்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: அதிகாரம். யோசேப்பின் புத்திரருக்கு விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்கு வீதமாவது. எரிகோவின் அருகே இருக்கிற யோர்தானிலிருந்து யோர்தானுக்கு கிழக்கான தண்ணீருக்கு போய் எரிகோ துவக்கி பெத்தேலின் மலைகள் மட்டுமுள்ள வனாந்தர வழியாகவும் சென்று பெத்தேலிலிருந்து லூசுக்கு போய் அர்க்கியினுடைய எல்லையாகிய அதாரோத்தை கடந்து மேற்கே எப்லேத்தியரின் எல்லைக்கும் தாழ்வான பெத்தரோன் காசேர் என்னும் எல்லைகள் மட்டும் இறங்கி சமுத்திரம் வரைக்கும் போய் முடியும். இதை யோசேப்பின் புத்திரராகிய மனாசேயும் எப்ராயீமும் சுதந்தரித்தார்கள். எப்ராயீம் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரத்தினுடைய கிழக்கு எல்லை அதரோத் அதார் துவக்கி மேலான பெத்தரோன் மட்டும் போகிறது. மேற்கு எல்லை மிக்மே தாத்திற்கு வடக்காக சென்று கிழக்கே தானாத் சீலோவுக்கு திரும்பி அதை எனோகாவுக்கு கிழக்காக கடந்து எனோகாவிலிருந்து அதரோத்துக்கும் நகராத்திற்கும் இறங்கி எரிகோவின் அருகே வந்து யோர்தானுக்கு செல்லும். தப்புவாவிலிருந்து மேற்கு எல்லை கானா நதிக்கு போய் சமுத்திரத்திலே முடியும். இது எப்ராயீம் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம். பின்னும் எப்ராயீம் புத்திரருக்கு பிரத்யேகமாய் கொடுக்கப்பட்ட பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களும் எல்லாம் மனாசே புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ராயீமருக்குள்ளே குடியிருந்து பகுதி.
1: எசாயா 22 அதிகாரம். தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். உன்னில் உள்ளவர்கள் எல்லாரும் வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது என்ன? சந்தடிகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி களி கூர்ந்திருந்த நகரமே, உன்னிடத்தில் கொலையுண்டவர்கள் பட்டயத்தால் கொலையுண்டதில்லை, யுத்தத்தில் செத்ததும் இல்லை. உன் அதிபதிகள் எல்லாரும் ஏகமாய் ஓடி அலைந்தும் வில் வீரரால் கட்டப்படுகிறார்கள். உன்னில் அகப்பட்ட யாவரும் தூரத்துக்கு ஓடியும் ஏகமாய் கட்டப்படுகிறார்கள். ஆகையால் என்னை நோக்கி பாராதேயுங்கள். என் ஜனமாகிய குமாரத்தி பாழாய் போனதின் நிமித்தம் மனம் கசந்து அழுவேன். எனக்கு ஆறுதல் சொல்ல வராதேயுங்கள் என்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே இது தரிசன பள்ளத்தாக்கிலே அமளியும் மிதி உங்குதலும் கலக்கமும் உள்ள நாளாயிருக்கிறது. இது அலங்கத்தை தகர்த்து பர்வதத்துக்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாயிருக்கிறது. ஏலாமியன் அம்பரா தூணியை எடுத்து ரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறான். கீர் கேடகத்தை வெளிப்படுத்தும். மகா வடிவமான உன் பள்ளத்தாக்குகள் ரதங்களால் நிரப்பப்படும். குதிரை வீரர் வாசல்கள் மட்டும் வந்து அணிவகுத்து நிற்பார்கள். அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். அந்நாளிலே வன மாளிகையாகிய ஆயுத சாலையை நோக்குவாய். நீங்கள் தாவீது நகரத்தின் இடிதல்கள் அநேகமாய் இருப்பதைக் கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணிப்பாக்கும்படி வீடுகளை இடித்து இரண்டு மதில்களுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகலை உண்டு பண்ணுவீர்கள். ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வரப்பண்ணினவரை கவனியாமலும் போகிறீர்கள். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் ரெட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். நீங்களோ சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுவீர்கள். மெய்யாகவே நீங்கள் சாகும் மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தியாவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது என் செவி கேட்கும்படி சேனைகளின் கர்த்தரால் தெரிவிக்கப்பட்டது. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரமனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனைப் போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டுபடிக்கு. உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். அவர் உன்னை உண்டையைப் போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி எரிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன். உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடை கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அதன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பானபாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்துவிடும். அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அருந்துவிடும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரே இதை உரைக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானோருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் என் குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாயிருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம், ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது. மேலும், நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்ப. எபிரேயர் இரண்டாம் அதிகாரம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படியிருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 64:1 வாசிக்கலாமா? தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டு விஷயம், கேட்டருளும் காத்தருளும் அப்படின்னு இன்றைக்கு பேசியிருக்கிறார் தாவீது. என் சங்கீதத்துல என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். தாவீது அநேக முறை சொல்வார், என் சத்தத்தை கேட்டருளும். நம்ம பேசுகிற சத்தம், நம்ம கூப்பிடுகிற சத்தம், என் அழுகையின் சத்தம், என் புலம்பலின் சத்தம், இப்படி நிறைய சத்தம் இருக்குல்ல. ஆனா இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு, என் விண்ணப்பத்தில். ஆமே, நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன், என் தேவைகளை சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய ஆதங்கத்தை சொல்றேன், என்னுடைய காரியங்களை சொல்றேன், நான் எப்படி துரத்தப்படுறேன் அதை சொல்றேன், என்னுடைய வெட்கத்தை சொல்றேன், என் அவமானத்தை சொல்றேன். இது விண்ணப்பமா உங்க சமூகத்தை நான் கொண்டு வந்து வைக்கிறேன் ஐயா. அந்த விண்ணப்பத்துல வருதுல ஒரு சத்தம், அதை கேளுங்க. ஏன் அப்படி சொல்றாரு? சில சமயம் சத்தமே வராம நம்ம விண்ணப்பம் வச்சுக்கிட்டு இருப்போம் தெரியுமா உங்களுக்கு? வெளியில அண்ணா ஜெபிச்சாங்க பாருங்க, உதடு மட்டும் அசைந்ததான், சத்தம் வரல. அப்படி இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து விண்ணப்பத்தை வைப்போம், நம்முடைய தேவைகளை சொல்லுவோம், ஆண்டவர்கிட்ட அழுகையோடு புலம்புலோடு சொல்லுவோம், சத்தம் வெளியே வராது. ஆனா உதடு அசையும், ஆழத்தின் அந்த இருதயத்தின் ஆழம் அப்படி கலங்கும். இது சில சமயம் நடக்கும்ல, அந்த மாதிரி தாவீது சொல்றாரு. அந்த சத்தம் விண்ணப்பத்துல ஒரு சத்தம், விண்ணப்பம் நார்மலா இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்ல, ஆனா அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? இப்படி நார்மலா பேசுனா கேட்க மாட்டாரா? ஆனா எப்படிப்பட்ட சத்தமா? விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டுள்ளோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க அப்படி நீங்க விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் வேண்டுதலோடு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பணும்னு நான் வேண்டிக்கிறேன். அமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல ஆறுதல், ஒரு தேறுதல பதில கர்த்தர் சமூகத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு நான் வாஞ்சிக்கிறேன். அமேன். அது மட்டும் இல்ல, சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தொருளும். ஆமேன். யாரால ஒரு பயம் வருதா? சத்துருவால். இன்னைக்கு உலகத்துல அநேக பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகள் பயப்படுகிற காரியம் சத்துரு தான். சத்துரு என்பது யார் இந்த இடத்துல? சத்துருன்னா ஏற்கனவே நமக்கு ஏற்கனவே பகையா இருக்கிறவங்களா, ஏற்கனவே நமக்கு துரோகி விரோதியா இருக்கிறவங்களா? இல்ல, சிநேகிதனா இருந்து விரோதியா மாறி போகிறவள் தான் சத்துரு. ஆமே. அதுதான் இல்ல, ஏற்கனவே பகையாளினா அவன் பகையாளி தான், ஏற்கனவே விரோதமானவனா விரோதமானவன். ஆனா சத்துரு என்பது என்ன? யூதாஸ் காரியத்து. ஆமே. பாருங்களேன், ரொம்ப உறவாடி கிடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க தான் சத்ரு. சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்துருடும். இவர்களால் என் உயிரே போக போகுது, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. நீங்கள் எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சுருப்பீங்க, ஆனால் திருப்பி உங்களுக்கு தீமை செஞ்சுருக்கிறாங்களா? கர்த்தர் சமூகத்தில் அது பிரீத்தியாக இருக்கிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே போய் வரீங்கன்னா உண்மை ஆண்டவருடைய பிள்ளைங்க. நீங்கள் நன்மை செய்து திங்கு அனுபவி ஏதும் சொல்லதில்லை. இந்த கத்துரி பிள்ளைகளை தேவ சன்னிதானத்தில் உங்களுடைய பயத்தை அவர் நீக்குவார். சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. சத்துருக்கு முன்பாங்க ஒரு பந்தி உங்களுக்கு ஆயத்தமாகும். சத்துருக்கு அவன் வெக்கப்பட்டு போயிடுவான். நீங்களோ ஜெயகம்பீரமாய் தேவ சமூகத்தில் நிற்பீங்க. அதனால கவலைப்படாதீங்க. இன்னைக்கு கத்துரு உங்கள் சத்தியத்தை கேட்டார், உங்கள் பயத்தையும் நீக்கிட்டார். இந்த சத்தியம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். நல்ல கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறேன். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே அப்பா, எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர், எங்கள் பயத்தை நீக்குகிறவர், ஆவியானவர், இந்த நாளில் இந்த சத்தியத்தை யாரெல்லாம் ஒரு வாஞ்சையோடு கேட்டு ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் பெரிய இரக்கம் கிருபை இறங்கி வரட்டும். இதை கேட்க போகிற பிள்ளையில ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அவன் எங்க இருந்தால்
1: நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 51:56. தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிப்பார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் ஜெபங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றுக்கு பதிலை தரும்படி வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கு மனிதர் உங்களின் சூழ்நிலைகளை குறித்து கலங்கி போயும் எதிர்பார்த்திருக்கின்ற நன்மைகள் வர தாமதமாவதால் குழப்பத்துடனும் தேவைகள் பல சந்திக்கப்படாமல் இருப்பதால் மனதளவில் சோர்வுற்றும் எடுக்கிற முயற்சிகளில் காணப்படுகின்ற தடைகளினால் விசுவாசத்தில் பின்னடைவு ஆகி போனவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் ஜெபத்திற்கு நிச்சயமாக பதில் அளிப்பேன், கலங்காதே திகையாதே, நீ எனக்கு பிரியமானவள் பிரியமானவன் என்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கின்ற உங்களுக்கு நிச்சயமாகவே பதில் அளிப்பார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து நீண்ட நாள் காத்திருந்தவனுக்கு நிரந்தரமான நிச்சயமான பதிலை கர்த்தர் தந்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே 38 வருடமாய் வியாதியாய் எழுந்திருக்கவே முடியாத ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால், அவனுடைய நிலை தனக்கு உதவி செய்வதற்கு யாருமற்ற நிலையிலும் ஆறுதல் சொல்வதற்கும் விசாரிப்பதற்கும் ஒருவரும் இல்லாத நிலையில் தனித்து விடப்பட்டவனாய் இருக்கின்றான். அங்குள்ள பெதஸ்தா குளத்திற்குள் அழைத்து செல்வதற்கு மற்றவர்களுக்கெல்லாம் உதவிக்கு ஆட்கள் இருக்கையில் இவனுக்கோ ஒருவரும் இல்லாதபடியினால் 38 வருடமாய் பொறுமையாய் காத்திருக்கின்றான். என்றாவது ஒரு நாள் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், பதில் அளிப்பார் என்று. ஆனால் இந்த நம்பிக்கையும் உறுதியும் அவனுக்குள் உடனே உண்டாகவில்லை, நாளுக்கு நாள் வருடங்கள் அதிகமாக அதிகமாக அவனுக்குள் உறுதியும் நிச்சயமும் அதிகரித்தது. அதன் விளைவு விசுவாசம் பிறந்தது. எப்படி என்றால், கர்த்தர் தன்னை வந்து சந்திப்பார், பதில் தருவார், விடுவிப்பார் என்று. ஜெபத்திற்கு பதில் என்பது விசுவாசத்தின் அடிப்படையிலும் உறுதியிலும் நம்பிக்கையிலும் வருவது. ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அதோடு மட்டுமல்லாமல் அவனின் நம்பிக்கை நாளுக்கு நாள் கர்த்தரையே சார்ந்தமையினால் உதவிக்கென்று ஒருவரையும் அவன் தேடாதவனாய் அழைக்காதவனாய் காணப்பட்டான். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம் என்று. இவையெல்லாம் இயேசுவின் பார்வையை அவன் பக்கமாக திரும்பி பார்க்க செய்தமையினால் இயேசு அவனை கண்டு, அவன் வெகுகாலமாய் காத்திருக்கின்றான் தன் வியாதியிலிருந்து விடுதலை வேண்டி என்பதை அறிந்து, அவன் மீது நோக்கமாகி அவனின் விருப்பத்தை கேட்டு அற்புதத்தை செய்கின்றார். அவன் சொஸ்தமாகி விடுவிக்கப்படுகின்றான். அவனின் காத்திருப்பின் ரகசியம் கர்த்தர் செய்வார் என்ற ஒரு நிச்சயம் இருந்தது. மற்றவர்களுக்கெல்லாம் தேவனுடைய தூதர்கள் சுகம் கொடுத்தார்கள், ஆனால் விசுவாசித்து காத்திருந்தவனுக்கோ இயேசுவே வந்து அற்புதம் செய்தார். அவனோடு பேசினார், விசாரித்தார், விருப்பத்தை கேட்டார், அவன் விரும்பினதை அவனுக்கு தந்து ஆசீர்வதித்தார் என்று வாசித்து அறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட நீண்ட நாட்களாய் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து காத்திருப்பீர்களானால், உங்களின் காத்திருப்புகள் எவைகளானாலும் எத்தனை நாட்கள் வருடங்கள் ஆனாலும் உங்களின் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். கர்த்தர் செய்வார், பதில் தருவார் என்ற நிச்சயத்தோடு இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார், நிச்சயமாய் பதில் தருவார். சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து விடாதீர்கள். பெதஸ்தாவில் இருந்த மனுஷன் தன்னோடு இருந்தவர்கள் எல்லாம் சீக்கிரமாய் சுகத்தை பெற்று திரும்பிவிட்டார்களே, தனக்கு சுகமில்லையே என்று அங்கிருந்து கடந்து செல்லாமல் பொறுமையோடு விசுவாசத்துடன் காத்திருந்தான். 38 வருடமாய் பதில் கிடைத்தது. இன்றைக்கு நீங்களும் கூட பதில் தாமதமாகிறதே என்று தேவ சமூகத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விலகி விடாமல் பொறுமையோடு காத்திருப்பீர்களானால் காத்திருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு இயேசு உங்களை தேடி வருகின்றார், விசாரிக்கின்றார், விருப்பங்களை நிறைவேற்றி பதில் தருகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோம்ப 8:28. பிரியமானவர்களே, இன்று இந்த மன்னாவை நீங்கள் கேட்கின்றீர்களா? நிச்சயம் தேவன் உங்களோடு ஏதோ ஒரு காரியம் பேசும்படியாகவே நீங்கள் வழிநடத்தப்படுகின்றீர்கள் என்பதை இந்நேரம் உணர்ந்து கொண்டு செய்திக்கு செல்வோம். இந்த உலகத்தில் போராட்டம் இல்லாத யாருமே இல்லை. ஆதி மனிதனில் இருந்து ஒரே போராட்டம் தான். ஆனால் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆதாம் ஏவாள் கீழ்படியாமையின் போது பிதாவாகிய தேவன் அவர்களே வாசிக்கின்றோம், இயேசு வந்து மனு குலத்துக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை மிகவும் உறுதியாக சொல்கின்றார். ஆகவே தேவன் சிருஷ்டிகளாகிய நாம் இன்று உற்சாகப்படுவோம். நாங்கள் சுகம் கொடுத்து கொண்டிருக்கும் எந்த ஒரு இனல்கள் போராட்டம் பலவீனமாக இருந்தாலும் இன்று இந்த நிமிடமே எமது அப்பாவின் பாதத்திற்கு வருவோம். சோதனையின்றி சாட்சி இல்லை. எங்களுக்கு பதில் வேண்டுமென காத்திருக்க தேவையில்லை. அவரே எமக்கு பதிலாக இருக்கின்றார். நீங்கள் கேட்க போகிற ஜபத்துடன் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கும் போதே அற்புதத்தையும் விடுதலையும் காண்பீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
3: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாய் சந்திப்பதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் 29 மே மாதம் 2026 வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக வருகிறது. ஓசியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14:2 வாசிப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வார்த்தைகளை கை கொண்டு கத்தரிடத்திலே திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை இந்த நாட்களிலே செலுத்துவோம் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஓசியா தீர்க்கதரிசி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு, நீ உன் அக்கிரமத்தால் விழுந்தாய் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்று அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேலர் என்று சொல்லி இந்த நாட்களை குறிக்கிறவர்கள் யார் என்றால், ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்து இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தாலும் நம்முடைய அக்கிரமங்களை விட்டு இந்த நாட்களில் நாங்கள் மனம் திரும்பாதபடி இந்த நாட்களில் அவருடைய சமூகத்திலே வந்து இந்த நாட்களை போய்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனால தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுடைய சமூகத்திலே, அதாவது தேவன் வாசம் செய்கிற இடமாகி அவருடைய ஆலயத்திலே நாங்கள் செல்லுகிற வழியிலே, இந்த ஆலயத்திலே இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அங்கே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை கொண்டு இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், கர்த்தரிடத்திலே அங்கே திரும்ப வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறது மட்டுமல்ல, அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் என்று சொல்லி இந்த நாட்களை அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஓசியாவின் தீர்க்கதரிசியினுடைய ஒரு விண்ணப்ப ஜெபத்தை இந்த நாட்களை பார்ப்பீர்களா இருந்தால், நாங்கள் எப்படியாக ஒரு மனுஷன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையினால் நாட்களை மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது பிரசங்கம், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராட்சியம் சமீபிக்கிறது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாட்கள் இந்த பிரசங்கத்தை ஏறெடுத்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படியாக சொன்னார்? யோவான் ஸ்நானன் கூட இந்த நாட்களே அதே காரியத்தை தான் இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோவாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே அந்த வார்த்தையை துவங்குகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஒரு மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த நாட்களிலே எந்த விதமான காரியத்தையும் நாங்கள் கண்டடைய முடியாது. மனம் திரும்பாமல் இந்த நாட்களில் நாங்கள் இருப்போமா இருந்தால் ஆண்டவரத்திலே பெற்றுக்கொள்ளுகிற அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இந்த நாட்களை தடைப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, மனம் திரும்பாதபடி நாங்கள் இன்றைக்கு ஆலயத்துக்கு சென்று கொண்டே இருப்போமா இருந்தால் நாங்கள் மாம்சத்திலே ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய ஆராதனைகள், அவருடைய ஜெப கூட்டங்கள், உபவாச கூட்டங்களை கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு சகோதரன், ஒவ்வொரு சகோதரிகள் யாராக இருந்தாலும் இந்த நாட்களிலே முதலாவது அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களிலே வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாய கர்த்தரிடத்திலே திரும்பு என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இந்த நாட்களிலே ஓசியா தீர்க்கதரிசி இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் நம்முடைய அக்கிரமத்தினாலே நாங்கள் இன்றைக்கு விழுந்து போயிருக்கிறோம். நமக்கு சில வேளைகளில் நமக்கு தெரியாது என்ன காரியத்தை செய்கிறோம் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு சிறிய காரியங்களும் இந்த நாட்களே அக்கிரமம்தான். நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு எந்த காரியத்தை செய்தாலும் இந்த நாட்களை பாருங்கள், தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி ஒரு நோக்கம் இந்த நாட்களில் ஒவ்வொருவனுக்கு இருக்குமா இருந்தால் அவன் பாவங்களை விட்டு இந்த நாட்களை மனம் திரும்புவான். இன்றைக்கு அநேகருடைய காரியம் என்னவென்றால் கர்த்தர் என்னை பார்ப்பதில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் துணிகரமான பாவங்களை இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்திலே செய்கிறது மட்டுமல்ல, அங்கே வெளியிடங்களிலும் ரகசியமான பாவங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், கர்த்தரிடத்திலே திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எங்கள் அக்கிரமத்தை நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரலும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளில் காளைகளை செலுத்துவோம் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்கு தத்துவங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், அப்பொழுது தேவன் உங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை
4: நிர்மூலமாகாமல் எங்களை காக்கிற கிருபைக்காக வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை எங்களோட வாழ்க்கையில் நிறைவேற்றி நீங்க மகிமைப்பட வேணும் என்று எங்களை தாழ்த்தி உங்களோட வல்லமுள்ள நாமத்தை உயர்த்தி உங்களை துதிக்கிறோம் ஐயா.
5: ஸ்தோத்திரம் ராஜாவே, ஆவியானவரே, உமக்கு நன்றி
4: நன்றி ஒரு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வேளையில ஐயா, நீங்கள் எங்கள் மத்தியில் வந்து இறங்கி இருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். உங்களோட பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே மூடி மூடி மறைத்து வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. நாங்கள் ஒன்றும் இல்லையா, நாங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் எப்பெரும் தூசியும் ஆண்டவரே. எல்லாரையும் கூட சாயலாகத்தான் ஒருபட்சமாக ஒருபட்சம் நின்று சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர் நீங்கள் ஐயா. அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனை ஆண்டவரே நாங்கள் நேசிக்கத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் நன்றிகள் துதிய ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள்
5: செலுத்துகிறோம் ராஜாவே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
4: செலுத்தத்தக்கதாக எங்களை நீங்க வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த சங்கமம் இளையலையில் இணைந்திருக்கும் பிள்ளைகள், இன்னும் மணிய போற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. அதில் ஆரே முறைகட்டு கொள்ளுங்க ராஜா. அந்த தேவன விசேஷமாக எங்களுடைய ஆவி ஆத்மா சிறன் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் பரிசுத்த ஆவியானவரை ஆட்கொள்ளுங்கோ. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்தாவியானவரே உங்களால் எல்லாம் கூடும் என்று வாக்கு தந்த பரிசுத்தாவியானவரே, எங்களுக்குள் வாசம் பண்ணி எங்களை வெள பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து அதோடைய பாவங்களை செய்யாதபடி உணர்த்தி கொண்டு வர பரிசுத்தாவியானவரே. ஒவ்வொருவரையும் விடகட்டுங்கோ ராஜா, விடகட்டி வழி நடத்துங்கோ. உங்களுக்குள் அவர்கள் காலோன்று நின்று தள்ளாடாதபடி நிற்கத்தக்கதாகவும், நீங்கள் இருக்கிற பாவங்களை நாங்கள் செய்யாதபடியும் உணர்த்தி கொண்டு வார பரிசுத்தாவியானவரே. உணர்த்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிற துதிய கனத்தை மகிமையை உலக பொருள் பொன் வள்ளிக்கு பேருக்கு கொடுக்காதபடி உங்களுக்கு கொடுத்து நடக்கத்தக்கதாக எப்படி தாழ்மையோடும் உண்மையோடும் வாழ்ந்தீங்களோ, வாழும் வழியை வகுத்து தந்த தேவனே அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடக்கத்தக்கதாக, உங்களோட அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் விசேஷமாக அப்படி நடக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. எங்களால் ஆரையும் நியாயம் தீர்க்க முடியாது ஐயா. உங்கள் நீங்க தான் நீதி உள்ள நியாயாதிபதி. உங்களுக்கு தெரியும் ஆடுகிறவரு பிள்ளைகளே நடத்த செய்ய பேச்சு ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒளிமர மரபாக ஒன்றுமே இல்லையா ஐயா. அப்பா எல்லாம் வருந்த தேவனே, இந்த உலகம் போற போக்க பார்க்கும் பொழுது நாங்கள் வரும் வேதனை உங்களுக்கு தெரியும் ஐயா. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட ஊழியத்தை செய்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை பொறுப்படுத்து வழிநடத்துங்கோ ராஜா, பொறுப்படுத்து வளர்ந்துக்கோ. சாத்தானின் விலைக்கு சிக்கி போடாதபடி வழிநடத்த நல்லவர். அதுக்காக உங்களிடத்துல எங்களை தாழ்த்தி உங்களை துதிக்கணும் ஐயா. சோதரிக்கிறோம் உள்ளங்களை ஆராய்ந்திருந்துவன் நீங்கள், பாவங்கள் இல்லங்கள் உண்டு ஒன்று பார்த்திருந்துவன் நீங்கள். இந்த தூய ரத்தத்தினால் எங்களை சுத்தி எடுத்து நீர் தங்கும் ஆலயமாக ஒவ்வொருவரையும் நீர் தங்கும் ஆலயமாக மாற்றி அமைத்து ஒளியாக உப்பாக இந்த உலகத்தில் இருக்கத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோதிக்கிறோம் இயேசுவே, நீங்கள் எப்படி சீஷர்களுடைய கால்களை கழுவி தாழ்மைய காண்பித்தீங்களோ ராஜா, அதே போல் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விசேஷமாக பண்ணப்பட்ட ஊழியம் செய்யுமா ஆத்மாக்கள் மத்தியில் அந்த தாழ்மையை கண்டுகொள்ளத்தக்கதாக முன்மாதிரியாக அவர்கள் ஜீவிக்கத்தக்கதாக உங்களால் தானையா இரகட்டி வழிநடத்த முடியும். இரகட்டி வழிநடத்த வல்லவரே, தொட்டு தொட்டு குணமாக்குறவே குணமாக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திருக்கிறோம் இந்த சங்கம மொழியிலேயே கால தொடங்கி இதுவரையும் தடதாங்க வந்து நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி நன்றி. இங்க துறக்கின ஊழியத்தை நீங்கள் உங்களோட நாமம் மகமப்படத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை கூடாக நீங்க நடத்தி கொண்டு வாருது. இதனை தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. அந்த வார்த்தைகள் எத்தனையோ பேருக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் செய்யறதுக்காக, எத்தனையோ பேரை தொட்டு குணமாக்கி கொண்டு வர்றதுக்காக, எத்தனையோ பேர் வாசிக்க முடியாத நிலையில் இருப்பதற்கு நேரம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த வார்த்தைகளும் உதவியா இருக்கத்தக்கதாக நீங்கள் அந்த மனதில் பாரத்தை போட்டு இந்த வார்த்தையை வாசிக்கத்தக்கதாக நீங்கள் செய்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. வார்த்தையாக இதுவனே, இது ஜீவன் உள்ள வார்த்தை ஐயா. இப்படி வார்த்தை, இப்படிப்பட்ட வார்த்தை, உயிருள்ள வார்த்தை இதுவரையும் எழுதப்படவும் இல்லை, இனிமேலும் எழுதப்பட போவது இல்லை ராஜா. அப்படிப்பட்ட பரிசுத்த வார்த்தையை வாசிக்க கேட்ட பிள்ளைகளுக்கும் வாசிக்க வேண்டும் என்ற பாரத்தை கொடுத்த பிரிய சோதரனுக்கும் சோதரிக்கும் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். கேட்ட பிள்ளைகளும் ஐயா நன்றியுள்ளத்தோடு இதை கேட்டு இது கீழ்ப்படைந்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்த வார்த்தை தான் எங்கள் பாதங்களுக்கு கால்களுக்கு வலிக்கும் என்று பாதத்துக்கு கால்களுக்கு தீபமாக இருக்கிறது என்று உணர்ந்து நடக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உள்ளத்தில் அந்த வார்த்தைகள் விதைக்கப்பட்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் பொன் போல இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் ஐயா கேட்ட பிள்ளைகளை புடமிட்டு புடமிட்டு அவர்களையும் பொன்னாக விளங்கு வைத்துக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் வார்த்தை கையில் இல்லாத பிள்ளைகளுக்கும் வார்த்தை வாசிக்க முடியாமல் இருக்கிற பிளவினமாயிருக்கும் ஆத்மாக்களுக்கும் இந்த வார்த்தை உதவியாயிருக்கிறதுக்காக மங்காத இந்த வார்த்தைக்காக எங்களுக்கும் அனுதினமும் இந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசிக்கொண்டிருக்கிறதுக்காக வார்த்தையாகிய எங்கள் தேவன் இயேசுவே உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். என்னும் என்னும் இந்த வார்த்தையை ஆறார் அறியாமல் இருக்கிறார்கள் ஐயா. என்ன செய்தியை சொல்லி இந்த பதில் இணைந்திருந்து உங்களோட வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். அப்பா இல்லாத காலம் ஐயா, இந்த உலகத்தில் நேரங்களை கொள்ளு சாசானவன் கொள்ள கொண்டு போகும் இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுத்து கொண்டு வர ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோத்திருக்கிறோம் என்னும் தொடர்ந்து இந்த நாளில் ஐயா இதுவரை நேரமும் இந்த சங்கம மொழியில் நன்றி உங்களை மாமப்படுத்தின பிள்ளைகளுக்காக பாடக்கூறாகோ செய்திக்கூறாகோ துதிக்கூறாகோ உங்களை மகமப்படுத்தின பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். அவர்களுக்கு கொடுத்த நீங்க தாளந்துக்காக எல்லாவற்றுக்கு மேலாக கூட உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். தெரிந்தெடுத்த உங்களோட ஆத்மாக்களை ஆண்டு விரே வேலை பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி அவர்கள் சுயத்தில் எதையும் பேசி விடாதபடி பரிசுத்தால் யானவரே நீங்கள் அவர்களை இடகட்டி உங்களோட சிறுவையின் பின்னால் மறைத்து நீங்கள் அவர்களுக்குள்ளால் வெளிப்படுறதுக்காக உங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கோ காத்துக்கொள்ளுங்கோ. ஆண்டு விரே அவர்களை உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ. இந்த சங்கம மொழிகளில் ஆண்டவர் ஐக்கியப்படும் மட்டுமல்ல அவர் உலகத்துக்குள் ஆண்டவரை பிரிவித்து நடமாடும் பொழுது எல்லாம் எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத நீங்க வெறுக்கிற பாவங்களை செய்து விடாதபடியும் எந்த இச்சைகளுக்கும் அடிமையாய் போய்விடாதபடி முதல் உங்களுக்கு இடம் கொடுத்து நடத்தி உங்களை மாமப்படுத்துகிறவர்களாக வாழத்தக்கதாக அவர்களுடைய குடும்பம் அவருடைய ஐக்கியப்படும் இடம் எங்கிருந்தாலும் அவர்களை பெருசு தாவியானவரே காத்துக்கொள்ளுங்க ராஜா. அவர்கள் மேலும் கூட கண் இந்த நேரம் இருக்கிறதுக்காக நன்றி. உங்களுக்கு மரபொருளாக ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தவர்கள் நடக்கத்தக்கதாக உணர்த்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா சொத்திருக்கிறோம். அன்பின் தேவனே, இத்தனை வருஷ காலமாக இந்த சங்கமம் என்ற பேரையே நீங்க கொடுத்து இந்த சங்கம மொழியிலேயே நடத்தி கொண்டு வரும் சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரையும் கூட அன்பை இந்த உலகம் அறிய வேணும். இவன் உள்ள தேவர் ஆர் என்றதை உணர வேணும் என்ற மனப்பாரத்தை நீங்க கொடுத்து நாங்கள் பெற்று நாங்கள் எங்களை ஏற்றுக்கொண்ட தேவன் அவர்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக பிதாகுமாரன் பெரு சாவியான திரியதனை ஏற்றுக்கொள்ள வேணும் என்ற வாஞ்சியை நீங்கள் கொடுத்ததாக இந்த சங்கம மொழியிலே அவர்களுக்குடாக நீங்கள் நடத்தி கொண்டு வார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம். உன்னை போல் பிறன் நேசி என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்படைந்து உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் மற்றவர்களையும் நேசிக்க வேணும். எப்படி உங்களுடைய அன்பை உங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நேசிக்கலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உங்களை நேசிக்க வேணும் என்ற பாரத்தை நீங்க கொடுத்தீங்களே அந்த அன்பை அவர்களிடம் இருந்து பாய்ந்து இந்த சங்கம் இயலைக்குள்ளால் பாய்ந்து மற்றவர்களை தொடத்தக்கதாக நடத்தி கொண்டு வரத்துக்கு ஞானம் அறிவு வல்லமை சுவர் தைரியம் உதவி ஒத்தாசை நேரம் ஒவ்வொன்றையும் நீங்கள் அதை கொடுத்து வழிநடத்துகிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். கொடுக்கிற சோகல தைரியத்துக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்கள் ஒரு பிரதானமான குணமான உண்மையும் தாழ்மையும் கொடுத்து வழிநடத்துறீங்களே. இதே அவர்களோடு பேசுவோர் கதைப்போர் அயலார் அவர்கள் பிள்ளைகள் என சின மத்துக்கள் ஐக்கியப்படும் சபையில் விசேஷமாக இந்த சங்கம ஊழியர்களில் இணைந்து கதைப்போர் எல்லாரும் கண்டுகொள்ளத்தக்கதாக நீங்கள் அவர்களை இடகட்டி வல்லத்துல கிருபைக்கா உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா சொல்லிருக்கிறோம். சந்ததி ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. ஆண்டவரே சந்ததி சந்ததியே ஆசீர்வதித்திருக்கிறீங்க ராஜா. கொடுத்த மகளுக்காக நாங்கள் அனுதினமும் நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அவருக்கு கொடுத்த ஞானம் அறிவுக்காக நன்றி. உங்களுக்கு இந்த அவசியத்தக்கதாகவே நீங்கள் ஒரு ஆயுதமாக பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, நீங்கள் தானவுக்கு எல்லாமா இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். மகனுக்காக மருமகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக உங்களை துதிக்கிறோம். அந்த சந்ததி ஆசீர்வாத தேவனே உங்களுக்கு நன்றி. மகன் மருமகளை பொறுப்படுத்த குடும்பமாக அவர்கள் கால் ஊன்று உங்களுக்குள் கால் ஊன்று நின்று உங்களை ஆண்டவரே நேசிக்கிற பிள்ளைகளாக உங்களை ஆராதிக்கிறவர்களாக வலப்பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து உங்களுக்கு பிரியமில்லாத வழியில் அவர்கள் நடக்காதபடி அவர்களை நீங்கள் கடிவாளம் போட்டு கட்டி வழிநடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். கனிதரும் திராட்சை செடி போல் அவர்களை நீங்கள் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. சந்ததிக்காக அந்த பிள்ளைகளை பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களும் உங்களுக்கு கால ஊன்று நின்று இந்த உலக ஆசபாசை செயலுக்கு அட்டுமையாய் போய்விடாதபடி அந்த பிள்ளைகளின் வருங்கால சந்ததியை நீங்கள் காத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி நன்றி அன்பின் தேவனே. இந்த சந்ததி கனி குறந்து திராட்சை செடி போலும் பலன் கொடுக்கும் ஒளிவு மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி நீங்கள் வழிநடத்துறீங்க. வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை ஒப்படைக்கிறோம் ஐயா. ஒப்படைக்கணும் அந்த தேவனை விசேஷமாக அந்த புல்லாத காலத்தில் ஐயா, உலக பாச ஆசை பாசை பொன் வள்ளி அதற்கு அந்த சோதனைகளுக்குள்ள ஆசைப்பட்டு அடிமையாய் போய்விடாதபடி இந்த பிள்ளைகளையும் உடத்தால் மூடி காத்துக்கொள்ளும் ராஜா, மூடி காத்துக்கொள்ளும். ஓடும் வாகனம் பாசம் பண்ணும் கூடாரம், இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை, பிள்ளைகள் வேலை செய்யும் வேலை ஸ்தலம், இந்த சங்கம மொழியலிய நடத்தும் ஸ்டூடியோ, சகோதரன் சகோதரி வாசம் பண்ணும் கூடாரம், எல்லாவற்றையும் அந்த உடத்தால் முத்திர போட்டு சங்காரத்துடன் அணுகாதபடி காத்து கொண்டு வாரதேவனை காக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. என்னும் உங்களோட அன்பு என்னென்னமாக என்னென்ன விதமாக உங்களோட பிள்ளைகளோடு அயலாரோடு அன்பானோர் மத்தியில் ஐக்கியப்படும் சம மத்தியில் எப்படி எல்லாம் பாராட்ட வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ, ஆண்டு உங்களோட விருப்பத்தை அவருடைய வாழ்க்கை அவர்களோட விருப்பத்தையும் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி அவருடைய வாழ்க்கையில் நீங்க மகப்பட வேணும். அவர்கள் அவரை சொருகவும் நீங்கள் பெருகத்தக்கதாக வழிநடத்த வல்லவர், வழிநடத்தி கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவ அப்பமே உங்களை துதிக்கிறோம், ஜீவ நதியே உங்களை துதிக்கிறோம், ஜீவ தண்ணீரே உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த சங்கமம் புறப்படுங்க ராஜா, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்கோ. மனவாஞ்சிகளை நிறைவேற்றி அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வத்து என்னமென்னும் நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக, உங்களை ராஜ்யம் வளரத்தக்கதாக அவர்களுக்களால் நீங்கள் கிருபை செய்து கிரிய செய்து வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தேவனே தொடர்ந்து இந்த சங்கம மொழியிலே முடிவருகின்ற முடி மட்டுக்கும் இந்த நாளில் உங்களுக்கு செய்தியை கொடுக்கும் தாசர்களுக்காக ஆண்டு விரே பாடலுக்கூடாக துதிக்கூடாக எழுவதற்காக வைக்கப்படும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி சொல்கிறோம். செய்தியை கொடுக்கும் உங்களோட ஆசிரியர்களை உங்களுடைய அபிஷேகத்தினால் நிறைத்து அபிஷேக தைலத்தை அவர்கள் சிறசில் ஊட்டி நீங்கள் வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி. அவர்கள் சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி பரிசுத்தாவியான விரை இடகட்டி ஒரு பாவத்தில் தரித்திருந்து உங்களோட சத்தத்தை கேட்டு அப்பா அவர்கள் அவர்களுக்குள்ளால் நீங்கள் வெளிப்படுத்தக்கதாக கிருபை சிறந்து வாரதேவனே உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களை ஆசீர்வாத சபைகளை ஆசீர்வதிக்கிறாச்சா, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கோ. எந்த விதத்திலும் உலக ஆசை பாசைச்சலுக்கு மாண்டு பொல்லாங்கன் கண்ணுக்கு பிரியமில்லாத பொல்லாங்கன் கண்ணுக்கு அடிமையாய் போய்விடாதவரை உங்களுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழத்தக்கதாக உடா ஆண்டவரே உட அபிஷேகத்தினால் அவர்களை நிறுத்தி பரிசு காவியானவரே வரங்களால் நிறுத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொண்டு ராஜா. எந்த தேசத்தில் எங்கிருந்தாலும் அவர்கள் ஒளியாக உப்பாக இருக்கத்தக்கதாக அந்த ஒளி மங்காதபடி சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுங்கிற மெய்யான ஒளியே உங்களோட ஒளியில் ஒளி அவர்கள் வீசத்தக்கதாக ஒரு கிருபியை ஊட்டி அவர்களை உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களுக்கு ஊழியம் செய்யும் ஒவ்வொரு பிசாசின் தந்திரங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி இந்த டெக்னாலஜிக்கு அடிமையாய் போய் உங்களுக்கு நீங்க பார்க்கவில்லை என்று எண்ணத்தோடு அடிமையாய் போய்விடாதபடி அதுக்கு முதலிடம் கொடுக்காதபடி உங்களுக்கு முதலிடம் கொடுத்து நடக்கவில்லா இருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருதரையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களோட ஊழியக்கார ஒவ்வொருதரையும் இடகட்டி வாழ் நடத்துங்க ராஜா, இடகட்டி வாழ் நடத்துங்கோ. பொல்லாத காலம் இந்த காலம் அப்பா பிசாசின் தந்திரம் உங்களோட பிள்ளைகளை கொளுத்தலாம் என்று விசேஷமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியம் செய்யும் பிள்ளைகளை தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு ஆண்டே அவர்கள் வார்த்தையை பிரட்டி பிரசங்கம் பண்ணத்தக்கதாக எத்தனை விதமான வஞ்சகத்தை செய்து கொண்டு வரும் இந்த வஞ்சகத்துக்குள் அகப்படாதபடி உங்களோட பிள்ளைகளையும் உங்களோட ஊழியம் செய்யும் பிள்ளைகளையும் காத்து கடிவாளம் போட்டு கட்டி வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனையும் உங்களோட வார்த்தையை வார்த்தையாக வெளிப்படுத்துறவர்களா இருக்கத்தக்கதா உதவி செய்யுங்கோ. ஒருவன் ஜனத்தினாலும் ஆவினாலும் புறப்பட்டால் தன்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்றதை அவர்கள் உறுதியாக சொல்லி அச்சாரமாக சொல்லி மேல்படுத்துறவளாக இருக்கத்தக்கதாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஜனத்தினாலும் ஆவினாலும் பிறக்கத்தக்கதாக உறவுப்படுத்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் விசேஷமாக வருங்கால வாலிப சந்ததிக்காக உங்களண்டில் வருகிறோம் ஐயா. வருங்கால சந்ததியை நீங்கள் ஆசீர்வதிக்காக நன்றி சொல்லுகிறோம். சந்ததியை வளராமல் உலகம் தரப்பட்டு சந்ததிகள் வளராமல் இருக்கிறது ஐயா. இப்படிப்பட்ட சந்ததி பாலுவ சந்ததி ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கள சமுதாயத்தில் இருக்கும் பிள்ளைகள், சபையில் இருக்கும் பிள்ளைகள், இனசன மத்தியில் இருக்கும் பிள்ளைகள், ஊழியக்காரர் மத்தியில் இருக்கும் ஒவ்வொரு பாலுவ பிள்ளைகளுக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம் வருகிறோம் ராஜா. ஆண்டவர் அவர்கள் உங்களுக்குள் கால் ஒன்று நின்று தள்ள ஆடாதபடி காற்று அடித்தாலோ ஊசல் அடித்தாலோ ஆண்டவரே ஆறாதபடி காலூண்டி வேரூண்டி உங்களுக்கு வளருவர்களா நன்றி.

இந்த டெக்னாலஜிஸ்ல அடிமையாய் போய்விடாதபடி உங்களுக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுத்து உங்களுக்கு கொடுக்கிற மகிமையின் துதியம் கொடுத்து நடக்க வேணும், சபையோடு சபை இலக்கியப்பட வேணும் என்ற உணர்வோடு ஆண்டு சபை இலக்கியத்திலிருந்து விடாதபடி சாட்சியாக இந்த வாழ்வு பிள்ளைகளை வழிநடத்துங்க. வருங்கால சந்ததி ஐயா, வருங்கால சந்ததி இவர்களுக்கால் நீங்க இவரை தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்த ஞானம் அறிவுகளால் அவர்கள் முன்னேறி வரத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு முதலிடம் கொடுத்து நடக்கிறவர்களாய் வாழத்தக்கதாக இந்த வாழ்வ சந்ததியை இங்கு எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆண்டு இந்த கனடா தேசத்தில் ஆண்டு ஒரு சபைகளில் இருக்கும் பிள்ளைகள், இனசன மத்தியில் இருக்கும் பிள்ளைகள், சபை ஊழியக்காரருடைய பிள்ளைகள் எல்லாரையும் பேர் பேராக பேர் பேராக பேர் பேராக உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். பொருட்படுத்தவரே, பழுதப்பி போகாதபடி வேலி அடைத்து ரத்தத்தான் மூடி காக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். படுத்து பட்டம் பெற்ற ஐயா, வேலை கிடைக்கவில்லை என்று இங்கே கொண்டிருக்கும் வாழ்வ பிள்ளைகளுக்காக வருவோம். தங்களுக்கு ஆண்டவரே வேலை கிடைக்கவில்லையே, தங்கள பட்டத்துக்கு தக்க வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்கி மனச்சோர்வோடு துக்கத்தோடு வாடின மனதோடு இருக்கும் வாழ்வு பிள்ளைகளை அப்பா அவங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோன்றா. அவர்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரே அவர்கள் குத்தி சித்தம் கலங்காதபடி பரிசுத்தாவியானவரே அவர்களை விலகிட்டு வழிநடத்திய ஒரு வழியை துறந்து உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். வாழும் வழியை வகுத்து கொடுக்க வல்ல திருவன் நீங்களையா. அற்புதமாக ஆச்சரியமாக இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வழியை அமைத்து உங்களால் கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு அவர்களுக்காக ஆண்டவரே பேர் பேரா பேரை நாங்கள் உச்சரிக்காவிட்டாலும் உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. பொறுப்படுங்கோ தாப்பனே, பொறுப்படுங்கோ இந்த வாழ்வு சந்ததியை பொறுப்படுங்கோ. வருங்கால சந்ததியர்களால் தான் ஐயா உங்களோட ராஜ்யம் கட்டி எழுப்ப வரணும், உங்களோட ராஜ்யம் வளர வேணும். அதுக்காக உங்களிடம் வருகிறோம். எங்களை தாழ்த்தி உங்களோட வல்லமுள்ள நாமத்தை உயர்த்தி என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று வாக்க சொன்னதுவனே. இயேசு என்னும் வல்லமுள்ள நாமத்தில் கேட்கிறோம், உங்களால் செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். அப்பா விளவினமாய் சோவினமாய் தீராத வியாதி என்று ஆண்டே டாக்டர் வைத்தியரால் தீர்க்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உங்கள் வருகிறோம். எங்க பெரும வைத்திய நல்லவா, பரிகாரியான பெருமை நல்லவா, உங்களை நம்பின பிள்ளைக்கு ஏன் எங்களுக்கு இப்படி வந்தது, நாங்கள் உங்களுக்கு பிரியமாகத்தானே நடந்தோம், ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட வருத்தம் வந்தது என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு ஆறுதல் கொடுங்க, ஆறுதல் கொடுங்க. அப்பா இந்த உலக பாட்டுக்குள்ளால் பெற போகும் ராஜ்யத்தை பங்குள்ளவர்களாக மாற்றுவீங்கள் என்ற உணர்வை அவர்களுக்கு கொடுத்து நான் கொடுத்து இப்படி வேதனையோடு வைத்தியசாலையிலும் வீடுகளிலும் ஆண்டவரே இருக்க ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உங்களிடம் வருகிறோம். அப்பா நீங்க பெறும் வைத்திய நல்லவா, பரிகாரியான தேவன் அல்லவா, தொடுங்குறா ஆறுதல் படுத்துங்க, தொடுங்கு. ஆண்டவரே டாக்டர் சுகமணிய ஞானத்தை கொடுத்து அவர்கள் அந்த ஆத்மாக்களுக்கு சரியானது செய்யத்தக்கதாக நீங்க ஆண்கிற செய்யும் அவர்கள் ஆண்டவரை குடிக்கும் தண்ணி உணவு உடுக்கும் ஆண்டவரே எடுக்கும் அந்த மருந்து வகையில் ஒவ்வொன்றும் அவளோட உடம்புக்கு அவளோட உடம்புக்கு ரத்தமாக உங்களால் மாற்றி அற்புதத்தை உங்களால் செய்ய முடியும் ஐயா. பலவீனமாக இருக்கும் உங்களை நம்பின பிள்ளைகள், உங்கள் மேல் அன்பு வைத்த பிள்ளைகள், இப்படி பலவீனமாயவர்கள் இருப்பதனால் அந்த பிள்ளைகளே சோர்ந்து போகிறார்கள் ஐயா. ஏன் இப்படி நடந்தது, ஏன் இவர்களுக்கு இப்படி வந்து என்று சோர்ந்து போகிறார்கள். சோர்ந்து போகாத வண்ணம் அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கத்தக்கதாக அந்த பிள்ளைகள் சந்ததிகளையும் பொறுப்படுத்தும் நடத்த முடியும் ஐயா, அவள் நடத்த முடியும். அதுக்காக அவங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இப்படிப்பட்ட வசதியை நீங்கள் இந்த கனடா தேசத்தில் இலவசமான வைத்திய வசதியை நீங்க கொடுத்து வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இதை அனுபவிக்கும் ஒவ்வொருவரும் நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்யும் ராஜா. எத்தனையோ தேசங்களில் இப்படிப்பட்ட வசதி இல்லை தகப்பனே. இதுக்குள் இந்த தேசத்தில் நீங்கள் இப்படி வசதியை கொடுத்து உங்களோட பிள்ளைகளை நீங்கள் மாற்றி தேற்றி வழிநடத்துவதற்காக உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் விசேஷமாக நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களால் தான் உணர்த்தி வழிநடத்த முடியும். உணர்த்தி வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இவர்கள் மத்தியில் கடன் செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக எத்தனை விதமான உலகமான தகுதிகளை

0: கூடாக உங்கள் கடமைகளை செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்களும் ஐயா உண்மையோடும் தாழ்மையோடும் உயிர்களோடு நாங்கள் வேலை செய்கிறோமே என்று உணர்வோடு நடக்கத்தக்கதை அவர்களையும் உணர்த்தி பணத்துக்கு பேருக்கு ஆண்டுகளிடம் கொடுக்காதபடி ஆண்டுகளை அன்றைய உயிர்களை காப்பாற்ற வேண்டும். உணர்வோடு தேட்ட வேண்டும் மாற்ற வேண்டும் என்று உணர்வோடு நடக்கத்தக்கதா உங்களோட பிள்ளைகளை உணர்த்தி உங்களை அறியாதவர்கள் மத்தியில் சாட்சியா இருக்கத்தக்கதாக உங்களால் நடத்த முடியும் ஐயா. வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கும், நல்லவரே போதுமானவரே உங்களை துதிக்கும் ஐயா சோதரிக்கும். அன்பின் தேவனே என்னும் பால வழி இல்லாமல் இருக்க இருப்பிடம் இல்லாமல் உணவு உணவு இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் ஆண்டவரே வேதனைப்படும் ஆத்மாக்களுக்காகவும் அப்படிப்பட்ட தேசங்களில் வாழும் பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் உங்களுடைய வருகிறோம் ராஜா. மாம்சமான யாவருடைய சிறுவனுமே நல்லார் மேல் பொல்லார் மேலுக்கு மேலும் மழையை பெய்ய பண்ற சிறுவன் ஐயா. அப்படியான வறட்சியான இடத்திலும் உங்களால் தான் ஐயா மழையை பெய்ய பண்ண முடியும், பின்மாறி முன்மாறி ஊற்ற முடியும், அவளுடைய பசியத்திற்க முடியும், தாகத்திற்க முடியும், உங்களால் முடியும். அவர்களுக்கு வாழ வழி இருப்பிடங்களை அமைத்து கொடுக்க உங்களால் முடியும். இப்படிப்பட்ட தேசங்களில் உங்களோட பிள்ளைகள் போய் ஆண்டவரே எப்படியோ உங்களோட அன்பை பயிர்மாற வேணும் என்று தங்கட வசதியான இடங்களை விட்டு எல்லாவற்றையும் விட்டு போய் இப்படிப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய உங்களோட பிள்ளைகளுக்காக உங்களோட அன்பை பெருமாற வேணும் என்று ஆண்டவர் தண்ணீர் வசதிகளை உண்டு பண்ற பிள்ளைகளுக்காக, கூடாரங்களை அமைத்து கொடுக்கிற பிள்ளைகளுக்காக, இருப்பிடங்களை அமைத்து கொடுக்கிற பிள்ளைகளுக்காக, உடுக்க உடுப்பு கொடுக்கிற ஆத்மாக்களுக்காக அப்படிப்பட்ட ஊழியம் செய்யும் உங்களோட பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களை உங்களோட பெருமகரத்தினால் தாங்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ராஜா. ஆண்டவரே அவர்களை நீங்கள் ஊனாயை மத்தியில் அனுப்புகிறீங்களா, அந்த ஊனாய்களை அவர்களை பச்சிக்காதபடி காத்துக்கொள்ளுங்கோ. என் நன்மை செய்ய வேணும் என்று உங்களோட அன்பை வெளிப்படுத்த வேணும் ஏதோ விதத்தில் என்று அப்படி ஊழியம் செய்யும் பிள்ளைகள் எந்தெந்த தேசத்தில் இருந்தால் இருந்து செய்தாரோ அவர்களை உங்களோட பிறந்த நகரத்தினால் தாங்கி உங்களோட சிறகினால் மூடி காத்துக்கொள்ளுங்க. உங்களோட கூட்டைகள் பார்த்து காத்துக்கொள்ளுங்க. திரும்பவும் அவர்களை சுபத்திரமாக அவருடைய குடும்பம் மத்தியில் சம மத்தியில் அவருடைய தேசங்களுக்குள் உங்களால் குணம் சேர்க்க முடியும். சேர்க்க வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரையும் கூட கடந்த காலங்களில் கூட அன்பை எப்படி எப்படி கூட அன்பை அறியாத தேசங்களில் உங்களுடைய அன்பை அறிந்து இன்றைக்கும் என்கிற ஆண்டவர்கள் சந்ததிகள் உங்களை அறிந்ததுக்காக எங்களது ஆண்டவரை உங்களை அறிந்து உங்களை நேசித்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாக நீங்கள் சந்தோஷத்தினோ சந்ததிக்கும் போது நீங்கள் தொட்டு பால் நடத்தினதுக்காக நன்றி சொல்கிறோம். அதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அன்பை உன்னை போல் பிறந்த நேசி என்று அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய அன்பை பெறமாறும் ஒவ்வொரு ஆத்மாவையும் எங்கெங்கு தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு பாவிக்கும் ஒவ்வொரு ஆத்மாவையும் எந்த தேசத்தில் எங்கிருந்தவர்கள் கடமை செய்தாலும் அவர்களை காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்துக்கொள்ளுங்க சந்தோஷ சந்ததியாக காத்துக்கொள்ளுங்க. கைவிடாது காத்துக்கொள்ளுங்க ராஜா. இன்னும் இன்னும் அப்படிப்பட்ட அன்பை பெறமாறுவதற்காக ஆத்மாக்களை எழுப்பி ஆண்டு வல்லமையை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து உங்களை அறியாத இடங்களில் உங்களோட அன்பை அறிவிக்கத்தக்கதாக உங்களால் அவர்களை ஆயுதங்களாக பாவித்து உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். உங்களால் முடியும் எல்லா முழங்காலம் முழங்கும் எல்லா நாமம் அறிக்கை செய்யும் என்ற வார்த்தை இப்படிப்பட்ட நன்மைகளுக்கூடாக, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கூடாக, இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கூடாக நீங்க செய்து கொண்டு வர கிருபைக்காக செய்ய வல்லவராக இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா சோதரிக்கிறோம். துதியல் மத்தியில் வாசம் பண்றங்க தூய தேவனே உங்களை துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம். துதிகளை விரும்புகிற தேவனே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம். துதிக்க துதிக்க துதிக்க எந்தெந்த அந்த எப்படி எரிகோம் அதில் விழுத்தினீங்களோ அது ஐயா உங்களை பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு முன்னால் இருக்கும் எரிகோமதிகளே, உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்கு முன்னால் இருக்கும் எரிகோமதிலையும், உங்களோட சபை உங்களை நேசிக்க ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் சபை எரிகோமதிலையும் ஒட்டிக்கு தள்ளி உங்களை ஆண்டு ஜீவன் உள்ள தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கத்தக்கதாக உங்களோட மகிமையை கண்டடையத்தக்கதாக உங்களால் செய்து வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்பதுக்கு நினைப்பதுக்கு மேலாக நீங்க செய்ய வல்ல தேவன், உயிரோடு இருக்கிறதவன், உயிரோடு எழுந்த தேவன். அதுக்காக உயிரோடு இருந்து நீதியுள்ள நியாயாதிபதியாக நியாயம் தீர்க்கிறதுவன், திரும்பவன் ராஜாதி ராஜனாக வரப்போகிற இருக்கிறதுவனே, இந்த மீதியான சங்கம மொழியலே நீங்கள் பொறுப்படுத்து உங்களோட பிள்ளைகளுக்குள்ளால் உங்களோட நாமம் மகிமைப்படுத்தக்கதாக ஒரு தடதாமதமின்றி உங்களால் நடத்தி முடிக்க முடியும் என்ற விசுவாசத்தோடும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கன மகிமை செலுத்தி இவனுள்ள உயிர் உள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக இருக்கிறோம் தாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கடத்திலே ஒப்புவிக்கிறோம். வாஞ்சியோடு எல்லா ஜபங்களையும் கத்தரனை ஒப்புவித்திருக்கிறீர்கள். கத்தர்தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. தனிமையின் பாதையில் இருக்கின்ற பொழுதும் கத்தர்தாமே பாதுகாப்பாக துணையாளனாக இருந்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு உங்களையும் உங்கள் சந்ததியையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சுகம் பலன் ஜீவனை கத்தர் கத்தர் கட்டளையிடுவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி குலேந்திரன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து இவங்களுக்கூடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம்.
2: Recording in progress.
1: நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சிலே இப்ராஹிம் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. அவரை வரவேற்போம், அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பேசலோ பாஸ்டர்.
3: Praise the Lord.
1: ஆமென். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்றைய நாளில் எங்களுக்காக எடுத்து வர போற தேவ செய்திக்காக நன்றி செலுத்திக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
3: ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவரை அனுதினமும் ருசித்து பார்ப்போம், அவருடைய வார்த்தைகளை ருசித்து பார்ப்போம். இன்றைய நாளில் அவருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஆண்டவரே, இது உம்முடைய சித்தம், இது உம்முடைய திட்டம். நீரே வார்த்தையாக இருக்கிறேன். உம்முடைய சித்தத்தை பூரணமாய் வெளிப்படுத்துவது மாத்திரம் அல்ல, அதை செய்யத்தக்க ராணி பலன் எங்கள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டு. உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். எங்களுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன். எடுப்போம், வாசிப்போம். லூக்கா 11:1-4 நாலாம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் ஒரு இடத்திலே ஜபம் பண்ணி முடித்த பின்பு, கவனியுங்கள், இயேசு ஜபம் பண்ணி முடித்த பின்பு, இயேசு வார்த்தையாக இருக்கிறார். அவர் மூலமா யாவும் உருவாக்கப்பட்டது. அவர் தான் மாமிசமாக, அந்த வார்த்தை தான் மாமிசமாக நம்மத்திலே கடந்து வந்தும் இருக்கிறது. ஆனால் அவர் என்ன செய்தார், ஜபம் பண்ணுகிறவராக, இன்னொரு விதத்திலே சொன்னால் பிதாவோடு எப்பொழுதும் இணைக்கப்பட்டவராக, ஜபத்தின் மூலமா இணைக்கப்பட்டவராக அவர் இருக்கிறார். ஆமென். அப்ப இயேசு வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை தேவனாக இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறது. ஜோவான் 1:1 இவைகளை நாங்கள் வாசிக்கிறோம். அவர் தேவனுடைய சொந்த குமாரனாயிருக்கிறார். அப்படி இருந்தும் அவர் அதிகமாய் ஜபம் பண்ணுகிறவராய், பிதாவை தேடுகிறவராய், பிதாவோடு எப்பொழுதும் இணைக்கப்பட்டவராய், பிதாவினுடைய சித்தத்தையே தேடுகிறவராய் அவர் இருந்தார். ஆமேன். அப்ப அவர் ஒரு இடத்தில் ஜபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ஜோவான் தன் சீஷர்களுக்கு ஜபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது, ஜபம் பண்ணும் பொழுது என்றால் என்ன சொல்லுகிறார், இது ஒரு சாய்ஸ் அல்ல, இதுதான் எங்களுடைய ஜீவனாக இருக்கிறது. என்றைக்காவது நீங்கள் ஜபித்தால் என்று அவர் ஆரம்பிக்கவில்லை, ஜபம் பண்ணும் பொழுது. ஆகவே எப்பொழுதும் நாங்கள் ஜபம் பண்ணுகிறவர்களாய், தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். அவர் செடியாக இருக்கிறார், நாங்கள் கொடியாக இருக்கிறோம். ஆகவே கொடி எப்பொழுதும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமேன். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமேன். ஆகவே இவைகள் தேவனுடைய சித்தம். எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய்த்தான் அவருடைய பிள்ளைகளாய் எங்களால் செயல்பட முடியும். ஆமேன். தொடர்ந்து வாசிப்போம். பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சோ என்ன செய்கிறார்? துதிக்கிறார். அநேக வேளைகளிலே நாங்கள் தேவனை துதிக்க தவறுகிறோம், நன்றி செலுத்த தவறுகிறோம். ஏனென்றால் அவர் செய்து முடித்தவைகளை அறியாமல் இருக்கிறோம். அநேக வேளைகளிலே அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறாமல் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் எவ்வளவு பெரிதான, மேன்மையான, மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். நமக்காக யாருமே தங்களுடைய உயிரை கொடுக்கவில்லை, மாறாக குமாரன் நாங்கள் என்றென்றைக்கும் மன்னிக்கப்படும்படி, என்றென்றைக்கும் மீட்கப்படும்படி, என்றென்றைக்கும் சுகத்தோடு இருக்கும்படி அவர் என்ன செய்திருக்கிறார்? தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆகவே அவர் செய்த இந்த காரியம் எத்தனை கோடி கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாத பெரிதான ஒரு ஆசீர்வாதம். ஆனால் சின்ன சின்ன ஆசீர்வாதம் நமக்கு எவ்வளவோ சந்தோஷத்தை கொடுக்கிறது. இந்த மாதத்திலே எனக்கு ஒரு $200 கனடியன் டாலர் அல்லது பவுன்ஸ் எனக்கு சம்பளம் அதிகமானால் எவ்வளவோ சந்தோஷப்படுகிறோம். 500 கிடைத்தால் இன்னும் சந்தோஷப்படுகிறோம். 1000 pounds போனஸாக கிடைத்தால் அதிகமாய் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை, மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, இலவசமாக, இனாமாக, நாங்கள் கிரியை செய்யாமல் அவர் கிரியை செய்து இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு ஈஸியாக இனாமாக கொடுத்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாய் நாங்கள் எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்துகிறவராய், துதிக்கிறவராய் இருப்போம், துரிக்கிறவர்களாய் இருப்போம். ஆமேன். அப்ப முதலாவது ஜபத்திலே அவர் என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார்? முதலாவது, நீங்கள் பெற்றுக்கொண்டவைகளுக்காக நன்றி செலுத்துங்கள், பெற்றுக்கொண்டவைகளை நினைத்து பாருங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள், தேவனை வாழ்த்துங்கள். ஆமேன். அப்ப அப்படி நாங்கள் வாழ்த்தும் பொழுதுதான் நன்றி அறிதல் உள்ள இருதயம் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். ஆமேன். நாங்கள் அவரை அவருக்கு நன்றி செலுத்த வேண்டுமானால் முதலாவது அவர் செய்த காரியங்களை நினைக்க வேண்டும். ஆமேன். ஆகவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்காவிட்டால் நாங்கள் அதிகமாய் அவருடைய சமூகத்திலே வர முடியாது, துதிக்க முடியாது. ஆகவே தேவன் செய்து முடித்தவைகளை அதிகமாய் தியானியுங்கள். எவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அப்ப முதலாவதாக ஜபத்திலே நன்றி செலுத்துதல், வாழ்த்துதல், துதித்தல் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக கவனியுங்கள், மிக முக்கியமான காரியத்தை அங்கே பேசுகிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப நாம பெற்றுக்கொள்வது எல்லாமே அவருடைய ராஜ்யத்தில் இருந்துதான். ஆமேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எப்படி உம்முடைய ராஜ்யம் பரலோகத்திலே ஆளுகை செய்கிறதோ அப்படியாக உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியை ஆளுகை செய்வதாக. ஆமேன். பிசாசினால் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிற பூமி தேவனால் ஆளுகை செய்யப்பட வேண்டும். ஆமேன். தேவனுடைய விடுதலை ஆளுகை செய்ய வேண்டும், தேவனுடைய ரட்சிப்பு ஆளுகை செய்ய வேண்டும், தேவனுடைய மகிமை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமேன். தேவனுடைய வார்த்தை ஆளுகை செய்ய வேண்டும். அப்ப உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கவனியுங்கள், அழுது குளறி கண்ணீர் வடிக்க சொல்லும்படியாய் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கவனியுங்கள், நீங்கள் சின்ன காரியத்தை கேட்கவில்லை, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் ஜபத்துக்கு வரும் பொழுது அல்லது ஆலயத்துக்கு வரும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? முதலாவது பாவ மன்னிப்பு கேட்போம், என்ற சிந்தியோடு வருகிறோம். ஏனென்றால் பாவ மன்னிப்பு நாங்கள் கேட்காவிட்டால் எங்களுடைய ஜபங்கள் கேட்கப்பட மாட்டாது என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் மார்க் 2:5 நீங்கள் வாசிப்பீர்களானால், திமிர்வாதக்காரன் அங்கே கொண்டு வரப்படுகிறான் இயேசுவுக்கு முன்பாக. இயேசு அவனை பார்த்து, உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அவரிடத்துல வந்த யாருமே அவரிடத்தில் பாவ அறிக்கை பண்ணவில்லை, ஆனால் அவர்கள் சுகங்களை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் என்னத்தை எல்லாம் கேட்டார்களோ அவை யாவற்றையும் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். ஈவன் நமக்கு தெரிந்திருக்கிறபடி அந்த சகோதரி ஒருவர் வந்து என்ன சொல்லுகிறார், தாவீதின் சகோதரி வந்து தன்னுடைய மகளுக்கால், மகள் பிசாசு பிடித்திருக்கிறாள், அவள் குணமடைய வேண்டும் என்று கேட்ட பொழுது இயேசு சொல்லுகிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுக்க கூடுமோ என்று சொன்ன பொழுது, அந்த அம்மா, ஆமாம் ஆண்டவரே, நான் பாவியிலும் படும்பெரும் பாவி ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே என்னை முதலாவது மன்னியும் ஆண்டவரே என்று கேட்கவில்லை. மாறாக, ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் நாய்கள் தான் ஆண்டவரே, ஆனாலும் நாய்க்குட்டிகள் தான், ஆனாலும் உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களையும் மேற்கொள்ளும் என்று அங்கே சொல்லுகிறார். அதுதான் விசுவாசம், தேவனுடைய அன்பை குறித்த விசுவாசம். உங்களுடைய அன்பு எங்களையும் மேற்கொள்ளும். எங்களுடைய தவறான நிலைமை, அல்லது நாங்கள் இருக்கிற நிலைமை, அல்லது எங்களுடைய தகுதியின்மை உம்முடைய அன்பை தடுத்து நிறுத்த முடியாது, உம்முடைய கிரியையை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த சகோதரியை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் பெரிது. அப்ப கவனிங்கள், தேவனிடத்திலே வரும் பொழுது அவர் இருக்கிறவர், அவர் நன்மை செய்கிறவர், அவரிடத்தில் வருகிறவனை ஒரு பொழுதும் தள்ளுகிறவர் அல்ல என்ற எண்ணத்தோடு நாங்கள் வர வேண்டும். இங்கே ஜபத்தை குறித்து கற்றுத்தாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் முதலாவது இங்கே இருந்து ஆரம்பிக்கவில்லை, முதலாவது பாவ மன்னிப்பு நீங்கள் கேட்க வேண்டும், அப்பொழுதுதான் தேவன் பிதா உங்களுக்கு பதில் அளிப்பார். நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்காமல் நீங்கள் ஜபத்தை ஆரம்பிப்பீர்களானால் அவர் கேட்கவே மாட்டார் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக கவனியுங்கள், அவர் துதிக்கும்படி சொல்லுகிறார். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இது வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. சாதாரண ஜபம் அல்ல, சாதாரண வேண்டுகோள் அல்ல. ஆண்டவரே, ஒரு நல்ல வீட்டை தாரும், நல்ல காரை தாரும், நல்ல வேலையை தாரும் என்கின்ற காரியம் அல்ல. உம்முடைய ராஜ்யம் என்ன செய்யட்டும், வருவதாக, பூமியை வந்து மேற்கொள்ளுவதாக மாத்திரமல்ல என்று சொல்லி அழுங்கள், குளறுங்கள், கண்ணீர் வடியுங்கள். தேவ இரக்கத்துக்காக, தேவனுடைய தேவன் இறங்கும்படி நீங்கள் என்ன செய்யுங்கள், அவரை இறங்கி கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படி அவர் சொல்லவில்லை, மாறாக தைரியமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் வந்து அவரிடத்திலே கேளுங்கள். சாதாரண காரியம் அல்ல, உம்முடைய ராஜ்யம் வருவதா. உம்முடைய ராஜ்யத்திலே என்ன இல்லை, வேதனை இல்லை, துன்பம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, போராட்டம் இல்லை, பிசாசின் தொல்லை இல்லை, பில்லி சூனியங்கள் இல்லை. மாறாக உம்முடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கிறது. உம்முடைய ராஜ்யத்தில் விடுதலை இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. அப்ப அவருடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப இப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். அப்பொழுதும் உம்முடைய ராஜ்யம் என்னை, குடும்பத்தை, தேசத்தை, சபையை மேற்கொள்ளுவதாக, உம்முடைய ராஜ்யம். ஆமென். மாத்திரம் அல்ல, கவனியுங்கள், இரண்டாவதாக உம்முடைய சித்தம், 3வதாக பார்க்கிறோம், உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. இது மிக மிக முக்கியம். பிரியமானவர்களே, நாங்கள் அநேக தேவனிடத்திலே வருகிறோம், தேவன் அன்பாக எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், எங்களுக்கு வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் மாறாக அநேக வேளைகளிலே நாங்கள் எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்குத்தான் அநேக வேளைகளிலே ஜபித்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. ஆனால் கவனியுங்கள், அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன, நம்முடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதால். அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, பூமி அனைத்திலும் உம்முடைய சித்தம் மாத்திரம் மேற்கொள்ளுவதாக. அல்லேலூயா. உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம், உம்முடைய சித்தம். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நான் என்னத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், உம்முடைய சித்தம் என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தம். அப்ப வேதத்தை படிக்கும் பொழுது என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை நோக்கித்தான் நான் ஓட வேண்டும். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் எங்களுக்கென்று சில திட்டங்களையும் தீர்மானங்களையும் வைத்துக் கொண்டு அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவனுக்காக தீர்மானங்களையும் திட்டங்களையும் உருவாக்கி வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய தீர்மானங்கள் திட்டங்களில் இன்னும் ஓடாமல் செயல்படாமல் ஆரம்பிக்காமல் இருக்கிறோம். அநேக வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம், காணிக்கை தசபாகம் கொடுத்து விட்டால் எங்களுடைய கடமை முடிந்து விட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் அது தவறு, அப்படி அல்ல. நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் தேவ சித்தம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே அதை அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியைக்கு வர வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் மேற்கொள்ள வேண்டும். ஆமென். நாலாவதாகத்தான், கவனியுங்கள், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்றென்றும் எங்களுக்கு தார். ஆமென். அப்ப ப்ரையோரிட்டி லிஸ்ட்ல நாலாவதாகத்தான் எங்களுடைய தேவைகளை குறித்து ஜபியுங்கள் என்று சொல்லுகிறார். 4-5 இதுவைகளிலே நாங்கள் பார்க்கலாம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்றென்றைக்கும் எங்களுக்கு தார். ஆனால் இன்னொரு வசனம் இருக்கிறது வேதத்திலே, அவரை சங்கீதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், அவரை நம்பினவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை, அவருடைய சந்ததி ஒரு பொழுதும் பிச்சை எடுத்ததில்லை. ஒரு பொழுதும் அதிலே தமிழ் பைபிளிலே கயிறங்குறதில்லை என்று வார்த்தை சொல்லப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் ஆங்கிலத்திலே they will never beg என்று, பிச்சை எடுக்கிறவர்கள் அல்ல. ஏனென்றால் தேவன் அவருடைய தேவைகளை சந்திக்கிறவர். தேவன் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யம். கவனியுங்கள், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை பெற்றுக்கொள்வோம், எண்ணத்துக்காக வாழ்வோம் என்பதை குறித்து அல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில செய்யப்படுவதாக. ஆமென். நாலாவதாக நாங்கள் பார்க்கிறோம், உம்முடைய எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்றென்றைக்கும் எங்களுக்கு தாரும். ஐந்தாவதாக, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மணி. இப்பதான் வருது பாருங்க, பாவம் மணி, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல். ஆறாவதாக, பிசாசின் கிரியைகளில் இருந்து, பிசாசின் சோதனைகளில் இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப 6 காரியத்தை இங்கே பார்க்கிறோம். ஆனால் இந்த 6 காரியத்திலும் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவது தேவனை துதிக்க வேண்டும், இரண்டாவதாக தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்பதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்க வேண்டும், மூன்றாவது அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும். ஆமென். கவனியுங்கள், லூக்கா 22:42 இப்படியாக சொல்லுகிறது, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். எசாயாவிலே வாசிக்கிறோம், உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன் என்ற வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம். ஆமென். ஆகவே நாங்கள் இந்த பூமியில இருப்பது எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அல்ல. ஆமென். இன்னும் சில வார்த்தைகளை வாசிப்போம். கவனிங்கள், ரோமர் 12:1 2 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால், பரிசுத்தமும் பிரியமுமான அவருடைய சித்தத்தை செய்யத்தக்கதாக நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப புத்தியுள்ள ஆராதனை என்ன? தேவ சித்தம் செய்யும்படி எங்களை ஒப்பு கொடுத்து தேவ சித்தம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படி செயல்படுவதே. ஆமென். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்றால், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? வேலைக்கு போகிறார்கள், உழைக்கிறார்கள், தங்களுடைய இஷ்டத்தை செய்கிறார்கள், அவர்களுடைய தெய்வங்களை என்னத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறார்கள்? தங்களுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுகிறார்கள். இந்த அதிலிருந்து என்ன செய்கிறார்கள்? சம்பாதித்ததிலே அந்த தெய்வங்களுக்கு காசுகளை காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். மாத்திரம் அல்ல, சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள், அன்னதானம் எல்லாம் பண்ணுகிறார்கள். ஏனென்றால் பரலோகத்திலே என்றைக்காவது ஏதாவது ஒரு இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே செயல்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் 100% தங்களுடைய இச்சையை நிறைவேற்றும்படிக்கே தங்களுடைய தேவனை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நாங்களோ அப்படி செயல்படாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை அழைத்தவர், எங்களை உருவாக்கினவர், எங்களை புதிதாக்கினவர், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அதே மாத்திரம் செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய நன்மையும் பரிபூரணமும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. ஹல்லேலூயா. அப்ப தேவ சித்தம் என்னென்று அறிந்து இந்த உலகத்தின்படி நடவாமல் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று இங்கே வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:24-25 இப்படியாக சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். நாம் தேவனால் பிழைத்திருந்தால் தேவனுக்கேற்ற பிரகாரமாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நடக்க கடவோம். ஆமேன். கலாத்தியர் 2:19-20 இப்படியாக சொல்லுகிறது, தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படி, தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படி என்று இங்கே இருக்கிறது, தேவனுக்கென்று வாழும்படி, அதுதான் ஆங்கிலத்தில் இருக்கிறது. நியாய பிரமாணத்திற்கு மரித்தேனே, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, என்னுடைய இச்சையை நிறைவேற்றுவதற்கு, அல்லது உலகத்தை போல நானும் என் குடும்பமும் என்று சொல்லி குடும்பத்துக்காக 24 ஓடுவதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமேன். கிறிஸ்துவின் சித்தம் செய்யும்படிக்கே நான் இருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருப்பாரானால் அவர் ஆருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்? பிதாவினுடைய சித்தத்தையா அல்லது நம்முடைய இச்சை ஆசைகளையா என்பதை நாங்கள் நிதானிக்க வேண்டும். நான் இப்பொழுது மாமிசத்தில் அவனியுங்கள், இது முக்கியமான வசனம், நான் இப்பொழுது மாமிசத்தில் புழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே குமாரனுடைய சித்தம் செய்கிறவனாக பிழைத்திருக்கிறேன். ஆமென். அவர் மேல் வைத்த விசுவாசத்தினால், அவருடைய அழைப்பின் மேல் வைத்த விசுவாசத்தினால், அவருடைய சித்தத்தின் மேல் வைத்த விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன் என்றால் ஜீவித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒன்று கொரிந்தியர் 6:19-20 உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அப்ப நம்முடைய சுய கிரியை செய்வதற்கு, நம்முடைய சுய ஆசைகளை இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தேவனை நாங்கள் பயன்படுத்தாமல், யூஸ் பண்ணாமல், நாங்கள் மரித்தோம், இனி நாங்கள் அல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? பிரிய தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்ப எப்படி நான் மகிமைப்படுத்த முடியும்? எப்படி தேவனுக்கு மகிமை கொண்டு வர முடியும்? நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்களானால், எங்கெல்லாம் மற்ற ஜனங்களுக்காக ஜபிக்கும் பொழுது அதிசயங்கள், அற்புதங்கள், விடுதலைகள் நடந்துச்சோ அந்த இடத்திலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த. அப்ப நம்மை கொண்டு தேவன் செய்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், விடுதலைகள், ரட்சிப்புகள் இவைகளினால் தான் தேவன் மகிமைப்படுவாரே அல்லாமல், நாங்கள் சபைகளிலே வந்து ஒவ்வொரு நாளும் மகிமை உமக்கல்லோ என்று பாடுவதனால் அல்ல. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் செயல்படும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். ஆமென். கவனியுங்கள், தேவனுடைய வாஞ்சி என்ன, திட்டம் என்ன, தீர்மானம் என்ன? மத்தேயு 9:36-32 இப்படியாக சொல்லுகிறது. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போகிறவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருக்கிறபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி. ஆனால் அறுப்பு மிகுதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அறுப்புக்காக, அறுவடைக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், அறுப்பு மிகுதி ஏற்கனவே திரளா இருக்கிறது அறுப்பு என்று இயேசு சொல்லுகிறார். ஆனால் வேலையாட்களோ கொஞ்சம். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், ஆண்டவரே அறுப்பு உண்டாயிருப்பதாக ஜெபிக்கிறோம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை ஒண்டிக் கொள்ளுங்கள் என்றால் அர்த்தம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் புறப்பட்டு போய் அறுவடை செய்யவில்லை. அறுவடை மிகுதியாக இருக்கிறது. ஆகவே ஜெபம் பண்ணுங்கள், தேவழைத்த பிள்ளைகள், தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் போய் அறுவடையை செய்வார்களாக. அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களை விடுவியுங்கள். அவர்கள் ஏதோ ஒரு காரியத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் தேவ சித்தத்தை செய்யாதபடி. ஆகவே அவர்களை விடுவியுங்கள் என்று சொல்லுகிறதை இந்த இடத்திலே நான் பார்க்கும். பிரியமானவர், நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனுடைய வெளியேற பெற்ற பிள்ளைகள். ஆகவே நம் மூலமாய் அவர் இந்த பூமியை விடுவிக்க விரும்புகிறார், ரட்சிக்க விரும்புகிறார். ஆமென். அவருடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக நாங்கள் செயல்பட வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆமென். ஆகவே தயவு செய்து இந்த காரியத்தை, அவருடைய அழைப்பை சீரியஸா எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் இதற்காக செயல்படுவோம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம், ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, எங்களுடைய சித்தத்தை செய்யும்படியால் உம்முடைய சித்தத்தை செய்யும்படி நீர் எங்களை
4: அழைத்திருக்கிறீர். சகோதர சகோதரை பொருட்படுத்தி வழி நடத்தினையா உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுத்தப்படியவிக்க
3: உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவேன். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படி எங்களுக்கு உதவி செய். எங்களோட இன்னும் அதிகமாய் பேசி, எங்களோட இன்னும் அதிகமாய் இடைப்படும். எங்களுடைய சித்தங்கள் தீர்மானங்கள் இல்லாமல் போவதால் உம்முடைய தீர்மானங்கள் திட்டங்கள் மாத்திரம் எங்களை மேற்கொள்ளட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் எண்ணியற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக தெளிவுபடுத்தினீர்கள். கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய சித்தம் என்ன என்று அறிந்து அதன் மூலமாக செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புப்போம். வார்த்தைகளை பெற்றுக் கொண்டோம். ஆமீன், ஆமீன். வார்த்தைகளை பெற்றுக் கொண்டோம் பாஸ்டர். அந்த வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். மறுவலை பேசுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தப்படுகின்ற பொழுதும் தெளிவுபெற்றுக் கொள்வார்களாக. வேதத்திலிருந்து அதிசயங்களை ஆராய்ந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் கருத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளெஸ் யூ. ஆமேன்,
3: ஆமேன்,
1: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இருந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக கத்தருடைய வார்த்தைகளை விதைத்தார். கத்தர் தாமே அவர்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விட வருகிறோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: அருமையான
1: நேரம் எங்களுடன் இருந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் இணைந்தார்கள். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியர்களோடு இணைகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
2: வல்லமை தேவனே, எமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, ராஜாதிராஜனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி பலிகளை உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே ஆவியானவரே. அல்லேலூயானவரே சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் நீர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைக்கிறோம் ராஜாவே. ஒவ்வொரு நாளும் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அவருடைய வாழ்க்கையில் துணையாளர் அருந்தீரே சுவாமி. ஆண்டவரே, இணை இல்லாத ஆண்டவரே மனவாளராகவும் இருந்தீரே. மக்கள் நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. ஆனாலும் கூட தகப்பனே ஆவியானவரே, நாங்கள் ஆண்டவரே சுவாமி உண்மை விட்டு விலகும் நேரங்கள் எல்லாம் ஆவியானவரே உண்மை உண்மை விடுதலித்த நேரங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களை நீர் ஒதுக்காத படிக்கு, சுவாமிகளை தள்ளி விடாத படிக்கு நேரங்கள் கரங்களை பிடித்து சேர்த்து அணைத்துக் கொண்டதவனா இருக்கிறே ராஜாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. தாவே உமக்கு என்ன, உம்முடைய ஊழியங்களுக்கு என்ன, உம்முடைய காரியத்தை செய்ய ராஜாவே எங்களை நீர் அழைத்திருக்கிறீர் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, Hallelujah, oh hallelujah. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி சுவாமி. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே.

0: தகப்பனே, ஆண்டவரே, நேரங்களை அழைத்ததினால, ஆண்டவரே, நேரங்களை தொட்டதினால தாண்டவரே, சுவாமி ராஜாவே, நாங்கள் இவ்வளவு நாள் ஆண்டவரே மட்டுமாய் ராஜாவே உடைய கரத்தை பிடித்துக் கொண்டே வருகிறோம் தகப்பனே. நேரில் நாள் ஆண்டவரே சுவாமி, நாங்கள் அழிந்து போயிருப்போமே ராஜாவே, ஆவியானவரே, நாங்கள் அழிந்து போயிருப்போம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே ரத்தம் சிந்துதல் இல்லை ஆண்டவர் தகப்பன, எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது ராஜாவே, எங்களுக்கு விடுதலை ஒன்று இருந்திருக்கா அது தகப்பன, ஆனாலும் கூட ராஜா எங்கள் மேல் நீர் இறக்கம் பாராட்டிய சுவாமி, தாவே எங்கள் நீர் அன்பு கொடுத்து ராஜாவே, எங்களை மட்டும் ஆய் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க சப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே, எங்கள் உன்னதரையோ உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே, உம்முடைய உன்னதரே சுவாமியுடைய வலது கரத்து நாள் எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிற தகப்பனை உமக்கு நன்றி சுவாமி, கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்ததான எல்லா வாக்கு தத்தங்களினாலும் ஆண்டவரே, கர்த்தாவே சுவாமி ராஜா, அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் மட்டும் உன் தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய கிரியைகளை நீர் நடப்பித்துக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிற ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே, ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறான் ராஜாவே, ஆவியானவரே முழு உள்ளத்தோடும் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், முழு பலத்தோடும் நன்றி செலுத்துகிறான் ராஜாவே, ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே, வல்லமை தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறான் ராஜாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி சுவாமி, ஆவியானவரே உமக்கு நன்றி கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி சுவாமி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வழியிலும் கூட நாள் கொடுக்கப்பட்டதான் இந்த விண்ணப்ப ஜபத்துக்காக நாங்கள் ஜபிக்க போகிறோம். அன்பு மறக்கும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே சுவாமி, இந்த வழியிலும் கூட ராஜாவே, ஆவியானவரே சுவாமி, இலங்கை தேசத்துக்காக அவருடைய தாய் நாட்டுக்காக ஆண்டவரே ஜபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆவியானவரே சுவாமி, நீர் நல்லவரும் வல்லவரும் மெய்ப்பெரும் மெய்ப்பெருமா இருக்கிறீர் ராஜாவே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாம உம்முடையப்படினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சுவாமி, கர்த்தாவே சுவாமி, விண்ணப்பத்தோடு கூடிய செபங்களை ஆண்டவரே தகப்பன இடத்தில் நாங்கள் வைக்கிறோம் தகப்பன, எல்லா விண்ணப்பங்களுக்கும் எல்லா ஆண்டவரே சுவாமி செபங்களுக்கும் பதில் கொடுக்க ஆண்டவரே சுவாமி, வல்லவராயிருக்கிறேன் ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன, கர்த்தாவே சுவாமி, நிறைவே கேட்டாலும் ஆண்டவரே பிதா குமார் ஆண்டவரே தகப்பனே சுவாமி, ஆண்டவரே தகப்பனே மகிமைப்படும்படியாக ஆண்டவரே எல்லாவற்றையும் நீ தர நல்லவராயிருக்கிறேன் ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜாவே சுவாமி, உமக்கு நன்றி ஆவியானவரே, எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆவியானவரே இலங்கை தேசத்தில் இருக்கிறதான அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆவியானவரே, கர்த்தாவே நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே நிறுத்துகிறதவன் ஆவியானவரே சுவாமி, இப்ப இருக்கிறதான ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே இந்த ஆட்சி தகப்பனே சுவாமி, கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின் பெயர் ஆண்டவரே தகப்பன, எல்லா காரியங்களும் சரியாய் நடக்க கிருபை செய்ய ஆவியானவரே, ஆண்டவரே எல்லா ஆண்டவரே சுவாமி, எல்லா பொருளாதார வீழ்ச்சிகளில் இருந்த ஆண்டவரே எங்களுடைய மக்கள் என்ன தேசத்தை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி, ஆவியானவரே தகப்பன, ஒரு ஆண்டவர் ஆண்டவரே ஒரு ஒருவராகிலும் கூட சுவாமி, ஆண்டவரே தகப்பன, பசியால் ஆண்டவரே பட்டினி ஆண்டவர் வாடாது படைக்கிறாச்சாவ ஆண்டவரே நீர் போஷிக்கிற தேவனா இருக்கிறீர் தகப்பன, மக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன, ஆவியானவர் சேஷம் ஆண்டவர் இலங்கை தேசத்துல ஆண்டவர் தகப்பன, ஆவியானவரே நடக்கிற கொடுமைகள் தகப்பன, வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆகும் ஆண்டவரே கொடுமைகள் சீரழிவுகள் தகப்பனே, ஆண்டவரே தகப்பன, அருவறுப்பான காரியங்கள் ஆண்டவரே சுவாமி கேட்க முடியாத படிக்கு ஆண்டவரே தகப்பனே, எவ்வளவா ஆண்டவரே தகப்பனே இருக்குது ராஜாவே சுவாமி, ஆவியானவரே தகப்பனே, ஜீவனுள்ளதவனே ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே ஒரு ஆத்துமானவர் அழிவது கூட உடைய சித்தம் அல்ல ஆவியானவரே, அப்படி இருக்கும் போது ராஜாவே எத்தனையோ சிறு பிள்ளைகள் ராஜாவே கர்த்தாவே சுவாமி தங்களுடைய தகப்பனே சுவாமி தங்கள் இருக்கிற இடங்களை விட்டு கூடவே சுவாமி, இதுங்களுக்கு என்ன என்று கூட தெரியாத படிக்கு ராஜாவே அந்த சூழ்நிலைகள் இருக்கிறாங்க ஐசப்பா, ஆவியானவரே தகப்பனே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜாவே, நீர் ஒரு வயசு அவர்களை கண்ணோக்கி பாருங்க ராஜாவே, இந்த அனைவரும் நாச மோசங்களை செய்ய தூண்டுகிறதான சத்துக்களை இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே அனைவரே நான் கட்டி செபிக்கிறேன், கடிந்து செபிக்கிறேன், கடிந்து செபிக்கிற நாவியானவரே சுவாமி, நீ ஜீவனை கொடுக்கிற தேவனாவியானவரே, ஹல்லேலூயா ஆவியானவரே சுவாமி, வல்லமை தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. ஆவியானவரே, இந்த திருக்குணங்கள் ராஜாவே, ஆவியானவரே, இந்த கெட்ட காரியங்களை ஆண்டவரே சுவாமி செய்ய தூண்டுகிறதான சத்துருக்களின் போராட்டங்கள் ராஜாவே, ஆண்டவரே, எந்த நபரை ஆண்டவரே சுவாமி அண்டிக் கொள்ளலாமோ என்று சுவாமி சத்துரு வகை தேடி கொண்டு இருக்கிறான் ராஜாவே. இயேசுவின் நாமத்தினாலே உங்களோட திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீர் ஒரு விசை மனம் இறங்கி ராஜாவே, ஆவியானவரே, அந்த பாவங்களிலிருந்து கர்த்தாவே, ஆவியானவரே சுவாமி, எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை கொடுங்க ராஜாவே. ஆவியானவரே சுவாமி, எல்லாண்டு தகப்பன் அடிமைத்தனங்கள்ல இருந்து விடுதலை கொடுங்க ஆவியானவரே. அநேக வாலிப பிள்ளைகள் தகப்பனே ஆவியானவரே, அநேகமான ஆண்டவரே காரியங்களுக்கு ஆண்டவரே அடிமையா இருக்கிறாங்க சுவாமி, அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க சப்பா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தின எல்லா காரியங்கள்லேருந்து ஆண்டவர் தகப்பனே கர்த்தாவே, அந்த அடிக்டான காரியங்கள்ல இருந்து விடுதலை பெற கர்த்தாவே கிருபை செய்யுங்க ராஜாவே. ஆவியானவரே, அது மாத்திரமல்லாமல் சுவாமி ஆண்டவரே, எல்லா பொருளாதார பிரச்சனைகள் வந்து விடுதலை கொடுங்க. எல்லாருடைய ஆண்டவரே சுவாமி கடந்தல பிரச்சனை விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை கொடுங்க ராஜாவே. ஆவியானவரே, குடும்ப பிரிவுகள் ராஜாவே ஆண்டவரே தகப்படே சுவாமி ஆண்டவரே, குடும்பத்துக்குள் ஆண்டவரே சுவாமி பிரிவுகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கட்டி கடிந்து செவிக்கிறேன் ஆவியானவரே. ஆவியானவரே சுவாமி ராஜாவே, டிவோர்ஸ்ங்கிறதான பேச்சுக்களோ ஆவியானவரே சுவாமி எல்லாம் இன்றைய நாள்ல கூட இந்த காலகட்டங்கள் ஆண்டவரே சுவாமி ஒரு சர்வசாதாரணமா இருந்திருக்கு இயேசப்பா. இயேசப்பா, ஆனாலும் கூட நீர் அதில் பிரியப்படுகிற தேவன் அல்ல என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆவியானவரே. கர்த்தாவே, நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் இயேசப்பா. இயேசப்பா, இன்னும் ஆண்டவர் இலங்கை தேசத்தில் ஆண்டவரே தகப்பனே, இந்த மாதிரியான காரியங்கள் ஆண்டவரே சுவாமி நாங்கள் கேட்கிற அளவில் எதுவும் இல்லாதபடி கேசப்பா, நீர் இலங்கை தேசத்தை ஆண்டவரே முற்றிலுமாய் சுவாமி காத்து கொள்ளுங்க. எல்லா வஞ்சனைகளின் ஆவிகள், எல்லா பொறாமையின் ஆவிகள், எல்லா வெறித்தனங்கள், எல்லா குட்டி விதைகளை கொண்டு வருகிற சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து செவிக்கிறேன். எல்லா ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே சொரூப ஆவிகள் ஆண்டவரே சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து செவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து செவிக்கிறேன் ஆவியானவரே. ஆவியானவரே சுவாமி, ஆவியானவரே சுவாமி ராஜாவே, தற்கொலையின் ஆவிகள் தகப்பனே இயேசுவின் நாமத்தினால் கடிந்து செவிக்கிறேன் ஆவியான, கடிந்து செவிக்கிறேன் சுவாமி இயேசப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. வல்லமை தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, நிரந்தரங்களுக்கு வாய் கொடுத்த அந்த தேசம் ராஜாவே சமாதானமா இருக்க வேணும் இயேசப்பா. ஆண்டவரே சுவாமி, ஒருவன் சுவாமி ரட்சிக்கப்பட்ட ஒரு எழுப்புதல் உண்டான ஒரு அனுவரே சுவாமி, ஒரு தேசமா அனுவரே மாறணும் தகப்பனே. ஆவி அனுவரே சுவாமி, கடைசி காலங்களிலும் அனுவரே தகப்பன வாலிபர்களை மூப்பர்கள் எழுப்புவேன் என்று சொன்னேன். அந்த வண்ணமா அனுவரே தகப்பனே, இயேசுவே, நீர் ஒரு கணம் அனுவரே தகப்பனே, அனுவரே இலங்கை தேசத்தில் அனுவரே தகப்பன் நடக்கிற கொடுமைகள், எல்லா போராட்டங்கள், அனுவரே சீரழிவுகள் அனுவரே இயேசுவே நாமத்தினாலே நீர் ஒரு கணக்கு நோக்கி பார்த்து விடுதலை கொடுக்கத்தக்கதா செவிக்கிறேன் ஆவி அனுவரே. ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. அவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது போல ராஜாவே, அவியானவரே சுவாமி, நீர் அனுவரே தகப்பனே, அவியானவரே சுவாமி ராஜாவே, மக்க நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே, மக்க நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அவியானவர் ஓர கந்தரலமா சிக்கந்தரளவே, ஓரியந்தரளபா கந்தரளவே. ஓ ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. அவியானவரே சுவாமி, இலங்கை தேசத்தில் இருக்கிறதான எல்லா பாவங்கள், எல்லா சாபங்களை இயேசுவின் நாமத்தினாலே நீர் ஒரு கணவரே சுவாமி நிறங்கி ராஜாவே மன்னித்து தகப்பன, இலங்கை தேசத்துக்கு விடுதலை கொடுங்க ராஜாவே. நீர் சொன்னீரே, என் நாமத்தரிக்கப்பட்ட ஜனங்களை தாழ்த்தி ஜிபம் பண்ணி அனுவரே சுவாமி எங்கள் முகத்தை தேடி தங்களுடைய புலாத வழிகளை விட்டு திரும்பினார். அந்த நேரம் அனுவரே சுவாமி பல்லோகத்தில் இருக்கிற நீராட்டி கேட்டு அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து ராஜாவே நீ தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. அவ்விதமா அனுவரே, எங்களுடைய இலங்கை தேசத்துல இருக்கிறதான் எல்லா பாவங்கள் அனுவரே சுவாமி இதுகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். இயேசுவே, ஒரு சேமம் வரட்டும் ஆண்டவரே, ஒரு சேமம், ஒரு விடுதலை, ஒரு பாதுகாப்பு வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ராஜாவே. ஆவியானவர், இலங்கை தேசத்துல இருக்கிறதான எல்லா பிரிவினைகள் நீங்கட்டும் ஆவியானவர். எல்லோரும் சமாதானத்தோடும் ஒருமனப்பாடோடும் சின்ன ஒருமனப்பாட்டான அனுவரே அந்த சிந்தையோடும் வாழ்ந்த கர்த்தாவே, நீர் உதவி செய்யுங்க ராஜாவே. ஆவியானவர், இலங்கை தேசத்துக்கு அனுவரே கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதம் தேவை ஆவியானவர். எல்லா வறுமைகள், எல்லா பஞ்சங்களும் நீங்கே சுவாமி, மக்கள் எல்லோரும் அனுவர் தகப்பன, அனுவரே பசி இல்லாமல் தகப்பன. வாழ் அனுவில இந்த தேசத்தை இன்னும் ஆய செழிப்பாயினீர் மாற்றங்க ராஜாவை ஆசீர்வதிங்க தகப்பன, ஆசீர்வதிங்க ராஜாவை. ஆண்டவர் இலங்கை தேசத்தை வழி நடத்துகிறதான அந்த ஜனாதிபதி தகப்பன, அவர் ஆண்டவர் இந்த பிரதமர் ஆண்டவர் அவர்கள் உட்பட இருக்கிறதான அதிகாரிகள் யாவரும் தெய்வீக ஞானத்தோடும் கூட ஆண்டவரே சுவாமி நல்ல நீதியோடும் உடைய நீதியோடும் நேர் நியாயத்தோடும் நேர்மையோடும் ஆண்டவர் அந்த நாட்டினர் வழி நடத்த கர்த்தாவின் கிருபைகளை கொடுங்க கர்த்தாவே. அப்படி ஆயினை செய்கிறதுக்காக நன்றி நன்றி நன்றி நன்றி சுவாமி. இன்னும்மா இலங்கை தேசத்துல ஆண்டவர் தகப்பன ஆண்டவரே சுவாமி இருக்கிறதான எல்லா சபைகளுக்காக செவிக்கிறேன் எல்லா போதகர்கள் எல்லா ஊழியர்களும் கருத்துல போடுகிறேன் கர்த்தாவே. அவர்கள் ஊடாக தேசம் எங்கும் ராஜாவே உம்முடைய நாமம் ஆண்டவரே
1: கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்திலும் சங்கமம் வானொலியின் டீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவர் சார்பிலும் ஸ்கை பிரேம் மினிஸ்ட்ரி கூடாக எடுத்து வர ஆயத்தமாய் வந்திருக்கிறீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you sister. எவ்வளவு நேரம் எடுப்பீங்க?
2: 2 hours கேட்டேன் சிஸ்டர், 4:30 to 4:45 வரை. இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமீன். கர்த்தராய் இயேசு வாரம் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2 வருகையை கொண்டாட, 2 வருகையை அறிவிக்க, பரலோகத்துக்கடுத்த செய்திகளை பிரசங்கிக்க, தேவன் தந்த தரிசனம் நிறைவேற்றப்பட, குடும்ப பிள்ளைகளுக்குரிய புருஷர்களுக்குரிய ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் அவர்கள் ஜெயம் கொள்ளும்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று தேவன் அனுதினமும் ஜெயம் தந்து நம்மை நடத்தும்படி தொடர்ந்து மக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளும் வாசிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்து இருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசகளே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சர்வ வல்லமை உள்ள பராக்கிரமும் உள்ள கர்த்தர். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசகளை, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி சேனைகளின் கர்த்தரானங்கள் மகிமையின் ராஜாவை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரலோகத்தின் தேவோட பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி இந்த சங்கீதம் 24:1-10 வார்த்தைகளின்படி இதே நாளும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வார்த்தை, கர்த்தருடைய சமூகத்திலே கபடாய் ஆணையிடாமலும் மாயைக்கு தன் கைகள் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசுல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்தும் அவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று அந்த இறுதி நாட்களிலே நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் கர்த்தருடைய ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெற்றுக் கொள்ளும்படிக்கு தேவனுடைய நீதி நியாயம் உள்ள சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுத்தி நம்முடைய சுயமத்துக்காக நம் தேசத்தலைவர் உலகத்தலைவர் அதிகாரிகள் ஜனங்கள் சிறியோர் பெரியோர் யாருடைய சுயமத்துக்காகவும் பூமியையும் அதன் நிறைவையும் உலகத்தையும் அதன் குடிகளையும் கத்தியுடையதாய் கொண்ட தேவனுடைய சமூகத்திலே தாழ்மைப்படுவோம். ஹல்லேலூயா. கத்தோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கர்த்தருடைய பர்வதத்திலும் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திலும் நிலைத்திருக்க கூடியவன் ஒருவன் உண்டு. அவன்தான் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயை கோப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இப்படியாய் கபடாய் ஆணையிடாதபடி மாயை ஆத்மாவை ஒப்புக்கொடாதபடி கைகளில் சுத்தம் உள்ளவர்களாய் இருதயத்தில் மாசில்லாதவர்களாய் இருக்கும்படி இன்றைய நாளிலும் நாம் ஒரு விசை தாழ்த்தி நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவிட சமூகத்தில் தாழ்மைப்படுவோம். நம்மை கைகளில் ரத்தம் கடிந்திருக்கிறதா? இரத்த பலிகள் இரத்த சிந்துவதற்கு ஏதுவான கிரிகள் நம்மிடத்தில் உண்டா? அல்லது நம் கரங்கள் சுத்தம் உள்ளதா இருக்கிறதா? தேவனுக்கு முன்பாக நாம் இன்றைய நாளும் ஆராய்ந்து பார்ப்போம். இருதயத்தில் மாசில்லாதவர்களாய் இருக்க வேண்டும். சுத்த இதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நவம்

ஆணையாய் ஆத்மாவை ஒப்புக்கொடாமல் காக்கப்படும்படியாய் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, கபட்டு வசனிப்பாய் இல்லாதபடிக்கு உண்மை உத்தவமாய் கத்தரை பின்பற்றும்படி கபடாய் ஆணையிடாதபடிக்கு கபடம் இல்லாதவர்களாய் மாமாம். அந்த அப்போஸ்தலத்தில் பார்க்கிறோம், எப்பொழுதும் கத்தோட சமூகத்திலே ஜெபம் பண்ணி பரிசுத்தவான்களுடைய அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் ஜெபம் சபை கூடுதலும் ஜெபம் கூடுதல் ஜெப கூடுகையிலும் வீடு வாசல்களில் ஒவ்வொரு வீடுகளிலும் கூடி கத்தரை துதித்து கத்தரை மயமப்படுத்தி வந்தார்கள் என்று அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் காண்கிறோம். அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் கர்த்தா. அப்படியாய் கபடி இல்லாதபடிக்கு நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி செலுத்துறோம் கர்த்தாவை, நன்றி செலுத்துறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்த. அவர்கள் அப்போஸ்தலர்கள் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிடிக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தெரிந்திருந்தார்கள். எல்லோரும் பயமுண்ட அவர்கள் அப்போஸ்தலர்களாய் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிடிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தெரிந்திருந்தார்கள் என்று உறுதியாய் தெரிந்திருக்கும்படி கர்த்தருடைய வார்த்தையில சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குரிய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்படியா பெந்தகோஸ்தாருக்கு இந்த வசந்தம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவரும் தேவையானதற்கு தகுந்ததாக இவர்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமணப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் பூஜனம் பண்ணி இப்படியாய் சங்கீதம் 24 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். கபடாய் ஆணையிடக் கூடாது என்று இங்கே கபடமில்லாத இருதயத்தை குறித்து அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 46 வசனம், இப்படியாய் விசுவாசிகளுக்குள்ளே கபடம் இல்லாதபடிக்கு ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருக்கிறாய் வீடுகள் தோறும் அப்பம் விற்கிறவர்களாய் மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, வஞ்சிக்கப்படுகிறாதபடிக்கு இறுதி நாட்களிலே கபடம் இல்லாதபடிக்கு வஞ்சகம் இல்லாதபடிக்கு சூது இல்லாதபடிக்கு அநியாயம் இல்லாதபடிக்கு அநீதி இல்லாதபடிக்கு அக்கிரமம் இல்லாதபடிக்கு அனைவரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ரட்சிக்கப்படும் ஜெயம் கொள்ளவன் நம்முடைய பரமபிதா சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அவருடைய சித்தம் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவன் சத்தியத்தை அறிகிற அறிவடைவன் நித்திய ஜீவனை சொந்தரிக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து இயேசு தனியே ஜீவ பலியாக எங்களுக்காக தந்திருக்கிறார். த்ரூ கிரைஸ்ட் ஓவர் கமிங் விக்டரி இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தாழ்வு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பர்வளை கர்த்தர் அனுதினமும் சபைகளை சேர்த்து கொண்டு வந்தார். இந்த காரியம் இன்று வரை இந்த 26 மே மாதம் 27 இன்று வரை 28 இன்று வரை நடந்து கொண்டு இருக்கிறது கர்த்தருடைய நாமத்திலே. ஆனாலும் இன்று வரை நடந்து கொண்டு இருந்தாலும் இந்த காரியங்கள் கபடம் இல்லாதபடிக்கு மாய இல்லாதபடிக்கு பரிசுத்தோடு மகிழ்ச்சியோடு தேவனை தேடும்படிக்கு தேவனை சேவிக்கும்படிக்கு தேவனை மகிமைப்படுத்தும்படி சகோதர சிநேகமும் சகோதர ஐக்கியமும் சகோதர அன்பும் ஏக இருதயமும் தேவன் நம் ஒவ்வொருவருக்குள்ளே தருவாராக. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நமக்குள்ளே ஒருமனம் நாம் நித்திய ஜீவனை சொந்தரிக்க போறவர்கள். எங்கள் பிதாவாகிய தேவன் நமக்காக யாவை செய்து முடித்தது அவருடைய சமூகத்திலே ஜெயம் கொள்ளும்படிக்கு அவருடைய வருகை பரியந்த நிலை நிறுந்து கனி கொடுக்கும்படி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் யாவரையும் கர்த்தருடைய இரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுத்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி தேவனுடைய ஓங்கிய கரத்திலும் பலத்த புயத்திலும் பெரிய காரியங்களை செய்யும்படி தொடர்ந்தும் வந்து மகிமைப்படுத்துகிற தேவ மகிமைக்காய் நன்றி செலுத்தி பரிசுத்தாவின் நிறைவிலும் பரிசுத்தாவின் பிந்தின மகிமையிலும் எழுப்புதல் மகிமையிலும் திருச்சபையானது வளர்ந்து மிகுதியாய் கனி கொடுக்கும்படி பெந்தகோஸ்தே நாளில் முதலாம் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஊரிடத்தில் வந்திருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 2 சொல்லுகிறது. அப்படியா இறுதி நாட்களுக்குரிய பெந்தகோஸ்தே நாள் 2 மாம்சமான யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் பொழிந்தள்ளப்படுகிற தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி ஜாதியாய் இனம் இனமாய் ரட்சிக்கப்படுகிற இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வார் ரிவைவலை நாங்கள் எதிர்பார்த்து இன்றைய நாளில் பெந்தகோஸ்தே நாளின் 2 நாளாக கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம்.

இரண்டாம் நாளுக்கான எழுப்புதலை காணும்படிக்கு கரைதிரையற்ற கபடற்ற மாசற்ற உத்தம ஜீவனம் பண்ணுகிற பரிசுத்தவான்களாய் திகழும்படிக்கு தேவடைய அழைப்பிலும் தேவடைய முன்குறிப்பிலும் தேவடைய தெரிந்து கொள்தலிலும் தேவடைக்கு சமூகத்திலே கனி கொடுக்கிற பரிசுத்த ஜீவியத்தில நிலைத்து இருக்கும்படிக்கு தாழ்மைப்படுகிறோம். நான் முதலாவது எனக்காக ஜபிக்கிறேன். பிள்ளைகள், பேர பிள்ளைகள், புருஷர்கள், ஸ்திரீகள், வாலிபர்கள் யாவருக்காக, உற்றா உறவுகள், நண்பர்கள், சொந்த பந்துகள் யாவருக்காகவும், சௌர சொல்கள், இனத்தார், ஜனத்தார் யாரும் ரட்சிக்கப்பட, சர்வபூமியும் ரட்சிக்கப்பட, சகல தேசங்களையும் சகல நாடுகளையும் சகல கண்டங்களையும் சர்வ பூமியை சுதந்திரமாக கொண்டிருக்கிறவங்கள் தேவனாகிய கர்த்தர், பூமியும் அதன் நிறைவு உலகம் அதன் குடிகளும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் குடிகளுக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். தேவடைய மனதுருக்கமும் தேவடைய இரக்கமும் தேவடைய நீடிய சாந்தமும் தேவடைய மிகுந்த கிருபையும் மனுக்குளம் மனம் திரும்பி செவி பொருந்தி செவி கொடுத்து கனி கொடுத்து சாட்சியாக வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பதே பிதாவுடைய சித்தம். ஒருவனை கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். எங்கள் பரமபிதாவின் சித்தம் நிறைவேற்றப்பட சகல ஜாதிகளின் சிஷ்யத்துவத்தின் பூர்ண நிறைவுக்காக அனுதினமும் கிறிஸ்துவின் சத்துவத்தின் வலிமையிலே பலப்படவும் திடப்படவும் நிலைநிறுத்தப்படவும் கனி கொடுக்கவும் தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் கெத்தாவே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் கெத்தாவே. ரிகரபஷ்கரபதிலரி. நன்றியோடு கூட துதிக்கிறோம் மகத்துவங்களின் முக்கியங்களின் தேவனை. கோடி கோடி நன்றிகளை செலுத்தி எங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதே. கூடார மீதில் இறங்கிய மேகம் தேவாலத்தை நிரப்பிய பிந்தின மகிமை, மேல் வீட்டில் வந்தோர் பலத்தக்கினி, கூடி வந்தோரை நிறைத்த தேவாவியே. தேவன் தமது சபை கட்டுகிறார், அபாலத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஆவியின் வல்லமை அனைவரிலும் இறங்க, ஜீவன் பெற்ற கற்களாய் எழும்ப, கட்டுவார் சபையை மாளிகையாக, மூளைக்கெல்லாம் கிறிஸ்துவின் மேலே. அக்னியாவில் எழுப்பும் வரங்கள் சத்திய சபைக்கு தருவார் தேவன். அற்புதம் வெளிப்படும் அப்போஸ்தலரால் கர்த்தர் இயேசுவின் கிருபையில் நிறைந்தே, கிறிஸ்துவின் நிறைவில் வளர்ச்சி பெறவே, சபையை சீர்பெறுவார் பரிசுத்தவான்கள். பக்தி விருத்தி அடைவதே வாக்கியம், பரமதேவனின் தாசர்களாலே கிறிஸ்துவின் நிறைவில் வளர்ச்சி பெறவே, சபையில் சீர்பெறும் பரிசுத்தவான்கள். பக்தி விருத்தி அடைவதே வாக்கியம், பரமதேவனின் தாசர்களாலே தேவனின் தானங்கள் கொண்டு சேர்ந்திடவே, தேவாதி தேவனின் மகிமையை காண உத்தமையிவாள் உயருமே ஊழியம், சித்தமே செய்வாள் சிவதாராக்கி. உத்தமையிவாள் உயருமே ஊழியம், சித்தமே செய்வா சிறந்தவராக்கி. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதே. ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். இருபத்தோரா நூற்றாண்டு சபைகள் எல்லாம் மிருகமாக ஒரு முகமாய் கூடி பரிசுத்தாவின் மாமிசமான யாவர் மேலும் ஊற்றப்படுகிற அந்த எழுப்புதலின் பிந்தின மகிமைக்காய் உபவாசத்தோடு விண்ணப்பத்தோடு கர்த்தர் பாதத்தில் காத்திருக்கிற குற்றமற்ற கருதலேற்ற கபடற்ற மாசற்ற உத்தம ஜீவனம் பண்ணும்படி, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்றவன் இன்னும் நீதி செய்யட்டும், உண்மை உள்ளவன் இன்னும் உண்மையாகட்டும் என்று உண்மையிலும் நீதியிலும் பரிசுத்தத்திலும் மிகுதியாய் வளர்ந்து கனி கொடுக்கும்படி
ஜெயம் கொள்றவன் எல்லாவற்றையும் சொந்தரிப்பான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவனின் குமாரனாயிருப்பான் என்று கர்த்தருடைய சமூகத்திலே குமாரராய் குமாரத்திகளாய் ஜெயிக்கும். ஜெயம் கொள்ளவன் நம் தேவன் நம் ஒவ்வொருவரை நடத்துவாராக. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். கர்த்தருடைய சபையாய், கர்த்தருடைய மாளிகையாய், கர்த்தருடைய பண்ணையாய், கர்த்தருடைய ராஜாக்களாய், கர்த்தருடைய ஆசாரியராய், கர்த்தருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்களாய் கனி கொடுக்கும்படி தேவன் நம் ஒவ்வொருவரை நடத்துவாராக. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் கெத்தாவி, நன்றி செலுத்துகிறோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவை

அவை என்றென்று மாறாதவே. நன்றி செலுத்துறோமான, நீர் என்றைக்கு மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உயிருள்ள சர்வ வல்லமுள்ள தேவன், உலகத்தின் முடிவர்ந்தம் சகல நாட்களில நம்ம ஒவ்வொருவரையும் காண்கிற காக்கிற ஜெயம் கொடுக்கிற உயிருள்ள தேவனாய் இருக்கிற உயிர்த்தெழுந்ததோட சமூகத்திலே நன்றியோடு கூட துதிக்கிறோம். பர்வத்தின் தேவன் மைமைப்படுவீராக. பரிசுத்த பரனாகிய கர்த்தாவே, மகத்தான நாமம் மைமைப்படும்படி உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தோறி சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாதென்று அறிந்து உங்கள் பரலோக தேவனை மைமைப்படுத்துகிறோம். உண்மை சத்தியமுள்ள மைமை தேவனை மைமைப்படுத்துகிறோம். அலேலூயா. சீக்கார பதலர கூற பரிய அந்தூர பதலர கஷந்தே. அலேலூயா. குளோரி டு காட். தேவன் தந்த திட்டங்கள், தேவன் தந்த சித்தங்கள், தேவன் கொண்ட நோக்கங்கள் ஒவ்வொரு மனுஷரிலும், புருஷரிலும், ஸ்திரியும், வாலிபரிலும், கன்னியரிலும், பெரியோரிலும், சிறியோரிலும் நிறைவேற்றப்பட பரிசுத்த பிதாவே, உம்முடைய கரத்தில் அபயமிட்டு நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த மனுஷனை பார்த்தாலும், எந்த ஸ்திரியை, புருஷனை, பிள்ளையை, யாரை பார்த்தாலும், அவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிதாவை நோக்கி பரிந்து பேசி கொண்டு இருக்கிறது என்ற ஒரு நோக்கத்தோடு கூட நாம் அவர்களுக்காக பரிந்து மந்தாடி ஜபித்து ஜெயங்கொள்ளும்படியாய், புருஷர்கள், ஸ்திரிகள், வாலிபர்கள், கன்னிகள் யாவரும் ஜெயிக்கும்படி ஜெயங்கொள்ளும்படி மனம் திரும்பி குணப்படுங்கள் என்ற குணப்படுதலுக்குள்ளாக சகல ஜனம் கடந்து வர அநியாயம் இல்லாதபடி, அக்கிரமத்தை இல்லாதபடி, அநீதி எல்லாம் பாவம் தொழிலுக்கு அநீதியான காரியங்கள் இல்லாதபடி, நீதி உள்ள நியாயாதிபதி இடத்திலே நீதிக்காக, நியாயத்துக்காக, உண்மைக்காக, செம்மைக்காக, முன்பாக நாமும் தாழ்மைப்பட்டு தேவனே நீர் உம்மை தாழ்த்தி மனுஷரை பார்க்கிறீர். ஒரு விசை நீர் இறங்கி வருகிறீர் கத்தாவே, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் கத்தாவே. அதே போல நாமும் உம்மை தாழ்த்தி மனவாளனே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. புதிய வானம்

புதிதயாவும் மாறுதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.

தேரும் விண்ணின் வேந்தரும் பிண்ணி பிணைவ தென்னே மகிமை வெற்றி வாகை தூடும் வீரர் நாம் பெற்று கொண்டிடு ஓம் சுதந்திரம் தாகம் தணிக்கும் ஜீவனதியாம் ரோகம் தவிர்க்கும் ஜீவ விருட்சமாம் பாவ தடாகம் அங்கு இல்லையே தூய தேவன் ஒளி விசிடுவார் ஆசாரிய அணிவகுப்போம் அங்குள்ள அரியனை அமர்வோம் புலோக நினைவுகள் மறந்து போகும் மேலோக சூழலில் இழைத்திருப்போம் முத்து மாளிகை சுத்த பொன்மயம் ரத்தின பளிங்கோலி வஜிரம்

Aleluya, aleluya, aleluya, aleluya, aleluya, aleluya, aleluya, aleluya, புதிய வானம் தோன்றுதே, புதிய பூமியும் காணுதே, பழைய யாவும் ஒளியுதே, புதிதயாவும் மாறுதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீதியே வாசமாயிருக்கிற புதிய வானத்துல புதிய பூமியில வாசம் பண்ணும்படிக்கு இந்த 21st century மணமக்கள் தேவிட சமூகத்திலே கனி கொடுக்கும்படி தாழ்மை பெற்று எல்லா மனுஷருக்கும் எல்லா தேசங்களுக்கும் எல்லா பட்டணங்களுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் எல்லா கண்டங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் சர்வ ஜனங்களுக்கும் நீதிபதியாய் உலக இரட்சகராய் ரத்தம் சிந்தி மரித்துவி தந்து சம்பாதித்து தந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஜீவ ரத்தம் பரிந்து பேசி சர்வபூமியின் குடிகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஜெயம் கொள்ளும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் உபத்திரம் குறைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி வேதத்தில் அநேக இரண்டாம் வரிக்குரிய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் பரிசுத்தவான்களுடைய தொகை பெருகும் போது நீதிமான்களுடைய தொகை பெருகும் போது உபத்திரம் குறைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தைகளையும் நாங்கள் அநேகருக்கு அறிவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் நீதிமான்களாய் திகழ இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் திருரத்தம் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு வீசை மூடும்படி கழுவும்படி கனி கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் திருரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் என்று எங்களை குறித்து சொல்லும்படி. நீங்கள் என்ன சோப் உடுப்பு துவைக்கிறது பாவிக்கிறீங்களோ தெரியாது, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வேதத்திலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ரத்தத்தினாலே வஸ்திரத்தை கோய்த்து வெளித்தவர்கள் என்று நீதியின் வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம் இப்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த மகிமையின் வஸ்திரங்களினாலே ஜெயம் கொண்டவர்கள் அணிவிக்கிற வெண்வஸ்திரங்களினாலே இன்னும் பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அனுதினமும் மூடப்படவும் கழுவப்படவும் வலுவாதுபடி காக்கிறவரும் தம்முடைய மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றோராய் நிலைநிறுத்துறவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய அனந்த ஞானத்துக்குள்ளாக தாழ்மைப்படுவோம். என் பிள்ளைகள் மாசற்றோராய் நிறுத்தப்படுவன் என் புருஷர்கள் ஸ்திரிகள் வாலிபர்கள் எங்கள் உற்ற உறவர்கள் நண்பர்கள் சொந்த பந்துகள் யாவரும் கர்த்தருக்கு முன்பாக மாசற்றோராய் நிலைநிறுத்தப்பட வேண்டும். மணவாளனுடைய சமூகத்திலே நீதியை வாசமாயிருக்கிற புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் சஞ்சரிக்க பாத்திரவான்களாய் திகழும்படிக்கு கரைதிரையற்றவர்களாய் கபடற்றவர்களாய் மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் திகழ அநீதியாய் விசுவாசத்தில் வராததெல்லாம் பாவம் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியா விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் ஜெபத்தில் அவைகளெல்லாம் கேட்கிறோமோ அவைகளெல்லாம் பெற்றுக் கொள்வோம் என்று நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. கனடா தேசத்தை அனுப்புவதற்காக நன்றியோடு கூட சுத்திக்கிறோம், அனுப்புதலுக்காக நன்றியோடு கூட சுத்திக்கிறோம், யோனாவின் நாட்களிலே ஆண்டவரே ஏசப்பா முழு பட்டணமும் ஆண்டவரே மனம் திரும்பி 165,000 பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாவி ஏசப்பா இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட மனம் திரும்பி குணப்பட்ட முதலாவது பெரிதான அனுப்புதல். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட இரண்டாவதாக அப்போஸ்தலர் நாட்களிலே 3,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்படி இந்த இறுதி நாட்களிலே தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி ஜாதியாய் இனம் இனமாய் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வைட் ரிவைவல்களை கொண்டாடும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எத்தனை பேரோ கர்த்தருக்கு உண்பாக உபவாசத்தோடு கூடுங்கள். அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேரோ கர்த்தருக்கு உண்பாக உபவாசத்தோடு கர்த்தர பக்கத்திலே கூடுங்கள். பெந்தகோசே நாளிலே 8-9 நாள் பரிசுத்தாவியான வரும்பறையும் அவர்கள் தரித்திருந்தாங்க. ஒருமனப்பட்ட உபவாசத்திலும் ஜெபத்திலும்
கர்த்தருடைய சமூகத்துல உறுதியாய் தெரிந்தார்கள். பரிசுத்தாவியான வாக்குத்தத்தம் பண்ணினப்பட்டவர் வந்தார். அதே போல இப்பொழுதும் பரிசுத்தாவின் பொழுந்தரப்படுகிறது. ரட்சிக்கப்படுறவர்கள் அனுதினம் சபைகளை சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். இப்படியாய் கர்த்தருடைய சமூகத்துல இனமினமாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி ஜாதியாய் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வார் ரிவைவலை நாம் இன்னும் காணவில்லை. யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். நம்மில் இருக்கிறவர் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இங்கே இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. வருந்தி அழைப்போம். கர்த்தராய் இயேசுவே வாரும். நம் உள்ளத்தில் தங்கும். நம்மை நிலைநிறுத்தும். வழி நடத்தும். நமது உமது சமூகத்தை நாம் நினைத்திருந்து கனி கொடுக்க நம் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். ரத்தம் எங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் ஏழு ஏழு தலைமுறை பாவங்கள் ஆயிரம் ஜெனரேஷன் பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்களை சுத்திகரிக்கும்படியாய் ஆயிரம் தலைமுறைக்கு உடன்படிக்கை உண்மையும் இரக்கத்தையும் காக்கிற எங்கள் தேவனுடைய சமூகத்திலே உண்மையும் இரக்கமும் தயமும் காக்கப்படும்படிக்கு கிருபையின் தேவன் இந்த கிருபையின் காலம் முடிந்து விடும் முன்னே சகல ஜனங்களும் மனம் திரும்பி குணப்படும்படி கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். கிபெக் ஒன்டாரியோ ஓட்டோவா அல்பேட்டா ஹலிஃபேக்ஸ் த்ரீ டெரிட்டோரிஸ் நார்த் வெஸ்ட் நியூயார்க் வான்கூவர் நியூ பிரவுன்ஸ்விக் வினிபெக் Prince Edward Island, Newfoundland, Edmonton, Saskatchewan, Manitoba போன்ற எல்லா பகுதிகளையும் ஒப்புக் கொடுக்க அல்பேட்டாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லா பகுதிகளையும் ஒப்புக் கொடுத்து சமாதானத்தையும் தேவடைய எழுப்புதலை இந்த சமர் நாட்கள் இந்த ஸ்பிரிங் நாட்களிலே ஆண்டுடைய பலத்து எழுப்புதல் உண்டாகும். காட்டு தீக்கங்கள் பட்டணம் காக்கப்பட இந்த பட்டணத்தில் இருக்க நீதிமான்கள் நிமித்தம் இந்த பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் நிமித்தம் அழைக்கப்பட்டவர் நிமித்தம் தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் ஆண்டவரே இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வார் ரிவைவல் உண்டாக ஆண்டவரே கனடா தேசத்தில் எழுப்புதல் பற்றி பிடிக்க அவியானவரே 266 தேசத்து குடிகள் வாழுகிற ஃபர்ஸ்ட் நேஷன் கண்ட்ரி கர்த்தருடைய நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே பரிசுத்தாவிட அபிஷேகம் பரிசுத்தாவிட மகிமையும் பரிசுத்தாவிட ஜெயங்கொண்ட ஜீவியமும் எல்லா மனுஷருக்கும் உண்டாகும்படி நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற பரிசுத்த ஜீவியம் உண்டாகும்படி அநீதி எல்லாம் பாவமாய் விசுவாசத்தில் வராதெல்லாம் பாவமாய் விசுவாசம் உள்ளவர்களாய் ஒவ்வொருவரும் மாற்றப்படும்படி விசுவாசத்தை தொடக்கிறோம் முடிக்கிறோம் ஆகிய எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அபயமிட்டு மன்றாடி ஜெபிக்கிறோம். இல்லாமல் இந்த சகலத்தையும் உருவாக்கின எங்கள் ஏவோசன் இந்நாட்களில் மனுஷர் மத்தியில என்னென்ன குறைகள் காணப்படுகிறதோ அத்தனை குறைவிலும் இயேசுவின் நிறைவை கூறி ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஐஸ்வர்யத்தை கூறி ஜெபிக்கிறோம். பூமி மதன் நிறைவும் உலக மதன் குடிகளும் கர்த்தருடைய நம்முடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய ராஜ்யதிகமும் ராஜ்யபாரமும் ராஜ்ய மேன்மையும் விளங்கும்படியாய் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் மன்னாதி மன்ன நித்தியாந்த சக்கராதிபதி ஏகசனாகி எங்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி நாங்கள் அபயமிட்டு நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்தாவே இந்த கிரை திராத அற்புதங்களை கட்டவிழ்கிறோம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை கட்டவிழ்கிறோம். எண்ணி முடியாத அற்புதங்களை கட்டவிழ்கிறோம். யோசனையில் பெரியவரும் செயல்களிலே வல்லவரும் ஆகிய எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை மிக்க செயல்களை கட்டவிழ்த்தி செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறைஸ்ட் ஹல்லேலூயா. கோடா கொடி நந்திகள் கோடா கொடி நந்திகள் அபிஷேகத்தினாலே முகங்கள் முறைமை பாதைகள் பிணிகள் பீடைகள் பிள்ளிசுனியங்கள் சேவனைகள் மாந்தியங்கள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் விக்கிராராதனைகள் கஞ்சாக்கள் அபினிகள் டிரக்ஸுகள் மதுபோதைகள் சிகரெட்டுகள் சினிமாக்கள் நாடகங்கள் இன்னுமாய் அருவறுப்புகள் அக்கிரம செய்கள் எல்லாம் அழிக்கப்படும்படியாய் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று பரிசுத்தத்துக்கு கர்த்தரோடு கூட பங்குள்ளவளாய் மாற்றப்படும்படியாய் பரலோக தேவனே சொத்துக்களுக்கு பங்குள்ளவர்களாய் காணப்படுகிறவர்களை கண்டிருக்கிறோம். பிசினஸ்களுக்கு பங்குள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறவர்களை கண்டிருக்கிறோம். ஆசியும் ஐஸ்வர்யமும் கர்த்தரால் சமூகத்திலே காணப்படுவதை கண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாம் சேர்க்கப்படுவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா க்ளோரி டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி தேவனுடைய வார்த்தையிலே கனி கொடுக்கும்படி நிலைத்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நன்றியோடு கூட துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே ஹிக்கரபதலர கூரபதலர கஷந்தே அசைந்தேடு அசைந்தேடு உலகமே அசைந்தேடு இயேசுவுக்காய் அசைந்தேடு நீ

நீக்கி, துயரங்களை போக்கி, பயமெல்லாம் நீக்கி, நம் பாவம் எல்லாம் போக்கி, எமக்காக வந்தீரே, எம்பாழ்வை நீர் மாற்றி தந்தீர். நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே, நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே. அசைந்திடு அசைந்திடு உலகமே அசைந்தி, இயேசுவுக்காய் அசைந்திடு நீ. மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்தீர், இயேசுவுக்காய் எழும்பிடு நீ.

எமக்காக வந்தீரே எம் வாழ்வை நீர்மாற்றி தந்தீர். நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே, நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே. அசைந்தேடு அசைந்தேடு உலகமே அசைந்தீர், இயேசுவுக்காய் அசைந்தேடு நீ. மகிழ்ந்தேடு மகிழ்ந்தேடு ஆவியில் மகிழ்ந்தீர், இயேசுவுக்காய் எழும்பீடு நீ. வறுமையும் வறுமையும் நீங்கியே போகும், வேதனையும் சோதனையும் ஓடியே போகும். சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே கலங்கிடாதே, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே கலங்கிடாதே. எமக்காக வந்தீரே எம் வாழ்வை நீர்மாற்றி தந்தீர். நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே, நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே. அசைந்தீடு அசைந்தீடு உலகமே அசைந்தீர், இயேசுவுக்காய் அசைந்தீடு நீ. மகிழ்ந்தீடு மகிழ்ந்தீடு ஆவியில் மகிழ்ந்தீர், இயேசுவுக்காய் எழும்பீடு நீ. நோய்களும் பேய்களும் பயந்தோடி போகும், ஒரு வார்த்தை சொன்னாலே ஓடோடி போகும். பயம் வேண்டாம் பயம் வேண்டாம் கலங்க வேண்டாம், பயம் வேண்டாம் பயம் வேண்டாம் கலங்க வேண்டாம். எமக்காக வந்தீரே எம் வாழ்வை நீர்மாற்றி தந்தீர். நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே, நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே. அசைந்தேடு அசைந்தேடு உலகமே அசைந்தீர், இயேசுவுக்காய் அசைந்தேடு நீ. மகிழ்ந்தேடு மகிழ்ந்தேடு ஆவியில் மகிழ்ந்தீர், இயேசுவுக்காய் எழும்பீடு நீ. தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறும், துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஜெயமுண்டு ஜெயமுண்டு வெற்றி நமக்கே, ஜெயமுண்டு ஜெயமுண்டு வெற்றி உனக்கே. எமக்காக வந்தீரே எம் வாழ்வை நீர்மாற்றி தந்தீர். நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே, நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் இயேசுவே. அசைந்தேடு அசைந்தேடு உலகமே அசைந்தீர், இயேசுவுக்காய் அசைந்தேடு நீ. மகிழ்ந்தேடு மகிழ்ந்தேடு ஆவியில் மகிழ்ந்தீர், இயேசுவுக்காய் எழும்பீடு நீ. போய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். ஆவியில் மகிழ்ந்திட, ஆவியில் அசைந்திட, ஆவியாடு நிறைவு பூர்ணமாய் சம்பூர்ணமாய் மகிழ்ச்சியை ஆனந்த கழிப்போம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கடந்து வரும்படி தேவ பிரசன்னத்தின் மகிமை, தேவ சமூகத்தின் நிறைவு, அசைவு சகல ஜனத்தை நிரப்பும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கெல்லாம் துன்பங்கள் காணப்படுகிறதோ, எங்கெல்லாம் துயரங்கள் காணப்படுகிறதோ, அங்கெல்லாம் கர்த்தருடைய துயர நீக்கி கழிப்பாக்குற ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் தேவனை துதிக்கிற மன நிறைவும் சம்பூர்ணமும் உண்டாகும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, நீர் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்த தேவன், ஒவ்வொருவருக்காக மறித்து வைத்திருந்ததை சம்பாதித்து தந்த ஜெயம் கொண்ட ஜீவியம் சகல ஜனங்களை ஜெயிக்க வைக்க போதுமானதாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாளுக்கு சென்று சுப்புரமானவர்களாய் மீட்கப்பட்டவர்களாய் கனி கொடுக்கும்படி, கர்த்தருடைய நாள் பெரிய கருதறையற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் கனி கொடுக்கும்படி, இந்த நாளிலும் மனவாளன் வருவார் என்று எதிர்பார்த்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கெல்லாம் வறுமை காணப்படுகிறதோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை கூறுகிறோம் ஐயா. சுவிசேஷத்தினாலே நித்திய ஜீவன் ஆண்டவரே, வெறுமை எங்கெல்லாம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தின் நிறைவை கூறுகிறோம் அப்பா. கர்த்தருடைய நிறைவு வரும்போது குறைவெல்லாம் ஒளிந்து போகுமே. வேதனை எங்கெல்லாம் சோதனை காணப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய நீதியை, கர்த்தருடைய நியாயத்தை, கர்த்தருடைய நிழலையும் பிரசன்னத்தை மகிமையை கூறுகிறோம். தேவாவி நிழல் பூர்ணமாய் நிரப்ப ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வேதனை நீங்கி சோமாயிர் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையை கூறி, வேதனைகள் சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி போக உன்னத பலன் உயிர்த்தெழுந்த பலன் ஆவி நிறைவு ஆவியாட மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்ப ஒப்பு கொடுக்கிறோம். சோர்வுகளோடு அதரியங்களோடு
பலவீனங்களோடு குறைவுகளோடு காணப்படுகிற ஒவ்வொருடைய வேதனை நீங்கி சுகமாயிருந்து சொல்லி கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி என் பிள்ளைகள் ஜெயிக்க, என் புருஷர்கள் ஜெயிக்க, என் நான் ஜெயிக்க, இணைந்திருக்கிற யாவரையும் ஜெயிக்க, எல்லா அமைச்சரும் ஜெயிக்க, கர்த்தோட சமூகத்திலே ஜெயம் கொள்றவள் எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஜெயிக்கவும் ஜெயம் கொள்ளவும் வருகிற கர்த்தருக்காய் நன்றி செலுத்துறோம். கர்த்தருடைய சமூகத்திலே மாதாளத்தை மரணத்தையும் ஜெயித்த இயேசு கிறிஸ்துவ ஜெயம் கொண்ட வல்லமை மனுக்குளம் ஜெயிக்க வைக்க போதுமானதாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். நோய்களாய் பேய்களாய் எங்கெல்லாம் காணப்படுறதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை சொல்ல, இயேசுவின் நாமத்தை சொல்ல அவைகள் ஓடி போகும். பயம் வேண்டாம், பயம் வேண்டாம், கலங்க வேண்டாம். உமக்காக வந்த தேவனுடைய ஜெயம் கொண்ட ஜீவியத்தை விசுவாசிப்போம், ஏற்றுக்கொள்வோம். தோல்விகள் எங்கே காணப்படுறதோ அவைகற்றில் ஜெயத்தை கூறுகிறோம். நம்முடைய கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவன். துக்கங்கள் எங்கே காணப்படுதோ அங்கெல்லாம் சந்தோஷம், பரலோக சந்தோஷம், நித்திய சந்தோஷம். தேவனுடைய சமூகத்தின் பேரின்பத்தை கூறுகிறோம். ஜெயமுண்டு ஜெயமுண்டு வெற்றி நமக்கு என்று நம்ம ஒவ்வொருக்கும் ஜெயத்தை கூறி ஆசீர்வதிக்கிறோம். உமக்காக வந்த தேவனை ஜீவன் மேல் ஆணையிடுகிறோம். தம்மில் தாமே ஜீவனை உடைய தேவன், ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்படம் தந்த தேவனுடைய ஜீவ பரிபூர்ணத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றிகள், கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி கோடி துதிகள், கோடி கோடி புகழ்ச்சிகளை செலுத்தி நமக்காக ஜெபிக்கிற, நம்மை சுமந்து ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்தி, நாமும் மனுக்குலத்துக்காக பிதாவின் சித்தம் செய்யப்பட எல்லா அமைச்சம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். ஒருவனின் கட்டு போகக்கூடாது என்பது பிதாவின் சித்தம். தமிழ் ஜாதிகளை சீஷராக்குங்கள் என்பது இயேசுவின் கட்டளை. இந்த வார்த்தைக்கு ஒரே ஒரு அத்தாரம், மாம்சமான யாருடன் மேலும் கத்தோடி ஆவியான புரிந்தரப்படுவார். யோவேல் இரண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பரிசுத்தாவியன் அப்பசன் இரண்டாம் அதிகாரத்தில் புரிந்தரப்பட்ட பரிசுத்தாவின் ஒரு பகுதி இந்த இறுதி நாட்களிலும் சர்வ பூமியிலும் பொழிந்தரப்படும்படி, இயற்கொலிகள் செயற்கொலிகள் இருந்து பூமியானது நீங்களாக்கி ரட்சிக்கப்படும்படி, வருகையின் பிரசன்னத்தினாலும் ஆவியின் நிறைவினாலும் ஜனங்கள் காக்கப்படும்படிக்கு, பரிசுத்த சமூகத்திலே தேவனுடைய சட்டைகளுக்குள்ளே மறைந்து கொண்டு கனி கொடுக்கும்படி தாழ்மைப்படுத்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், சொந்தமாக்குவோம், சொந்தரிப்போம். உலகம் இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இந்த அகிலம் இயேசுவுக்கே, ஐரோப்பா ஆசியா இயேசுவுக்கே, அமெரிக்கா ஆப்பிரிக்கா இயேசுவுக்கே, ஆசியா அமெரிக்கா இயேசுவுக்கே, ஆசியா ஐரோப்பா இயேசுவுக்கே, ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இயேசுவுக்கே, ஆசியா ஆஸ்திரேலியா இயேசுவுக்கே, இலங்கை இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, கனடா இயேசுவுக்கே, அமெரிக்கா இயேசுவுக்கே, ஐந்து கண்டமம் இயேசுவுக்கே, குவைட் டென்மார்க் இயேசுவுக்கே, கட்டார் இயேசுவுக்கே, ஸ்வீடன் இயேசுவுக்கே, பங்களாதேஷ் நேபாள் இயேசுவுக்கே, பாகிஸ்தான் இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, சர்வ ஜனங்களும் இயேசுவுக்கே, சகல தேசங்களும் இயேசுவுக்கே, மனுக்குளம் இயேசுவுக்கே, சர்வ ஜாதியும் இயேசுவுக்கே, சகல பாஷ்யக்காரும் இயேசுவுக்கே, சகல கோத்திரத்தாரும் இயேசுவுக்கே, மாமிசமான யாவேரும் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, ஐந்து கண்டமும் இயேசுவுக்கே, சர்வ பூமியும் இயேசுவுக்கே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஒரே இரத்தத்தில் சகல ஜாதிகளையும் தோன்ற பண்ணின உன்னதமான அதி உன்னதமான தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை சாட்சி வைத்து, இலங்கை இயேசுவுக்கே, நோர்த்தன் பிரவின்ஸ் இயேசுவுக்கே, சவுத்தன் பிரவின்ஸ் இயேசுவுக்கே, ஈஸ்டர்ன் பிரவின்ஸ் இயேசுவுக்கே, வெஸ்டர்ன் பிரவின்ஸ் இயேசுவுக்கே, சென்ட்ரல் பிரவின்ஸ் இயேசுவுக்கே, உவா பிரவின்ஸ் இயேசுவுக்கே, நோர்த் சென்ட்ரல் பிரவின்ஸ் இயேசுவுக்கே, இலங்கை இயேசுவுக்கே, ஐந்து கண்டமம் இயேசுவுக்கே, சர்வ பூமி இயேசுவுக்கே, சொந்தமாக்குவோம் சொந்தரிப்போம், இந்தியா இயேசுவுக்கே, காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, எங்கள் தமிழ்நாடு இயேசுவுக்கே, ஜம்மு காஷ்மீர் இயேசுவுக்கே, பஞ்சாப் ஹரியானா இயேசுவுக்கே, ராஜஸ்தான் குஜராத் இயேசுவுக்கே, ராஜம் ராமச்சர் பிரதேசம் இயேசுவுக்கே, டெல்லி உத்தரகாண்ட் இயேசுவுக்கே, உத்தரப்பிரதேசம் இயேசுவுக்கே, மத்திய பிரதேசம் இயேசுவுக்கே, பீகார் ஜங்கத் இயேசுவுக்கே, அருணாச்சல் பிரதேசம் இயேசுவுக்கே, அசிம் சிக்கிம் இயேசுவுக்கே, நவக்கூர் மணிப்பூர் இயேசுவுக்கே, மினிசோரா திரிபுரா இயேசுவுக்கே, மேகாலயா வெங்கட் பெங்கால் இயேசுவுக்கே, ஒடிசா கடிஸ்கார் இயேசுவுக்கே, மகாராஷ்டிரா கோவா இயேசுவுக்கே, கர்நாடகா கேரளா இயேசுவுக்கே, ஆந்திரா தெலுங்கானா இயேசுவுக்கே, தமிழ்நாடு புதுச்சேரி இயேசுவுக்கே, அந்தமான் தீபுகார் இயேசுவுக்கே,
நிக்கோபார் இயேசுவுக்கு, லட்சத்தீவுகள் இயேசுவுக்கு, ஐந்து கண்டமும் இயேசுவுக்கு, சர்வ பூமியும் இயேசுவுக்கு. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நீத்திய சுவிசேஷத்தையுடையவனாயிருந்து கர்த்தருடைய சுவிசேஷம் யார் யாருக்கு வேதம் சொல்லுகிறது? பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கர்த்தருடைய சுவிசேஷம் உரியது. சகல கோத்திரங்களுக்கும் கர்த்தர் சுவிசேஷம் உரியது. சகல பாஷைக்காரருக்கும் கர்த்தர் சுவிசேஷம் உரியது. சகல ஜனக்கூட்டத்தாருக்கும் கர்த்தர் சுவிசேஷம் உரியது. அப்படியான நித்திய சுவிசேஷத்தை உடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ரிக்காரபாஷந்தி மிகுந்த சத்தம் விட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியை சமுத்திரத்தை நீரூற்றுகளை உண்டாக்கினவரே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். அல்லேலூயா. வெளிப்படுத்த 14:6-7 கர்த்தருடைய சமுத்திர 6:7 வார்த்தைகளின் படி கர்த்தருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்த அவரை செவிக்க அவரை தொழுது கொள்ள காலமாய் இருக்கிறது, பிரயோஜனமாய் இருக்கிறது. எமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற நம் தேவனாகிய கர்த்தர் நீரே என்று சொல்லி ஏசாயா 48:17 படி நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் போதிப்பாராக, தேவன் உணர்த்துவாராக, சொப்பனங்களிலே தரிசனங்களிலே வருங்காரியங்களை தேவன் முன்னறிப்பாராக, பேசுவாராக, திடப்படுத்துவாராக, ஸ்திரப்படுத்துவாராக, திடன் கொண்ட பலமனதை தேவன் தருவாராக, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான் என்ற வார்த்தையின்படி சிங்கத்து உப்பான மன உறுதியும் மன வலிமையும் மன திடனும் உண்டாகும்படிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே மனு விருத்தியும் உண்டாகும்படி சகல கர்த்தத்துவங்களும் உண்மை சேவித்து உமக்கு கீழ்பட்டிருக்கும் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் ஆகிய கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்ட தேவன், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்ட அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, சர்வ வலிமுள்ள தேவன், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்றோட வார்த்தையின்படி ஆலோசனை கர்த்தராய், நித்திய பிதாவாய், சமாதான பிரபுவாய், சர்வ வலிமுள்ள தேவனாய், எவர்லாஸ்டிங் ஃபாதராய் இருக்கிற எங்கள் தேவனுடைய சமூகத்திலே விலாசின் ஜோயை கட்டவிழ்த்து செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கர்த்தத்துவத்தை தோழின் அசைவுடைய சர்வ வலமுள்ள தேவன், 4500 கர்த்தத்துவங்கள் பூமியிலே உண்டு, ஆனால் அவை எல்லாவற்றுக்கு மேலான கர்த்தத்துவத்தை தோழின் அசைவுடைய சர்வ வலமுள்ள தேவனாய் எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இந்த பூமியில வாசம் என்ற சகல ஜனத்துக்கும் உரியவர். கிறிஸ்துவின் பிறப்பு சகல ஜனத்துக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை உண்டாக்குற நற்செய்தி ஆயிருக்கிறது. அப்படியாய் கிறிஸ்துவின் வருகையும் மனவாண்ட வருகைக்கு மனவாட்டிக்குரிய ஆயத்தமும் கம்பீரமும் ஆர்ப்பரிப்பும் உண்டாகும்படி சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷியக்கார உண்மையை சேவிக்கும்படி உமக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 7:14 படி தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜரிகத்துக்காய், தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்துக்காய், தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜரீகத்துக்காய், மகிமைக்காய் நன்றி செலுத்தி, தேவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தத்துவத்துக்காய் நன்றி செலுத்தி, அது சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷியக்காரும் உண்மையை சேவிக்கும்படி உமக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ராஜரீகத்தின் மகிமைக்காய் நன்றி செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இப்படியாய் சர்வ பூமியும் கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று சொல்லி அறிக்கை செய்து தொழுது கொள்கிறோம். பிதாவின் சித்தம் ஒருவனை கெட்டு போக கூடாது, எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிற மனதுருக்கத்தை உடைய எல்லா மனுஷரையும் நோக்கும்படி வானத்திலிருந்து கண் நோக்கி பார்த்து தன்னை தாழ்த்துற தேவனுக்கு முன்பாக நாமும் ஒரு விசை முழங்கால் படியிட்டு எங்கள் சுயமம், எங்கள் பிள்ளைகளின் சுயமம், எங்கள் பேர பிள்ளைகள், மருமக்கள், உற்ற உறவினர்கள் யாருடைய சுயமத்துக்காக தாழ்மைப்பட்டு நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மனவாளனே, ராஜாக்கள், அதிகாரிகள், எஜமான்கள், வேலையாட்கள், புதியோர், தெரியோர் யாவருக்கும் வேண்டிய நித்திய ஜீவனை, சுயமத்தையும், பாவமெண்ணி பிரிச்சயத்தையும், பரிசுத்த வாழ்வையும் அளிக்கத்தக்க தேவக்கிருபையின் காலமாக ரட்சிப்பின் நாளாய் ஆண்டவரே, ரட்சணிய நாளாய் காலம் இருக்கிறபடியால் எல்லாமைச்சர் ரட்சிக்கப்படும்படி கதவு திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்த திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கு, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி ஒருவனும் கதவை பூட்டாதபடி கிறிஸ்துவன் இதோ வாசல்படியில் இருந்து கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று கிறிஸ்துவோடு போஜனம் பண்ணும்படி, கிறிஸ்துவ போஜனம் பண்ணும்படி இப்படியாய் உணவு பற்றாக்குறை உள்ள தேசங்கள் எல்லாம் கர்த்தருக்கு வழியை திறந்து, கர்த்தருக்கு கதவை திறந்து சுவிசேஷத்தினாலே மனுஷனுக்கு பிழைப்பு உண்டாகும்படி சுவிசேஷத்தை அறிவிக்கிற, நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிற
சீஷியுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்குது என்று சர்வ பூமியிலும் சீஷத்துவத்தின் பூரண நிறைவு உண்டாக சுவிசேஷம் ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணமாய் அதிகாதிகமாய் மிகுதியாய் திறத்தல்லாய் பரிபூர்ணமாய் நிறைவாய் நிறைவாய் எக்கச்சகமாய் பிரவேசிக்க பிரசங்கிக்கப்படும்படி கத்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசுவேற்றி செபிக்கிறோம். கத்தருடைய நாமம் மகிமைப்பட கத்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரப்படுத்த அவையெல்லாம் பொறுப்பீர்கள் விசுவாசிக்கிறீர்கள் விசுவாசியங்கள் அப்படி உங்களுக்கு அருளப்படும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வே என்று சொல்லப்படுகிறது. இப்படியாய் பிதாவே நீர் மகிமைப்படும்படி இந்த சமூகத்தில் 21st century இந்த 2026 மக்களையும் ஆண்டவரே மனு குலத்தை உடைய சமூகத்தை உடைய நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படி உடைய நித்திய சுவிசேஷத்துக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாமத்தில் ஜெயம் கொண்ட ஜீவத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கொல்லவும் அழிக்கவும் திடம் வஞ்சிக்கவும் வருகிற பிசாசன் பிடிக்கிறது ஜனங்களை விடுதலை ஆக்கி உலகத்தின் அதிபதி விருராட்சியத்தின் ஆவி துறைத்தனங்கள் அதிகாரங்கள் வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இப்பிரபஞ்சத்து லோகாதிபதியின் கிரியர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் கள்ளத்தீக்கசின் ஆவிகள் பொய்யின் ஆவிகள் லூசுபரன் ஆவிகள் பாகல் வணக்கங்கள் பாகல் சிலைகள் பாகல் மாந்திரியங்கள் பாகல் பாடல்கள் பாகல் ஆராதனைகள் இப்பாகல் பலிபீடங்கள் இப்படி எல்லாம் அற்று மனுஷ வணக்கங்கள் மனுஷ சிலைகள் மனுஷ காரியங்கள் அற்று உருவாக்கின தெய்வம் கத்தராக இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிற மனுக்குலமாக உண்டான மெய்தவனை அறிந்த மனுக்குலமாக மனுஷ ஜாதியாக பரிசுத்த பிதாவின் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொண்டு நடத்த உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீ சிந்தின திருரத்தத்தை உடைய ஜீவனை உடைய ஆவியையும் உடைய சாட்சியின் வசனத்தை உடைய ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை சாட்சி வைத்து ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொரு முகரூபத்தை ஒவ்வொரு சாயலையும் தந்திருக்க தாவே அதே போல ரட்சிப்பின் சந்திப்பின் வேலையை நீர் வைத்திருக்கிறேன். உம்முடைய சந்திப்பின் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பின் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நித்திய ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நானும் கட்டுப்போக கூடாது, என் பிள்ளைகளும் கட்டுப்போக கூடாது, இணைந்திருக்கிற யாவரும் கட்டுப்போக கூடாது, பேர பிள்ளைகள் மர்மக்கள் ஒருவரும் கட்டுப்போக கூடாது. நாம் யாவரும் கிறிஸ்துக்கு சீஷர்கள் என்று அறிக்கை செய்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். மனபாளுடைய வருகையின் நாள் பரியந்தமும் கனி கொடுக்கும்படி தாழ்மைப்படுத்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன்னிருந்த மத்தியப்பட்டு புரிக்கும் கடற்கரையின் தெல்லான கூட்ட உன்வசமாக திரும்பும் ஜாதியோட பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஏசாயா 65 ஜாதியோட பலத்த சேனை கத்தடத்துக்கு வர கத்தோட சமூகத்துல இனமினமாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி ஜாதியாய் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வைட் ரிவைவலை கூறி பெந்த கோசை நாளின் 2nd கூறி எழுப்புதலை கூறி கத்தோட சமூகத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டாலும் அழைக்கப்பட்டாலும் உண்மை உள்ளலும் பரிசுத்தவான்களாய் சகல ஜனிகளும் கடை கொடுக்கும்படி பிதாவே உடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபம் பண்ணி துதித்து நிற்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள். சங்கீதம் 65:2 நன்றி செலுத்துகிறோம். மாமிசமான யாவரும் கத்தடத்தில் வரும்படி சங்கீதம் 65:2 சொல்லி நன்றியோடு துதிக்கிறோம். சகல ராஜாக்களும் உண்மை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதியரும் உண்மை சேவிப்பார்கள். சங்கீதம் 72:11 நன்றி செலுத்துகிறோம். சகல ராஜாக்களின் கத்தரை சேவிக்க சகல ராஜாக்களும் கத்தரை பணிந்து கொள்ள சகல ஜாதியரும் கத்தரை சேவிக்க கத்தோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல ஜனங்களும் பூமியின் நிறைவும் அதன் உலகமும் குடிகளும் கத்தையுடையது. பூமி மத நிறைவும் உலகம் அதன் குடிகளும் கத்தையுடையது. சங்கீதம் 24:1 நன்றி செலுத்தி கத்தோடைய நாமத்திலே சர்வ ஜனங்களுக்கு கத்தையுடையவர்கள் என்று கிறிஸ்துவின் ஜீவன் அவர்களுக்காக பலியாயிருக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக சிந்தப்பட்டு பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவியானவர்கள் மேல் பொழிந்தள்ளப்பட ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஓர் அபஷக்கரபதிலரி சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துற சத்திய ஆவியாடைய தேற்றவாளுடைய கண்டி துணர்த்தி வழிநடத்துற மகிமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எங்கள் எல்லோருக்குள்ளும் எங்கள் எல்லோருள்ளும் இருக்கிறவர். பேசியர் 4:6 சொல்லி எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒரே தேவனை மகிமைப்படுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம். இவரே மெய்யான தேவன் நித்திய ஜீவனமானவர். 1 John 5:20 மெய்யான தேவன் நித்திய ஜீவனமான எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புற நிறைவாகிய சரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தலினர். பேசியர் 1:23 எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தம் பண்ணி கர்த்தோட சமூகத்திலே தாழ்மைப்படுத்தி நன்றியோடு துதிக்கிறோம்.
2026 ஆண்டு வாக்குத்தத்தமாக சமஸ்தமும் உம்மை செவிக்கும். சங்கீதம் 119:91b சமஸ்தமும் கர்த்தரை செவிக்க நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். யோபு 42:2 கர்த்தருடைய சமூகத்திலே சகலத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவனுடைய சமூகத்திலே சகலத்தையும் ஒப்புவித்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சகலமும் அவராலும் அவர் மூலமாம் அவருக்காம் இருக்கிறது. அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக ஆமீன் என்று. உண்டானதெல்லாம் அவராலே நம்மள் உண்டாகவில்லை, உண்டானதெல்லாம் நல்லதென்று கண்ட தேவன் இந்த 21st century 2026 நல்லதென்று சொல்லி எங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே, ஏசாயா 37:16 பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணி தேவனுக்கு பயப்படுற பயமும் தேவ நீதியும் தேவ அன்பும் தேவ ஐக்கியமும் ஒற்றுமையும் ஒருமணமும் ஏக சிந்தையும் பரிசுத்தமும் பக்தியும் விளங்க நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே, எஸ்ரா 5:11 பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனானவரை பரிசுத்தம் பண்ணி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அல்லேலூயா, குளோரி டு காட். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, பூவின் சகல குடும்பத்தாருக்கும் தமது கிருபையை உண்மையை நினைவு கொண்டார். பூவின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. அல்லேலூயா. பூமியின் எல்லைகள் எல்லாம் நம்ம தேவனுடைய ரட்சிப்பை கண்டது என்று சொல்லி வார்த்தை வருகிறது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சங்கீதம் 98:1-2-3-4 வார்த்தைகளின் படி, இந்த வார்த்தைகளின் படி கர்த்தருடைய சமூகத்திலே பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. சங்கீதம் 33:8 நன்றி செலுத்தி பாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டானது முதல் எங்களுக்காக தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அதுதான் நீதிய வாசமாயிருக்கிற புதிய வானமும் புதிய பூமியும் தேவனுடைய வாசஸ்தலம். தேவனிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நம்முடைய சீஷர்கள் மாத்திரம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம், அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம், நீதிமான்கள் மாத்திரம் வாசமாய் இருக்கும்படி பிதாவாகிய தேவன் நமக்காக கட்டி வைத்திருக்கிற, கட்டி கொண்டிருக்கிற அந்த வாசஸ்தலத்துக்காய், நீதியை வாசமாயிருக்கிற புதிய ராஜ்யத்துக்காய், அசைவில்லாத அழிவில்லாத நித்திய ராஜ்யத்துக்காய் அதை சொந்தரிக்கும்படி தேவன் நம்மை அழைக்க நாம் பாத்திரவான்களாய் இருக்கிறோமா? இந்த வார்த்தைகள் நமக்கு ஒப்பாகுதா, நமக்கு செட் ஆகுதா? இந்த வார்த்தைகள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து கேட்டுக்கொள்வோம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீரின் ஜனங்களாயிருப்பீர்கள். லேவியராம் 26:11 கர்த்தரும் தேவன் நாம் அவர் ஜனம். பரலோகத்திலே மேலும் பரலோகத்துண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாம் அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். வெளிப்படுத்த 21:1-3 வார்த்தைகளின்படி தேவன் எங்கள் பிதாவாய், நாம் அவர் ஜனமாய், அவர் நம்மில் வாசம் பண்ணும்படி நம் உள்ளத்தை உள்ளத்தை திறந்து கொடுத்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்து அவருக்கு உண்மையாய் கனி கொடுக்க பத்திர சமூகத்தில் தாழ்மைப்படுவோம். ஆண்டவரை நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து மக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். சங்கீதம் 86:9 நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து கர்த்தருக்கு முன்பாக பணிந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி விசுவாசத்திலும் ஜெபத்திலும் அப்பம் பிக்கிறதிலும் கபடமில்லாத மனத்தோடு போஜனம் பண்றதிலும் வீடுகள் தோறும் சபைகள் தோறும் நிறைந்திருந்தது போல இப்பொழுது உறுதி நாட்களிலும் தேசங்களாய் கண்டங்களாய் நாடுகளாய் பட்டணங்களாய் கிராமங்களாய் உலகங்களாய் கத்தரை சுவிப்பதற்கு குடிக்கொள்ள ஒருமனப்பட்டு விண்ணப்பத்தோடு மன்றாட்டோடு கனி கொடுக்கும்படி உபவாசத்தோடு செபத்தில் உறுதியாய் தத்திருக்க இஸ்ரவேல் ஜனங்களிலே எகிப்தை விட்டு புறப்பட்ட கானானுக்கு புறப்பட்ட ஒரு இடத்திலும் பலவீனம் காணப்பட்டதில்லை. 600,000 புருஷர்கள் புறப்பட்டார்கள். அந்த 600,000 புருஷர்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இப்படியாய் திருச்சபையானது பாதைகளை பிணிகளை பீடைகளை போக்குற பிசாசன் பிடிகளை பிடிகளை பிணிகளை நீக்கிற சுகமளிக்கிற வலிமையை அளிக்கிற
திருச்சபையாய் ஜெயங்கொண்ட திருச்சபையாய் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லாதபடி எல்லாரும் நீதிமான்களாய் எல்லோரும் பரிசுத்தவான்களாய் எல்லோரும் பரலோக பிரஜைகளாய் திகழும்படி நான் இன்று உனக்கு விதிக்கிற உண்டவனாகிய கர்த்தரின் கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உண்டவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சகல ஜாதிகளிலும் கர்த்தர் மேன்மையாக வைக்கும்படி நன்றி செலுத்தி செபிக்கிறோம். கர்த்தர் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்ட பின்பு எல்லோரையும் தன்னண்டை இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்படியாய் கர்த்தர் எல்லோரையும் தம்மண்டையிலே வருகை நாளிலே எடுத்துக்கொள்ளும்படிக்கு தகுதிப்படும்படி இன்றைய நாளிலும் பிறந்து மண்டாட அடியாளுக்கு தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தங்கிய 37:22 மத்தேயு 22:37-40 ரோமர் 11:33 தொடக்க 36 வரை எபேசியர் 1:14 தொடக்க 23 வரை கர்த்தர் சமூகத்திலே சகல ராஜாக்களுக்கும் சகல அதிகாரிகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் சகல பாஷைக்காருக்கும் சகல கோத்திரத்தாருக்கும் மாமிசமான யாவேருக்கும் நித்திய ஜீவனை அளிக்க வலிமுள்ளதோட சமூகத்திலே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம். இந்த இது மாதம் முழுவதிலும் சுமந்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிற மாதங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டுகளையும் 300 ஆண்டுகளையும் ரத்த கூட்டங்களை வைக்கிறோம். நல்ல காலங்களை எதிர்பார்க்கிறோம், நல்ல நாட்களை எதிர்பார்க்கிறோம், நல்ல வருஷங்களை எதிர்பார்க்கிறோம். நல்ல மனுஷராய் நன்மை சேருளாய் நன்கனிகளை கொடுக்கலாய் பிதாவே. நீ மிகுந்த சுத்திகரிக்கிற திராட்சை செடிகளாய் திராட்சை கொடியாய் உம்மில் படுற மெய்யான திராட்சை செடி ஆகிய உம்முடைய சமூகத்திலே படர்ந்து கொடிவிட்டு பிரகாசிக்க ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம். அல்லேலூயா. பெரியோர் சிறியோர் யாவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம், தேசம் அனைத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய சுவிசேஷம் என்றால் என்ன? கிறிஸ்து நம் பாவங்களுக்காக மரித்து நம்மை நீதிமான் ஆக்கும்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று விசுவாசித்தார் உள்ளத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இதுதான் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி. ரட்சிக்கப்படுறவன் விசுவாசம் உள்ளவர்களை அரட்சிக்கப்படும்படி இன்றைய நாளும் சர்வ ஜனத்தை ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுத்து நித்திய ஜீவனுக்கு ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமப்படுத்துறோம். கர்த்தாவே, கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி ஸ்தோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி நல்லோத்தின் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தாவே, ரிகரபஷ்கரபதிலரி நன்றியோடு கூட துதிக்கிறோம். 5 கண்டத்திலும் ஆண்டு இயற்கைகள் சேர்க்கல்கள் இல்லாதபடிக்கு கர்த்தாவே எழுப்புதல் என்றும் ரட்சிப்பு என்றும் வாசல்கள் தோறும் குடும்பங்கள் தோறும் தேசங்கள் தோறும் கண்டங்கள் தோறும் பட்டணங்கள் தேறும் கன்வென்ஷன் என்றும் குருசேட் என்றும் ஓப்பன் ஏர் மீட்டிங் என்றும் ஜனங்கள் கசரை தேடுவதற்கு கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தரை மயமப்படுத்துவதற்கு கர்த்தரை சேவிப்பதற்கு கூடிக்கொள்ளும்படியாய் கோபாக்கினைக்கு தப்புவிக்கப்படும்படிக்கு உபத்திரவ நாட்களுக்கு தப்புவிக்கப்படும்படிக்கு மகா கோபாக்கினைக்கு தப்புவிக்கப்படும்படிக்கு மகா உபத்திர நாட்களுக்கு தப்புவிக்கப்படும்படிக்கு எல்லோரும் மனம் திரும்பி செவி கொடுத்து கனி கொடுக்கிற சீஷர்களாய் மாற்றப்பட பரிசுத்த பிதாவே உம்முடைய சமூகத்தில் அபயமிடுகிறோம். இனும் வரும் காலங்கள் நல்ல காலங்களாய் நல்ல நாட்களாய் நல்ல மனுஷர் நிமித்தம் நீதிமான்கள் நிமித்தம் பிதாவே உபத்திரங்களை குறைத்து அக்கிரமங்களின் மிகுதினால் அன்பு தணிந்துவோம் என்ற அக்கிரமத்தை நிவர்த்தி செய்த கிருபாதான பலியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் ஜெயங்கொண்ட ஜீவத்துக்குள்ளாக நீதிகளை அழித்து அக்கிரம செய்வதை அபபக்திகளை நிவர்த்தி செய்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமை நேசித்தபடி ஜெயங்கொள்ளவும் ஜெயிக்கவும் பிறந்த மனுக்குலம் ஆளவும் ஆர்ப்பரிக்கவும் பிறந்த மனுக்குலம் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டு கொள்ளும்படி கர்த்தருக்கு முன்பாக சர்வகல சாதிகளின் சீஷத்துவ பூரண மறைவு உண்டாகும்படி தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். இந்த ஹய சந்தி செலுத்துகிறோம். ரீகர ஷக்கூர பதலர கூர பதலர கரதிலரி ஓலரப செந்தூர பதிலர கூர பதிலரி நிறைவான ஆவியானவரே நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே
நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே, நிறைவானே ஆவியானவரே. நாம் ஒவ்வொரு நிறைவை வாஞ்சிப்போம், தேவடைய சம்பூர்ணத்தை வாஞ்சிப்போம், தேவடைய மன ரம்யத்தை வாஞ்சிப்போம், மன நிறைவை வாஞ்சிப்போம், மன விருத்தியை வாஞ்சிப்போம், மன வலிமையை வாஞ்சிப்போம், பரிசுத்தத்தை வாஞ்சிப்போம், கிறிஸ்துவோடு கூட பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக கூடிக்கொள்ளும்படி, சேர்ந்து கொள்ளும்படி, உபவாசத்திலும் விண்ணப்பத்திலும் மன்றாட்டிலும் கத்தரை கூடி மூன்று நாள் குடியாமலும் புசியாமலும் கட்டுட பார்த்திருந்து ஜபித்தார்கள். ஆமாவுடைய சதி திட்டத்துக்கு குலம் காக்கப்பட்டது. நாம் மனு குலத்துக்காக பிதாவின் சமூகத்திலே நிற்கிறோம். அப்படியா உலகத்தின் அதிபதி, மிருகராஜ்யத்தின் ஆவி, துறைத்தனங்கள், அதிகாரங்கள், வானமண்டலத்து பொல்லாதாவிகள் சேனைகள், பிரபஞ்சத்து லோகாதிபதியின் கிரியைகள், அந்த கிறிஸ்தினார்கள், கள்ளத்தி கசினார்கள், வஞ்சனையின் ஆவிகள், கொல்லவும் அழிக்கவும் திடம் எறுகிற சகல பிசாசன் ஆவிகளும் எரிக்கப்பட்டு அக்னியில சுட்டெரிக்கப்பட்டு ஜெயங்கொண்ட மனு குலமாய் மன ஒன்றாய் கூடி தேவனை சேவிக்கிற நீதிமான்களாய் திகழும்படி, தேவடாவின் நிறைவை பெற்ற மனுக்குலமாய், பர்சுத்தாமின் பிந்தின மகிமையை பெறப்பெற்ற மனுக்குலமாய், மகிமை மேல் மகிமை அடைகிற மறுபம் அடைகிற பர்சுத்தாவின் கூற நிறைவை பெற்ற மனுக்குலமாய், தேவனாகிய கத்தை நம்ம ஊரை நிரப்பி நடத்தும்படி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, Glory to God in the highest. நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அடியாளுக்கும் ஜெபத்தை இன்றைய நாள் வரை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தேன். தொடர்ந்து உம்முடைய ரகசிய வருக பரியந்தமும் ஜெயம் கொண்டு ஜீவிக்கிற ஜெயத்தை தாரும் கர்த்தாவே, கண்ணின் மணியை போல காத்தருளும் கர்த்தாவே. அடியாள் கடன் பாரங்கள், வீட்டு லோன்கள், கிரெடிட் கார்டு லோன்கள் எல்லாம் கட்டி முடித்து கர்த்தாவே, எல்லாம் கடன் இல்லாதபடி, வியாதி இல்லாதபடி, பகை இல்லாதபடி, கனி கொடுக்கிற உத்தம ஜீவனத்தை அடியலுக்கும் தாரும், இணைந்திருக்கிற யாவருக்கும் தாரும், அனுக்குலத்துக்கும் தாரும் கர்த்தாவே. மெய் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். பரலோகத்தின் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் விரும்பாத எல்லாவற்றையும் நீக்கி முற்றிலும் உமக்கு பிரியமாய் சகல ஜனங்களையும் மாற்றும். நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாமும் உமக்கேற்ற பரிசுத்தராயிருக்கும்படி, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று இந்த பரிசுத்தத்துக்குள்ளே மகிமைப்பட இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட இரண்டாம் வருகைக்குரிய நல்வார்த்தைகள் நிறைவேற்றப்பட ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கரத்தில் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 21st century கர்த்தருக்கு, இந்த 2026 கர்த்தருக்கு, சகல ஜனங்களுக்கு கர்த்தருக்கு என்று அறிக்கை செய்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே, உந்த நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்போ, உந்த நாமம் உயர்த்தி பாடி உம்மை

மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பார்த்திரரே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி

உந்த நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்போ.

உந்த நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்போ. உந்த நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்போ.

உம்மா உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்போ. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி உம்மை ஆராதிப்போ. ஆண்டவரே, இப்படியான பாடல்கள் எல்லாம் பாடி துதித்த ஊழியர்களை தேசங்களை நினைத்தல்லும் கேட்டாவே, இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பரிசுத்த பிதாவே, எந்த மனுஷனையும் விடுவித்திடம்மாள் ஆகும், காரணமுட கரத்தில் மகத்துவமும் பேர் புகழும் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த மனுஷனை மேன்மைப்படுத்த அம்மாள் ஆகும். ஆண்டவரே, இந்த மனுக்குலத்தை மேன்மைப்படுத்தும். மனுக்குலம் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் தூரத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் இரட்டிப்பாய் மகிழ்ச்சியாக்கும். அனைவரும் ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் கிறிஸ்துவின் ஜெயங்கொண்ட வல்லமையை சாட்சி வைத்து கர்த்தோட சமூகத்திலே தாழ்மைப்படுகிறோம். ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உடைய கரத்தில் இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யத்தினாலும் ஆனந்தத்தினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பும் கேட்டாவே. சத்தியமும் ஜீவனும் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அந்த சத்தியத்தினாலும் ஜீவனாலும் பூரணப்படுத்துங்க தாவே. தம்மில் தாமே ஜீவனை உடைய தேவன், ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்படும். அந்த தேவனுடைய ஜீவ பரிபூர்ணம் பூர்ணமாய் எல்லா ஜாதிகளையும் பாஷ்யக்காரை கோத்திரத்தாரை மாமிசமான யாபேரை நிரப்பும்படி தேவனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம் கேத்தாவே. கோடா கோடி நன்றிகளும் கோடா கோடி சோத்திரங்களும் கோடா கோடி துதிகளும் கோடா கோடி புகழ்ச்சிகளும் கோடா கோடி கீர்த்திகளும் செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் எதிர்பார்க்கிற தேசம் எப்படிப்பட்டது? அதிசயமான ஒளிமய நாடாம், இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம், இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். அதிசயமான ஒளிமய நாடாம், இயேசுவின் பூமியாம், நாம் வாஞ்சிக்கும் பூமியாம்,

அல்லேலூயா உன்னதத்தில் ஓசன்னா. அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். தேவகுமாரன் ஜோதியில் ஜோதியாய், தேவனை வெளிச்சமாய், தேவனை பிரகாசமாய், தேவனை மகிமையாய் விளங்குகிற நித்திய வெளிச்சமாய் இருக்கிற கிறிஸ்துவை பரிசுத்தம் பண்ணி தொழுது கொள்கிறோம். விதவித கொள்கை இல்லை, பல பிரிவில்லை, பலகை இல்லை, ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு தலைவர், எங்குமே அன்பு மையம், அன்புள்ளோர் செல்லுமிடம் ஒன்று, அன்பின் கட்டளை கை கொண்ட உண்டவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு, முழு ஆத்மோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தியோடு, முழு மனதோடு அன்பு கொண்டு உன்னை போல் புறரை நேசி என்று ஒவ்வொருவரையும் நேச கற்பனைக்குட்படுத்தி நேசித்து கனி கொடுக்கும்படி தாழ்மைப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே அன்புள்ளோர் செல்லும் இடமாய் நாம் அன்புள்ளோராய் காணப்படுவோமாண்டால் நித்திய ஜீவியின் நித்திய ஜீவ காலமாய் தேவனோடு சேவிக்கும்படி அவர் உண்டாக்கின புதிய நாட்டிலும் புதிய தேசத்திலும் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் கனி கொடுக்க நாம் தகுதிப்பட்டவர்களாய் இருப்போம். பிரச்சனை ஏதும் இல்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை. மொழி நிறம் ஜாதி பற்றுடையோர் எங்களிடத்தில் இப்படியான பற்றுகள் உண்டா? மொழி பற்றுண்டா? ஜாதி பற்றுண்டா? இனப்பற்றுண்டா? தேசப்பற்றுண்டா? இப்படியான பற்று இல்லாதபடிக்கு மொழி நிறம் ஜாதி பற்றுடையோர் எவருமே அங்கில்லை. அப்படிப்பட்டவர்கள் அங்கே போக முடியாது. அன்பே மொழியாய், அன்பின் கட்டளையை கை கொண்ட மனுஷராய், அன்பே இது பிரதானம் என்றதோட வார்த்தையின்படி அன்பில் நிலைத்திருந்து கனி கொடுக்கும்படி அன்பில் பூரணப்பட நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் இரத்தத்தால் பாவம் கழுவினால் செல்லலாமே. இத்தனை பெரிய சாக்கியம் இழப்போர் இப்பூமியில் எவரும் வேண்டாம் என்று கிறிஸ்து இன்றைக்கு 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்த சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்து மனுகுலத்தையும் பூலோகத்தையும் பரலோகத்தையும் உப்புரவாக்கி கொண்ட தேவன்

பரலோகத்தில் இருக்கிற முழு குடும்பத்துக்கும் பூலோகத்தில் இருக்கிற முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல ஜனங்களையும் ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் கர்த்தருடைய நாமம் பாத்திரம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய ரத்தத்தினாலே மூட கழுவப்பட்டவர்களாய் இயேசு கிறிஸ்து நாவிலே முத்திரிக்கப்பட்டவர்களாய் கர்த்தரை வலது பரிசுத்தத்தில் வைக்கப்பட்டவர்களாய் ஜெயிக்குள்ளாய் ஜெயங்கொள்ளும்படி வர்த்தகங்கள் தொழில்நுட்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட தானிய விதைகள் தானியங்கள் ஆசிர்வதிக்கப்பட விளைச்சல்கள் ஆசிர்வதிக்கப்பட பூமியின் பயிர் வகை விளைச்சல்கள் ஆசிர்வதிக்கப்பட யுத்தங்கள் ஓய கொள்ளை நோய்கள் இல்லாமல் போக பஞ்சங்கள் பட்டயங்கள் இல்லாமல் போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் பரலோக பிரஜைகளும் பூலோக பிரஜைகளாய் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து தேவனை சேவிக்கிற காலங்கள் வருகிறது. வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழானோர் யாவருடைய முழங்காலிலும் முடங்குற அதி உன்னதமான நாமமாம் எங்கள் கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சகல ஜனங்களின் ஜெயிக்கவும் ஜெயங்கொள்ளவும் நாவல் யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்யும் என்று வார்த்தையை சொல்றது. இருபத்தோரா நூற்றாண்டு மக்களுடைய நாவை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்து அது கர்த்தரை துதிக்கவும் தோத்தரிக்கவும் மகிமைப்படுத்தவும் சிருஷ்டிக்கப்பட்டது. கர்த்தருடைய வாயாய்க்கு ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு கரத்தில் நிழலால் மறைக்கப்பட்டு உட வார்த்தை அருளப்பட்டு ஜெயங்கொள்ளவும் ஜெயிக்கவும் கர்த்தர் முன் செல்லும்படி எவ்வளவு சமூகமும் பிரசன்னமும் முன் செல்லும்படி பரலோக மகிமை பிரகாசிக்கும்படி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். சிறப்பில் நீக்கு ஒருவனை தேடினேன் என் பிள்ளைகளுக்காகவும் நிற்கிறேன் என் பேர பிள்ளைகளுக்காக நிற்கிறேன் மருமக்களுக்காக நிற்கிறேன் நுற்றா உறவினர்கள் நண்பர்கள் சொந்த பந்துகள் சௌர சருகள் இனத்தாய் தாய் தவப்பன் சௌரர்கள் இனத்தாய் உற்றார் சொந்த பந்துகள் யாவருக்காய் நிற்கிறேன் மனு குலத்துக்காய் நிற்கிறேன் அப்படியா நீங்களும் ஒருமனப்பட்டவர்களாய் இணைந்தவர்களாய் நாம் ஒருமித்து ஏகமாய் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஏக இருதயமுடையவர்களாய் ஜெயம் கொண்ட ஜீவியத்துக்காக எல்லாமே ரட்சிப்புக்காக சர்வபூமியின் சமாதானத்துக்காக சகல ஜனத்தின் எழுப்புதலுக்காக அறுவடைக்காக ஜெயத்துக்காக வெற்றிக்காக சுகத்துக்காக ஆரோக்கியத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக நன்மைக்காக கிருபைக்காக நன்மையும் கிருபையும் பின்தொடருகிற தேவனுடைய நன்மையின் கிருபையிலே பூர்ணப்பட்ட மனுக்குலமாய் மகிழ்ந்து களி கூற நலமான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாடத்திலிருந்து இறங்கி வருகின்ற வார்த்தையின்படி ஜோதிகளின் பிதாவே ஆவிகளின் பிதாவே நீதிமான்களின் பிதாவே இரக்கங்களின் பிதாவே ஜீவனுள்ளோருக்கு பிதாவே உண்மை உள்ள பிதாவே பரிசுத்த பிதாவே நித்திய பிதாவே ஜீவனுள்ள பிதாவே உம்முடைய சமூகத்திலிருந்து சகல ஜனத்துக்கு வந்திய ஜீவனும் சுவாசமும் சகலமும் வரலப்பட நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம் கர்த்தாவே நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். மாமிசமான யாவுடைய ஆவிகளையும் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிற எங்கள் தேவனுக்கு முன்பாக இலங்கை தேசத்து ஜனங்கள் மாத்திரமல்ல ஐந்து கண்டத்தில் வாழுகிற சகல ஜனத்தின் ஆவியும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அநீதியாய் ஒன்றும் இல்லாதபடி பாவம் இல்லாதபடி கவலாதபடி நீதியும் நியாயம் செய்ய கர்த்தருக்கு வேலை வந்ததென்று தரிசு நிலம் பண்படுத்தப்பட சுத்த நிலமாய் சுத்த இருதயமாய் கனி கொடுக்கும்படி நீதியை தட நீதியை கை கொள்ள கர்த்தரை முழு இதயத்தோடு முழு ஆத்மோடு முழு பலத்தோடு முழு சிந்தியோடு முழு மனதோடு அன்பு கூர்ந்து கனி கொடுக்கும்படி தாழ்மைப்படுகிறோம். ஹல்லேலூயா நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே ஹல்லேலூயா க்ளோரி டு காட் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே ரிகலர சக்கர பதில கரதிலரி தங்கப்பு முழியங்கள் கோஸ்பல் எஃப்எம் முழியங்கள் பிரேயர் எஃப்எம் முழியங்கள் மியூசிக் எஃப்எம் முழியங்கள் ஆமீன் எஃப்எம் முழியங்கள் வல்லமை நிலைகள் ஊழியங்கள் ஏஞ்சல் டிவி ஊழியங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் முழியங்கள் ஆமீன் கத்தராக இயேசுவே வார் முழியங்கள் ஸ்காய்புரே இன்டர்நேஷனல் ஜபக்குழுக்கள் யுனைடெட் பெந்தெகோஸ்ட் சர்ச் ஊழியங்கள் ஹோப் செஞ்சுவரி ஊழியங்கள் பிலடெல்பியா ஊழியங்கள் சியோன் ஊழியங்கள் மேசியா ஊழியங்கள் கல்வாரிநாத ஊழியங்கள் புதுவால் ஊழியங்கள் கெஸ்டமணி ஊழியங்கள் ஜீவாதிபலி ஊழியங்கள் மனவாட்சி ஊழியங்கள் சியோன் ஊழியங்கள் இன்னுமாய் கேத்தாவே ஜீசஸ் கோல் ஜீசஸ் ஜீசஸ் மீஸ் ஜொப்பத்தோனி ஊழியர் இன்னுமாய் கர்த்தாவே சுவிசேஷ சபை கத்தோடைய சபை சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். கத்தலிக்க ஒப்பு கொடுக்கிறோம் மூமெண்ட்ஸ் ஒப்பு கொடுக்கிறோம் பெந்தகோசி ஒப்பு கொடுக்கிறோம் வர்ணஸ் ஒப்பு கொடுக்கிறோம் திருநெட்டீரியன் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே டுவெண்டி அட்வான்டேஜ் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நான் நடுவில் உங்களை ஆசிர்வதிப்பேன் சொன்ன தேவனே எங்கெல்லாம் அது நாமம் பிரஸ்தாபப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவ மகிமை விளங்கும்படி தேவ பிரசன்னம் விளங்கும்படி தேவ அற்புதம் விளங்கும்படி தேவோட அதிசயம் விளங்கும்படி பயபக்தியோடு நடுக்கத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரியாசப்படுகிற மனுக்குலமாய் மனுஷ ஜாதியாய் ஆனாய் பெண்ணாய் சிசித்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையிலே மனுக்குலம் கனி கொடுக்கும்படி
முந்தின மகிமைக்குள்ளே பிந்தின ஆவிக்குள்ளே ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மறுபடியும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஜெனிப்பிக்கப்பட்ட மனுக்குளமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் உம்மை மறவ தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்.

மை மறவாதெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வருடங்கள் காலங்களாய் எம்மை வலுவாமல் காத்தீரையா, உம்பால்

ஒரு நாடு மொமை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே, வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. மனுக்குளத்தின் எதிர்காலமும் கையில கெத்தாவே, அழிவு நாசங்கள் எல்லைகள் கேட்கப்படாதபடி, பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பட்டயங்கள் வராதபடி, அழைக்கப்பட்டவள் தெரிந்து கொள்ளப்பட்டவள் உண்மை உள்ளவர்கள் பரிசுத்தவான்களாய் பூமி நிரம்ப, பூமி பரப்ப, பூமி நிறைய, பூமியை சுதந்திரிக்க பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே பெஸ்ட் விஷயத்தை கூறி ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சித்தம் என்று சுத்தமாகும் மனுக்குளமே, ரீகரபா ஷக்கரபா என்று சொல்லி நீர் ஆசிர்வதிப்பீராக. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எமக்காக யாவை செய்து முடிக்கிற எங்களோட சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். விசுவாசம் உள்ளவர்களா எங்கள் ஜெபத்தில் இவர்களெல்லாம் கேப்பிகளோ அவிலெல்லாம் பருவிகள் என்ற உடைய வார்த்தையின்படி ஐந்து கண்டத்தை மனுக்குளத்தை உடைய சமூகத்திலே கேட்கிறோம் ஆண்டவரே. ஒருவனாய் பெரிய காரியங்களை செய்யற எங்கள் தேவனுடைய சமூகத்திலே சர்வ பூமி ஜெயங்கொள்ள ஜெயிக்கும் தேவ சமூகத்திலிருந்து கனி கொடுக்கவும் ஆண்டவர். எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட, இங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி இன்னும் சுவிசேஷத்தினாலே மீட்கப்படுகிற பாக்கியம் உண்டாகும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உலகம் அங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்ற நம்முடைய வார்த்தையின்படி 146 தேசங்களில் ஒளிபரப்பாகிற இந்த ஊழியம் மிகுதியாய் பெருக மிகுதியாய் பரவ தேவனே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரும் தேவ சாயிலும் தேவ ரூபத்திலும் தேவ ஜீவனிலும் தேவ வல்லமையிலும் தேவ ஆவியின் மறுரூபத்திலும் பலனடைய திடனையடைய தைரியம் அடைய ஸ்திரப்பட நிலநிறுத்தப்பட மறுரூபமாக்கப்பட வாழ்த்தி ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஆசிர்வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. The mighty name of Jesus Christ, hallelujah. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹலேலூயா. ஓரப சந்தூரபதலரக்கூரபதிலரக்கரதிலரி நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம். ரீக்கரப ஷக்கரபதிலரக்கரதிலரி எந்தலரதில கத்தோடைய நாமும் ஒன்றே மகிமைப்படுவதாக. ரீக்கலர சந்தூரபதிலரக்கூரபதலரக்கரதில நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாட்கள் உபவாசத்துல இருந்து கர்த்தருடைய பாதத்தை தேடுகிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு கிருபையும் பலமும் சத்துவமும் வலிமையும் உண்டாக ஆண்டவரே. இன்னும் பலப்படைய, இன்னும் திடனடைய, இன்னும் தைரியம் அடைய ஆண்டவரே. சாத்தான் வெக்கப்பட்டு போக அது மனுக்குலத்துக்கு விரோதமாய், மனுஷ ஜாதிக்கு விரோதமாய், தேசங்களுக்கு விரோதமாய், சௌருக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், புருஷர்களுக்கு விரோதமாய் கொண்டிருக்கிற சதி திட்டங்கள் முறியடிக்கப்பட, திரியவாரக்காரருடைய துரு ஆலோசனைகள் அபத்தமாக்கப்பட, தேவடைய யோசனை, தேவடைய தீர்மானம், தேவடைய திட்டம், ஒவ்வொரு மனுஷரை குறித்திருக்கிற தேவன் கொண்டிருக்கிற அனாதி தீர்மானமும் நிறைவேற்றப்பட தேவட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓரப ஷக்கர பதலர ஷக்கர பதிலர கரதிலரி ஹலேலூய. நன்றி செலுத்துறோம் கெத்தாவே, நன்றி செலுத்துறோம் கெத்தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரீகலர செந்தூர பதலர கூர பதலர கரதிலரி ஹலேலூய. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோகத்தேவன் ஆகிய கர்த்தரவர் பரிசுத்தர் என்று பரலோகத்தோட பரிசுத்த அலங்காரத்தினாலே வஸ்திரத்தின் தொங்கலினாலே பூமி நிறைய, பூமி கர்த்தரோட மகிமை அறிகிற அறிவினால் நிறைய, பூமி கர்த்தரோட மகிமையினால் நிறைய, தேவனையோட மகிமை பிரகாசிக்க பரலோகத்தில் செய்யப்படுவது போல பரலோகம் மகிமை பூமியை நிரப்ப, பரலோகத்தின் சத்துவங்களை கட்டவிழ்த்து, பரலோகத்தின் பொக்கிஷங்களை கட்டவிழ்த்து, பரலோகத்தின் நலமான ஈவுகளை கட்டவிழ்த்து, பரலோகத்தில் செய்யப்படுவது பூலோகத்திலும் ஒவ்வொரு ஜாதிகளிடத்திலும் ஒவ்வொரு ஜனங்களிடத்திலும் ஒவ்வொரு பாஷ்யக்காரிடத்திலும் ஒவ்வொரு கோத்திரத்தாரிடத்திலும் ஒவ்வொரு மனுஷரிடத்திலும் செய்யப்பட தேவனுடைய கிரைத்திராத அற்புதங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேனைகளின் கர்த்தராகிய
தேவனையும் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாபாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்போம்,

sütter, Paris sütter, Paris sütter. Ha ha ha, Paris sütter, Paris sütter. Adiyum andamum anavar ivar, Alphavum omegavum anavar ivar. இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் கத்தறிவர்.

Sütler, Paris sütler, Paris sütler. Paris sütler, Paris sütler. எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் துதி கன மகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசுவை உயர்த்திடுவோம் துதி கன மகிமைக்கு பாத்திரரே தூயவர் இயேசு

parisuttare, ah ah ah, parisuttar parisuttare. நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. கொடுத்தால் ஊழியம் செய்வோம், கொடுக்காட்டி விட்டுட்டு போம் என்றில்லை. கொடுத்தாலும் கொடுக்காட்டும் கர்த்தரை பின்பற்ற, இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரை சேவிக்க, மறுமைக்குரிய ஜீவியத்தை ஒருவரும் தடை பண்ண முடியாது. இம்மையில எங்கள் ஆசீர்வாதங்களை மனுஷர்கள் தடுத்து வைக்கலாம், ஆனால் மறுமையிலே கர்த்தரோடு நித்திய காலமாய் சதா காலங்களை அரசாளுகிற அந்த பாக்கியத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. காரணம் அங்கே சாத்தான் இல்லை, துன்பாக்கர் இல்லை. ஹலேலூயா. நீதிமான்கள் மாத்திரம்தான் பருவத்தில் வாசமாயிருப்பார்கள். துன்பாக்கரன் தன் துன்பாக்கத்தில் மறித்து போவதோடு சித்தமில்லை. துன்பாக்க கிரிகளை விட்டு மனம் திரும்பி குணப்படுவதை தேவன் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அதனால் எல்லோரும் மனம் திரும்பி குணப்பட நித்திய ஜீவனை சுந்தரிக்க கர்த்தராயேசுவின் தெரிந்து கொள்ளுதலும் அழைப்பிலும் முன்குறிப்பிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வதித்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், மைமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஹலேலூயா, க்ளோரி டு காட். இந்த ஹையஸ் நன்றி செலுத்துகிறோம். சகலத்தை புதிதாக்குற தேவனுடைய புதிய சிருஷ்டிப்புக்குள்ளே, புதிய வானத்தின் மகிமைக்குள்ளே, புதிய பூமி நிறைவுக்குள்ளே, பூமி மத நிறைவு உலகம் மதன் குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தேவனுடைய அன்பின் கட்டளையும் அந்யோன்யமும் ஐக்கியமும் ஒருமணமும் ஏக சிந்தையும் நன்மையும் கிருபையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டவர்களாய் உண்குடிக்கப்பட்டவர்களாய் பரிசுத்தவான்களாய் திகழ அதிசயமான ஒளிமய நாடாக பூமியாக கனி கொடுக்க பூமி தன் பலனை தரும். எங்கள் தேவனாகிய கர்த்தரே பூமியையும் பலனை ஆசிர்வதிப்பார் என்று கர்த்தர் சகல செடிகளையும் ஆசிர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மை பிரகாசிக்க பண்ணி நம்மை கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மை பிரசன்னமாக்கி நமக்கு சமாதான கடேட கடவர் என்று எங்கள் தேவனுடைய நிலையான சமாதானமும் பரிபூர்ண சமாதானமும் நிறைவான நிறைவான சமாதானமும் ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் தேசங்களையும் நாடுகளையும் கண்டங்களை பட்டணங்களை கிராமங்களையும் தேச தலைவர் உலக தலைவர் அதிகாரிகள் சிறியோர் பெரியோர் யாவரையும் நிறப்ப தேவனுடைய நிறைவுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து கோடி கோடி நந்திகளை கோடி கோடி சோத்திரங்களை கோடி கோடி துதிகளும் செலுத்தி பர்லோகத்தின் தேவனை பணிந்து கொண்டு தொழுது கொண்டு ஆர்ப்பரித்து ஆராதிக்க எந்த கோஸ்தே நாளின் இரண்டாம் நாள் வந்து விட்டது என்று சொல்லி வாய்பர் மேலும் கன்னியர் மேலும் குமாரர் மேலும் குமாரத்திகள் மேலும் முதியோர் மேலும் சிறியோர் மேலும் பெரியோர் மேலும் ஊழியர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் எல்லோர் மேலும் தாராளமாய் ஏராளமாய் சம்பூர்ணமாய் அதிக அதிகமாய் பரிபூர்ணமாய் நிறைவாய் நிறைவாய் பரிசுத்தாவியானால் பொழிந்தருளப்பட பரிசுத்தாவின் நிறைவிலே மீட்கப்பட்ட மனுக்குளமாய் மனுக்குளம் காக்கப்பட இயற்கழிகள் செயற்கழிகள் பொல்லாங்குகள் அநீதிகள் அக்கிரம செயல்கள் அவபக்திகள் இல்லாதபடி அன்பின் கட்கடலே கை கொண்ட ஒன்றான மேதவனுக்கு கனி கொடுக்கிற பரிசுத்தவான்களாய் கனி கொடுக்க தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட நல்வாழ்த்துக்கள் நிறைவேற்றுகிற காலமாய் இக்காலங்களை கர்த்தருடைய நாமத்திலே நாட்டி நிலைநிறுத்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் மேன்மைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. Glory to God in the highest. நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி என்று கோடா கோடி நன்றிகளும் கோடா கோடி சோத்திரங்களும் கோடா கோடி துதிகளும் செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம். தொடர்ந்து வந்து மகிமைப்படுத்துகிற பரிசுத்தவான்களை அழைத்து வாருங்க தாவி தர்ச்சிக்காய் சோதரம் தோரி ஆசிர்வதியும் அவருடைய பிரயாணங்களோடு கூடயிரும் போக்குவரத்தோடு கூடயிரும் ஊழியங்களோடு கூடயிரும் மகிமையா வெற்றி சிறக்க வல்லமையா வெற்றி சிறக்க பூமி எங்கும் சர்வ சிருஷ்டியும் சிஷ்யத்துவத்தின் பூர்ண நிறைவுக்குள்ளே கடந்து வரும்படி ஊழியர்கள் ஏராளமாய் தாராளமாய் கடற்கரை மல்லத்தனி அதன் அணக்கல் தனியாய் கத்தட கட்டளையும் கற்பனை நியமங்களையும் மிகுதியாய் வளர்ந்து கனி கொடுக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் கேத்தாவே. இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நன்றியோடு முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும்

مستلم جاي مكل بوم نم لن بكندي நம்மை நடத்திடுவாரவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். மனுக்குலத்துக்கு கர்த்தருடைய நாமம் சரிப்பிக்கப்பட்டதென்று கர்த்தர் முற்றுமாய் விலகி போக கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெய கர்த்தரை தொழுது கொள்கிறவனப்பனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றவர்களாய் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் சேனையாய் கிறிஸ்துவின் சீஷர்களாய் கிறிஸ்துவின் ஆகாரியர்களாய் கிறிஸ்துவின் ராஜாக்களாய் கிறிஸ்துவின் பரம சேனையாய் கனி கொடுக்க தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. சந்திக்கிறார் இயேசு சந்திக்கிறார் அவளாய் தம்

சந்திக்கிறார். அல்லேலூயா, க்ளோரி டு காட். பலவீனப்பட்டவர்கள் இல்லாதபடி, வாதியர்கள் புனிகள் பீடைகள் இல்லாதபடி, பூமியின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்க, பூமியின் குடிகள் வியாதிப்பட்டிருக்கு என்று சொல்வதில்லை, அதன் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்று பூமியின் அக்கிரமங்களை சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சாட்சி வைத்து பூமியை கெடுக்காதபடி சேதப்படுத்தாதபடிக்கு உத்தரை போட்டு காக்கப்பட பரிசுத்த பிதாவே, உட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நந்தியோடு கூட துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், மைமைப்படுத்துகிறோம். சந்திக்கிறது உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடுவாய் நீ, பெரிய காரியங்களை செய்திடுவாய், பெரிய காரியங்களை செய்திடுவாய் நீ, பெரிய காரியங்களை செய்திடுவாய். எபோராளி எழும்பி வா, எரிகோவை தகர்க்கவா, பெரிய காரியம் செய்திடுவாய், பெரிய காரியம் செய்திடுவாய் என்று ஜாமக்காரராய், தெபோராளாய், அவிசிஸ்தராய், பரிசுத்தவான்களாய் கனி கொடுக்கும்படி ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். ஆமேன். சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக இருபத்தோராம் நூற்றாண்டு வரையும் 2026 வரை பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. சகல ஜனம் ரட்சிக்கப்படும்படிதானே கர்த்தருடைய நாள் தாமதித்து வருகிறது. அந்த நாளுக்குரிய ஆயத்தமும் வலுப்புதலும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்றதோட வார்த்தையின்படி தேவாவியானுடைய பலத்திலும் சத்துவத்திலும் வல்லமையிலும் நிலைத்திருந்து கனி கொடுக்க பயப்படாதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று தேவன் ஒவ்வொருவருக்கும் வலது கையை பிடித்து துணையின் துருவம் கேடவுமாயிருந்து நடத்துவீராக. ஒன்று சேதப்படுத்தாதபடி வேலையடைத்து காத்துக் கொள்வீராக. சாத்தானின் முகங்கள் முறிக்கப்பட்டு உண்மாக்கட கயிறுகள் அறுக்கப்பட்டு பிரியவாரக்காருடைய அக்கிரம செயல்கள் அவபக்திகள் அநீதங்கள் அநீதத்தின் குழிக்குலைக்கிற துன்மாக்கூட கயிறுகள் அறுக்கப்பட்டு நீதி நியாயம் விளங்க, உண்மை சத்தியம் விளங்க, மாசில்லாத, கரையில்லாத, கபடில்லாத, வஞ்சகம் இல்லாத, சூதில்லாத, அநியாயம் இல்லாத நீதியே வாசமாயிருக்கிற புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் பிரவேசிக்க பாத்திரவான்களாய் திகழப்பண்ணுற தேவடைய மறுப மகிமையின் பிரசன்னமாகுதல் இந்த நொடி பொழுதில் இருக்குமானால் நாம் ஒவ்வொருவரும் அவரோடு கூட மறுபமாக எடுத்துக் கொள்ளப்பட பாத்திராக போடுவோம் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட உறுதியோடு கூட அனுதினமும் கர்த்தரை தேடி விசாரிக்கிற காலமாய் இக்காலங்களை நடுக்கத்தோடும் திகிலோடும் ரட்சிப்பின் நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்ற வார்த்தையின்படி யுத்தங்கள் எங்கெல்லாம் நடக்கிறோம் அங்கெல்லாம் ஒரு யுத்த நிறுத்தம் உண்டாக பூமி எங்கும் கர்த்தருடைய நீதி நான் நிறைந்திருக்க, மகிமை நான் நிறைந்திருக்க, கனி கொடுக்க தேவனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நந்தியோடு கூட துதிக்கிறோம். அல்லேலூயா. சிக்கரப சக்கூர பதிலர கஷந்தர பதிலரி. வாக்கு தத்தம் பண்ணின மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். தோந்து போகாதே நீ, தளர்ந்து போகாதே, தோந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் அவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். நாமும் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சுவிப்போம் என்று, நாமும் மனுக்குலவுமோ என்றால் கர்த்தரை சுவிப்போம் என்று. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் இன்றைக்கு பூமியை சுந்தரிக்கும் குடிகளும் கர்த்தர் நட்ட கிளைகளும் கர்த்தர் மகிமைப்படும்படி தெரிந்து கொண்ட மனுஷருமா இருப்பார்கள் என்று கர்த்தருடைய சமூகத்திலே மனுக்குலம் கர்த்தருடையது. அல்லேலூயா. சிவபக்தியுள்ள ஜனங்களாய் கனி கொடுக்க சிவன் வாசம் பண்ணி ஒவ்வொருவரை நடத்தும் என்று நடத்தலுக்குள்ளே ஒப்பு கொடுத்து நந்தியோடு கூட துதிக்கிறோம். கேட்டாவே கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. பெரியவரும் பலத்த சத்துவமும் வலிமையும் உள்ளதோட சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நந்தியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே ஷிக்கர பஷக்கர பதலர கஷந்தர பதிலர கரதிலரி. அழிதூய நன்றி செலுத்துறோம். கேட்டாவே நன்றி செலுத்துகிறோம். காலங்களாய் வருடங்களாய் ஆண்டுகளாய் கர்த்தருடைய சமூகத்திலே கனி கொடுக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுத்தங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தர்றபடியால் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கும் பிள்ளைகளின் ரட்சிப்பு, புருஷனுடைய ரட்சிப்பு,
உறவினர்கள், நண்பர்கள், சொந்த பந்துகளுடைய ரட்சிப்பு, சௌர சௌர இனத்தா ஜனத்தா யாவுடைய ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய சகல ஆசிர்வாதத்தினால் ஆசிர்வாதத்தினால் ஆசிர்வதித்திருக்கிற தேவனுடைய உன்னதங்களின் ஆசிர்வாதத்தை சுதந்தரித்து கர்த்தருக்காக லாபமான அனைத்தை நஷ்டம் குப்பையுமாய் விட்டு நித்திய ஜீவனை சுதந்தரிக்க அவர்கள் தேடித்தேச்சது எல்லாம் பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறதற்கென்று நியமிக்க ஆண்டவரே இயேசப்பா பத்தில் ஒரு பங்கு அல்ல முழுமை கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட புதுதாய் கர்த்தருக்கு கொடுத்து வாக்கினைக்கு ஜனங்கள் தப்புவிக்கப்படுகிற இந்த சுவிசேஷம் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மலைக்கப்பட்டவர் உண்மை உள்ள பரிசுத்தவான்களுடைய தொகையை பெருக்கிற பரப்பி நீதிமான்களுடைய தொகையை பெருக்கிற ஊழியம் பூர்ணமாய் நிறைவேற்றப்பட கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசுவைத்து செபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், 2 மினிட்ஸ் போறங்க வாரன்.

பிதாவே, உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நானும் ரட்சிக்கப்படவனும் என்னை காத்து கொள்ளுங்கப்பா. இணைந்திருக்க பரிசுத்தவான் யாவரையும் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா மிஷனையும் ஆசர் வைத்து பார்த்து ஒத்தப்படுத்தி காத்து கொள்ளுங்க. இதோட மைமைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக. கர்த்தரை வலது பரிசுத்தில் வைத்து கர்த்தருக்கு முன்பாக முன்னேறி செல்ல தேவ சமூகம் தேவ பலனும் தேவ கிருபையும் திடப்படவும் பலப்படவும் ஸ்திரப்படவும் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே. அமேன், அமேன், அமேன்.

0: Oh, Jesus coming soon. Katra Yesu Christ Sikra Barura. Yesu Christ Viene Brendo. Senya Yesu Christ Arivitravit. Barjings Badas. Yesu Sam Seitaka Ibanin. Benivineva. Jesus Victor Income. Barukaba Bishim Adonai. Elmasi Jendi Karim. Tili Abdeli Kupta Teri. Elsibes Todos Ipsiba Sidoma. சகல மொழிகளிலும் சகல தேசங்களிலும் சகல ஜனங்களிலும் சீஷத்துவத்தின் பூரண நிறைவும் இரண்டாம் வருகைக்குரிய ஆயத்தமும் எழுப்புதலும் மறுபடியும் உண்டாக பெந்தேகோஸ்தே நாளின் இரண்டாம் நாளின் ஆசுவாதத்தை கூறி தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் தேசம் தேசமாய் கண்ட கண்டமாய் ஜாதி ஜாதியாய் ஈனமினமாய் ரட்சிக்கப்படுகிற இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வார் ரிவைவலை கூறி ஆசுவைத்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் ஒவ்வொரு மிக இருதயம் உள்ளவர்களாய் கிறிஸ்துவின் அற்புதத்துக்காக காத்திருப்போம். ஆமேன். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். தேங்க் யூ சிஸ்டர், தொடர்ந்து நடத்துங்க. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் தேர்சி.
1: ஆமேன், ஆமேன். தேங்க் யூ சிஸ்டர் அகிலா. காட் பிளஸ் யூ.
0: காட் பிளஸ் யூ டு.
1: ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய ஜனங்கள் பல தேசங்கள் நாடுகள் நகரங்கள் சபைகளிலிருந்து பின்னணியிலிருந்து வந்து தேவ சமூகத்திலே நின்று துதித்து ஜபித்து ஆராதிப்பது, ஒருவரை ஒருவர் ஜபத்திலே தாங்குவது, அது எத்தனை பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு ஒரு ஊழியமாயிருக்கிறது. எஸ்பிஎம் ஊழியங்களுக்காக கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் இந்த உலகத்தின் பல நாடு நகரங்களிலிருந்து நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து கர்த்தரை துதிக்கும்படியாக நமக்கு ஜீவன் தந்தவர், உயிர் தந்தவர், உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கும்படி துதிக்கும்படி ஸ்தோத்தரிக்கும்படி நம் ஒவ்வொருவரையும் தேவன் கூட்டி சேர்த்திருக்கிறமை காய். கர்த்தருக்கு எல்லா துதி கன மகிமைகளையும் இந்த இரவிலே செலுத்துவோம். இந்த ஐரோப்பா இஸ்ரேல் தேசங்களுக்கான இந்த ஜப இணைப்பிலே வந்து இந்த இரவிலே தேவனை துதிக்க ஜெபிக்க ஆராதிக்க தேவன் எனக்கு இந்த நாளிலே தந்த சுகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்று என்னை உயிரோடும் ஜீவனோடும் வைத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று தந்த பலத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். பகல் தேவ சமூகத்திலே நிற்க, இரவு தேவ சமூகத்திலே நிற்க, ஜெபிக்க தேவன் கொடுத்திருக்கிற அளவில்லாத கிருபை என்று சொல்லுவேன். அவருடைய அளவில்லாத இந்த கிருபை காய்க்கத்திற்கு நன்றி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள், ஆன்லைனிலே இருக்கிறவர்கள், ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நாங்கள் இயேசுவே உடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே கடந்த 24 மணித்தியாலங்களும் உடைய பாதத்திலே வந்து நின்று ஜெபித்து துதித்து ஆராதித்து பாடி வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்து திறப்பிலே நின்று கடந்து சென்றதான ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, அப்பா விசுவாசிகளுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மஞ்சுளம்மா திருச்செல்வம் ஐயா அடைய குடும்பங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இணைப்பிலே நின்று ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காக நன்றி. ஆண்டவரே அப்பா எனக்காக என்னுடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசப்பா உங்களுக்கு நன்றி. இயேசு தெய்வமே உங்களுக்கு நன்றி. இயேசு ராஜாவே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், துதி கன மகிமைகளை செலுத்தி உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தவரே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியான தேவனே பரலோகத்திலே வாசமாயிருக்கிறவரே, பூமி அனைத்திலும் கண்ணோக்கமாயிருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, எங்கள் இயேசு தெய்வமே, இயேசு ராஜாவே உங்களை நன்றி இருதயத்தோடு, நன்றி உள்ளத்தோடு, நன்றி உணர்வோடு கூட துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு உரியவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனையின் வேந்தனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரம் எங்களுக்கு தந்தவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அன்பான தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவன் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவிக்கிறவரே உங்களை துதிக்கிறோம். அப்பா எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ராஜாதி ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஏசப்பா. உங்களுக்கு நன்றி ஏசப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே அப்பா உங்களுடைய பாதத்தில் வந்து ஜெபித்து கடந்து சென்ற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. அவருடைய குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்தெந்த தேசங்கள் நாடு நகரங்கள் எடுக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய கிருபையும் பாதுகாப்பும் அவர்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி பிடித்து கொள்ளட்டும். ஆண்டவரே இயேசு தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே எங்களுக்காக இன்றைக்கும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிற பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துவியாவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையின் ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்ற வாழரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்லவரே வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவன் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கட்டாதி கட்டாவி ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா நீங்கள் நாச மோசங்களுக்கும் அழிவுகளுக்கும் ஆண்டவரே விபரீதங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே உங்களுடைய ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே சத்துருவின் கைகளுக்கு பொல்லாங்கனின் கைகளுக்கு பலவீன இனங்களுக்கு சுகவீனங்களுக்கு அப்பா நீங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே இருக்கிற இடங்களிலே உங்களுடைய இரத்தத்தினாலே ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க. ஒரு குடும்பங்களையும் மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே குடும்பத்து அங்கத்தவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உடைய இரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளுங்கள் ராஜா. என்னென்ன விண்ணப்பங்களுக்காக ஜபித்து கடந்து சென்றார்களோ என்னென்ன விண்ணப்பங்களை உடைய பாதத்தில் வைத்தார்களோ ஆண்டவரே ஒவ்வொருவரின் விண்ணப்பங்களுக்கும் நீங்கள் பதில் கொடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க ஒவ்வொருவரின் விண்ணப்பத்துக்கும் கர்த்தாவே நீங்கள் பதில் கொடுத்தருளுங்கள். ஆண்டவரே இயேசுவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம். பரலோகத்தின் ராஜாவே உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே உங்களை துதிக்கிறோம். ஆராதனையின் வேந்தனே உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஒவ்வொரு எஸ்பிஎம் குடும்பங்களையும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே வைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வந்து பாரத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் கர்த்தருடைய கரமும் கிருபையும் கூட இருக்கற்ற காஸ்பல் டிவி அம்மாயாக்காக ஆண்டவரே சங்கமம் வானொலி அம்மாயாக்காக ஆண்டவரே அப்பா திருச்செல்வி ஐயா மஞ்சுளம்மாக்காக ஆண்டவரே இந்த ஊழியங்களுக்கு பொறுப்பா இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்ற வாழரே உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம். ராஜா எங்கள் மத்தியில செவாடி கொண்டிருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நிமித்தமாக பாடுபட்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசு ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசு தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் என்ற நாமத்தையுடையவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்.

அப்பா உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களை துதிக்கிறோம் ராஜா, உங்களை துதிக்கிறோம் ரட்சகரே, உங்களை துதிக்கிறோம் ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அன்பானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஜீவன் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் ஜீவிக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தராகியேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் பரிசுத்தர் என்ற நாமத்தையுடையவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அன்பானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் கிருபை உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் கிருபை நிறைந்தவரே, உங்களை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் மீட்பர் உங்களுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் இரட்சகரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானவரே உங்களை துதிக்கிறோம், அருமையானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இன்பமான தேவனே இனிமையானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் நிமித்தமாய் பாடுபட்டவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு உரியவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஆராதனையின் வேந்தனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஹிருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் என்ற நாமத்தையுடையவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியான தேவனே உங்களை துதிக்கிறோம், அதிசயமானவரே உங்களை துதிக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்தை அப்பா உங்களுடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதத்தின் தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிருள்ள தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியான தேவனே உங்களை துதிக்கிறோம் அப்பா. பிதா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவன் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஜீவிக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிதா என்று ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா உங்களை அழைத்த ஆண்டவரே அப்பா. பிதா என்று உங்களை கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரம் எங்களுக்கு தந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவனுள்ள தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம், உயிருள்ள தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உணர்வோடு உங்களை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றவாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே, எங்கள் ராஜாவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், துதி கன மகிமைகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் உயிருள்ள தெய்வம் ஆண்டவரே, ஜீவனுள்ள தெய்வம், உயிரோடு இருக்கிற தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயவரே, உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம். பரலோகத்தின் ராஜாதி ராஜாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபையுள்ள தெய்வத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம். பரலோகத்தின் ராஜாவே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆவியான தேவனே, உங்களை ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம். பரலோக ராஜாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இயேசுவே, உங்களுக்கு நன்றி. ராஜாவே, உங்களுக்கு நன்றி. இரட்சகரே, உங்களுக்கு நன்றி செலுத்தே. உங்களை நன்றி இருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேல் தேச சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த தேசத்திலே தேவன் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக அப்பா, எல்லா யூத ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படி எல்லா யூத ஜனங்களும் கர்த்தாவே உங்களை வந்து துதிக்கவும், யூத ஜனங்கள் எல்லாம் உங்களை நமஸ்கரிக்கட்டும் ஆராதிக்கட்டும். எல்லா யூத ஜனங்களுடைய முழங்கால்களும் உங்களுக்கு முன்பு முடங்கட்டும். நாவுகள் யாவும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யட்டும் ஆண்டவரே. இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றவாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐயா, அந்த தேசத்திலே தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள், அருவறுப்பான காரியங்களை கத்தர் எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள், ஜாதிகள், பிரபுக்கள், ஆளுகை செய்கிறவர்கள் ஆண்டவரே எல்லாரையும் ஆண்டவரே அப்பா, இராணுவங்கள், இராணுவ தலைவர்கள், யுத்த வீரர்கள் என்று எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிறுவலுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற ஒவ்வொரு தேசங்கள், நாடுகள், நகரங்கள் தலைவர்களையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இஸ்ரவேலை பார்வோனின் கையிலிருந்து மீட்டெடுத்த தெய்வம் அல்லவா, இந்த நாளிலும் இஸ்ரவேலை பாதுகாத்து அதுக்குள்ளாகி எந்த அக்கிரமும் பாவமும் அநியாயமும் இல்லாதபடிக்கு கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே, உங்களை துதிக்கிறோம். எங்கள் ராஜாவே, உங்களை துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக
யாவையும் செய்து முடிக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தர் என்ற நாமத்தையுடையவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. நன்றி இருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே உங்களை துதிக்கிறோம், ராஜாவே உங்களை துதிக்கிறோம், இரட்சகரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேலிலே தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள், அருவறுப்பான காரியங்கள் ஆண்டவரே அப்பா, தேவாதி தேவனே, எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போட்டு ஆண்டவரே அப்பா தெய்வமே, அந்த தேசம் கர்த்தருக்கு பயந்த தேசமாய், கர்த்தருக்கு கீழ்ப்படிவுள்ள தேசமாய், உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற தேசமாய் ஆண்டவரே நீங்கள் தேசத்தை மாற்றி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், இயேசுவே உங்களை துதிக்கிறோம், இரட்சகரே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசங்களையும், யுத்தங்கள் எங்கெல்லாம் யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கிற தேசங்கள் ஆண்டவரே அப்பா உடைய கருத்தில ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசங்களிலெல்லாம் கத்தாவே யுத்த சத்தங்கள் ஓயட்டும் ஆண்டவரே, யுத்த சத்தங்கள் ஓய்ந்த எல்லா ஜனங்களும் கத்திரே தெய்வம் என்று அறிக்கை செய்யட்டும், புற ஜாதிகளும் ரட்சிக்கப்படட்டும். எல்லா ஆண்டவரே இஸ்ரவேலை சுத்தி இருக்கிற நாடுகள், ஈரான் ஈராக் ரஷ்யா ஒப்பு கொடுக்கிறோம், மத்திய கிழக்கு தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஜோர்தான் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இன்னும் அமெரிக்காவுக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தாவே ஆண்டவரே, எந்தெந்த தேசங்கள் ஆண்டவரே அப்பா யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கிறதோ அந்த தேசங்களையும் தேச தலைவர்களையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே அங்கு ஒரு சமாதான சூழ்நிலை உருவாகட்டும் ஆண்டவரே. யுத்தங்கள் ஏற்படும் போது அது ஒரு நாட்டுக்கல்ல, பல நாடுகளுக்கும் உலகத்துக்கும் அது பாதிப்பை உண்டு பண்ணுகிறது ஆண்டவரே. இப்படியான பாதிப்புகள் இல்லாதபடிக்கே தேசங்கள் ஒற்றுமையாய் வாழ, சமாதானமாய் வாழத்தக்க சூழ்நிலைகளை அப்பா நீங்கள் ஏற்படுத்துங்க ஆண்டவரே. தேசங்களுக்கு சமாதானம், சபைகளுக்கு சமாதானம், குடும்பங்களிலே சமாதானம், கணவன் மனைவிக்குள் சமாதானம், சகோதர சகோதரிகளுக்குள் சமாதானத்தை தேவன் கட்டளையிடுங்கள் ஆண்டவரே அப்பா. நீங்கள் சமாதானத்தை கட்ட ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்களுக்கு நீங்கள் சமாதானத்தை கொடுத்தமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் இயேசுவே உங்களை துதிக்கிறோம், எங்கள் ராஜாவே உங்களை துதிக்கிறோம், எங்கள் இரட்சகரே உங்களை துதிக்கிறோம், எங்கள் பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. இப்படியாக உலக நாடுகளுக்காக, உலக தலைவர்களுக்காக, பிரபுக்களுக்காக, ஞானிகளுக்காக, அதிகாரிகளுக்காக, தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லார் மத்தியிலும் ஒரு
சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவனோடு பண்ணுங்க. ஒற்றுமையோடு வாழ கத்தர் உதவி செய்தருளுங்கப்பா. உங்களை துதிக்கிறோம் ராஜா, உங்களை துதிக்கிறோம் இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் இயேசு தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் எங்கள் இயேசு ராஜாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் ராஜாதி ராஜனுக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. பரிசுத்தமுள்ள தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரலோக ராஜாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன்னதத்தின் தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிருள்ள தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சமாதானத்தின் பிரபுவே, தேசங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் ராஜா. இப்படியாக கர்த்தாவே, இந்த ஐரோப்பா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐரோப்பா தேசங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஐரோப்பா தலைவர்களை, அதிகாரிகளை, பிரபுக்களை, ஆளுகை செய்கிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசப்பா உங்களை துதிக்கிறோம், இயேசப்பா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு தெய்வமே, உங்களை

உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லா ஐரோப்பா தலைவர்களும் அதிகாரிகளும் பிரபுக்களும் ஞானிகளும் நீதியரசர்களும் ஆண்டவரே, கர்த்தரே, தெய்வம் ஆண்டவரே, உங்களுக்கு முன்பு முழங்கால் படி இடற்றும் ஆண்டவரே, எல்லா வாலிபர்களும் யுவதிகளும் சிறியோர்களும் பெரியோர்களும் கர்த்தரை துதிக்கட்டும் ஆண்டவரே. துதிக்க பாத்திரரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துணையாளரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னதமானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம். பரலோகத்தின் ராஜாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம், தேற்றரவாளருக்கு ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்திலே வாழுகிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா பிதாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, நன்றி, நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி சொல்லுகிறோம். நல்லவரே, நன்றி சொல்லுகிறோம். வல்லவரே, நன்றி சொல்லுகிறோம். வாக்கு மாறாதவரே, உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம். ராஜா, உங்களை தூத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு உரியவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனையின் வேந்தனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். படைத்தவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் அப்பா. இந்த ஐரோப்பாவிலே ஆண்டவரே வாழ்கிற எல்லா தமிழ் மக்களும் ரட்சிக்கப்படட்டும். தமிழர்கள் எந்தெந்த தேசத்தில், நாடு, நகரங்களிலிருந்து வந்து ஐரோப்பாவில் இருக்கிறார்களோ ஆண்டவரே, எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று ஆராதிக்கட்டும், துதிக்கட்டும். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லட்டும். எல்லாருடைய முழங்கால்களும் கர்த்தருக்கு முன்பு முடங்கட்டும். நாவுகள் யாவும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்துக்கு பதில் தருகிறவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றரவாளருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் ஆசை வாடிக்கொண்டிருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துணையாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே போல ஐரோப்பாவில் இருக்கிற எல்லா ஆவிக்குரிய சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆவிக்குரிய சபைகளையும் கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளையும் சுத்திகரிங்க. சபைகள் எல்லாம் சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. சபைகள் பரிசுத்தமா ஆக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, ஆவியோடு உண்மையோடு சபைகள் உங்களை தொழுது கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். புதிதாய் ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வருகிறவர்களை, புதிதாய் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்தருளுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவராவது பின்மாற்றமாய் போய்விடாத படிக்க, வழி தவறி போய்விடாத படிக்க, ஒவ்வொருவரும் தெய்வ பயத்தோடு கர்த்தாவே உங்களை தொழுது கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா பிதாவே, உங்களை துதிக்கிறோம். அருமை இரட்சகரே, உங்களை துதி

இருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உணர்வோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இயேசுவே, நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர், உங்களை துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே, உங்களை துதிக்கிறோம். மகத்துவமானவரே, உங்களை துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே, உங்களை துதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உன்னதத்தின் தேவனே, உங்களை துதிக்கிறோம். உயிருள்ள தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோக ராஜாவே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். ஐரோப்பா முழுவதிலும் எழுப்புதல், ஐரோப்பா சபைகளுக்குள் எழுப்புதல், ஜனங்களுக்குள், விசுவாசிகளுக்குள் எழுப்புதல் வரட்டும். ஒவ்வொருவரும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு விசுவாசிகளும், புதிதாக ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்குள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. ஒருவராவது பின் மாற்றமாய் போய்விடாதபடி, கத்தரை விற்று தூரமாய் போய்விடாதபடிக்கு ஒவ்வொருவரும் கத்தர் பாதத்திலே வந்து ஆவியோடு உண்மையோடு கத்தரை தொழுது கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர், நீங்கள் எங்களை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறீங்க. நீங்க விசாரிக்கிற கர்த்தராயிருக்கிறபடியினால் ஆண்டவரே, அப்பா, எல்லா காரியங்களையும் பாதத்தில் வைக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம். தேற்றவாளரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, பிதாவே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். அருமை இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே, கர்த்தாவே, அப்பா, தெய்வமே, ராஜாவே, எஸ்பிய மூலியங்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகத்தின் பல நாடு நகரங்களில் இருந்து ஆண்டவரே, ஜனங்களை கூட்டி சேர்த்தருளுங்கள் ஆண்டவரே. ஜனங்கள் வந்து ஆவியோடு உண்மையோடு உங்களை தொழுது கொள்ளட்டும் ஆண்டவரே. பல பாஷைக்காரர்கள், ஜாதிக்காரர்கள் வந்து எங்களோடு இணைந்து உங்களை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, இந்த மாத கடைசியில் ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் நடக்கிற ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவரே, அப்பா, இந்த ஸ்தோத்திர பலிகளிலே வந்து கத்திற்கு ஸ்தோத்திர பலியிட தக்கதானவர்களை தேவன் கூட்டி சேர்த்தருங்க. எந்தெந்த இடத்திலே யாரும் இல்லாத நிலைமை இருக்கிறதோ அந்த இடத்திலே ஆண்டவரே, ஸ்தோத்திர பலி செல்வதற்குண்டானவர்களை கத்தர் இந்த உலகத்தின் பல நாடுகளில் இருந்து, சபைகளில் இருந்து தேவனே, நீங்கள் கூட்டி சேர்த்தருளும் படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இயேசுவே, தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம். தேற்றவாளரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். படைப்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தாவே, உங்களை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் துணையாளரே, நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தேற்றரவாளரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி இருதயத்தோடும், நன்றி உள்ளத்தோடும் துதிக்கிறோம். நன்றி உணர்வோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம். படைத்தவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உயிருள்ள தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உங்களை நன்றி இருதயம் தோடு துதித்து, நன்றி உள்ளத்தோடு துதித்து உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமையான தேவனே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இரட்சகரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே உங்களை துதிக்கிறோம். ராஜா உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோமே அப்பா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரம் எங்களுக்கு தந்துகிறே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு சபைகளிலே இருக்கிற வாலிபர்கள் யுவதிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களும் யுவதிகளும் ஆண்டவரே சத்தியத்திலே நடக்க சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கண்களை திறந்தருளுங்க. ஒருவராவது வழி தப்பி போய்விடாது படிக்க ஆண்டவரே சாட்சி இல்லாமல் போய்விடாது படிக்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இயேசப்பா உடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் இரட்சகரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் சத்தியத்திலே நடக்கவும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. குடுவுக்கும் மதுவுக்கும் பொதுவத்துக்களுக்கும் அடிமையா இருக்கிற அநேக வாலிபர்கள் ஓரின சேர்க்கைக்கு அடிமையா இருக்கிறவர்கள் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமையா இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேற்றரவாளரே ஸ்தோத்திரம் தேற்றும் தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை உயிருள்ள வார்த்தை உன்னதமான வார்த்தை அல்லவா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ் படிந்தே உடைய வார்த்தையை நிலைத்து நிற்க என் தேவன் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். என் ராஜா நீங்கள் உதவி செய்ய வேண்டும். என் இரட்சகரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவரையாவது சத்துரு பட்சித்து விடாத படிக்க நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தாவீது சொல்வது போல என் கர்த்தாவே ஆண்டவரே நீங்கள் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவன் ஆண்டவரே. நீங்கள் மிகவும் பெரிய தேவன் ஆண்டவரே. மகிமையும் மகத்துவத்தை மணிந்து கொண்டிருக்கிறீங்களே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய தூதர்களை காற்றுகளாகவும் ஆண்டவரே ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாயும் மாற்றுகிற தெய்வமே உங்களுக்கு ஸ்தோமரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அக்கினி ஜுவாலிகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே ஆவிக்குரிய அக்கினினாலும் அபிஷேகத்தினாலும் நிறைந்து கர்த்தரை துதிக்க உதவி செய்யுங்கள் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக என் தேவனே நீங்கள் யுத்தம் பண்ணுகிற தேவன். நீங்கள் யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொன்ன தாவீதை போல அப்பா நாங்களும் எங்களுடைய சத்தங்களை இயேசு தெய்வமே உங்களிடத்தில் உயர்த்துகிறோம் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எங்கள் தேவன இடத்திலே ஆண்டவரே அப்பா நாங்கள் சத்தம் எடுகிறோம் அபயம் எடுகிறோம். எங்கள் ஜபத்தை நீங்கள் கேட்டு அற்புதம் செய்வீர்கள் என்று நம்பி இருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆபத்தின் நாட்களிலே உங்களை நாங்கள் தேடின போது ஆண்டவரே அப்பா எங்கள் ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்த தெய்வமே
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், நான் தேவனை நினைத்து போது அலறினேன் என்று. ஆண்டவரே, இன்றைக்கு யாரெல்லாம் தேவ சமூகத்திலே அழுது கலறி ஆண்டவரே அப்பா தேவனே தங்கள் வேதனைகளை துக்கங்களை துயரங்களை சொல்ல முடியாமல் அலறுகிறார்களோ, யாரெல்லாம் தூங்காதபடிக்கு அழுகையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார்களோ, ஆண்டவரே கர்த்தாவே எல்லாரையும் பொற்பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்கள் எங்களை தள்ளிவிடுகிற தெய்வம் அல்ல. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் இரக்கம் செய்கிற தெய்வன் அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களுடைய செய்கைகள் மகத்துவமானது, அற்புதமானது, அதிசயமானவை. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய ஜனங்களுக்குள் வல்லமையான காரியங்களை செய்யத்தக்க தெய்வமும் நீங்க தான் ஆண்டவரே. இயேசுவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. கர்த்தாவே ராஜாவே, நீங்கள் செய்த நன்மைகளை நினைக்கிறோம், அதிசயங்களை நினைக்கிறோம், அற்புதங்களை நினைக்கிறோம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து நடத்தினவரே, கல்வாரி நாதரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரவு நேரத்தில ஒவ்வொரு வியாதியத்திற்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி இயேசப்பா, நன்றி நன்றி நன்றி நன்றி. இயேசு தெய்வமே நன்றி. இயேசு ராஜாவே நன்றி நன்றி. இயேசு கர்த்தரே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி. இயேசுவே நன்றி. ராஜாவே நன்றி. கர்த்தாவே நன்றி அப்பா நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பிதாவே உங்களுக்கு நன்றி. இயேசுவே உங்களுக்கு நன்றி. இரட்சகரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி சொல்லுகிறோம். நல்லவரே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு நோயாளிகளையும் உடைய பாதப்படியில வைக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் உடைய பாதத்துக்கு கொண்டு வருகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒவ்வொரு வியாதியத்தர்களையும் உடைய கருத்துக்கு கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பிதாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி இருதயத்தோடு உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். பட்டாவே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பிதாவே நன்றி அப்பா. எத்தனையோ ஆண்டவரே கர்த்தாவே அப்பா வேதனைகளோடு கண்ணீர்களோடு கஷ்டங்களோடு வியாதிகள் சுகமடையாத படிக்கிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா. டாக்டர்களாலே கைவிடப்பட்டவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே.
டாக்டர்களால் சுகப்படுத்த முடியாதவர்கள் இருக்கிறார்களே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்லவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வல்லவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்மையிலே செய்தவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை எத்தனையோ வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள், என்னென்னமோ வியாதிகளோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அன்பான ஆண்டவரே அப்பா. இந்த நோயாளிகள் எத்தனையோ பேர் வேதனையில இருக்கும் நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அவர்களை முடித்திரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களின் உடல் மற்றும் மன வேதனைகளை நீங்கள் அறிந்த தேவன் ஆண்டவரே, உங்களுடைய பரிபூரண கருத்தை அவர்களுக்கு ஆண்டவரே தந்து உங்களுடைய பரிபூரண சுகத்தை அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவர்களுக்கு தேவையான எல்லா பலத்தையும் மருத்துவ வசதிகளையும் ஆண்டவரே அப்பா, இந்த செவிலியர்கள் ஆண்டவரே அப்பா, டாக்டர்ஸ்மா நர்ஸ்மார்கள் ஆண்டவரே, சரியான மருந்துகளை கொடுக்கத்தக்க ஞானத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருளுங்க. அவர்கள் எல்லாரும் விரைவிலே பரிபூர்ண குணம் அடைய வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவே, உடைய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு அவர்களை ரட்சித்தருளுங்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிய ரட்சிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை எழுப்புவார் என்று சொன்னபடி எங்கள் ஆண்டவரே நம்பிக்கையின் நங்குறமே, இரக்கமுள்ள தெய்வமே, இந்த நோயா ஆண்டவரே கர்த்தாவே உடைய கரம் தொட வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய காயங்களினாலே ஒவ்வொரு நோயாளிகளும் குணப்படுவோம் ரட்சிக்கப்படுவோம், தங்கள் வீடுகளுக்கு செல்ல வேண்டும் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே

பரிசுத்தரே நன்றி அப்பா, நன்றி சொல்லுகிறோம், நன்றி செலுத்தியபடி ஆகலாம். வியாதிய திரளையும் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். உடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா அதே போல பாதாள குழுக்கள், ஆவா குழுக்கள், வாழ்வெட்டு குழுக்கள், பயங்கரவாத தீவிரவாத குழுக்கள், கொள்ளை கொஸ்டி குழுக்கள், கொலையாளிகள் ஆண்டவரே, தற்கொலையாளிகள் ஆண்டவரே, சுவாமி ஒவ்வொருவரும் உடைய பாதப்படியிலே வைக்கிறோம் சுவாமியே. இயேசு தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயிருள்ள தெய்வமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜபங்களை அங்கீகரிக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி. நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. உன்னதமான தேவனே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உயிருள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ஜபத்துக்கெல்லாம் பதில் தந்த ஆண்டவரே உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர துதி கன மகிமைகளை செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்தை நீங்க ரட்சித்து, உலக தலைவர்களை ரட்சித்து, உலக ஆளுகை செய்கிறவர்களை ரட்சித்தருளுங்க சுவாமியே. ஆண்டவரே வல்லரசு தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், கனடாக்காக, அமெரிக்காவுக்காக, பிரேசிலுக்காக, லண்டனுக்காக, ஆஸ்திரேலியாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வல்லரசு தேசங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில அசை வாடிக்கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.

ஒவ்வொரு வல்லரசு தேசங்களையும் கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ஆளுகையின் கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முழுமையான வல்லரசுக்கு ஆண்டவரே அப்பா நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதார காரியங்களுக்காக இராணுவம் ஆண்டவரே, இராணுவ தளபதிகள், இராணுவ பற்றாக்குறை உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலத்தின் அடிப்படையிலே சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகளாவிய செல்வாக்கு மிக்க முக்கிய நாடுகளாக திகழ்கின்ற நாடுகளை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாடுகள் கர்த்தரை அறிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அமெரிக்கா பொருளாதாரங்கள், இராணுவத்திலே ஆண்டவரே, தொழில்நுட்பங்கள் ஆண்டவரே, கர்த்தாவே கலாச்சாரங்கள், உலகளாவிய ஆண்டவரே ஆதிக்கத்தை கொண்டுள்ள நாடு, அந்த நாடு முழுவதும் ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளட்டும் ஆண்டவரே. சீனா நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் இரண்டாவது பெரிய பொருளாதாரத்தை கொண்டுள்ள நாடு ஆண்டவரே, கர்த்தாவே. வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலே ஆண்டவரே அப்பா தெய்வமாக வேகமாக முன்னேறி வருகிற நாடு, இந்த நாடு முழுவதும் இயேசுவை அறிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவே தெய்வம் என்று கூக்குரல் இட வேண்டும். எல்லா ஜாதிகளும், சீனர்கள் உலகத்தில எங்கிருந்தாலும், அமெரிக்கர்கள் உலகத்தில எங்கிருந்தாலும், ரஷ்யர்கள் உலகத்தில எங்கிருந்தாலும், எல்லாரையும் கத்து நினைத்து நீங்க ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வல்லரசு நாடுகளையும் உடைய கரத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசங்கள் ஆண்டவரே அப்பா, கனடா தேசம் முழுவதையும் உடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. அங்கிருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும், அதிகாரிகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, ஆளுகை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. வளர்ந்து வரும் நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் ஆண்டவர் இயேசுவை அறிய வேண்டும் ஆண்டவரே அப்பா. இந்த தேசங்களில் எல்லாம் ஆவிக்குரிய சபைகள் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய சபைகள் பெருகிய நாளுக்கு நாள் ஜனங்கள் கிறிஸ்து அன்னிலே வர வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. இந்த ஊழியங்கள் எல்லாம் கர்த்தாவே நீங்கள் பழுக செய்து பெருக செய்ய வேண்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி. ஜப்பானுக்காக, சவுத் கொரியாக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா பிதாவே தெய்வமே, தென்கொரியாக்காக ஜபிக்கிறோம், கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹாங்காக்காக ஜபிக்கிறோம், தாய்வான் தாய்லாந்துக்காக ஜபிக்கிறோம், சிங்கப்பூர் மலேசியா கோலாலம்பூருக்காக ஜபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிலிப்பீன்காக, இந்தோனேசியாக்காக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பர்மாக்காக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பங்களாதேஷ் பாகிஸ்தானுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசங்களெல்லாம் கத்தரை காண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், கத்தரை அறிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தில எல்லாம் ஆவிக்குரிய சபைகள் பெருக வேண்டும், ஆவிக்குரிய மக்கள் பெருக வேண்டும். அனுதினமும் பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் ஜனங்களை சபைக்கு கூட்டி சேர்த்தருளுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தூய ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்.

0: ஹல்லேலூயா. அப்பா நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், வாக்கு மாறாத தெய்வமே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஜபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உடைய ஆவியிலே ஆகும் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, மூடப்பட்ட கதவுகளை திறக்க பண்ணட்டும் ஆண்டவரே. மூடப்பட்ட இருதயங்களை திறந்தருளுங்க, கதவுகளை திறந்தருளுங்க, உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்தருளுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க ரட்சித்தருளுங்க. ஒருவராவது நரகத்துக்கு போக கூடாது. விக்கிரக ஆராதனைக்காரர்கள் எங்கள் குடும்பத்தில் ஒருவராவது இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமானவர்கள் எங்கள் குடும்பத்திலே ஒருவராவது இருக்கக்கூடாது. ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமே ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியான தேவனே உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அற்புதமானவரே உங்களை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில், விசா இல்லாதவர்களுக்கு விசா, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை, சுகவீனமாயிருக்கு வர்களுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி ஆய்கூட செபிக்கிறோம். பலவீனமானவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து, சுகம் கொடுத்து, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆய்கூட செபிக்கிறோம். ரவியை உடைய கரத்திலே கொடுக்கிறோம், சிகர் தம்பி உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இவர்களுக்கு நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமும் நேடிய ஆயுளையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருவின் கட்டுகளிலிருந்து உடைய பிள்ளைகளை, ஊழியர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவருடைய மனைவிமாருக்கும் நல்ல சுகபல ஆரோக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பலவீனத்திலே தேவன் பலன் கொடுங்க, சுகவீனத்திலே சுகம் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த குழந்தைகளை கற்பழிக்கிறவர்கள், பெண்களை நாசப்படுத்துகிறவர்கள், பெண்களை கொலை செய்து கற்பழித்து கொலை செய்கிறவர்கள் ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே இப்படியான ஆண்டவரே காம கொடூரர்களுக்கு நல்ல தண்டனைகள், நீதி கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெண்களுக்கு எல்லா தேசத்திலும் நீதி கிடைக்க வேண்டும். ஐரோப்பாவிலே பெண்களுக்கு நீதி கிடைத்திருப்பது போல ஆசியா தேசத்து பெண்களுக்கு நீதி கிடைப்பதில்லை ஆண்டவரே. குழந்தைகளுக்கு நீதி இல்லை, குழந்தைகளை கொள்ளுகிறார்கள். குழந்தைகளுக்கு என்ன தெரியும் ஆண்டவரே? அவைகளை கடத்தி சென்று ஆண்டவரே நாசப்படுத்தி கொள்ளுகிறார்கள். ஆனாலும் இவர்களுக்கு சரியான தண்டனைகள் ஒன்றும் கிடைப்பது இல்லை ஆண்டவரே. கட்டாவே நாங்கள் நீதியுள்ள தேவ கரத்திலே இந்த காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாச மோசங்கள் வீணாக மனிதர்களை கொள்ளுகிறவர்களும், பெண்களை நாசப்படுத்துகிறவர்களும், சீதன கொடுமைகளும் பிரிவினைகளும் ஆண்டவரே கட்டாவே அப்பா தெய்வமே, எங்கெல்லாம் கொடுமைகள் நடத்தப்படுகிறதோ, குழந்தைகளுக்கு பெண்களுக்கு வேலை ஸ்தலங்களில் எங்கெல்லாம் அநீதி இருக்கிறது, எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபித்து அப்பாவின் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அருமை ஆண்டவரே உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகரே உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்தி நடத்துங்க, நினைத்தருளுங்க. எங்களுடைய ஜபங்களை நினைத்தருளுங்கள் ஆண்டவரே. எங்களுடைய ஜபங்கள் உங்களுடைய சமூகத்திலே வந்து சேரட்டும் என்று நாங்கள் ஜபித்து ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு கதறி அழுது புரண்டு கொண்டிருக்கிறார்களோ, வழியினாலே யாரெல்லாம் துடித்து கொண்டிருக்கிறார்களோ, வறுமை கோட்டில் இருக்கிறார்களோ, ஒரு நேர உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்களோ ஆண்டவரே, குழந்தைகளுக்கு பால்மா இல்லாமல் உணவில்லாமல் அழுது கொண்டிருக்கிறார்களோ எந்தெந்த தாய்மார்கள் ஆண்டவரே குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வழி இல்லையே என்று கதறிக்கொண்டிருக்கிறார்களோ எல்லாரும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பொறுப்படுங்க. நரிக்குறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஜிப்சிஸ் மக்களுக்காக ஜெபிக்கிறேன், தலித்தின மக்களுக்காக, திரு நங்கைகள், இன்னும் துப்புரவு தொழிலாளிகள், வெறுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அந்தந்த இடங்களிலே தேவன் உயர்த்தி உயர் அடைக்கலத்தில் வையுங்க. இவர்களுக்கும் நல்ல பாடசாலைகள் கிடைக்க வேண்டும், நல்ல தொழில்கள் கிடைக்க வேண்டும். ஆண்டவரே, இவர்களும் படித்து நல்ல ஆண்டவரே அப்பா நல்ல போஸ்டுகளுக்கு இவர்களும் வர வேண்டும். ஆண்டவரே, இவர்களையும் கத்த நினைத்து ஆசீர்வதிங்க. நல்ல தலைவர்களை தேசங்களுக்கு கொடுத்தருளுங்க. நீதியுள்ள தலைவர்கள், நீதி செய்கிற தலைவர்கள், ஜனங்களுக்காக நீதி செய்கிற தலைவர்களை தேவன் எழுப்பி தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இலங்கையிலே பௌத்த மத பிக்குமார்கள் கடந்த அநேக மாதங்களாக ஆண்டவரே அட்டுழியங்களையும் அநியாயங்களையும் செய்து வருகிறார்கள். பௌத்த நாடு, பௌத்த நாடு என்று சொல்லிக்கொண்டு பௌத்தர்கள், அதுவும் ஆண்டவரே அப்பா சுவாமி ஆண்டவரே, இந்த மத பௌத்த மத போதகர்கள் தவறும் தப்பு அநியாயமும் செய்து வருகிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தெய்வமே இயேசுவே, நீங்க நீதி செய்யுங்க, நீதி செய்யுங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி செய்யுங்க. இங்கெல்லாம் சுவிசேஷத்துக்காக கதவுகள் மூடப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் கதவுகள் திறந்து கொடுங்க, இருதயங்களை திறந்து கொடுங்க. ஆண்டவரே, யாரெல்லாம் சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்களோ அதே இடத்திலே சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்படட்டும். அநேக சுவிசேஷர்களை எழுப்பி தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்களை எழுப்பி தாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவன் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உயிர் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம். இதோ மிகுதி கால வேளைகளை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். மற்றும் ஜபித்த ஜபங்களை நீங்கள் கேட்டமைக்கு நன்றி, பதில் தந்தமைக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ ஆண்டவரே, நான் என்னுடைய தாயாருக்காக ஜபிக்கிறேன். 96 வருடங்களும் நடத்தி வந்த தேவனே, அவர்கள் சரீரத்திலே கஷ்டப்படக்கூடாது, ஆத்மாவிலும் துக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் கூடிய சீக்கிரத்திலே சென்று என் தாயாரை காணவும். ஆண்டவரே, அந்த ஆத்மா துக்கம் இல்லாமல், துயரம் இல்லாமல், சரீரம் எந்தவித கஷ்டமும் படாத படிக்கும். ஆண்டவரே அப்பா, அந்த ஆத்மா உங்களுடைய சமூகத்திலே வர வேண்டும். ஆண்டவரே, நான் சென்று என் தாயினுடைய இடத்திலிருந்து ஜபிக்க போகிறேன். ஜபத்தை கேட்டு என் தேவன் உங்களுடைய சித்தத்தை என் தாயினுடைய வாழ்க்கையிலே நீங்க செய்தருளுங்கள் ஆண்டவரே. அதே போல எங்கெல்லாம் தாய் தப்பன்மார் இருக்கிறார்களோ, வயது சென்றவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் எல்லாருக்காக ஆண்டவரே நான் உங்களிடத்திலே மன்றாடுகிறேன். அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு வீதியோரங்களிலும் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறார்களே, அவர்கள் எல்லாருக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவர். அவர்களுக்கு எல்லாம் ஒரு வழி திறக்கப்படட்டும் ஆண்டவரே. குழந்தைகள் எத்தனையோ பேர், தாய் தகப்பன் பிள்ளையான உறவுகளினாலே பிறந்த குழந்தைகள், அல்லது கள்ள காதல் நிமித்தம் ஆண்டவரே, கள்ள தொடர்புகளை நிமித்த பிள்ளைகளை விட்டு விட்டு சென்றிருக்கிற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் என் தேவனுடைய கண்களிலே தெய்வம் கிருபையும் மனித தெய்வம் கிடைக்கட்டும். ஒரு குழந்தை கூட அனாதை என்று நிற்க கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் என் தேவன் கிருபை அளித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் குழந்தைகளை அடிமைப்படுத்தி வேலை வாங்குகிறார்களோ, அடிமைத்தனத்தில வைத்திருக்கிறார்களோ, அங்கெல்லாம் என் தேவன் நீதி செய்யுங்க, நீதி செய்யுங்க. யாருக்கு நீதி கிடைக்காமல் இருக்கிறதோ, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, என் ஆண்டவரே நீங்கள் நீதியுள்ள தேவன் அல்லவா, நீதி செய்யுங்க, நீதி செய்யுங்க, நீதி செய்யுங்க, நீதி செய்யுங்க. நீதியின் வழக்கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி எல்லா விண்ணப்பங்களையும் உடைய பொற்பாதத்தில் வைக்கிறோம், ஹில்டாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஹில்டாவின் வாழ்க்கையிலே உங்களுடைய சித்தத்தை நீங்க செய்தருளுங்கள் ஆண்டவரே. யாரெல்லாம் புற்று வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை சுகப்படுத்துகிறவர்களை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தேவ சித்தம் நிறைவேறட்டும். இதோ அப்பா உங்க கரத்திலே நாங்கள் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவே, உடைய கரத்திலே வைத்து எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவரே கட்டாவே. நாங்கள் ஜெபித்த அத்தனை விண்ணப்பங்களையும் பரலோக பிதாவே, பரலோக தேவனே, உடைய பொற்பாதப்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், உடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படுத்தி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவே நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேறனுடைய கன்னிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சித்துகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசேமும் கடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதே. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா, க்ளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட். உமது வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. உன் பாதம் கல்லில் இடராத படிக்க அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலை சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் நிலத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பிவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி நிறச்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்பது முன்ன மாணவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வினையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினேர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புள்ளை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறே. கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். அல்லேலூயா. என் கொம்மை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேர். புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு நேரிடுவது என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவது என் காது கேட்கும். நீதிமான் பணியை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்திலே அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜீவ வார்த்தைகளுக்காக, உயிருள்ள வார்த்தைகளுக்காக, உன்னதமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசுவுக்கே நன்றி. வெளிப்படுத்தல் 11:11. பின்பு வைக்கோலுக்கொப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவ தூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் பிரஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அழகாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரண்டு வத்திர முடித்தி கொண்டுள்ளவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினை புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாத படிக்க வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா, க்ளோரி டு தி நேம் ஆஃப் தி லார்ட். அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்ற தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து வருகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொண்டு போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் வாசைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளிலே வைக்க ஒட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்க தரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடினால் அவர்கள் நிமித்தம் பூமியிலே குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து ஒருவருக்கொருவர் கொடூரர் ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3.5 பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலூன்றி நிற்பார்கள். அவர்களை பார்த்தவர்களும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெருஞ்சத்தத்தை அவர்கள் கேட்டு வேதத்தில் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 1/10 விழுந்தது. மனுஷரில் 7,000 பேர் பூமி அதிர்ச்சினாலே அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 2 கடந்து போயிட்டுதோ 3 சீக்கிரமாய் வருகிறது. 7 தூதனை காலம் மோதியதான் அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் ஹாலேலூயா ஸ்தோத்திரம் உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களில் ராஜ்யபானம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்களை உட்கார்ந்திருக்கிற 24 மூப்பர்களும் விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரே உமது மகா தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மறித்தோர் நியாயத்தேற்படுகிறதற்கும் தீர்க்கதரிசிகள் ஆகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியுமாயிருக்க பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேலே பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்திலே ஹாலேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பற்றி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் வெடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெருமலைகள் சத்தமும் முழங்கின. ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம். மட்டுமாக தேவாதி தேவனை இப்படியாக வரப்போற காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் செய்ய போற அற்புதங்களுக்காக அருமதைகள் யுத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மீட்பரை நாங்கள் நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசப்பா. நன்றி நன்றி நன்றி நன்றி சுவாமி. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி ராஜாவே. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவனுக்கு எல்லா துதி கன மகிமைகளையும் செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி சுவாமி.
1: நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டு. அவைகளை எண்ணி எண்ணி துதித்தாலும் நமக்கு நாட்களும் காலங்களும் போதாது. 100 வருடங்கள் வாழ்ந்தாலும் போதாது கர்த்தரை துதிக்கத்தக்கதான நேரங்கள். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த நேரத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இன்று நம்மை உயிரோடு ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதற்காய் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு தந்த சுக பலன் ஆரோக்கியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம் குடும்பங்களை இம்மட்டுமாய் பாதுகாத்து வந்தாரே, அதற்காய் நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லி தாவீது சொன்னது போல நமக்கு கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார். நாம் தாழ்ச்சியடையாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மளை சுற்றி பலமாய் நிற்கிறார். நம் பலவீனத்தில் அவர் நமக்கு பலன் கொடுத்து நம்மளை நடத்துகிறார். அதற்காய் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்பானவர்களே, கிருபை நம்மளை தாங்கி வருகிறது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது என்று புலம்பல்காரர் சொல்கிறார். ஆனால் நமக்கு காலை மாத்திரம் அல்ல, காலை மாலை பகல் மத்தியானம் நாள் ஜாமம் நடுஜாமம் அதிகாலை எந்த நேரத்திலே நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்படி கிருபை நம்மளை சூழ்ந்திருக்கிறது. நம்முடைய ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எஸ்பிஎம் ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துவோம். இன்று நடந்து முடிந்த ஒவ்வொரு ஆராதனைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், நன்றி செலுத்துவோம். நன்றி ஹிருதயத்தோடு கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம், நன்றி செலுத்துவோம். நாம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் ஆராதனை என்று நினைக்கிறோம். ஏழு நாட்களும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு இந்த பூமியில ஆராதனைகள் செலுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து ஜனங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் கர்த்தரை துதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள், கர்த்தரை ஆராதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்கு நேர காலங்கள் தான் வித்தியாசம், ஆனாலும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய துதி எப்பொழுதும் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காய் கர்த்தரை ஸ்தோதரிப்போம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். அன்பானவர்களே, அவர் ஆராதிக்க வல்ல தேவன், அவர் துதிக்க வல்ல தேவன். நம்முடைய இருதயத்திலிருந்து துதி வரட்டும், உதறுகளினால் அல்ல, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிப்போம், ஆராதிப்போம். அல்லேலூயா. கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் அப்பா பிதாவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், துதி, கன மகிமைகளை செலுத்துகிறோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற பரிசுத்தமுள்ள அப்பா பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு உரியவரே, உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியான தேவனே, உங்களை ஆராதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, துதிக்கு பாத்திரரா இருக்கிற தெய்வமே, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி, ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி, நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம். ராஜா, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உன்னதமானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற கட்டாதி கட்டாவே, உங்களை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, துதிக்கு பாத்திரரா இருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தூயாதி தூயவரே, ராஜாதி ராஜாவே, நன்றி இருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உங்களுக்கு நன்றி, ராஜா உங்களுக்கு நன்றி, இரட்சகரே உங்களுக்கு நன்றி, பரிசுத்தரே உங்களுக்கு நன்றி, படைத்த தெய்வமே உங்களுக்கு நன்றி. துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி நன்றி இருதயத்தோடு உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றருவாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம். ராஜா எங்கள் இயேசு தெய்வமே, உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறோம், அப்பா அப்பா அப்பா நன்றி. இயேசு தெய்வமே உங்களுக்கு நன்றி, அப்பா நீங்க தந்த சுகத்துக்கு நன்றி, பலத்துக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி. நீங்க தந்த சமாதானத்துக்கு நன்றி அப்பா, நன்றி. எங்கள் பலவீனத்தில் எங்களுக்கு பலன் தந்தவரே, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா நன்றி செலுத்துகிறோம், எங்கள் குடும்பங்களை மட்டுமாய் பாதுகாத்தவரே, உங்களுக்கு நன்றி. ராஜா ஆபத்திலிருந்து விபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாத்து கொண்டவரே, நன்றி. சத்துருவின் கரங்களிலே நாங்கள் விழுந்து விடாத படிக்கே எங்களை பாதுகாத்தீங்களே அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா நன்றி, நன்றி. ஆண்டவரே, இருளின் ஆதிக்கங்களுக்கும் பயங்கரங்களுக்கும் எங்களை பாதுகாத்தவரே, உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா என்று சொல்லி உங்களை கூப்பிட புத்திர சுவிகாரத்தை தந்த தெய்வம் அல்லவா உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி, பரிசுத்தரே நன்றி, படைத்தவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆண்டவரே அப்பா கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். நான் உங்களை திக்கத்தவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லி எங்களை திக்கத்தவர்களாக விடாது படைக்கே ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு நல்ல அப்பாவாக இருந்து, அம்மாவாக இருந்து, நல்ல நண்பனாக இருந்து ஆண்டவரே எங்கள் பலவீனத்தில் எங்களுக்கு பலன் தந்து, சுகவீனத்தில் எங்களுக்கு சுகம் தந்து, எங்களை பாதுகாத்தமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். அருமையான ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமையில்லப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆயிரம் ஆயிரம் நாமங்களுடையவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். பிதா குமாரர் பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பாவிகளுக்காக இந்த பூமிக்கு வந்தவரே இயேசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். சிலுவையிலே பலியானீங்களே ஸ்தோத்திரம். சிலுவையிலே ரத்தம் சிந்தி அந்த இரத்தத்தில் எங்களை மீட்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பாவ அக்கிரமங்களை மன்னித்தவரே.

ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க பாதத்தில் இருந்தே ஜபிக்கத்தக்கதான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி தந்த தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் இயேசு தெய்வமே. உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் இயேசு ராஜாவே. உங்களை ஆராதிக்கிறோம், நன்றி இருதயத்தோடு, நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். மனித தயவுகளை எங்களுக்கு பெற்று தந்துவரே, அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைக்க செய்தவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசப்பா. இன்றைக்கு நீங்கள் இந்த உலகத்திலே அப்பா சுகப்படுத்தி ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் வியாதி கட்டுகளை அறுத்து சுகப்படுத்தி நீங்க நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய ரட்சிப்புக்காக நன்றி அநேகர். இயேசுவே, மனம் திரும்பி உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் இயேசு தெய்வமே. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அக்கிரமங்களையும் பாவங்களையும் சுமந்தவரே, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்பட்டிருந்த எங்களை ஜீவனுள்ள தேவனை துதிக்கும்படி தெரிந்து கொண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தூயவரே உங்களை துதிக்கிறோம், நல்லவரே உங்களை துதிக்கிறோம், நன்றி இருதயத்தோடு துதிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தூயாவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். வல்லமையின் ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாக்குமாறாதவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பரிசுத்தாவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தெய்வமே உங்களை துதிக்கிறோம் ராஜா. நன்றி இருதயத்தோடும், நன்றி உள்ளத்தோடும், நன்றி உணர்வோடும் உங்களை துதிக்கிறோம். அளவில்லாத கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறமைக்காக நன்றி. ஒவ்வொரு ஆன்லைன்களுக்காக ஸ்தோத்திரம். ஆன்லைன்களுக்கு பொறுப்பாய் இருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்கள், ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.

0: ஆமென். பிரைஸ் லார்ட் அம்மா. ஆமென். பிரைஸ் லார்ட் அம்மா.
1: காலவலி இல்லாமல், இருக்க இருப்பிடம் இல்லாமல், உணவு உணவு இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல், ஆண்டவரே வேதனைப்படும் ஆத்மாக்களுக்காகவும், அப்படிப்பட்ட தேசங்களில் வாழும் பிள்ளைகளுக்காகவும், ஒவ்வொருவருக்காகவும் உங்களுடைய வருகிறோம் ராஜா.
2: ஆண்டவராய் தகப்பனையும் சோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் என் அப்பாவே உண்மை பிரியப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி செவிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம், அப்பா நாங்கள் பேசுகிற பேச்சு, எங்களுடைய முகபாவம், நாங்கள் நடக்கின்ற நடை, ஆண்டவரே மற்ற ஜனங்களை ஆண்டவரே உம்பக்கம் இழுக்கக்கூடியதாக உம்முடைய வெளிச்சம் எங்கள் மேல் பிரகாசிக்க நீங்க கிருபை பாராட்டும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மோசேயினுடைய முகத்திலே இருந்த அதே ஆண்டவரே மகிமை, ஆண்டவரே அந்த முக வெளிச்சம் எங்கள் மேல் வீச வேண்டுமா செவிக்க

0: கொடுக்கும் கர்த்தாவே. எங்களை பார்க்கிற யாவரும் நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்பதை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்கிறபடியா சூத்திரம் ஐயா ராஜா. நாங்கள் ஏறெடுக்கின்ற துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், வார்த்தைகள் உம்முடைய சன்னிதானத்திலே ஐயா ராஜா. ஆண்டவரே, மற்ற ஜனங்கள் விடுதலையோடு நேசிக்க நீங்க கிருபை பாராட்டும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் கைபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் கைபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராதே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹாலேலூயா. கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும். ஹாலேலூயா. பரிபூர்ணம் என்பது நிரம்பி வழிகின்ற காரியம். ஹாலேலூயா. அங்கே என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை இணைமாறு அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹாலேலூயா. கிருபையின் பரிபூர்ணம். ஹாலேலூயா. கிருபை எங்களை அதிகமாக நிரம்பி வழிய செய்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு மாறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹாலேலூயா. கிருபையின் பரிபூர்ணம். ஹாலேலூயா. உம்முடைய கிருபை இந்த நாளிலே ஆண்டவரே பரிபூர்ணமாய் எங்கள் மத்தியிலே இறங்கி வருகிறது. எங்கள் ஊழியங்களிலே இறங்கி வருகிறது. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இறங்கி வருகிறது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்களுடைய கிருபையின் பரிபூர்ணம் எல்லாம் இறங்கி வருகிறது அப்பா. ஆண்டவர் ஆகி தேவனே மக்கு சூத்திரம் ஐயா. ஈசாக்கு ஆண்டவரே ஆபிரகாமுடைய திறவுகள் துர்த்து போட்ட வேளையில் எல்லாம் அவன் தொட்ட மாத்திரத்திலே ஆண்டவரை நீரூற்றுங்கள் வந்ததப்பா. ஆண்டவர் ஆகி தேவனே அப்பாபிதாவே தகப்பனே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே கிருபையின் பரிபூர்ணத்தையும் ஹாலேலூயா நீதியின் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் ஹாலேலூயா இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகிறார்கள். இந்த நாளிலே ஜீவனை நாங்கள் கட்டவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் பேர பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் திருச்சபை குடும்பங்களிலே ஐயா, இந்த தமிழ் குடும்பங்களிலே, எங்கள் இலங்கை தேசத்திலே ஆண்டவரே தேவனே இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனை நாங்கள் கட்டவிக்கிறோம் அப்பா. என் தகப்பனாகி தேவனே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இயேசையா தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே நான் தாழ்ச்சி அடைவதில்லை. நான் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே என்னோடு சேர்ந்து பாடுங்கள். நான் தாழ்ச்சி அடைவதில்லை. நான் தாழ்ச்சி அடைவதில்லை. உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய நாவிலே ஜீவனும் மரணமும் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார் ஜீவனை தெரிந்து கொள்ளணும். ஹாலேலூயா. இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஜீவனை எங்கள் நாவிலே வைக்கிறோம். எங்களுக்கு முன்பாக ஜீவனை வைக்கிறோம். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனையே சோத்திரிக்கிறோம் ஐயா ராஜா. அப்பா, அன்றைக்கு யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தான் ஐயா ராஜா. ஆண்டவரே, பரவி போகிற சந்தன மரங்கப்பா, ஆறுகளைப் போல, நதிகளைப் போல ஆண்டவரே, நதியோரம் வளருகின்ற ஆண்டவரே சந்தன மரங்களைப் போல ஆண்டவராகிய தேவனே நாங்கள் ஆண்டவரே துதிக்கின்ற விழையிலே, ஆராதிக்கின்ற விழையிலே, ஜீவனை பேசுகின்ற விழையிலே அந்த ஜீவன் ஆண்டவரே எல்லா இடமும் சென்று ஆண்டவரே அப்பா அந்த இடத்தை செழிப்பாக மாற்றுகிறதற்காக சூத்திரம். என் தகப்பனே ஜீவன் அதியே முக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே நான் தாழ்ச்சி அடைவதில்லை. எசையா தாழ்ச்சி அடைவதில்லை. புல்லுள்ள இடங்களில் நடத்துகிறீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். கர்த்தரின் மேய்ப்பர், கர்த்தரின் மேய்ப்பர் தாழ்ச்சி அடைகிறேனே. கடந்த வாரத்திலே ஒரு பிள்ளைக்கு வேலை கிடைக்கவில்லை அன்புக்குரியவர்களே. எந்த இடத்திலே போனாலும் அவள் சொன்னாள், எந்த இடத்திலே போனாலும் அன்றி வேலை இல்லையன்னு சொல்லுகிறார், ரிசப்ஷன்லயே என்னை திருப்பி விடுகிறார்கள். இத்தனைக்கும் சிறிய வயதுல இருந்து இந்த பிள்ளை இந்த தேசத்திலே வளர்ந்த பிள்ளை. ஹாலேலூயா. அந்த கனடியன் அந்த இங்கிலீஷ் ஆக்சன் எல்லாம் அவர்களுக்கு உண்டு, நன்றாய் பேசுவார்கள், ஆனா வேலை இல்லை. நான் சொன்னேன் இந்த 23 சங்கீதத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை அல்ல 7 தடவை சொல்லு. இது எதோ கட்டாயமான சாத்தியமான காரியம் அல்ல அன்புக்குரியவர்களே. இதனுடைய ஆவியானவர் நிருதயத்தில் ஏவுகிறபடியா எரிக்கோ கோட்டை 7 தரம் சுற்றி வந்த மாத்திரத்திலே அன்புக்குரியவர்களே எரிக்கோ கோட்டை தகர்ந்தது. ஈவன் 2 நாட்களுக்குள்ளே அவளுக்கு ஒரு இடத்திலே அந்த பிளேஸ்மெண்ட் கிடைத்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலிலூ எப்பொழுது நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம், அந்த இடத்திலே அவளுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வரும்படி. கர்த்தரிடத்திலே பட்சபாதம் இல்லை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. எதை நாங்கள் விரும்புகிறோமோ, ஹலிலூயா, அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனை விட்டு தூரமாய் போயிட்டு. ஆசீர்வாதம் என்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் நிறைவாயிருப்பது, எங்கள் பிள்ளைகள் நிறைவாயிருப்பது, எங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லோரும் நிறைவாயிருப்பது. ஹலிலு, என்னுடைய சகோதரங்கள் இலங்கை தேசத்திலே இருக்கிறார்கள். ஹலிலூயா, என்னுடைய மூத்த அண்ணனுக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட 85-86 வயசு. கடந்த மாதத்திலே எங்களுடைய உறவினர் ஒருவர் போயிருந்த, நன்றாய் திடனாய் இருக்கிறார்கள். ஹலிலூயா. அது போல மற்ற சகோதரிகளும் ஒவ்வொரு நாளும் நான் செபிப்பது வழக்கம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹலிலூயா, அன்புள்ள தேவன் நாம் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன். ஆசீர்வாதம் என்பது எல்லாம் தான், பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம், குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம், கணவனுக்குரிய ஆசீர்வாதம், மனைவிக்குரிய ஆசீர்வாதம். தோல்வியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. ஹலிலூயா. தோல்விகளை சத்ருவானவன் எண்ணங்களிலே விதைக்கிறான் அன்புக்குரியவர்களே, ஆனா நாங்கள் ஜீவனை பேச வேண்டும், ஜீவன் உள்ள வார்த்தைகளை. ஹலிலூயா.
1: ஆத்துமாவை தேற்றுகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆத்துமாவை தேற்றுகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கும் நான் பயப்படினே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கும் நான் பயப்படினே. பாடுவோம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கும் நான் பயப்படினேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே. ஹல்லேலூயா.
0: மரண இருளை நீங்க சந்தித்திருக்கிறீர்களா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே? என்னுடைய மகள் அடிக்கடி அந்த சாட்சியை சொல்லுகிறேன். 4 இருக்கின்ற வழியில ஹல்லேலூயா, அடுத்த மகனுக்கும் அந்த ஒரே நேரத்திலே அன்புக்குரியவர்களே, 3 பிள்ளைகளுக்கும் வியாதியா இருந்து, என்னுடைய மகனுக்கு அந்த நேரத்துல நிமோனியாவா இருந்தது. சின்ன மகள் ஓகே என்று நான் சிகிச்சை இருக்கிற வேளையிலே பார்த்தால் திடீரென்று அவள் அப்படியே மயக்கமாயி விட்டா. 4 பிள்ளை. அந்த வேளையிலே நர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு ஆக்சிஜன் குறைவா இருக்கிறது என்று திரும்ப ஓடுகிறேன் சிகிச்சை. அந்த அந்த ஓட்டல இருந்தா நான் திரும்ப சிகிச்சைக்கு போறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் திரும்ப ஓட்டலை அட்மிட் பண்ணார்கள். பார்த்தால் அவள் அப்படியே மயக்கம் அடைந்திருக்கிறாள். பெரிய பெரிய மிஷினை கொண்டு வந்து அவளிலே பொருத்தி எல்லாம். எனக்கு மரண பயம். ஹலிலூயா. இருதயம் முழுவதும் ஐசாயினது அன்புக்குரியவர்களே. என்னுடைய சரீரம் அந்த ஐசை, எப்படி நீங்கள் ஒரு கையை கையினால் அந்த ஐஸ் கட்டியை தொடுவீங்களோ அதுபோல சரீரம் முழுவதும் அந்த அந்த மரண பயம் வந்தது. ஹலிலூயா. ஆனா நானே ஜீவனை பேசினேன் அன்புக்குரியவர்களே. ஒருவருமே இல்ல ஹாஸ்பிட்டல் ரூமுக்குள்ளே போயிருந்து கண்ணாடியை பார்த்து, நகோமி நீ வாழ பிறந்தவள், உன் பிள்ளைகள் வாழ பிறந்தவர்கள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ தேவனுடைய ஊழியத்தை செய்வாய். ஹாலேலூயா. தேவனுடைய ஆவியானவர் தான் என்னை ஏவி வழி நடத்தினார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. இந்த ஆண்டவர் ஹாலேலூயா எப்பொழுதுமே நமக்கு நல்லவர். ஹாலேலூயா. ஹாலேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவோம். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறது. இன்றைக்கு இந்த பிள்ளை ஹலிலூயா நம்முடைய திருச்சபையிலே ஹலிலூயா இங்கிலீஷ் சர்வீஸை நடத்துகிறாள். ஹலிலூயா மிகவும் ஒரு அன்பான பிள்ளை, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. அன்றைக்கு என்னுடைய சகோதரி, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவளுடைய இடத்துல அவளும் ஒரு பிசினஸ் இப்ப ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாள். சொல்றாள், எந்தவித பதட்டமும் இல்லாமல் காரியங்களை செய்கிறாள் என்று. ஹலிலூயா.
1: ஆனபடி அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவர். ஹலேலூய. நான் அன்னால போல ஹலேலூய ஒரு மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ தான் அன்புக்குரியவர்களே. ஆனால் எப்பொழுதும் என் கண்ணீரை தேவனுடைய சமூகத்தில தான் ஊற்றுகிறேன். தேவனை நம்புகிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஹலேலூய, ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். ஹலேலூய. மரண பயம் போன்ற எந்த பிரச்சனை வந்தாலும் தேவனிடத்தில் அண்டிக் கொள்ளுங்கள். அவரிடத்தில் அண்டிக் கொள்ளுகின்ற வழியிலே, அவரை தேடுகின்ற வழியிலே அவர் நமக்கு தென்படுவார். தென்படுவார்னு சொன்னா தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹலேலூயா. ஆத்துமாவையே தேற்றுகிறீர், நீதியின் பாதையில் நடத்துகிறீர், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கும் நான் பயப்படேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கும் நான் பயப்படினே. கத்தரின் மேய்ப்பராயிருக்கின்றாரே, நான் தாழ்ச்சி அடைவதில்லை. எசையா, தாழ்ச்சி அடைவதில்லை. பயப்படினே நான், பயப்படினே. திரும்ப சொல்லுங்கள், பயப்படினே நான், பயப்படினேன். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தை எடுத்து என் சொந்தங்கள் மேல் தெளிக்கிறேன் ஐயா. இயேசுவின் ரத்தத்தை எடுத்து என் பிள்ளைகள் மேல் தெளிக்கிறேன் ஐயா. இயேசுவின் ரத்தத்தை எடுத்து ஆண்டவரே திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் தெளிக்கிறேன் ஐயா. நீர் என் ஆண்டவர், நீர் எனக்கு மேய்ப்பர். ஹாலேலூயா. பயப்படினே நான், பயப்படினே. என் நேசர் எனக்குண்டு, பயப்படினே, பயப்படினே, பயப்படினே. என்ன இயேசு எனக்குண்டு, பயப்படினே, பயப்படினே, பயப்படினே. என்ன நேசர் எனக்குண்டு, பயப்படினே. அவர் கோலும் தடியும் தேற்றிடுமே, தினம் தினம் என்னை நடத்திடுமே. அவர் கோலும் தடியும் தேற்றிடுமே, தினம் தினம் என்னை நடத்திடுமே. ஹாலேலூயா. ஒவ்வொரு வேலைகளை செய்கின்ற வேலையில, வீட்டு வேலையா இருக்கலாம், வெளி வேலையா இருக்கலாம், ஆண்டவரிடத்துல கூப்பிடுவேன். ஆண்டவரே ஒரு கை பிடியும் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு கை தாரும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எப்படி எமக்கு சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், ஹாலிலே உறவுகள் இருக்கின்ற வழியில் அவர்களை கூப்பிடுவோம் தானே. ஆண்டவரே சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். இதான் ரிலேஷன்ஷிப் அன்புக்குரியவர்களே. ஹாலேலூயா. ஆண்டவரே எனக்கு ஒரு கை கொடும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஒரு உதவி செய்யும் ஆண்டவரே, துரிதமாய் செய்ய எனக்கு கிருபதாரும். ஹாலேலூயா. பயப்படேனே நான், பயப்படேனே. நேசர் எனக்குண்டு, பயப்படேனே. நீங்களும் சேர்ந்து பாடலாம். பயப்படேனே ஐயா, பயப்படேனே. நேசர் எனக்குண்டு, பயப்படேனே. அவர் கோலும் தடியும் தேற்றிடுமே, தினம் தினம் என்னை நடத்திடுமே. கோலும் தடியும் தேற்றிடுமே, தினம் தினம் என்னை நடத்திடுமே. கத்தரின் மேய்ப்பராயிருக்கின்றாரே, நான் தாழ்ச்சி அடைவதில்லை, தாழ்ச்சி அடைவதில்லை. ஐயா, எங்கள் குடும்பங்களுக்காக கையெடுக்கிறோம் ஐயா. என் கணவனுக்காக கையெடுக்கிறேன் ஐயா. ஹாலேலூயா. என் பிள்ளைகளுக்காக கையெடுக்கிறேன், மனைவிக்காக கையெடுக்கிறேன், என் சொந்தங்கள் ஐயா, என் சகோதரங்கள் ஆண்டவரே, அவர்களுக்காக கையெடுக்கிறேன் அப்பா. என் ஆண்டவரே திருச்சபையின் பிள்ளைகளுக்காக கையெடுக்கிறேன் ஐயா. என் தேசத்துக்காக கையெடுக்கிறேன் ஐயா. ஆண்டவராகி தேவனே, உங்களுடைய கரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்க முடியும்படி என்னுடைய கரத்தை உமக்கு நேராக உயர்த்துகிறேன் ஐயா. ஆண்டவரே, என் கரத்தை உமக்கு நேராக உயர்த்துகிறேன் ஐயா. நீர் நல்லவர் அப்பா ராஜா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன். ஹாலேலூயா. உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு, வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் உள்ளதே என் ஆண்டவரே. ஹாலேலூயா. எங்கள் மன விருப்பத்தின்படி எங்களுக்கு அருளி செய்கிற தேவனையா ராஜா. ஆதி முதல் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போரோருமாகிய ராஜாவே, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நாளே தேவனுடைய அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்படுகிறதையா. தேவ அன்பு அப்பா,
0: தேவ அன்பு ஆண்டவரே எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது ஐயா. அது பொய் சொல்லாத தகப்பனே ஆண்டவரே, தேவனே தகப்பனே ஆண்டவரே, தாமதித்தாலும் காத்திருன்னு சொன்ன தேவனே ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பயப்படேனே நான், பயப்படேனே எந்தன் நேசர் எனக்குண்டு, பயப்படேனே ஆண்டவரே. கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் கூட ஆண்டவரே, அப்பா பிதாவி எங்களோடு கூட இருக்கிறீங்களையா, எங்களுக்குள்ளே இருக்கிறீங்களையா. உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலினால் ஆண்டவரே எங்களை நிரப்பும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை நிரப்பும் அப்பா, எங்கள் ஊழியத்திலே ஜனங்களை நிரப்பும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களுக்கு எங்களை இந்த நாட்களிலே காண செய்கிறது தேவனையா. ஆண்டவரே கடன் தொல்லைகள் சமுத்திரத்திலே தள்ளப்படுகிறது, பிள்ளைகளுக்குரிய தடைகள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்திலே தள்ளப்படுகிறது. என் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எங்களுக்குள்ளே வருகிறது அப்பா ஆண்டவரே. எங்கள் மேல் ஆண்டவரே வைத்திருக்கிற திட்டங்களை நீங்கள் அறிவீங்கள் ஐயா, அவைகள் தீமைக்கல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே தகப்பன். என் ஆவியானவரே அசவாடும் அப்பா, என் ஆவியானவரே உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணும் அப்பா. வியாதி அஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுஸ்தமாவார்கள் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றப்படுகிறது அப்பா. இயேசுவின் நாமத்தினால் தூரத்துக்கும் சமீபத்துக்குமான தேவன், இந்த வேளையில வியாதியா இருக்கிற ஜனங்கள் மேல் உடைய கரங்களை வைக்கிறதுக்காக சூத்திரம் ஆண்டவரே. தேவனே டயபெட்டிக் வருத்தங்கள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போகிறது ஐயா ராஜா. ஆண்டவரே வியாதிகள் ஆண்டவரே தேவனே, சர்வத்திற்குள்ள பலவீனங்கள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் அகன்று போகுது ஐயா ராஜா. ஆண்டவரே முக சூத்திரம் ஐயா, தட்டைகள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படுகிறது ஐயா. ஆண்டவராகி தேவனே முக சூத்திரம் ஐயா ராஜா, சர்வத்தின் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்துல தள்ளப்படுகிறது ஐயா. காற்றையும் கடலையும் அடக்கின இயேசுவின் நாமத்தினால் ஐயா இந்த நாளிலே அற்புதம் நடக்கிறது ஐயா. களஞ்சியங்கள் பூர்ணமா நிரம்புகிறது ஐயா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. தலையை எண்ணெயால் அபிஷேகிப்பார், பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகிப்பார், பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். விருந்து சாலைக்குள் நடத்திடுவார், நன்மையும் கிருபையும் தொடர செய்வார். விருந்து சாலைக்குள் நடத்திடுவார், நன்மையும் கிருபையும் தொடர செய்வார். கத்தரின் மேப்பரா இருக்கின்றாரே நான், தாழ்ச்சி அடையேனே, தாழ்ச்சி அடையேனே. ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கால வேளையிலே நான் வேதத்தை தியானித்து அந்த யூடியூப்ல ஒரு சாட்சியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்ப பாருங்கள், ஒரு பிராங்கலின் சொல்லி ஒரு ஊழியக்கார சகோதரர் சொல்லுகிறார், அவருடைய கிராண்ட் மதர் போட்டி, அது அந்த படத்தை மாதிரி போட்டிருந்தார். ஒரு பழைய காலத்து அமெரிக்கா தேசத்துல ஒரு பழைய காலத்து ஒரு பலகையினால் செய்யப்பட்ட ஒரு ஒரு சின்ன வீடு, அது அந்த அதை காட்டி அவர் சொல்லுகிறாருன்னா, அந்த பழைய வீட்டை புது வீட்டுக்கு பின்னாலே அவர்கள் ஞாபகத்துக்காக வைத்திருக்கிறார். கிராண்ட் மதர் தான் பிறக்குவதற்கு முன்பாக அந்த கிராண்ட் மதர் மரித்து விட்டார்கள். அவருடைய தாயாரோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 10 பிள்ளைகளுக்கு மேலே சினிம பிள்ளைகளாம். ஆனா அந்த காலங்கள்ல போலியோ வியாதி, உங்களுக்கு தெரிந்த அந்த இளம்பிள்ளை வாதம், அந்த காலங்களிலே அவர்களுக்கு அந்த தேசத்திலே வந்திருந்த வேளையிலே இந்த பிள்ளை ஜெபிப்பா, இந்த தாயார் ஜெபிப்பார்களாம், பிள்ளைகள் ஆண்டவரை தேட வேணும், ஒரு வியாதியும் வருத்தம் வரக்கூடாது, இப்படி என்று சொல்லி அவர்கள் ஜெபிப்பார்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தலைமுறை தலைமுறையாக தாங்கள் நன்றாயிருக்கிறோம், ஊழியத்திலே இருக்கிறோம். அன்படி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. மைல்ஸ் மன்ரோ சொல்லுவார் இப்படி என்று சொல்லி சொன்னால், அநேகருடைய தாலந்துகள், அநேகருடைய தேவன் கொடுத்திருக்கிற கிருபைகள், தேவன் கொடுத்திருக்கிற ஈவுகள் கல்லற தோட்டத்துலதான் இருக்கிறது என்றார். ஏனென்றால் ஹல்லேலூயா, அது அவர்கள் ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளவில்லை, ஹல்லேலூயா அதை உபயோகப்படுத்தவில்லை, அதை பிரயோஜனப்படுத்தவில்லை, அது அப்படியே கல்லறைக்குள் இருக்கிறதுன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய ஆவியானவர் என்னென்ன வாஞ்சைகளை விருப்பங்களை அங்கே வைத்திருக்கிறாரோ அதை தேவனுக்கு வெளிப்படுத்துங்கள், தேவனுக்கு சொல்லுங்கள். ஹலில் அது 100 to 101 இருந்து விட்டு போகட்டும் என்று யோசிக்காதிருங்கள். உம்மாலே நான் ஒரு மதிலை தாட்டுவேன், உம்மாலே நான் சேனைக்குள்ளே பாய்ந்து செல்லுவேன். ஹலிலூயா. அவனுடைய ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரிடத்திலே பெற்றுக் கொள்ளுவோம். ஹலிலூயா. அந்த வேளையிலும் ஒரு நிமிஷம் ஆண்டவரே, அப்பா இலங்கை தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, அனுர அரசாங்கத்துக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவனே, இலங்கை தேசத்தில் இருக்கிற மறைவான காரியங்கள் எல்லாவற்றையும் நீ காண்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே, தேவனே, தகப்பனே ராஜா, ஆண்டவரே, துன்மார்க்கம் செய்கிற ஆண்டவரே ஆவிகள், ஆண்டவரே, குலவெறிகளின் ஆவிகள், ஆண்டவரே, மனுஷர்களை வேட்டையாடுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தை கட்டிந்து கட்டுகிறோம். இலங்கை தேசம் முழுவதும் இயேசுவின் தூய ரத்தத்தை, வெளியேற பெற்ற ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே ராஜா, இயேசு இலங்கை தேசத்துக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு இலங்கை தேசத்தை ஆண்டவரே நீங்களாக்கி முட்டுக் கொண்டீர்கள் என்பதை அறிக்கையிடுகிறோம். சிங்களவர்களும் தமிழர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தேவனுடைய சித்தமாய் இருக்கிறபடினார் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இலங்கைய ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்தம் பண்ணுமாப்பா, சுத்தம் பண்ணுமாப்பா. நீர் ஒருவரே தேவன் என்பதை அறிய வையும் ஐயா. ஆண்டவரே, மனுஷர்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உண்டு பண்ணும் ஐயா ராஜா. ஆண்டவரே அன்றைக்கு பார்வோம், ஆண்டவரே, தேவனுக்கு பயப்படாமல் இருந்தான் ஐயா, செங்கடல்ல முற்றுமுழும் அழிந்து போனான் ஐயா. ஆண்டவராய் கர்த்தாவே, துன்மார்க்கம் செய்கிறார் ஜனங்களை எச்சரியும் ஆண்டவரே. ஆண்டவரே அன்றைக்கு லாபானை எச்சரித்தீரே ஆண்டவரே, அப்பா அபிமலேக்கே எச்சரித்தீரே ஐயா ராஜா. ஆண்டவராகி தேவனே, தகப்பனே ராஜா, இந்த வேளையிலும் ஆண்டவரே துன்மார்க்கம் செய்கிறவர்களை நீர் எச்சரியும் ஆண்டவரே. அப்பா உடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. இலங்கை தேசத்தில் இருக்கிற குறைவுகள் இயேசுவின் நாமத்தை நான் நிறைவாகும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசம் தன்னிறைவை காணும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. கேஸ் விலையெல்லாம் இயேசுவின் நாமத்தை குறையும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஏற்றுமதிகள் வெளிதேசத்துக்கு ஏற்றுமதி செய்ய ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் எழுந்திருந்து ஆண்டவரே வேலைகளை செய்ய நீர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவி. ஆண்டவரே இந்த சமர் காலங்களிலே ஐயா தேசம் நல்ல விளைச்சலை காணும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. விருட்சங்கள் நிறைய காய்களை காய வேண்டும். வயல்வெளிகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே முக்கிய சூத்திரம் ஐயா ராஜா. தேசம் நிறைவை காணட்டும் ஐயா. ஜனங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகட்டும். வேளாண்மை பெருகட்டும் ஆண்டவரே. தேசம் செழிப்பாக மாறட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமீன்.
2: ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்காக பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாவின் நீங்கள் சொன்னது போல நாவின் அதிகாரத்தை கொண்டு நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடும் தங்குவதாக கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இணைந்து கால வேளையில இணைந்து அபிஷேகமாக வழி நடத்தினீர்கள். பாடல்களோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழிநடத்தினீர்கள். கர்த்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்தி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சபை காரியங்கள் வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே பிரசங்க வீடத்தில் காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் உங்களோடு கூட இருந்து வழிநடத்துவாராக. உங்களுடைய குடும்பத்தாரோடும், பாசனஹோமி லோகன் பிள்ளைகளோடு, பிற பிள்ளைகளோடு, சபையோடு, அதே வேளையிலே காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர்தாமே வழிநடத்துவாராக. புதிய உற்சாகத்தோடு வழிநடத்துவாராக என்று வாழ்த்திக்கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். அருமையான பாடல்களோடு, சாட்சிகளோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, வேத வார்த்தைகளோடு வழிநடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் பாக்கியவான்கள். கத்தரை அறிந்திருந்து நாங்களும் பாக்கியவான்கள். ஆமேன். எங்களை பாக்கியவான்களாக, நீதிமான்களாக, தனது பிள்ளையாக, ஒரு பாடலை நேற்று பாடினார்கள், நண்பனாக எங்களை வைத்திருக்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன். இந்த 29ஆம் தேதி 5ஆம் மாதம், 29ஆம் தேதி வைகாசி மாதம், 29ஆம் தேதி மே மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து வானொலியோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டெழுந்து வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரின் பரிசுத்தாவியாரவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. காலை வேளையிலே விடுதலையின் விளைச்சி நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் விளைச்சி நேரம், ஸ்கை பிரைம் மினிஸ்டர் ஊழியர்கள் செய்கிற ஊழியங்கள், அதே வேளையிலே இரவு வேளையிலே நித்திய வெளிச்சம் பல்ஸ் நிகழ்ச்சி, இன்று நாளிலே சௌரி டாலிஸ் அவரின் மகேந்திரன் ஐயா அவர்கள் இணைந்து வழி நடத்துவார்கள். 7 மணி முதல் 10 மணி வரை அந்த வகையில் இணைந்திருங்கள். தேவ செய்திகளோடு வழி நடத்தப்படுவோம். அதே வேளையிலே சனி ஞாயிறுகளிலே இதே நேரத்திலே நாங்கள் ஜூமு கூடாக ஒளி செய்கிறோம். அந்த வேளையில் இணையங்கள் கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், கத்தரின் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன் என்று நாங்கள் கூறுவோமா? ஆமேன். ஆமீன். ஜாத்ரா 15:2 கூறப்பட்ட அந்த வாசனங்கள், இந்த வாசனத்தை நாங்கள் அடிக்கடி பாவிப்போம், எங்கள் மனதிலே குறிக்கொள்வோம், உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வார்த்தை கூடாக வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 15, ஏசாயா 20:21, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் பிள்ளமோன் 1வது அதிகாரம், அவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களுக்கு ஊடாக பேசுவாராக, வழி நடத்துவாராக. மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தருடைய கரத்தில் இந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். ஆமேன். எங்களுடன் அதிகால வேளையிலே சௌரி டாலி அவர்கள் அல்பர்டா கனடாவில் நினைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் தாசனாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவில் நினைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி சிசிலியாமா லண்டன் தேசத்திலிருந்தும், சௌரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். அதே வேளையிலே எங்களுடன் சௌதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு நேரத்திலும், சௌதரி தயா அவர்கள் போவனியாவிலிருந்தும் இரவு நேரத்திலும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிறவங்களை எல்லோரும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாளைய நாளிலே நீங்கள் காலை வேளையிலே இதே வேளையிலே நீங்கள் ஜூமு கூடாக இணைய முடியும், வாட்ஸ்அப் கூடாக இணைய விரும்புகிறவர்களும் நீங்கள் இணைய முடியும். அதனாலே இணைந்து ஜபிக்க ஆயத்தமாகிறோம். நாங்கள் உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள், ஜீவ மன்னா, நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை வேட்டையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். நேற்றைய நாளிலே ஒரு சகோதரிக்கு நான் ஒவ்வொரு நாளும் அனுப்பி கொண்டிருப்பேன். ஆனால் என்னுடைய மற்ற கம்ப்யூட்டரில் அவருடைய பெயர் இல்லை, அதனால் நான் அனுப்பவில்லை. பேசிக்கொண்டிருந்த போது நீங்கள் கண்ணனால் அனுப்பவில்லை எனக்கு என்றால், அப்படியாக வாஞ்சியோடு கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தல் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். நாங்கள் இந்த வேளையிலும் சோதரி ஜானட் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றி கொண்டு அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். ஜபங்கள் கூட கடந்து செல்வோம். கத்தர் பிரதான காரியங்களை வழி நடத்துவார். புதிய உற்சாகத்தோடு புதிய நாளை கத்தர் எதிர்கொள்ள கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் சௌதரி ஜானட் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்து வரவேற்கின்ற படைப்போம். பேசலோட்டமா? ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் படைக்கிறோம், வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமே.
1: சங்கம வானொலி நேயர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியனா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. நாங்கள் நேற்று கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு சத்திய ஆவியானவரை குறித்து பார்ப்போம். புதிய ஏற்பாட்டிலே வரும்போது இந்த கர்த்தருடைய ஆவியானவர் 3 விதமாய் அங்கு விரிவாக்கமாய் இருக்கிறது. 1, பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் எங்களோடு எப்படி இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்த்தோம். இன்னைக்கு நாங்கள் சத்தியாவியானவரை குறித்து பார்ப்போம். இந்த சத்தியம்தான் எல்லாருக்கும் ஒரு மையமாய் முக்கியமாய் இருக்கிறது என்பதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. 14:17, உலகம் அந்த சத்தியாவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியா அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். தேவன்
3: பாருங்கள், சத்தியத்தின் தேவன் கர்த்தராகிய இயேசுவே அந்த சத்தியம். பரிசுத்த ஆவியானவரும் சத்திய ஆவியானவராய் இருக்கிறார். ஏனென்றால் சத்தியம் எல்லாருக்குள்ளும் ஒரு முக்கியமும் மகிமையுமாய் இருக்கிறது. சத்தியத்திலே அன்பு பிறக்கிறது, சத்தியம் பேசுகிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். விசுவாசிகள் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தப்படுகிறார் இந்த சத்திய ஆவியானவனால். என்னண்டா உலகம் என்பது பாவத்தையும் இருளையும் அங்கு குறிப்பிடப்படுகிறது. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணவில்லை, அதனால் தான் அந்த பாவமும் இருளும் அவர்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா இந்த பாவத்தையும் இருளையும் அங்கு மாற்றப்படவும் குணப்படவும் அங்கு தெய்வீக ஆவியானவர் நமது வாழ்க்கையிலே ஆவியாய் வர வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த மெய்யான தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியை உலகம் அங்கு அறியாது. ஆனா அறியாவிட்டால் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாது, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவருடைய அன்பை அவர்கள் ருசிக்க முடியாது. ஆனா நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டபடியால் அவர் எங்களுடைய சொந்த பணியிலும் ஆவியானவருடைய செயல்பாடு எங்களுக்குள்ளே உண்டாகிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், பிறப்பிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் பெற்றிருக்கிற ஆவி தேவனுடைய ஆவி அல்ல, அது சிருஷ்டித்த ஆவி. அவர்களுக்குள் வித்தியாசமான ஆவியை பெற்றிருக்கிறார்கள். அதனால் தான் தேவனுடைய ஆவியானவர் நித்தியமானவர். உலகம் ஒரு ஆவியை வைத்திருக்கிறது, அது தேவனுடைய ஆவியை பற்றி அது அறியவில்லை. அதனால் தான் நாங்கள் இயேசுவானவர் எப்படி எங்களை நடத்தினார், அவருடைய காரியம் எப்படி எங்களுக்குள்ளே திஷ்டாந்தமாய் இருக்கிறது என்பதை வேதம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அவர் பிதாவை போல குமாரனை போல இயல்பிலும் குணத்திலும் உடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த சிருஷ்டிப்பின் ஆவி ஆதாம் ஏவாளிலே உருவாக்கப்பட்டது. சிருஷ்டிப்பின் ஆவி, அந்த ஆவி பாவம் செய்தபடியால் அது அங்கு தேவ சமூகத்திலே வர முடியாத சூழ்நிலையிலே எங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தன் அந்த காரியங்களை எல்லாம் முடித்து இந்த சிருஷ்டிப்பின் ஆவியிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கி தன்னுடைய விடுதலையின் ஆவிக்குள்ளாக இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். இது முக்கியமான சத்தியம். இது வெளியால நீங்கள் எந்த ஊழியக்காரர்கிட்டே நீங்க கேட்க முடியாத சத்தியம். இந்த சத்தியம் ஆண்டவர் எனக்கு சொல்லி தந்தார். சிருஷ்டிப்பின் ஆவி என்ன என்றும் உன்னிடத்திலே இருக்கிற ஆவி என்ன என்பதையும் எனக்கு சொல்லி தந்தபடியாத்தான் நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த சிருஷ்டிப்பின் ஆவியில இருந்து நாங்கள் மாற்றம் பெற வேண்டும். அப்பதான் நாங்கள் தேவனுடைய ஆவிக்குள்ளாக வர வேண்டும். தேவனுடைய ஆவிக்குள்ளாக வரும்போதுதான் அங்கு இயேசுவானவர் தான் ஞானஸ்தானம் எடுத்து அவர் வெளியேறும் போது புறாவை போல் பரிசுத்தாவியானவர் இறங்கி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் இது திஷ்டாந்தமா எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட காரியங்களா இருக்கிறது. இந்த சத்தியம்தான் எங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் தான் எல்லாருக்குள்ளும் வர வேண்டிய காரியம். இந்த சத்தியம் இதனால் தான் இதை பாடமாக்க வேணும், இதை சொல்ல வேணும். இந்த சிறு பிள்ளைகள்ல நாங்கள் பாடமாக்கி சொன்னபடியாத்தான் இந்த சத்தியம் எங்களுக்குள்ளே அவ்வளவா கிரியை நடப்பிக்கிறது இன்றைக்கு. ஏனென்றால் இந்த சத்திய ஆவியான வரும்போது ஆறுதல் படுத்துவார். இந்த வார்த்தையின் ஊடாகத்தான் உங்களை ஆறுதல் படுத்துவார். நீங்க ஒரு வேதனையில கஷ்டத்தில துன்பத்தில மீள முடியாது என்ற சூழ்நிலையில இருக்கும் போது இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அந்த வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தையை நினைப்பூட்டி அவர் உங்களை விடுதலை ஆக்குவார், ஆரோக்கியம் தருவார், அல்லது உற்சாக ஆவியை கொள்ள வைப்பார். இப்ப நாங்கள் எத்தனை தரம் சொன்னாலும் அல்ல, எங்கள் தேவனுடைய ஆவியானவர் சொல்லும் போது நிச்சயமா ஒரு மாற்றத்தை மாறுதலையும் விடுதலையே நாங்கள் காண முடியும். இந்த சத்திய ஆவியானவருக்குள்ளே நாங்கள் வர வேண்டும். சிருஷ்டிப்பின் ஆவி உலகத்துக்கு இருக்கிறபடியாத்தான், உலகத்திலே இருக்கிறபடியாத்தான் இன்றைக்கு யுத்தங்கள், யுத்த சேனைகள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏனென்றா பிரிவினைகள் இவைகள் எல்லாம் இந்த சிருஷ்டிப்பின் ஆகியாக உலகத்தின் ஆவிக்குள்ளே இருக்கிறபடியா, இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாங்க வந்திருக்கிறபடியா எங்களுக்கு நல்ல காரியங்களை கர்த்தர் சொல்லி தருகிறபடியா நிச்சயமாகவே இந்த காரியங்கள் முக்கியம் முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றால் இது சத்தியமாய் இருக்கிறது. எங்கள் தேவன் சத்தியத்திலே நித்தியமானவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க ஜபத்துக்காக கடந்து செல்வோம். இன்றைக்கு வாலிப ஜோதிகளுக்காக ஜபிக்கிற ஜபமாய் இருக்கிறபடியா நாங்க வாலிப ஜோதிகளுக்காக நாங்க ஜபம் பண்ணுவோம். ஏனென்றால் இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே இல்லாதது ஒன்று என்னென்றால் சத்தியம். சத்தியம் அவர்களுக்குள்ளே நிலைக்கிறது இல்லை. ஏனென்றால் அவருடைய பராக்கிரமங்கள், அந்த வாலிப பராக்கிரமத்திலே அவர்கள் ஒன்றையும் கவனிக்க மாட்டார்கள். ஆகவே பாவத்திலும் இருளிலும் இருக்கிற இந்த வாலிபர்கள் உண்மையாகவே அந்த சிருஷ்டிப்பின் ஆவிக்குள்ளே இருக்கிறார்கள். இவர்கள் மாற்றப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் தத்தம் தான் அதை மாற்றும். அதற்காகத்தான் இவ்வளவு பாடுகளை அனுபவிச்சு எங்களுக்காக அந்த ரத்தத்தை சிந்தினார். ஏனென்றா பாவம் நம்மிடத்தில இல்லை என்போமோ நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இருக்காதன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வாலிப ஜோதிகளின் பாவ இருளில் இருந்து அவர்கள் விடுதலை அடைய வேணும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, அந்த ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக அந்த சிருஷ்டிப்பின் ஆவியை ஆவியோடு இந்த ஆதாம் ஏவாளுடைய சந்ததியாகிய நாங்களும் சிருஷ்டிப்பின் ஆவியில ரட்சிக்கப்பட முன்பாக வாழ்ந்தோம். ஆண்டவரே, இந்த வாலிபர்கள் இன்னும் அந்த சிருஷ்டிப்பின் ஆவியில தேவனுக்கு பியமில்லாத காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அந்த இருளை விரும்புகிறார்கள், உலகத்தை நோக்கி பார்க்கிறார்கள். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, உம்முடைய சத்திய ஆவியை அவர்களுக்கு அவர்களுடைய இருதயங்களில் ஒரு உணர்வை கொடுக்கும்படியாக அவர்களுடைய அந்த சிருஷ்டின் ஆவி, மாம்ச சிந்தை, பாவ காரியங்கள் அவர்களுடைய இருதயத்திலே இருந்து வெளிப்பட்டு உம்முடைய சதியான இருதயத்தை, நவமான ஆவியை கொடுத்து, சத்திய ஆவியை கொடுத்து, சத்தியம் முக்கியமானது, சத்தியம்தான் பரலோகத்துக்கு சேர்க்கிற ஆவியாக இருக்கிறது என்பதை அவர்கள் அந்த வாலிப பிராயத்தில உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. இன்றைக்கு கிறிஸ்தவ வாலிபர்கள் கூட உலக பிரகாரமான வாலிபர்களோடு இணைந்து செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, கிறிஸ்தவன் இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? ஆண்டவரே, அவர்கள் இன்னும் இருளில வாழாதபடி, அந்த சிருஷ்டிப்பின் பழைய மனுஷனாக வாழாதபடி, உம்முடைய ஒளியில வாழ, அந்த பொல்லாங்கானை ஜெயிக்க நீ கொடுத்த பலத்துல வாழ இந்த உலகத்தில இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த சிருஷ்டியின் ஆவி இன்னைக்கு உலக நாடுகள்ல எல்லா நாடுகளிலும் யுத்தத்திற்காக அந்த இளைஞர்களை, ஒவ்வொரு அரசாங்கங்களும் இளைஞர்களை தவறான வழியில யுத்தத்துக்கு இழுத்து செல்கிறது. ஆண்டவரே, அந்த பிரிவினையின் ஆவிகள், தேவனுக்கு பிரியமில்லாத ஆவிகள் அவர்களிடத்தில இருந்து அகன்று உம்முடைய பரிசுத்த ஆவி, சத்திய ஆவியானவர் மூலமாக அவர்களை உம்முடைய ஊழியத்தின் போர் வீரனாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாலிப பிராயத்தில அவர்கள் அந்த சிருஷ்டிகரை, எங்களை சிருஷ்டித்த அந்த ஒன்றான மெய்த்தேவரையும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. சுவிசேஷத்தை கேட்டவர்கள் விசுவாசிக்காதபடியினால், வாலிபர்கள் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசிக்காதபடியினால் அவர்கள் கேட்ட சுவிசேஷம் அவர்களுக்கு கிரியை செய்யவில்லை. ஆண்டவரே, இந்த காலத்துல இந்த நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோ ஊடாக செல்லுகிற உம்முடைய சத்திய வசனங்கள், சத்திய வேதம் அவருடைய வாழ்க்கையை மாற்றட்டும். இந்த வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள், பரலோகத்துக்கு போகிற வார்த்தைகள், பரலோகத்துக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து செல்கிற வார்த்தைகள், அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு வாலிபனும் உணர்ந்து விடாதபடி, இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு வாலிபனுக்கும் ஒரு உணர்வுள்ள சிந்தையை கொடுக்கப்படியாக, அவர்களுடைய சிந்தைகளை தொடும்படியாக, இருதயத்தை தொடும்படியாக, அவர்களுடைய உச்சத்திலே இந்த உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இடப்படும்படியாக சுவிசேஷத்தை விசுவாசத்தோடு கேட்டு கேட்கிறவர்களாக மட்டுமல்ல வாலிபர்கள் அதன்படி நடக்கிறவர்களாக அவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் இடப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இந்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த வசனங்கள் வாலிபர்களுடைய இருதயத்தை தொடும்படியாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவைகள் சந்திக்கும்படியாக வாலிப பிராயத்தில தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது எல்லாத்தையும் நீர் கொடுக்கிறவராக இருக்கிறேன். துன்மார்க்கர் வழியில நில்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வீதத்தில வாலிபர்கள் விரியமாயிருந்து ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் சொந்தரித்துக் கொள்ள கிருபை செய்வீராக. ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவரு சிஸ்டரோடு நீர் இடப்பட்டு ஞானமாக காரியங்களை வெளிப்படுத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து புதிய வெளிப்பாடுகளை கொடுத்து எங்களை எங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும்படியாக உமக்கு இன்னும் பிரியமாக நாங்கள் வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. அவருடைய கணவருக்காக மகனுக்காக மகளுக்காக அவர்களோடு கூட இருந்த அந்த வாலிபர்கள் இன்னும் அதிகமாக உம்முடைய வெளிப்பாடுதலை பெற்று அதன்படி நடக்க உலகத்தில ஒளியாக மலை மேல் உள்ள பட்டணமாக அந்த குடும்பம் வாழ கிருபை செய்வீராக. இந்த இடத்தில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் ஊழியம் செய்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கும் ஜபிக்கிறேன். நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன் நீதிமானோடு கூட இருக்கிற தேவன். துன்மார்க்கங்களை விட்டு ஒவ்வொரு மனிதனும் சத்திய ஆவியை பெற்று இயேசுவிடத்துல வர இயேசு எல்லாரையும் அழைக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரோடு கூட இடும் துதி கன மகிமை ஒன்றான மைத்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் கட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீங்கள் எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
3: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர் கர்த்தர் உங்களோடும் மந்தியோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
4: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
3: ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். டோலி சிஸ்டர் தங்களை தாங்களே இன்றைக்கு கெடுத்து கொண்டிருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஐயோ மன்னுங்கள். அவர்களுக்குள்ளும் பின்னுக்கும் கிரிய செய்து அங்க அவர்களை பாதாள வழிக்கு இழுத்து கொண்டு போகிற அந்த சத்ருவின் கிரிகளில் இருந்து இவர்கள் விடுதலை அடைய வேணும், விடுவிக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தும்.
5: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஒரு மனதோடு நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று இந்த வாலிபர்கள் அப்பா அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வாலிபர்களை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்றும் எங்களுக்குள்ள கிரிகை செய்யறதப்பனே உமக்கு நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. வாலிபர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக அவர்களுக்குள்ள ஆண்டவரே உங்க அவர்களோட உள்ளத்தை ஆராய்ந்து தெரிகிற தகப்பனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை நேசித்த தேவன் அப்பா, அவர்களை நேசிக்க வல்லவரா இருக்கிறீங்க. அவர்களுக்குள்ள உள்ள ஆண்டவரே ஆத்மா தாகத்தை கொடுத்தாண்டமே அவர்களுக்கு இருதயத்தில் உள்ள வாஞ்சலை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறனையா அப்பா. எல்லா விதமான அசுத்தமான ஆவியிலும் பாவத்தில் மூழ்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் அப்பா. நீங்க உங்களோட வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே இவங்களை கழுவி உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நீங்க மகிமை நிறைந்த தகப்பனே மக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அப்பா நீங்க இவர்களை எப்பா வழி தப்பி போகாதவனுமாக உங்களோட ரட்சிப்பை கொடுத்து இவர்களை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிற ரட்சிப்பை அடைந்தவர்கள் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பு அவர்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. உங்களோட ரத்தம் அவர்களை விடுதலை ஆக்கும் அப்பா. பாவத்துல மூழ்ந்து போயிருக்கிற அப்பா இந்த வாலிபருக்குள்ள ஆண்டவரே ஞானத்தையும் அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறன். எல்லா விதமான அசுத்தமான ஆவியின் இயேசுவின் நாமத்தையும் அத்தட்டுகிறனையா. நீங்க பெரியவர், நல்லவர், போதுமானவர் என்று என்று இவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய அன்பினால் அணைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். இன்றும் உங்களோட வாக்கு தத்தங்களை எங்களுக்குள்ள நிறைவேற்றி கொண்டு வர்ற கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க அன்பை நிறைந்து உங்களோட அபிஷேகத்தில் ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு ஒன்றிலும் குறைவில்லாத வண்ணமாக அவர்கள் உலகத்துக்கு போகாமைக்கு ஆண்டவரே உங்களோட சிலுவையை எடுத்து சுமந்து உங்கள் மேல அன்பு வைப்பதற்காண்டவரே உங்களோட பெரிதான கிருபையை கொடுத்து வழிநடத்தும்படியா ஜபிக்கிறேன். எல்லா விதமான ஆபத்திலும் இருந்த ஆண்டவரே இந்த வாலிபரை வழி நடத்துங்க. அப்பா, தற்கொலை செய்கிற ஆவியல் எல்லா விதமான அசுத்தமான ஆவியலையும் விடுதலையாக்கும்படியா ஜபிக்கிறேன். அப்பா, உங்களோட வல்லமை நிறைந்த எங்களுடைய வல்லமை உங்களுடைய வல்லமை எல்லாற்றிலும் பெரிதாக இருந்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டு வர்ற அந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரும் எங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற வர்ற ஒவ்வொரு சிஸ்டர் பிரதர்ஸ், பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா, சிஸ்டர் ஜெனட் அண்ட் பாஸ்டர் நோமி லோகன் யாவரையும் ஆண்டவரே அவங்க கூட இருந்து எங்களோட ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுத்து உங்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து இருப்பதற்கு உங்களுடைய அன்பினாலும் அபிஷேகத்தினாலும் அப்ப உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து தினமும் உங்களோட கிருபை ஒரு புதிதான கிருபியாக முடிசூற்றி அவர்களையும் வழி நடத்தும்படியா ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்றே கூறி ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஆபத்து காலத்துல உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க அதிசயம் செய்யற தகப்பனா இருக்கு, அப்படியா நன்றி செலுத்துறேன். அப்பா, உங்களுடைய வசனம் உங்களுடைய வசனம் எங்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது ஆண்டவரே. அந்த வெளிச்சத்தின் பாதையில இந்த வாலிபர்களை நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
3: ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதா உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். உங்களோட வீட்டில இருக்கிற வாலிப மகனே கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன்,
5: ஆமேன், ஆமேன். God bless you sister.
3: ஆமேன், ஆமேன். நாங்க தயா பிரதர், தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர், தயா சிஸ்டர் பிரைஸ் லார்ட்,
6: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: நீங்கள் எங்கள் தேசத்திலே இருக்கிற அந்த பூத வஸ்து கொலை கொள்ளை இப்படிப்பட்ட துட்குணங்களை செய்யற வாலிப ஜோதிகள் மனம் திரும்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: அன்பான பரலோ பிதாவேப்பா, சோதரம் ஆண்டவரே, சோதரன் தந்தையப்பா, பிதாவேப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே. எனக்கு திருவைக்காக நன்றி அப்பா. தந்தையப்பா, நீங்கள் பொறுப்புங்கப்பா. கத்தாவே, ஒரு விஷயம் மன்னித்து கலைஞ சுத்திகரிக்கும்படியாகவும் அப்பா அதுல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தந்தையப்பா, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் திருப்பா அதுல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரேப்பா, இந்த போதைகள் அப்பா தயாரிக்கின்ற மனிதர்களை பண்ணிக்கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, இந்த போதையினால மாத்திரம்தான் அப்பா குடும்பங்களின் சுக்குநூறாய் போறதப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயிர்கள் காவு கொண்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என் தந்தையப்பா. ஆண்டவரே, இந்த போதை வஸ்தப்பா தந்தையை, இந்த போதைகளை செய்யற மனிதர்களை வெளிக்கொண்டு வாங்கப்பா. போதையின் ஆவிகள் ஆண்டவரையப்பா தகப்பனையப்பா அந்த ஒவ்வொரு மனிதரையும் பிடித்து கொண்டிருக்கிறது என் தந்தையப்பா. நீங்கள் ஒவ்வொரு வேந்தர்களையும் இந்த போதையின் ஆவிகளப்பா வெளியேறட்டும் இயேசு நாமத்தினாலேயப்பா. தகப்பனே, கொல்லவர் ஆவிகள், மூர்க்கத்தனத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகளப்பா ஆண்டவரையப்பா, போதவஸ்து ஆவிகளை எல்லாம் அப்பா மனிதர்களை விட்டு வெளியேறட்டும் இயேசு நாமத்தினாலேயப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பொறுப்பெடுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. ஆண்டவரே, இந்த போதைகள் எல்லாம் ஒழிக்கப்படட்டும் அப்பா. இந்த தகப்பனை இதை செய்கின்ற மனிதர்களை நீங்கள் வெளிக்கொண்டு வாங்க என் தந்தையப்பா. அவர்கள் வெளியில வரட்டும் அப்பா. போதைகள் எல்லாம் அகற்றப்படட்டும் என் தந்தையப்பா. இந்த போதையினாலும் அப்பா, போன்களினாலும், சினிமாக்களினாலும் அப்பா ஒவ்வொரு உயிர்களும் காவு கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. சிறு சிறு பேர், சின்ன குழந்தைகள் கூடப்பா மரணத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா. பிதாவே, நீங்கள் போதைகளை ஒழித்தப்பா. ஆண்டவரே, தேசத்தை மீட்டு கொள்ளுங்க என் தந்தையப்பா. அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. போதை இல்லாத தேசங்களாய் மாற்றுங்க அப்பா. இந்த போதைகள் இல்லாத தேசங்களாக எந்த தேசத்திலும் அப்பா இந்த போதையை இருக்கக்கூடாது என் தந்தையப்பா. தந்தையை, இந்த போதையை ஒன்றுனாலே அப்பா மாணவர்கள் கூடப்பா கல்வியை விட்டு விட்டு போதைக்கு அடிமையா இருக்கிறார்கள் என் தந்தையப்பா. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே,
3: ஆமே, ஆமே. நாங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
6: ஆமேன்.
3: நாங்க நிர்மலா மரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த படிக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் சேதப்படுகிற இவர்களை சேதப்படுத்துகிற ஆவியிலிருந்து அவர்கள் விடுதலையாகி விடுவிக்கப்பட அங்கு அவர்களுக்குள்ளே அந்த படிப்பின் வல்லமை விளங்க கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி இந்த படிக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
7: ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா கர்த்தர், நீர் பெரிய காரியங்களை செய்கிறேன் தேவனாகி கர்த்தர். தந்து அப்பா உம்மிடத்திலே ஆண்டவரே திரளான ஆண்டவரே அன்பு இருக்கிறபடியால் கர்த்தாவே உம்மை நோக்கி ஆண்டவரே இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லோரும் ஆண்டவரே உம்மை நோக்கி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் நாங்கள் வெளியெடுக்கிற ஜபங்களுக்கு கர்த்தர் நல்ல விடைகளை தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆச்சரிக்கிறோம். கொடுத்த ஆண்டவரே ஜப குறிப்புக்காயும் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரை. எங்கெல்லாம் ஆண்டவரை இந்த பிள்ளைகள் ஆண்டவரை படிக்கிறார்களோ கர்த்தாவே அந்த படிப்பின் மேல் இருக்கிற நாட்டத்தை ஆண்டவரை அதை எடுத்து போடும்படியான கிரியைகள் செய்கிறபடியால் ஆண்டவரை உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தர். நீங்க ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எந்த விதத்திலும் படிக்கிற காலங்களிலே படிக்கிற நேரத்திலே ஆண்டவரை வேண்டாத சிந்தனைகள் வர கர்த்தர் ஆண்டவரே அப்பா அப்படியாய் வருகிறதான சிந்தைகளை எல்லாம் எடுத்து போட்டு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அந்த படிப்பின் மேல் ஆண்டவரே முழு நாட்டத்தோடு படிக்கும்படியாய் அவை படிக்கிற பாடங்கள் எல்லாம் ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே எண்ணங்களிலே இருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே இந்த வேளையில ஆண்டவரே இந்த ஒவ்வொரு பிடிக்க படிக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே உன்னுடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோம் அப்பா. அவர்கள் ஆண்டவரே நல்ல விதமாய் படித்து ஆண்டவரை தேர்ச்சி பெற்று மறுபடியும் ஆண்டவரை அவர்கள் உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் செபிக்கிறோம் அப்பா. அப்படியாய் வருஷம் வருஷம் ஆண்டவரை இந்த பிள்ளைகள் படிக்கிற அந்த பாடங்கள் எழுதுகிறது அந்த தேர்வுகள் இவைகளிலே ஆண்டவரை சிறப்பான மதிப்பெண்களை பெற்று நல்ல மதிப்பெண்களோடு கூட இந்த பிள்ளைகள் ஆண்டவரை தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டு அப்படியாய் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஓங்கி வளர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரை படிக்க கூடாத ஒரு சில பிள்ளைகள் படிக்க கூடாத படிக்க ஆண்டவரே அவர்களுக்கு வருகிறதான உலக பிரகாரமான காரியங்கள் பாவ எண்ணங்கள் ஆண்டவரே துர்குரோண குணங்கள் இப்படியாய் ஆண்டவரே அநேக காரியங்கள் அந்த பிள்ளைகளை ஆண்டவரே படிக்க கூடாதபடிக்கு தடுக்கிறதான ஒரு சூழ்நிலையில அப்பா அப்படியா இந்த பிள்ளைகளை எல்லாம் என் தேவனாகி கர்த்தர் சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். அந்த பிள்ளைகளும் நான் மாறி ஆண்டவரே நன்றாக படிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே துணையா இருக்கும்படி ஆயிச்சுபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே ஆண்டவரே இந்த முதல் படியாயிருப்பது இந்த படிப்பு ஆண்டவரே அதை படித்து தன்னை ஒரு அறிவாளியாக வளர்த்து கொள்ள இந்த படிப்பு ஒன்றே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய சமுதாய சீர்திருத்தமும் ஆண்டவரே நாட்டிற்கு ஒரு நல்லதையும் ஆண்டவரே வீட்டிற்கு ஒரு நல்லதையும் இவர்களுடைய வாழ்க்கையில உயர்வையும் அப்படியாய் கொண்டு வருகிறதான அந்த படிப்பின் நிமித்தமாக இந்த பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் செபிக்கிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவரே இவர்களுக்கு படிக்க கூடாதபடி பல தடைகள் இருக்கிறது கர்த்தாவே. அப்படியாய் அந்த பல தடைகளை எல்லாம் இந்த பிள்ளைகள் அப்பா தாண்டி வர கர்த்தர் நீர் அவர்களுக்கு துணையாய் இருந்து வழிநடத்தும்படி ஆய் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு வழிகிட எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தினை உடைத்தெறிந்து ஆண்டவரே இவர்கள் முன்னேறி வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் செபிக்கிறோம் பா. அப்படியாய் ஆண்டவரே எங்கெல்லாம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அந்த படிப்பிலே சோர்வு இல்லாதபடிக்கு ஆண்டவரே சோர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உம்முடைய பரத்தினுடைய சத்துவத்தை கொடுத்து இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்பா நல்ல அறிவாளியாகவும் நல்ல படிக்கிற பிள்ளைகளாகவும் மாற்றி வழிநடத்தும்படி ஆய் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்கிறதான அந்த சூழ்நிலையில இருப்பா. இந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு பற்றி ஆண்டவரே அவளுக்கு எந்த விதமான கவலைகள் இல்லாதபடிக்கு, பெற்றோர்களுக்கு ஆண்டவரே எந்த விதமான கவலைகள் இல்லாதபடிக்கு, தன்னுடைய பிள்ளை நல்ல விதமாய் படிப்பான், அவன் முன்னேறி வருவான், அவன் மூலமாய் ஆண்டவரே இந்த குடும்பம் ஆண்டவரை ஓங்கி வளரும் என்று ஆண்டவரே நீங்கள் எல்லாம் ஆண்டவரே அவர்கள் தந்தை தாயும் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே நினைத்திருக்கிற அந்த அப்படியாய் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் மூலமாய் அந்த குடும்பங்கள் நலிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் இந்த பிள்ளைகளோடு கொடுத்து வழிநடத்துற தயவுக்கு நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. படிப்பதுமா மாட்டு மல்லமா ஆண்டவரே உம்முடைய ஞானத்தையும் ஆண்டவரே பலவத்தினுடைய ஞானத்தையும் அந்த பிள்ளைகள் அறிந்து கொண்டு தன் வாழ்வியில் ஆண்டவரே ஒரு பரிசுத்தோடு முன்னேற கர்த்தர் உதவி செய்ய. கர்த்தராகிய தேவன் அப்படியாக இந்த பிள்ளைகளோடு கொடுத்து இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஆண்டவரை படிக்கிறதான அந்த படிப்பை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல விதமாய் படித்து முன்னேற அதற்கு தேவையான எல்லா பொருள் உதவி பண உதவி ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு தடையை கொண்டு வருகிறதான ஆண்டவரே எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்து வழிநடத்த போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்படியே என் தேவன் செய்வதற்காய் உமக்கு நன்றியையா. இந்த வேளையில் கொடுத்த பாவை செபித்த ஒவ்வொரு பிள்ளைகள்

0: தந்து ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எல்லாம் உண்மை பரிசுத்த நாமத்தினால ஓங்கி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காகவும் கூடான கொடி ஸ்தோத்திரம் பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே நார்மையான ஜபங்களை நடத்துகிறதான ஆண்டவரே, நெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரே அவர் குடும்பத்தையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை நீ ஆசிர்வதிங்கப்பா. அவர் வாழ்வதற்கான இடங்களிலே ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரே பாதுகாப்பு இந்த பிள்ளைகளோடு கூடுந்து நல்ல ஆண்டவரே ஆரோக்கியமும் பலத்தையும் தந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்து வழிநடத்தி அழைச்சிருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே ஆண்டவரே இவருக்காக கொடுக்கப்பட்ட மன பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரபு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவங்க வாழ்கிறதான இடத்துல இந்த பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. அப்படியே என் தேவன் செய்ப்போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே ஜப வேலை தொகுத்து வழிவுதானு ஜானட் மகளையும் அவருடைய கணவன் ஆண்டவரே மகனையும் மகளையும் ஆண்டவரே சமூகத்தில் கொண்டு வருவோம். தேவன் எல்லோரும் கொடுங்க நடத்துகிறார். இவர்கள் எண்ணங்களை ஏக்கங்கள் இருக்கத்தான காரியங்களை அறிந்த ஆண்டுகிற இந்த பிள்ளைக்கு உதவி செய்ய அப்படியே என் தேவன் செய்ப்போவதற்கா உங்க கோடான கொடி ஸ்தோத்திரம். உதியும் கனம மகிமை யாவற்றையும் ஆண்டுகிற மோர்வரிக்கை செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். உங்கள் ஜபங்களை கேட்டதேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யும் எல்லா காரியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். அங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு என் பாலிவ ஜீவதிகளுக்கிலே கபட இருதயங்கள் மாற்றப்பட செம்மையான வழியிலே அவர்கள் நடக்கக்கூடியதாய் கர்த்தர் அவர்களுக்குள் ஒரு மாற்றங்கள் பெரு மாற்றங்கள் வர கர்த்தர் உதவி செய்யணும் என்று ஜபத்திலே வழி நடத்தினார்.
2: ஹாலேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதுமாய் எங்களை தாழ்த்தி உமது வல்லமையான கரத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் தாமே எங்களை கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறான்ப்பா. எங்களுடைய பாவ சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், எங்களுடைய வேண்டாத தீய கிரியைகளை எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே அப்பா. நீர் அதனை நினைவு கூறுவீராக அப்பா. நினைவு கூர்ந்து எங்களுடைய பாவ சாபங்களை எல்லாம் ஒரு விசை கூட நீர் மன்னித்து இந்த ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கும்படியா ஜபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம். நீர் தந்த இந்த சரீரத்தை அப்பா கரத்திலே அற்றதாய் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே நீர் செய்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துற உமது கிருபை அன்பு நயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலையிலே கூட நாங்கள் கொடுக்கப்பட்டதான இந்த ஜப குறிப்புக்காய் ஒருமனப்படுகிறோம் கர்த்தராகிய தேவரீர். வாலிபர்களுக்காக, வாலிப ஆண் பெண்களுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜபிக்கிற ஜபங்களை தேவன் நீர் கேட்டு வாலிபர்கள் இடையே ஒரு பெரிய மாற்றத்தை மாறுதலை காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளிலே வாலிபர்கள் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து திரிகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. குடும்பங்களிலும் பார்க்கிறோம் கர்த்தர் நீர் வாலிப பிள்ளைகளை இந்த வேலையிலே நீர் சந்தித்து அவர்கள் எல்லோரும் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க உமக்கு கீழ்ப்படிந்திருந்து பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ கர்த்தத்தாமே உதவி செய்வீராக. அப்படியே கூட கபடுள்ள இருதயங்களை ஆண்டவரே கபடற்ற இருதயங்களாக நீர் மாற்றுங்கப்பா. நீர் மாற்றி அந்த பிள்ளைகளை எல்லாம் கபடில்லாத படிக்க தங்களுடைய வாழ்விலே வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. படிக்கும் பொழுதும் அவர்கள் வேலை செய்யும் பொழுதும் நீர் அவர்களோடு இருந்த தகப்பனே. அப்படியே அவர்களுடைய திருமண வாழ்க்கைக்காக கூட ஜபிக்கிறோம். அந்த திருமண வாழ்க்கையில கூட நீர் நிர்ணயித்திருக்கிறபடி திருமணங்கள் நடக்கட்டும் தகப்பனே. அப்படியாக அவர்களை கபடான வழியை விட்டு செம்மையான வழியிலே கர்த்தராகிய தேவரே நீர் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ராஜா. உமக்கு சூத்திரம். செம்மையான வழியை நீர்தான் காட்ட முடியப்பா. பெற்றோர்களோ பெரியோர்களும் வேறு யார் என்ன சொன்னாலும் கர்த்தாவே அவைகள் கர்த்தர் நீர் அவர்களுக்கு அவர்களுடைய இருதயத்தை நீர் மாற்றும்படியாய் ஜபிக்கிறோம்ப்பா. ஒரு மாற்றங்கள் உருவாகட்டும் அப்பா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே இந்த நாளிலே அப்பா சரியான வழியிலே நடக்காத நிலை இருக்கும் பொழுது ரட்சிக்கப்படாத பிள்ளைகளின் நிலை என்னவா இருக்கும் என்று நாங்கள் பயப்படுகிறோம் கர்த்தாவே. அப்படியாக தேவன் எல்லா வாலிப ஆண் பெண்களின் இருதயங்களில் இருக்கிறதான கபடுகளை எல்லாவற்றை விலக்கி போட்டு அவர்களை கர்த்த நீர் செம்மையான வழியிலே நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்பா நீர் கபடி இருக்கிறதான அந்த இருதயங்களிலே உமது பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி

0: தழுவி அவர்களை அவர்கள் இருதயங்களிலே மாற்றங்கள் காண உதவி செய்யுங்க. அப்படி கூட ஏசப்பா செம்மையான வழியில் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாலிப ஆண் பெண்களும் வழி நடக்கிற காரியத்தை கண்டு உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தராகிய தேவரே நீர் உதவி செய்வீராக. அப்படியே நீர் செய்த எங்களுடைய ஜபங்களை எல்லாம் கேட்டு கர்த்தர் எல்லா வாலிப ஆண் பெண்களின் எல்லா வாழ்வாதாரங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி அவர்களை செம்மையான வழியிலே நடத்துற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறப்பா. இதை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா உடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் மருமக்கள் சொந்த பந்தங்கள் எல்லோருமாயே ஒரு வலிமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களை ஆண்டவரே சோதரப்பா நீர் தாமே பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களை கூட தேவன் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. மற்றபடியாய் கூட இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களிலே இருக்கிறதான வாலிப பிள்ளைகளை கூட தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே சுராஜா இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான ஜானக் மகளையும் மகளுடைய கணவனையும் மகளையும் அந்தவரே நீர் இடங்கொள்ளாதபடி அவர்களை ஆசீர்வதித்து ஊழிய பாதையில எடுத்து பயன்படுத்தும்படியா ஜபிக்கிறோம். மற்ற பண்டிகாய் கூட ஜபித்த எல்லோருக்காய் சூக்கிறோம். இனி ஜபிக்க வருகிற பிள்ளைகளை கூட அவர்களுடைய குடும்பங்களில் இருக்கிற வாலிபான் பெண்களை எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. இறுதியாக ஜபிக்க வர ஏமி புஷ்பராஜ் மகளை கூட தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் முகத்திற்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தை நாள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்
0: ஆமேன். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நாங்க ஐயரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். யுத்தத்திலே நீக்க வாலிப ஜோதிகளுக்காகும் மண்ணுங்கள் ஆயுதம் பிடிக்கிறவர்களுக்காக அவர்களுடைய ஆத்மா கூட தேவனுடைய ரட்சிப்பை காணவனும் அவர்கள் அந்த நிலைமையில நிக்கும் போது கூட கத்ததாமே பொறுப்பிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் யுத்தத்திலே நிக்கிற வாலிப ஜோதிகளுக்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பரந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்றைய நாள் முழுதும் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்லவரே வல்லவரே வாக்குமாறாதவரே உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா யுத்தம் நடக்கிற தேசங்களிலே அப்பா யுத்தத்திலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுடைய அப்பா சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க அறந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா கட்டாயத்தின் பேரில் அநேக வாலிப பிள்ளைகள் யுத்தத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி விருப்பம் இல்லாமல் போய் கர்த்தாவே அப்பா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆயுதங்களை ஏந்துகிற அந்த கரங்கள் கர்த்தாவையுடைய வேதாகமத்தை ஏந்த கொள்ளத்தக்கதான கிருபையை அவர்களுக்கு தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்த பிரதேசங்கள்ல யுத்தத்திலே நிற்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உண்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவன் நீங்க இடைப்படும்படியாய் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மை அறிந்து கொண்ட எத்தனையோ பிள்ளைகள் இருப்பாங்க ஆண்டவரே. அவங்க எல்லாமுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற பிள்ளைகளாக தேவன் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நீங்க சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப வயதிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயிரை பணையம் வைத்து கத்தாவே அவங்க செய்கிறதான இந்த யுத்தங்களை கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் நீங்க ஓய பண்ணும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய பேச்சுவார்த்தையில எல்லாம் கத்தாவை நல்ல ஒரு சமாதானத்தை கொண்டு வர தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்தம் நடக்கிற தேசங்களிலே இருக்கிற தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நல்ல ஆலோசனைகளை அவங்களுக்கு கொடுங்க, நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாலிப யுவதிகளை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெற்றோரை பிரிந்த பிள்ளைகளை பிரிந்த கெத்தாவே அப்பா அவங்க எத்தனையோ வேதனையோடு இருப்பாங்க தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய மன அமைதி ஆறுதல் சமாதானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா அவங்களுக்கு தேவைகள் அநேகமா இருக்கும் ஆண்டவரே. அப்பா அந்த தேவைகள் அனைத்தையும் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா என் நேரமும் பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளை ஆற்றி தேற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுடைய கத்தாவை பெற்றோர்கள் சகோதரர்களுக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளை யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டு கத்தாவே அந்த பெற்றோர் இத்தனை கவலையோடு கண்ணீரோடு இருப்பாங்க தகப்பனே. அவங்களையும் தேவன் நீங்க ஆற்றி தேற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சீக்கிரத்திலே இந்த யுத்தங்கள் ஓய தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வீண் விரத்தம் சிந்துதல் வீண் மரணங்கள் தேசங்களிலே வராதபடிக்கு தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா எத்தனையோ வாலிப பிள்ளைகளை இழந்து கத்தாவே அப்பா இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் தேவன் நீங்க ஆற்றி தேற்றுங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனிமேலும் இந்த வாலிப பிள்ளைகள் கத்தாவே அப்பா அந்த இடத்திலே அப்பா தங்கள் உயிர்களை மாய்த்து கொள்ளாத படிக்கு கத்தாவே தேவன் உடைய பாதுகாப்பு கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இந்த யுத்தத்திலே இருக்கிற மற்றவர்களையும் கூட தேவன் நீங்க தொடுங்க தகப்பனே. அப்பா இது நாங்க செய்யறது தவறு என்று உணரத்தக்கதான கிருபையை அவங்களுக்கு கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தாவை உடைய வார்த்தைகளை கொண்டு பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இவர்கள் கத்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இவர்கள் உண்மை மறந்து விடாது படிக்க கத்தாவை நீரே உண்மையான தேவன் என்பதை கத்தாவை அவர்கள் உணர்ந்து கொள்ள தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்த களத்திலே நிற்கிற போது கத்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் மனதிலே எத்தனையோ காரியங்கள் அப்பா தோன்றி மறையும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இடத்திலே உண்மை நினைக்கத்தக்கதான அந்த நினைவு சிந்தனைகளை கத்தாவை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு வாலிப யுவதிகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த இடத்திலே தேவன் உங்களுடைய பாதுகாப்பு கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா மேலும் ஐக்கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதிலே வெப்பக்கத்தாவே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பிள்ளை வந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. இனி வந்து ஜெபிக்க இருக்கிற பிள்ளைகளை கூட தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா தேசங்களுக்காய் கத்தாவே அப்பா உறவுகளுக்காய் வாலிப பிள்ளைகளுக்காய் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக காரியங்களுக்கு ஜெபிக்கத்தக்கதா இந்த இணைப்பை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு ஜெபிக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. பாஸ்தோ

ஆமேன் ஆமேன் ஆமேன். சங்கம வானொலி நித்திய வளர்ச்சி நேரம். இந்த நிகழ்ச்சியில் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் திரண்டோ நேரப்படி மாலை 6:45 ஆரம்பமாகிறது.

0: நினைச்சுக்கிறேன். ஆரம்ப ஜபம் ஸ்ரீ சொட்டோலி, அதை தொடர்ந்து துதி ஆராதனை பாடலுடன் வேத தியானத்தை எடுத்து வருகிற சிஸ்டர் கிரேஸ், அதை தொடர்ந்து 6:45 முதலாவது செய்தி பிரதர் நெகேமியா ஸ்டுட்கார்ட் ஜெர்மனில இருந்து செய்து கொடுக்கிறார். 8:15 சிஸ்டர் ரஜினி கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஊழியர்கான ஜபம் சிஸ்டர் டோலி, 8:00 சிஸ்டர் மேகலா ஸ்ரீலங்கா செய்து கொடுப்பார், 8:30 பாஸ்டர் ஞான பிரகாசம், 9:00 பாஸ்டர் ஆண்டன் ராசனா. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் டோலி அழைப்போம். பிரைஸ்லா டோலி,
1: பிரைஸ்லா ஐயா, பிரைஸ்லா.
0: இந்த ஜபத்தை எடுத்து சிஸ்டர் கிரேசம் ஒப்படைங்கள். கத்தவங்களை ஆசைப்படுறாங்க. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த இரவு நேரம் ஆண்டவரே, எங்களுக்கு மாலை நேரமாக இருந்தாலும் ஆண்டவரே, நித்திய வெளிச்சத்தை எங்களுக்கு திறந்து கொடுத்தவங்களோட மகா பிரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த ஊழியத்தை ஆண்டவரே, நீங்கள் தொடக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கு உங்களோட கிருபையின் மூலமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். பூமியின் குடிகள் எல்லோரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சந்தோஷத்தோட அவர் சந்நிதி முன் பாருங்கள். ஆமேன் அப்பா. உங்களோட சந்நிதி முன் உங்களோட பிரசன்னத்தை எங்களுக்கு நீங்க அருளே, உங்களோட சமூகத்துல நாங்கள் வந்து நிற்கிறதுக்கு தந்த மகா பெரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவரின் இரத்த கோட்டைகள் மறைத்து வைத்து உங்களோட நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு நாங்கள் சிறுகவும் நீங்க பெருகவும் வேணும் ஐயா. உங்களோட நாமம் மட்டுமே பெறுவதாக பெருகி யாவருக்கும் உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற வேற ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறிய அவரை ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமாக. இப்பொழுது சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜெபங்களை எடுத்து வாருங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமே, நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் அன்போட சிஸ்டர் கிரேஸ் ஜே ரஞ்சன் அவர்களை வரவழைப்போமாக. பேசுறா சிஸ்டர். ஆமேன், வாருங்கள், வந்து உங்களோட துதி பாடல்களை எடுத்து வாருங்கள், கர்த்தர் நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி சிஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமேன்.
2: நன்றி தகப்பனே, நான் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துற ஒவ்வொரு நாளிலும் நித்தமும் ஐயா உங்களுடைய அரவணைப்பு நம்முடைய அக்கிருபை எங்களை நடத்தி கொண்டு வர தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நித்தமும் நான் உன்னை நடத்துவேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொன்ன வார்த்தையின்படி நித்தமும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். உடைய நாமத்தை இந்த இடத்துல உயர்த்துறோம். பரிசுத்த நாமம், இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம் எல்லா துரத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றுக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாறு அவை உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளின இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம். பரிசு தாவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துகிற சத்திய பரனான தேவ ஆவியானவரே, நன்றி, நன்றி.

உயிருள்ள நாமம் மேலான நாமம் ஜீவனுள்ள நாமம் இயேசு

நன்றி ஆண்டவரே, பரியார் யானேன் கத்தாதி கத்தரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹலலூயாவியானவரே, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையம், அதுதான் கிருபம், அதுதான் கிருப, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபம், அதுதான் கிருப, என் ஜீவியத்தின் பாடலானதே, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையம், விவரிக்க முடியாத கிருபயம், அதுதான் கிருபம், அதுதான் கிருபம், என் ஜீவியத்தின் பாடலானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும்.

0: நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ன தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ன தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ன தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ன தேவன், என்னாலும் சுகம் தருவேரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் பதினாயிரங்கள் எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ன தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ன தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கத்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கத்தரையே நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கத்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. கண் பட்சத்தில் கத்தர் இருப்பதனாலே ஒருபோதும் நாம் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ன தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ன தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நன்றி ஆண்டவரே. தகப்பனே, என்னாலும் மக்களாக நாங்களா சுகபலம் ஆரோக்கியம் சமாதானம் சந்தோஷம் நிறைவோடு வாடும்படியாக நீ தந்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி, இயேசுவின் நாமத்தினால துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். அருமையான பாடுகள் மூலம்
2: வேதத்தியானம்.
0: நன்றி ஆண்டவரே. இந்த நாளிடம் ஆண்டவரே நாங்கள் வேதத்தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் வந்து எங்கள் மூலமா அந்த 53 ஏசாயாவில் அவர் செய்து முடித்த எல்லாவற்றுக்கும் முக்கியமான ஒரு பகுதி 53 ஏசாயா. நடங்களுக்காக சகல தியாக பலியின் நன்மைகளை அவர் எங்களை தந்து எங்களை இந்த பூமியில வாழும்படியாக தந்த சுதந்திரம் 53 ஏசாயாவின்படி நான் வாசிக்கிறேன். அது எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்பிண்டு போனார். என் ஜனத்தின் மீறல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இந்த வார்த்தையின்படி சாராம்சம் இந்த சாராம்சம் இந்த வார்த்தையின்படி நாங்கள் என்னென்ன அவருடைய தழும்புகளால நாங்கள் குணமாகிறோம் என்று சொல்லித்தான் இந்த வார்த்தை இருக்கிறது. ஆனால் அவர் ஏற்கனவே எங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்துட்டார், சுகமாக்கி விட்டார். ஒன்று பேதுரு அந்த வசனத்துல சொல்லப்படுது, நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து விட்டுட அவருடைய தழும்புகளால சுகமாகி விட்டோம் என்று. அப்ப சுகமடைய எப்பொழுதும் நாங்கள் எங்களுக்குள்ள சரீரத்திலே எப்பொழுதும் அந்த பங்கு சுக ஜீவியம் ஆரோக்கியம் எங்களுக்குள்ளேயே இருக்கிறபடினால இந்த நாட்கள்ல அவருடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாகி விட்டோம் என்றதை நாங்கள் இந்த நாட்கள்ல விசுவாசிக்கணும். ஏனென்றா தேவன் சொல்லி இருக்கிறார், 17 முறைகள் சுவிசேஷத்துல 17 முறைகள் கூடி இந்த அனைவரையும் ஜேசு சுகமாக்கினார். 47 முறைகள் ஒரே நேரத்தில் ஒன்று அல்லது இரண்டு பேரை அவர் சுகப்படுத்தினார். கத்தரண்டு இல்லாமல் கத்தர் ஜாவரையும் சுகமாக்க மறுத்ததே இல்லையா? உண்மையில் ஜேசு தன் பிதானவர் செய்ய காண்கிறவைகள் எவைகளோ அது வேறொன்றையும் அவர் செய்யவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் அப்படியே வந்து இந்த பூமியில தன்னை பலியாக கொடுத்ததன் மூலம் அநேகரை சுகமாக்கி சொஸ்தமாக்கி, அப்ப அந்த சுகத்தை நாங்கள் எங்களுடைய சரீரத்தில எப்படி எடுக்கணும் என்று சொல்லி சொன்னால், அவர் செய்து முடித்ததை நாங்கள் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தின்படிதான் எங்களுக்கு ஆக கிடையாது. அவர் சொல்ற விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப என்னத்தை விசுவாசிக்கிறோம்? எல்லாவற்றையும் அவர் தரித்திரம் ஆனார். ஏனென்றா நாங்கள் ஐஸ்வர்யவானாகும்படி அவர் தரித்திரரானார். நாங்கள் சுகமாகும்படி அவர் அடிக்கப்பட்டார், வாதிக்கப்பட்டு சிரமப்பட்டவர், எண்ணப்பட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு. ஏனென்றால் நாங்கள் நல்ல இந்த பூமியில ஒவ்வொரு மனுக்குலமும் வாழ வேண்டும் என்று சொல்லி வந்த தேவன் அதை நாங்கள் அப்படியே நாங்கள் விசுவாசிச்சாதான் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம் என்று சொல்லி விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாங்கள் கடைபிடிக்கும் போது தேவன் இந்த பூமியில இன்னத்துக்காக வந்த சொந்த குமாரன் பாராமல் அவரையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்த தேவன் இந்த நாட்கள்ல நாங்கள் அவர் தந்த அவரையே எங்களுக்கு தந்தபடினால எல்லா பரிபூர்ணமும் எங்களுக்கு பரிபூர்ணமா சம்பூர்ணமா நாங்கள் அனுபவிக்கும்படியாக தேவன் இந்த நாட்கள்ல எங்களை தந்த இந்த சுதந்திரம் சரீர சுகம். ஏனென்றால் அநேக மக்கள் சுகம் பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு இருக்கும் அவவிசுவாசம்தான். விசுவாசத்துக்கு எதிரானது அவவிசுவாசம். அந்த அவவிசுவாசத்தினாலே நாங்கள் தேவனை யார் செய்து முடித்தது? ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில வந்து தண்ணியே பலியாக கொடுத்ததன் மூலம் சுக ஜீவியம் ஆரோக்கியம் சமாதானம். ஏனென்றா பழைய ஏற்பாட்டை சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன நோய்களை எல்லாம் குணமாக்கிட்டார் அவர். அப்ப அவர் எகிப்தியருக்கு வரப்பண்ண எந்த நோயும் பாதையும் இனி உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னார். ஆனா அவர் வந்து அந்த பழைய ஏற்பாட்டுல சொன்னது வரப்பண்ணேன் என்று. இந்த நாட்கள்ல எந்த நோயும் எங்களுக்கு இல்லை. நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வாயை திருப்தி ஆக்கி இருக்கிறேன்னு சொல்லப்படுது. அப்ப இந்த 103வது சங்கீதத்திலையும் இந்த நாட்கள்ல அதை சொல்லப்படுது. என்னடா உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாகி விட்டோம் என்றா, அந்த தழும்பு எங்களுக்கு அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி ஆனவர் அவரே அந்த ஆட்டுக்குட்டி ஆனவர் என்று சொன்னது என்னென்றால் அவர் அவ்வளவு பாடுபட்டார். அந்த தழும்பு எத்தனை அடி அடிக்கப்பட்ட அந்த தழும்பு எங்களை சுகப்படுத்தி விட்டது என்று இந்த விசுவாசம் எங்களுக்கு உறுதியாய் வரும்போது நாங்கள் சரீரத்துல எந்த வியாதியோ நோயோ இல்லாமல் வாழ வேணும் என்றால் எனக்காக என்ன செய்து முடித்தார்? எங்களுக்காக அவர் யாவற்றையும் செய்து முடித்துட்டார். ஒன்று தன்னும் குறைவில்லாமல் பரிபூர்ணமா எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. அப்ப அந்த கல்வாரியை நாங்கள் தியானம் பண்ணும் போது ஒவ்வொரு நன்மைகளையும் இந்த பூமியில நாங்கள் பரிபூர்ணமா அனுபவிக்கத்தக்கதாக நாங்கள் அவரை விசுவாசிப்போம். அதான் இந்த நாளைக்கு சாராம்சமா இந்த நாளிலே எனக்கு வந்த வார்த்தை, அதை நான் ஜபிச்சு முடிச்சு கொள்றேன். நன்றி தகப்பனே, நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்த ஆண்டவரே, தியாக பலியின் நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி ஒவ்வொரு ஜனம் இதுல கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருதரும் பரிபூர்ண சுகத்தை, ஏற்கனவே சர்வாங்க சுகம் எங்களுக்குள்ளேயே இருக்கிறபடினால நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணி விடுவோம். சரீர சுகம், ஆரோக்கியம், சமாதானம், ஒவ்வொரு சந்தோஷம் நிறைவ தேவனங்களை தந்தபடினால நாங்கள் அதை இந்த நாளில அனுபவிக்கத்தக்கதாக ஒவ்வொருதரும் அதை சுகம் பெற்றுக்கொள்ளவும் ஆரோக்கியம் அடையவும் நான் ஜபிக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவரே இந்த நாட்கள்ல சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, செழிப்போடு வாழ தேவன் விரும்புகிறதை நாங்கள் அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தபடியாக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.
2: ஆமென். ஆமென். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளை ஆராதனை எடுத்து வேதத்தியான பகுதியை மிக தெளிவாக விளக்கத்தை கொடுத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் ஆவிக்குரிய காரியங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.
0: தேங்க்யூ. தேங்க்யூ.
2: இதுவரை நேரமும் ஆராதனை பாடலை பாடி வேத தியானத்தை நடத்த சிஸ்டர் கிரேஸ் ஸ்காப்ரோ ஒன்றார். தொடர்ந்து இந்த முதலாவது செய்தி இன்று சங்கம வானொலியும் நித்திய முதலாவது செய்தியை கொண்டு வர பிரதர் நெகேமியா ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி. இப்பொழுது ஜெர்மனிலேயே 1 மணி என்று இருக்கிறேன், இரவு 1 மணி. என்றாலும் தேவனுக்கு வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று தாகத்தோடு வாங்கியோடு வந்துக்கள். அவரை நாங்கள் அன்போடு அழைப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர் நெகேமியா.
3: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
2: மிக ஆறுதலா கொடுங்க, பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை மிக ஆறுதலா கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
3: இரக்கமும் கிருபையுள்ள பரலோகத்தில் இருக்கிற தேவனே, இந்த வேளை இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எடுத்து போதிக்க நீங்க கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதடி என்று சொன்னவரே, உம்முடைய பாதத்திலே நின்று உம்முடைய வார்த்தையை பேசுகிறேன். ஆவியானவர் தாமே இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவை மயப்படுத்த போறதுக்காய் சோதரம். வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நீங்க குணப்படுத்துற தேவனே, குணப்படுத்துங்க ஆண்டவரே. அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல இந்த நேரத்தை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தை செவங்குகிறேன் பிதாவே. ஆமேன். இந்த நேரத்திலும் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை பயந்து கொள்ளும் உள்ளத்துல எனக்கு போடப்பட்ட ஒரு வார்த்தை தேவன் உள்ளத்திலே போட்டது, இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர். இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்ற அந்த வார்த்தையை உள்ளத்திலே போடப்பட்டபடியா அந்த வார்த்தையை குறித்து இந்த நாளிலே நாங்கள் வேதத்தை தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அப்ப அவர்கள் தேவனை அங்கே நேரடியாக அங்கே மற்றவர்கள் சொல்லி நிமித்த நேரடியாகவே அங்கே தேவன் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்பதை அங்கே அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நாங்கள் பார்க்கும்போது அங்க பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி இடுகிறோம் என்று 1 யோவான் 4:14 வசனத்துல சீடர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் நேரடியாக பர்சனலாகவே தேவனை அறிந்து அவர் இரட்சகர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர், அங்கே எல்லா மக்களையும் அங்கே இரட்சிக்க அந்த இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அங்கே இந்த சம்பவம் வந்து சமாரியா இஸ்ரீடைய காரியத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு கிணத்தடியில இருந்தபோது சமாரியா இஸ்ரீ தண்ணீர் மொல்ல அந்த இடத்துக்கு வந்தால், அப்ப ஜூதர்கள் சமாரியனுடைய சம்பந்தம் கலக்கிறதில்லை. ஆகையினால் அந்த இஸ்திரியை நோக்கி ஆண்டவர் சொன்னார், தாகத்துக்கு தா என்று கேட்டார். அப்ப அவள், நீர் ஜூதனாயிருக்க சமாரிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால், அதற்கு இயேசு பிரவித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர்கள் என்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று அங்கே யோவான் 4:10 சொல்றார். அங்கே அங்கே பஜி அவர் நீ நீ என்ன அறிந்திருந்தால் நீயே அவரிடத்துல அங்கே கேட்டிருப்பாய். அதற்கு அந்த ஸ்திரி, ஆண்டவரே, மொண்டுகொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லை, கிணறும் ஆழமா இருக்கிறது, பின்னே எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்றார். என்றார் இயேசு, இந்த கிணத்தை எங்களுக்கு தந்த உம்முடைய பிதா தம்முடைய பிதாவாகிய ஜாக்கோவை பார்க்கலே நீர் பெரியவரோ, அவரும் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவங்களும் இதிலே குடித்ததுண்டு என்றார்கள். இயேசு அவளுக்கு பிரவித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாய் ஜீவ ஊற்றா இருக்கிறது என்று அங்கே சொல்ற 4 அதிகாரம் ஜோவான் புத்தகத்துல நாங்கள் 9 இப்ப 14 வரைக்கும் வாய்த்தோம். அதுல சொல்லப்பட்டிருக்குது, இந்த 14 வருஷத்துல வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. அங்க ஆண்டவர் சொல்றார், நான் கொடுக்கும் தண்ணீர் அங்கே ஜீவ தண்ணீர். அங்க அப்படி என்றால் உலகத்திலே அநேக காரியங்கள், அநேக தேவைகள், அநேக ஆசைகள், அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் அநேக காரியங்கள், அவைகள் எங்களுடைய ஆத்ம தாகத்தை தீர்க்காது. அது வந்து நிலை இல்லாத ஒன்று. உலகத்திலே எங்களுக்கு கிடைக்கிற எல்லாம் தற்காலிகமானது, மீண்டும் மீண்டும் எங்களுக்கு தாகம் வரும். இயேசு கிறிஸ்து சொல்ற பரிசுத்த ஆவியானவர் ஆத்மீக தாகத்தை தீர்த்து வற்றாத நதியாக ஒருபோதும் தாகமில்லாத நித்திய வாழ்வுக்குள்ளே எங்களை நடத்துகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அவர் எங்களை இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவலை பின்பற்றி அங்கே நடக்க அவர் எங்களை நடத்துகிறார் என்றது பார்க்க போறோம். அடுத்ததாக சொல்லும் போது ஆண்டவர் சொல்ற 4:22 சொல்ற அடுத்த தொடர்ந்து வரும்போது அங்கே 4 ஜோவான் 22 வசனத்துல, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்றோம் தொழுது கொள்றோம், ஏனென்றால் ரட்சிப்பு ஜூதர் வழியாக வருகிறது. அப்ப ஜூதர் வழியாக அங்கே ரட்சிப்பு வருகிறது என்பதை ஆண்டவர் சொல்கிறார். அங்கே இயேசு கிறிஸ்து மூலமாக அங்கே உலகுக்கு மீட்பு வருது. அப்ப ஜூதர் வழியாக ரட்சிப்பு வருகிறது. அங்கே இயேசு கிறிஸ்து ஜூத மக்களைக்காக அந்த வந்தார். ஆனால் உலகத்தை ரட்சிக்க அங்கே உலக எல்லா மக்களையும் புரஜாதி மக்களையும் ரட்சிக்கும்படியாக இயேசு வந்தார் என்பதை எங்கள் சமாதி ஐஸ்திரி ஒரு புரஜாதி இருக்கிறபடினால் அந்த காரியத்தை அந்த இடத்துல அவர் அங்கே சொல்கிறார். அடுத்து நான் சொல்றேன், அங்க அங்க என்னன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல அங்கே அங்கே தீர்க்க தரிசிகள் மூலமாக தேவன் தம்மை யூதர்களுக்கு தேவன் என்பதை அங்கே வெளிப்படுத்தினார். இப்பொழுது அங்கே அங்கே தேவன் என்பதை அங்கே ஜூத மக்களுக்கு மாத்திரம் அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்படுத்தினார். இந்த புறஜாதி மக்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்ற தேவனுடைய திட்டத்தை அங்கே தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறார். அடுத்து நான் சொல்லப்படுவது, உண்மையாக தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி தேவன் விரும்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 23 வசனத்திலே 4 அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அப்படி என்றால் அங்கே இந்த வசனத்தை சொல்லப்படுகிறது, அங்கே உண்மையாய் தொழுதுகிறவர்கள், அதாவது உண்மையாய் தொழுதுகள் என்று சொன்னது ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அதுல வந்து சொல்லப்படுது, சடங்குகளின்படியோ நான் குறிப்பிட்ட இடத்திலேயோ, அத ஒரு இடத்துல இந்த இடத்துல தான் தொழுது கொள்ளணும் என்றோ, ஒரு சடங்குகள் பாரம்பரியங்கள் படி நாங்கள் தேவனை தொழுது கொள்ற ஒரு காரியம் எப்படி பழைய ஏற்பாட்டில் அவர்கள் தொழுது கொண்டார்களோ, ஒரு சடங்குகள் பாரம்பரியங்கள் அவர்களுடைய முறைமைகள் பண்டிகைகள் என்ற காரியத்தின் அடிப்படையில் அவர்கள் தொழுது கொள்ளார்கள். ஆனால் உண்மையாய் தேவனை தொழுது கொள்கிறவர் ஆவியோடும் உண்மையோடும் எல்லா இடங்களிலும் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லுகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப உள்ளான மனதில் பரிசுத்தாவிய மடத்தோடு நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். அதாவது கபடத்த இருதயத்தோடு உண்மையோடு உண்மையாக தேவனை நாங்கள் அங்கே தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் இந்த இடத்திலே சொல்றார். அப்ப தேவனை அங்கே தொழுது கொள்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அங்கே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்ல, இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்று அங்கே சமாரிய ஐஸ்திரி போய் அந்த இடத்திலே தன்னுடைய கிராமத்திலே போய் மக்களுக்கு சொன்னபோது அவர்கள் அந்த இடத்திலே வந்து இயேசு கிறிஸ்து இவை அறிந்து கொண்டு, அதாவது தனிப்பட்ட தனிப்பட்ட ஒரு விதத்தில் இயேசு அறிந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவரே இரட்சகர் என்பதை அவர் சொன்னதின் படி மாத்திரமல்ல, அவர் கிறிஸ்துவின் வார்த்தையை நம்மை தேவனிடத்தில் நடத்துகிற, அப்ப கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அவர்கள் தனிப்பட்ட முறையில் இயேசுவை விசுவாசித்து அவர் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகர் என்பதை அவர்கள் அங்கே அறிந்து கொண்டார்கள். அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஒவ்வொருவரும் தேவன் எங்கள் இந்த உலகுக்கு அனுப்பின தேவ இரட்சகர் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து அங்கே பாவிகளை ரட்சிக்க இந்த பூமியிலே வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, யோவான் 9:9 சொல்லப்பட்டிருக்குது. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவது. அப்ப பாவிகளை இயேசு ரட்சிக்க வந்தார். நாங்கள் எல்லாரும் பாவிகள். நாங்கள் பாவம் செய்கிறதுனால் மாத்திரம் பாவிகள் அல்ல, நாங்கள் பாவம் செய்யாமலும் பாவிகளா, பாவம் செய்யாமலே நாங்கள் பாவிகளா இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் மனுக்குலம் பாவிகளானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 3:23 ரோமர் 3:23 சொல்வது எல்லோரும் பாவிகள் என்று, எல்லாரும் பாவிகள் என்று. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் எல்லாரும் நாங்கள் பாவிகளாக்கப்பட்டோம். அந்த பாவத்தில் இருக்கிற மனுஷனை அங்க இயேசு கிறிஸ்து விடுவிக்க வந்தார், ரட்சிக்க வந்தார். அவர் மீட்க வந்த உலக இரட்சகரா இருக்கிறார். அங்கே பாவத்தின் சம்பளம் ரோமர் 6:23 சொல்லப்படுகிறது. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபவரமோ அங்கே தேவனுடைய கிருபவரம் அங்கே நித்திய ஜீவனா இருக்கிறது. அப்ப பாவத்தின் சம்பளம், ஒரு மனுஷனுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம். நித்தியமாக மரணத்துக்கு போக வேண்டிய மனுஷனை விடுவிக்க ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அங்கே வேதம் சொல்லுகிறது. அவரை அங்கே அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அங்கே ரட்சிப்பை அவர் கொடுக்கிறார். அவரை விசுவாசியவர்களுக்கு ஆக்கினை தீப்ப கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் மனுஷர் பாவத்திலிருந்து ஒரு மனுஷர் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பாவம் எப்படி வந்தது என்று சொன்னால், ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த பூமியில வந்தது. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியே இல்லை, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அவிசுவாசமாய் அங்கே ஏற்றுக்கொள்ளாதபடினால் அங்கே பாவம் இந்த பூமியிலே அவர்கள் மூலமாய் பிரவேசித்தது. அதனால் நாங்கள் பாவிகளானார்கள். அப்போ ஒரே மனுஷன் செய்த பாவத்தினாலே, ஒரே ஆதாம் என்கிற ஒரு மனுஷன் செய்த பாவத்தினாலே நாங்கள் எல்லாரும் பாவிகளானோம். ஒரே 2 மாதமாகிய இயேசு கிறிஸ்து என்னும் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு தேவன் அந்த மீட்பை உண்டு பண்ணினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:10 நீங்க வாசித்தீங்கன்னா, ரோமர் 5:10 ஒரே மனுஷன் மூலமாய் பாவம் அங்கே உட்பிரவேசித்தது. அதே போல ஒரே மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து, 2 மாதமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்களுக்கு மீட்பை அவர் உண்டு பண்ணினார். இயேசு கிறிஸ்து இப்பொழுது நாங்கள் பார்க்கும்போது பாவம் என்றால் என்ன என்று சொல்லும்போது பல பல கருத்துக்களை பல மக்கள் பல காரியங்களை சொல்வது நாங்கள் வழக்கம். பாவம் என்று சொல்லும்போது அங்கே பாவம் என்று சொல்லும்போது பல பழக்கங்கள், குடி, வெறி, சிகரெட், பணாசு, பொருளாசு, அதெல்லாம் பாவத்தின் விளைவுகள். அப்ப பாவம் எப்படி வந்தது? ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த பாவம் வந்தது என்று நாங்கள் பார்த்தோம், எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனா பாவம் என்றால் என்ன, இன்று பாவம் என்று சொன்னால் என்னென்று மக்கள் இன்றைய நாட்களில் நாங்கள் கேட்கும் போது, நாங்கள் பாவம் என்றால் என்ன என்று சொல்லும்போது நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லும்போதால், ஆதாம மூலமாய் பாவம் வந்தது. பாவம் என்பது இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளாமல் அவரை விசுவாசியாமல் இருப்பதுதான் பாவம். பாவம் என்றால் இயேசுவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது பாவம். அதாவது தேவன், அதாவது ஆதாம் ஏவாள் செய்த மனுக்குலத்தின் பாவத்தின் பரிகார பாவ பலியாக, கிருபாதார பலியாக தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார், அவரை கொடுத்தார். அவர் மூலமாக அந்த பாவ மன்னிப்பை எங்களுக்கு கொடுக்கும்படியாக அவரை பாவமாக எங்களுக்காக பாவமாக்கினார். அவர் எங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்து எங்கள் நோய்களை, எங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரத்தில் சுமந்தார். அவருடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தம் என்னுடைய எங்களுடைய ஒவ்வொருடைய பாவங்களையும் அங்கே கழுவி சுத்திகரிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1:9 பாவம் அங்கே எங்களுடைய பாவங்களை அவருடைய ரத்தம் எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்கிறது. ஆகையினால் நாங்கள் தேவனுக்கும் எங்களுக்கும் அந்த ஆதாமுவர் செய்த பாவத்தினால் பகை உண்டாகி பகை தேவனுக்கு பகைஞரா இருந்தோம். தேவனுக்கு நாங்கள் எதிரிகளா இருந்தோம். தேவனுக்கு விரோதமான மக்களா இருந்தோம். அந்த அப்படி இருந்த எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரித்து அங்கே பாவத்தின் மூலமாக தேவன் எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாகிய ரத்தத்தின் மூலம் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கையின் மூலமாக எங்களை இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினார். அங்கே தேவனுடைய சமாதானத்தை உண்டு பண்ண எங்களுக்கும் தேவனுக்கும் இருந்த பகையை நீக்கி சமாதானத்தை உண்டு பண்ணினார். எங்களையும் தேவனையும் அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே ஒப்புரவாக்கினார். அப்ப பாவம் என்று சொல்லும் போது அங்கே நாங்கள் செய்கிற செயல்கள் கிரிகைகளை அடிப்படையாக வைத்து நாங்கள் பாவம் இது பாவம் அது பாவம் என்றில்லை. அங்கு ஒரு மனிதன் தேவன் கொடுத்த பலியை, அதாவது பரிகார பலியாக கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த அவர் கொடுத்த அந்த பலியை

அடையும் படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து அங்கே எங்களை இவ்வளவாய் எங்கள் மீது அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அன்பு என்பது அங்கே என்ன வார்த்தையிலே தேவன் சொன்னது மாத்திரமில்லை, அந்த வார்த்தையை சொன்ன தேவன் உண்மை உள்ள தேவன் அந்த வார்த்தையை அங்கே கிரியையிலே வெளிப்படுத்தி தன்னுடைய குமாரனை கொடுத்தார். நாங்கள் கட்டு போகாமல், நாங்கள் அழிந்து போகாமல், நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியா எங்கள் இவ்வளவா இந்த பூமியில எங்கள் மீது இந்த மக்கள் மீது தேவன் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். 3:16 வாசித்தோம், இப்போ 17 வாசிச்சு கொண்டு போறோம். அதாவது உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்று தேவன் அங்கே அனுப்பாமல் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பினதுனாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக உலகத்தில் இருக்கிற மக்களை மீட்க வேண்டும். அப்ப தேவன் அன்புள்ள தேவன் ஆகையினால் அவர் மக்களை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று அங்கே மக்களுக்காக தன்னுடைய அன்பின் குமாரனை அனுப்பினார். உலகத்தை அவரை விசுவாசிக்கிறவன் நாங்கள் 18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினை தீப்புக்குட்பட்டாயிட்டு. 18 வசனம் சொல்லப்பட்டது, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீப்பு இல்லை. அதாவது நாங்கள் தேவ பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்கள் இனி ஐக்கியனை தீர்ப்புன்றது ஒன்றுமில்லை. நாங்கள் இன்றைக்கு இருக்கிற நாங்கள் மறித்தாலும் நித்தியத்துக்கு உடனடியாக சென்று விடுவோம், எங்களுக்கு ஐக்கியனை தீர்ப்பு இல்லை. தேவன் அறியாத மக்களுக்கே ஐக்கியனை தீர்ப்பு அங்கே உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவரை விசுவாசியாமல் இருக்கிறபடியா, அதாவது தேவன் கொடுத்த பலி, அதாவது பாவத்துக்கான பரிகாரத்தை அவர் செய்தார். அந்த பரிகாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதனாலேயே எங்களுக்கு ஐக்கியனை தீர்ப்பு உண்டாகும் என்று, அதாவது தேவனை அறியாத மக்களுக்கு ஆக்கினத்தீப்பு உண்டாயிருக்கிறது. அடுத்தது 19 சொல்லப்படுது, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம். ஒளியானது இந்த உலகத்திலே வந்திருந்தும், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இந்த உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறபடினால் அவர்கள் பொல்லாத காரியங்கள், அதாவது ஒளியை விரும்பாமல் இயேசுவை விரும்பாமல் பொல்லாத காரியங்களை, பாவ காரியங்களை, அநியாய காரியங்களை, அக்கிரம காரியங்களை விரும்புகிறதுனால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும், அவர்கள் இயேசுவை பார்க்கிலும் இருளை, பாவத்தை விரும்புவதே ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. அப்ப ஆக்கினதிப்புக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவர் இயேசுவை, தேவன் கொடுத்த பலியை, தேவன் கொடுத்த பாவ நிவாரண பலியாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் பாவத்தில் வாழ்வதை அவர்கள் விரும்புவதே அவர்களுடைய வாழ்க்கையில இருளும், வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இருக்கிறதும், சந்தோஷம் இல்லாமல் இருப்பதும், விடுதல் இல்லாமல் இருக்கிறதும், ஆத்துமாவில ஒரு மகிழ்ச்சி இல்லாமல், சமாதானம் இல்லாமல் எப்பொழுதும் அவர்கள் இருப்பதற்கு காரணம் அவர்கள் விரும்புகிறது அங்கே இருளை, பாவத்தை, அங்கே உலகத்தின் காரியங்களை அவர்களுக்கு அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 20 வசனம் அங்கே 3:20 வாசிக்கும் போது, ஜோவான் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகிக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினத்தில் வராதிருக்கிறான். அப்ப பொல்லாங்கு செய்கிறவன், பாவம் செய்கிறவன், அநியாயம் செய்கிறவன், அநியாயமாய் இந்த பூமியில வாழ்ந்து அநியாயமாய் மதிக்க வேண்டும் என்று தேவனை மதிக்காதவன், தேவனை விசுவாசிக்காதவன், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவன், பொல்லாங்கு செய்கிறவன் என்ன செய்கிறான், இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையையும் அவருடைய நன்மையான காரியங்களையும் மீட்பை குறித்து சொல்லும் போது அவைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறான். ஏனென்று சொன்னால் அவனுடைய கிரியைகள் பொல்லாங்காயிருக்கிறது. அந்த காரியங்களை போய் நாங்கள் சுவிய சொல்லி தேவன் நேசிக்கிறான் சொல்லும் போது அவர்கள் அதை அது கண்டிக்கப்படாத, அதை கண்டிக்கப்பட அவன் விரும்புகிறான் இல்லை, ஆகையினால் அவன் ஒளியிடத்துக்கு வராது இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிற என்று வெளியாகும்படி ஒளியின் இடத்தில் வருகிறான் என்றார். அப்ப சத்தியத்தின்படி செய்கிறவன், சத்தியத்தை நேசிக்கிறவன், சத்தியத்தை விரும்புகிறவன் என்ன செய்கிறான் என்ற ஒளியின் இடத்துக்கு வருகிறான், இயேசு கிறிஸ்து இடத்தில் வருகிறான். அவன் வார்த்தைகள் சொல்லும் போது அவன் இயேசு கிறிஸ்து கர்த்தரின் பாவத்துக்காய் மரித்தார் என்று அங்கே நற்செய்தியை நாங்கள் அறிவிக்கும் போது, சுவிசேஷம் சொல்லும் போது அங்கே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறி, அவருடைய பிறப்பு எல்லா ஜனங்களுக்கும் அங்கே மகிழ்ச்சியை உண்டாக்கும், சந்தோஷத்தை உண்டாக்கின அந்த பிறப்பை, இயேசு கிறிஸ்துவின் பாவத்துக்காக மரித்தார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார் என்பதை அவன் விசுவாசிக்கிறதுனாலே அவன் அங்கே ஒளி இடத்திலே வருகிறான். அவனுக்கு அந்த இடத்திலே அங்கே மீட்பு உண்டாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் எந்த நிலையில இருந்தால்

0: எந்த நிலையில எப்படிப்பட்டவன், எத்தனை கொலைக்காரன், எவ்வளவு கொலை செய்த, எவ்வளவு மோசமான பாவியார்னு, எவ்வளவு அநியாயம் செய்த, எவ்வளவு அக்கிரமம் செய்தவனாய், எவ்வளவு மோசமான என்ன நிலையில இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும், அங்க வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும், எந்த மனுஷன் பாவியா இருந்தாலும், பிரச்சனைக்காரன் இருந்தாலும், கொலைகாரன் இருந்தாலும், எந்த மனுஷனையும் அங்கே வேதம் 1:9 சொல்லுகிறது, உலகத்திலே வந்த யோவான் 1:9 சொல்லுது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் அந்த இயேசு கிறிஸ்துவை எங்கள் சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், அவர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், அவர் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த நாங்கள் பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் புத்தகத்தை, எபிரேயர் எடுத்த எபிரேயர் புத்தகத்துல நாங்கள் 2 அதிகாரத்தை வாசிக்கும் போது, 2 அதிகாரம் எபிரேயர் 2 அதிகாரம் நான் வாசிக்கிறேன், 14 வசனத்தை பார்க்கும்போது, 14 வசனம் 2 அதிகாரம் எபிரேயர் 14 வசனத்தை பார்க்கும்போது, அங்க இயேசு கிறிஸ்து என்னவாம், ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அப்ப பிள்ளைகள், அப்ப தேவன் மனுஷனா இந்த பூமியில வந்தார், அவரும் மனுஷனைப் போல மாமிசமும் இரத்தமும் உடையவராய் வந்தார், வந்து மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படியார். அப்ப மரணத்துக்கு அதிபதியாய் பிசாசுல ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்த ஆண்டுகொள்ளும் உரிமை, ஆசீர்வாதம், பூமியை ஆளுவதற்கு தேவன் பரலோகத்தை ஆளுக செய்கிறார், பூமியை ஆளுக செய்கிறதுக்கு ஆதாம் வாளுக்கு சகல் அதிகாரங்களையும் கொடுத்தார். அந்த அதிகாரத்தை பிசாசுக்கு அவர்கள் விட்டு போட்டபடினால், கொடுத்து விட்டபடினால், அங்கே தன்னுடைய மரணத்தினாலே பிசாசை ஜெயித்து அவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் அங்கே பறித்து கொண்டார் என்றது நாங்கள் அங்கே சிலுவையில எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். அப்படி என்னன்னு சொன்னால், அங்க மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை அழிக்கும்படியாய், அப்ப ஜீவகாலம் எல்லாம் 15 வசனம் சொல்லும், மரண பய மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அப்ப மரண பயம், ஜனங்களுக்கு மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்கள்ல கூட அநேகர் யுத்தங்கள், காரியங்கள் எல்லாவற்றையும் கேள்விப்படும் போது, அல்ல ஒவ்வொரு பிரச்சனைகள், குடும்பத்துல ஏதோ பிரச்சனைகள், எல்லா காரியங்களிலும் இங்கே சிலர் தற்கொலை செய்கிற காரியம் உண்டு, சிலர் மரணத்துக்கு பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள், அநேக காரியங்கள் இருக்கு. அப்ப மரண பயம், மக்களுக்கு மரண பயத்துல இருக்கிறார்கள். அப்ப அந்த மரண பயத்துல இருக்கிற மக்களுக்கு, அங்க மக்களை விடுதலை ஆக்கும்படியாய், காலம் எல்லாம், ஜீவகாலம் எல்லாம், ஜீவகாலம் எல்லாம், ஆதாமுவால் பாவம் செய்த பிற்பாடு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திலே மக்கள் இருக்கிறார்கள். அடிமைத்தனத்துக்குட்பட்டு யாவரையும் விடுத மரண பயத்திலிருந்து இயேசு கிறிஸ்து எங்களை விடுவித்திருக்கிறார். அப்படியே தான் அங்கே தேவனை அறியாத மக்கள், மரண பயத்தில் இருக்கிற மக்கள், சமாதானம் இல்லாத இருக்கிற மக்கள், அங்கே ஆத்துமா ரட்சிப்பு இல்லாத மக்களை இயேசு விடுதலையாக்கும்படியே வந்தார். அவர் எங்களை அப்படி விடுதலாக்க வந்த அவரை நாங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே அவர் எங்களுக்கு அங்கே விடுதலையை அங்கே கொடுக்கிற தேவனா இருக்கிறார் என்று அங்கே நாங்க பாக்குறோம். அடுத்த நாங்க பார்க்கும்போது இன்னொரு வசனத்தை நாங்க பார்க்கும்போது, அங்க பிலிப்பியர் எழுதின பிலிப்பியர்ல நான் பார்க்கிறேன், 2 அதிகாரத்தை பார்க்கும்போது, பிலிப்பியர் 2 அதிகாரம் சொல்லுகிறது, 2 அதிகாரம் 6 வசனம், 2 அதிகாரம் பிலிப்பியர் 6 வசனம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அப்ப அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் கொள்ளையாடின பொருளா இல்லாமல், தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன், அப்ப தேவன் மனுஷனா இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கடவுள், அவர் தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த உண்டாக்கின அந்த தேவன் மனுஷனா இந்த பூமிக்கு வந்து எல்லாவற்றையும் வறுமையாக்கி தன்னுடைய மகிமை எல்லாவற்றையும் விட்டு மனிதனா இந்த பூமிக்கு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் 8 வசனம் சொல்லுகிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அப்ப அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அங்க சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவுடைய சித்தத்தை செய்து எல்லாவற்றிலும் தம்மை தாழ்த்தினார். அதனால் பிதாவாகிய தேவன் அங்கே என்ன செய்தார் என்று சொன்னால், கிறிஸ்துவை அங்கே உயர்த்தினார் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி ஆக தேவன் அங்கே இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். தன்னைத்தான் தாழ்த்துகிற அங்க மக்களை தேவன் உயர்த்துவார். தேவ பிள்ளைகளா இருக்கிற நாங்களும் எங்களை நாங்கள் தாழ்த்தும் போது, தேவனுக்கு முன்பாக நாங்கள் தாழ்த்தும் போது, இயேசு கிறிஸ்து தேவ குமாரனாய்ந்தும் தன்னை தானே தாழ்த்தினர். அப்படி எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எங்களுடைய ஸ்தானம், எங்களுடைய படிப்பு, எங்களுடைய மேன்மைகள், எங்களுடைய காரியங்கள் எதுவா இருந்தாலும் அவைகளை எல்லாம் வைத்து எங்களை தாழ்த்தும் போது தேவனாதி எங்களுடைய ஸ்தானத்தை விட்டு நாங்கள் இறங்குவனும். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில பிதாவின் வலசுவாத பிதாவும் அங்கு இருந்தவர். எல்லாவற்றையும் வைத்து விட்டு தன் ஸ்தானத்தை விட்டு அந்த அழகான பரலோகம் பரிசுத்த பர்வதமாக இந்த பரலோகத்தில் இருந்த தேவன் அந்த இந்த பூமியிலே இந்த பாவம் நிறைந்த பூமியிலே தன்னை தாழ்த்தி அங்கே ஒப்பு கொடுத்தார். அப்படியாக நான் நீங்களும் கூட தேவன் அறிந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், அறியாத மக்களும் கூட அங்கே இது நாங்கள் தேவனை விசுவாசிக்கும் போது, தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது இது ஒரு மத மாற்றமோ எந்த காரியமும் இல்லை, மன மாற்றம் என்று சொல்லுகிறது. நீங்கள் பார்க்கும்போது வேதத்தில இயேசு கிறிஸ்து எங்கும் மதத்தை மாற்றவோ மதம் மாறும்படியாக சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து முதன் முதலாகவே அவர் ஒரு பிரசங்கத்தை செய்தார். அவர் செய்த பிரசங்கம் என்ன செய்தார் என்று, என்ன பிரசங்கம் முதல் செய்தார் இயேசு கிறிஸ்து என்று சொன்னால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அவர் எப்படி சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஏன் மனம் திரும்பும்படியாய் முதல் பிரசங்கத்தை இயேசு செய்ய வேண்டும், ஏனென்று சொன்னால் அங்கே மனம், ஆதாம் ஏவாளுடைய மனம் அங்க பிசாசினால் கெடுக்கப்பட்டது. மனம் கெடுக்கப்பட்டதினால் பொய்யை விசுவாசித்து மனதை கெடுத்து கொண்டார்கள். அந்த மனம் இருளானது, பாவத்துக்கு உட்பட்டார்கள், அடிமைப்பட்டார்கள். அங்கே பாவ சாபம் அவர்கள் மேல் வந்தது. அப்ப மனம் இருண்ட மனம், அங்கே மனம் இருண்டு போயிட்டதினால் மனுஷன் தேவனை அறிய முடியாமல் அங்கே தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிரிவு உண்டாகிறது, உறவு துண்டிக்கப்பட்டது. ஆகையினால் அந்த உறவு துண்டிக்கப்பட்ட உறவை மீண்டும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் அங்கே சரிப்படுத்துகிறார். ஆகையினால் தேவன் சொன்னார், அங்கே என்ன சொன்னார், அங்கே மீண்டுமாக அந்த காரியத்திலே தேவன் அங்கே சரிப்படுத்தினார், அங்கே உறவை அங்கே மீண்டும் அங்கே ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்படியாக நாங்களும் அங்கே எங்களுடைய மனம் கெடுக்கப்பட்ட மனம் அங்கே மனம் இருளாய் போய்விட்டது. தேவனை அறிய முடியாமல் இருக்கிறதுனால எங்களுடைய பாவம் எங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை, ஆத்துமா இருளாயிருக்கிறது. ஆத்துமாவில தேவனை அறிய முடியாது இருக்கிறது. நாங்கள் பல பல காரியங்களை செய்கிறோம், பல பல செயல்பாடுகளை செய்கிறோம், பல பல வணக்கங்களை செய்கிறோம், பல பல கிரியைகளை செயல்பாடுகளை செய்கிறோம், எவ்வளவு காரியங்களை, பல மதங்கள், பல மார்க்கங்கள் இருந்து பல மக்கள், எத்தனை மக்கள், அது எந்தெந்த மதமா, கிறிஸ்தவ மதமா இருக்கலாம், இந்து மதமா இருக்கலாம், இஸ்லாமிய மதமா இருக்கலாம், புத்த மதமா இருக்க, எந்த மதங்கள் இருந்தாலும் பல பல காரியங்களை அவர்கள் செய்தாலும் அவருடைய ஆத்துமாவிலே விடுதலை இல்லை. ஆத்துமாவிலே விடுதலை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படும் போதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு விடுதலை உண்டாகிறது என்று பார்க்கிறோம். அடுத்து நாங்க பார்க்கும்போது ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். அங்கே நாங்கள் பாவிகளாயிருக்கையில், அங்கே நாங்கள் பாவிகளாயிருக்கையில தேவன் எங்கள் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துகிறோம். நாங்கள் அப்ப பாவியா இருக்கும் போது ஒரு தேவன் எங்களை எப்படி நேசித்து அங்கே தம்மேல் வைத்த, எங்கள் மேல் வைத்த அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்படியாக தேவன் எங்களை நேசிக்கிறார். வேதம் 1 பேதுரு 2:24 சொல்கிறது, 1 பேதுரு 2:24 சொல்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப அவருடைய தழும்புகளால் நாங்கள் அங்கே குணமானோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய தழும்புகள் எங்களை குணமாக்கினது. அவரை நாங்கள் விசுவாசிக்கும் போது நாங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இயேசு என் பாவத்துக்காக மரித்தார், எனக்காக சிலுவை சுமந்தார். அவரை நாம் விசுவாசிக்கும் வரச்சிக்கும் போது மதங்களிலே நாங்கள் செய்கிற காரியங்கள், நாங்கள் மதங்களிலே தெய்வங்களுக்காக கடவுள்கள் என்று வணங்குற வணக்கங்களை வணங்கி நாங்கள் அந்த தெய்வங்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் அதிகமாயிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவோ, அங்கே நாங்கள் கிறிஸ்துவுக்காக எதுவும் செய்ய தேவையில்லை, அவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார், அவர் செய்தார், அவர் என் பாவத்துக்காய் மரித்தார், அவரே இயேசு கிறிஸ்துவே தேவகுமார், அவரே மீட்பர், அவரே உலக இரட்சகர் என்று நானும் நீங்களும் இயேசுவே கத்தர் என்று அறிக்கையிடும்போது, நாங்கள் இருந்த இடத்துல எந்த இடத்துல போய் இருந்தாலும் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்திலே நாங்கள் இருந்து கொண்டு இயேசுவே கத்தர், அவரே இரட்சகர், ஆண்டவரே நீர் என் பாவத்துக்காய் மறுத்தீர், என் சாபங்கள் என்னை சிலுவையில சுமந்து கொண்டு அக்கிரமங்களை சுமந்து பலவீனங்களை சுமந்து என்னுடைய பாவத்துக்காக உம்முடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளுக்கு அடாவப்பட்டது, ஆண்டவர் எனக்காக உம்முடைய ரத்தத்தை சிந்தினீர், தேவனாயிருந்தும் எனக்காக இந்த பூமிக்கு வந்து மறுத்தீர் என்று சொல்லி அவரை நாங்கள் அதை விசுவாசித்தால் எந்த இருக்கிற இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் எந்த பிரச்சனைகள் எந்த துன்பங்கள் எந்த போராட்டங்கள் இருந்தாலும் எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் சந்ததி சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு, அவரை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிப்பு உண்டு என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாவம் என்று சொன்னால் இயேசுவை விசுவாசியாமல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வாழ்வதுதான் பாவம். ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை இல்ல, நான் என்னுடைய சொந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுறார். ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கிற சமாதானம், உலகத்தாலே அநேக விதமான காரியங்கள் மக்கள் உலக சமாதானத்துக்காக ஜனங்கள் ஓடி திரிகிறார். இந்த உலகத்தில் எப்படியாவது ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அங்க உலகத்துல பலவித சிற்றின்பங்கள் பலவித காரியங்கள் பலவிதமான குடிச்சு வெறிச்சு அநேக காரியங்கள் உலக சிற்றின்பங்களினால் அநேக காரியங்களை தேடுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை, என்னுடைய சொந்த சமாதானத்தை, அதாவது சொல்றார் ஆண்டவர் சமாதானத்தை 14 யோவான் 14 27 வசனம் சொல்கிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற சமாதானம் திரும்ப எங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும், சீவரம் பிரச்சனைலாம், ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானம் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கிற வருகிற அந்த சமாதானம் வந்து ஒரு நாளும் எங்களை விட்டு போகாது. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவருடைய சமாதானம் எந்த கலக்கமும் இல்லாமல் நாங்கள் அங்கே அவரை விசுவாசித்து அவர்களே நிலைத்திருந்து கனி கொடுக்க அங்கே உதவும். நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்பட்டு நித்தியத்துக்குள்ளே செல்வோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம், நித்திய நித்தியமாக அவரோட நாங்கள் வாழ்வோம். ஆகினால் ஏதாவது பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் என்று நாங்கள் மறித்து விட்டால் எங்கள் பிரச்சனை முடிந்துவிடும் என்று சிலர் யோசிச்சு கொண்டிருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மரணத்தினாலே உங்களுக்கு விடுதலை கிடைக்காது, மரணம் ஒரு முடிவல்ல, நித்தியமே விடுதலை. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமா ஒருவன் அங்கே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது எந்த பிரச்சனை எந்த போராட்டம் இருந்தாலும் எல்லாவற்றிலும் இந்த விடுதலை கொடுக்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரே இரட்சகர், அவரே உலக இரட்சகர். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நான் ஜெபிக்கிறேன், இரக்கமும் கிருபையும் உள்ள பரலோகத்தின் தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் தேவனே. உண்மை அறியாத மக்கள் ஆண்டவரே, ஆண்டவரே உண்டானமைத்தவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவை மறுவதே நித்திய ஜீவன் என்பதை அறியும்படியாய் ஆண்டவரே. பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறானே, அந்த குருட்டாட்டத்தின் பிடியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் இயேசுவின் நாமத்தில். சுவிசேயத்தின் ஒளி ஆண்டவரே, உம்முடைய சுவிசேயத்தின் ஒளி, சுவிசேயத்தின் வல்லமை அவர் உள்ளங்கள் இருதயங்களை ஊடுருவி இந்த நேரத்திலே கேட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் விடுதலாக்கினபடியா சகோதரர், கேட்க போற ஒவ்வொரு மக்களையும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, உங்களுடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வல்லமை உள்ள வார்த்தைகள் மூலமாய் அவர்களை விடுவித்து அவர்களை ரட்சித்து உங்களுடைய பிள்ளைகளாக மாற்ற போறதுக்காய் நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.
1: வருங்களுக்கு ஜீவன் கொடுத்தவர் எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் இருந்து மட்டும்தான் எங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அவர் எங்களை பேர் சொல்லி அழுத்தது போல பாவிகளை ரட்சிக்க வந்தார். அருமையான வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள் கர்த்தர். உங்களுடைய ஊழியத்திலையும் நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் கர்த்தருடைய கூட இருப்பதாக. God bless you. நன்றி. ஆமேன்.
2: இப்பொழுது ஜெர்மனில ஒன்றரை மணி, நடுச்சாமத்திலே தேவனுடைய நாமத்தை விதைக்க வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு வந்து இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்ற தலைப்பிலே ஒரு அருமையான செய்தியை கொடுத்தீர்கள். சமாரியா ஸ்திரீ யோவான் 9:14 விளக்கி ஒரு கேள்வி ஒன்று கேட்டீர்கள், பாவம் என்றால் என்ன? ஞான கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்கள் கொடுத்த விடை, இயேசு கிறிஸ்து தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பாவம். அருமையான டாபிக், உண்மையில ஆசீர்வான வசனம். பாவம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பாவம். இந்த வசனத்துக்கு நீங்க எடுத்த வசனம் யோவான் 3 அதிகாரத்தில் எடுத்தீங்க. 2 வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அடுத்த ஒரு வசனம் சொன்னீங்க, 3:19. இது அருமையான வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகள் பொல்லாதவராய் இருக்கப்படுகினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருமலை விரும்புகிறதே அந்த ஆக்கத்திருப்புக்கு காரணமாக இருக்கும். ஆர்மியான செய்தி உண்மையில ஆசீர்வாதமாக இருந்தது. ஜெர்மன் நாட்டில் 1:30 சுட்காட்டிலேருந்து நட்டி 1:30 செய்து கொடுத்தீர்கள். இந்த நேரத்தை தேவன் பார்க்கிறார், உங்களுடைய வார்த்தையை தேவன் பார்க்கிறார். அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளை கொடுத்தார். கர்த்தர் உங்களையும் ஊழியங்கள் குடும்பங்கள் உங்களுடைய எல்லாவற்றையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென் ஆமென்.
1: ஆமென் ஆமென். சிஸ்டர் ரஞ்சினி அப்பாயின்மெண்ட் போய் வர முடியல. நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஜூலியர்காரர்களுக்கும் ஜபித்து பார்க்கலாம். நன்றி எஸ்ஏ, நன்றி அப்பா. அருமையான வார்த்தையில பயந்து கொடுப்பதற்கு அழைத்த ஊழியக்காரர்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த பிரதர் அங்க 1 மணி மிட் நைட் ஆயிருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு வந்து வேறு பிரித்தி அந்த நேரத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்த கிருபேல்கான் நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய நாமத்தை அவர் உயர்த்தினார். அவருக்கு கூட கர்த்தர் அவர்களை இன்னும் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பார் என்று கூறி இன்னமும் மென்மேலுமாக நான் ஆசீர்வதி ஜபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம். அப்பா கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய கண்களையும் செவிகளையும் துறக்கும்படியாக ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த இனிமையான நாமத்தில் ஆண்டவரே உங்களோட வல்லமையும் கிருபையும் அப்பா பலத்தையும் கொடுக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான வெளிப்படுத்தலை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களையும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களுக்கு அண்டையில் இழுத்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா ஊழியத்தில் இருக்க ஒவ்வொரு தரையும் ஆண்டவரே நீங்க வணைந்து உங்களை குயவன் வணைவது போல நீங்க வணைந்து வர்ற உங்களோட கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட பரிசுத்தத்துக்குள்ள யாவரையும் வழி நடத்தி கொண்டு வர போற கிருபைகளுக்கு நன்றி. அப்பா நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. நாங்க 1 தரம் 1000 தரம் விழுந்தாலும் நீங்க எங்களை தூக்கி எடுக்கிற தகப்பனா இருக்கக்கூடிய நன்றி. இந்த வார்த்தையில ஒரு வார்த்தை என்றாலும் வீண் போகாத வண்ணமாக்க அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற மத்தியில நீங்க கிரிகை செய்து உங்களோட வல்லமையை தெரியப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நான் அவரை நோக்கி நாங்க கூப்பிடும் பொழுது அவர் எங்களுக்கு அறிந்து அறியாம இருக்கிற அற்புதமான பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறாங்க இருக்கிறார். அதன்படி அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்று மாறாதவர் இன்றும் அது பரிசுத்தமான ஆவியங்களுக்கு அனுப்பி அது வெளியேற பெற்ற இரத்தத்தினால கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுடைய உள்ளத்தை கழுவி அவர்களை ஒரு புதிதான ஜீவியத்தை ஜீவிப்பதற்கு நீங்க கொடுக்க போற கிரிவலுக்கு நன்றி செலுத்தி யாவருக்கும் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமாக. நன்றி இயேசுவே, நன்றி. இப்பொழுது ஊழியக்காரர்களுக்கான ஜெபிக்கிறேன் அப்பா. நித்திய வெளிச்சத்துல நீங்க அழைத்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பேரை நீங்க ஜீவ புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறீங்க அப்பா. எங்களுக்கு அற்புதங்கள் நடக்கலாம், எங்களை தேய்கள் நடுங்கி அற்புதம் செய்து அதுல இருந்து விடுதலை ஆகலாம். ஆனா எங்களோட ஜீவ புஸ்தத்துல எங்களோட பேர் எழுதி இருக்கிறதுதான் பெரிதான காரியம். அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒரு ஊழியக்காரர் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின் பணி நடத்துங்க அப்பா. அவர்களுக்குள்ள நீங்க ஒரு தாழ்மையான ஆவிய கொடுத்து தேவ பயத்தை கொடுத்து உங்களோட புதிதான அபிஷேகத்தினாலும் உங்களுடைய இரக்கங்களினாலும் அப்பா உங்களுடைய தயவினாலும் நிரப்பி ஒரு புதிதான ஆசீர்வாதத்தை இன்று கொடுத்த யாவருக்கும் கொடுத்த எங்களை ஆசீர்வதிக்க போறபடியா நன்றி அப்பா. யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க ஆண்டவரே. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு உங்கள் அன்பினால முடிசூட்டி யாவரும் அவர்களின் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்து நீங்கள் நிழலாக இருப்பதற்கும், அப்பா அவர்களை உங்களை சிலுவையின் பின் மறைத்து அவர்களை ஆசீர்வதித்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற யாவருக்கும் புதிதான பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி என்னை தாழ்த்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன். சிறிய பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துறேன். ஆமேன்.

நிலத்தில் ஜீவ நாட்கள் எல்லாம் நன்னையும் கிருபை தொடர்ந்திடுமே. நிலத்தில் ஜீவ காலம் எல்லாம் நன்னையும் கிருபையும்

0: அமேன். கர்த்தர் எங்களுக்கு எவ்வளையோ நன்மை செய்திருக்கிறார். சுகீனமாய் எல்லாருக்கும் சுகம் கொடுத்திருக்கிறார். அந்த உன்னதத்தின் வரங்களினால நிரப்பி எங்களை ஆசீர்வதித்து சங்கமம் வானொலியை ஆசீர்வதித்து இப்பொழுது எங்கள் மத்தியில் கிரிகை செய்யற கர்த்தருக்கு நான் தாழ்மையோட அவருக்கு நன்றி செலுத்துறேன். என அவர் நாமம் இனிதான நாமம் என்று நீங்கள் அநேகருக்கு கூறி யாவரையும் கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்கு எங்களை அழைத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். யாவரையும் இயேசின் ரத்தத்தை கோயில் மறைத்து வைத்து அவரே எங்களுக்கு வழியும் சக்தியும் ஜீவனமா இருக்கிறபடியா அவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு யாவருக்கும் யாவருக்கும் ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர்லி. இன்றைய நாளே கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்க சிஸ்டர் ரஜினி சமூகவுக்குள்ளே, எனவே அவர்களுக்காக ஜெபிப்போம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த சங்கமா வானொலியிலே, நித்திய வெளிச்சத்திலே, வார்த்தை வெளிச்சத்திலே 210 நாடுகளில் 1988 பேர் கேட்டுக்கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, சனி ஞாயிற்றுக்கிழமையில துதி உபவாச ஜபம் ஒவ்வொரு சனிக்கிழமையும், சனி ஞாயிற்றுக்கிழமையில காலை துறந்த நேரப்படி 8 மணிக்கு துதி ஆராதனை உபவாச ஜபம் இருக்கிறோம். அதை கூட உலகத்தில் அநேகர் கேட்கிறார்கள், அநேகர் வந்து கலந்து கொள்வோம். இந்தியா, இலங்கை போன்ற நாட்டிலே கூட இந்த உபவாச ஜபத்திலே வந்து கலந்து கொள்கிறார்கள். அது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலை துறந்த நேரப்படி 8 மணி, ஸ்ரீலங்காவிலே பின்னேரம் 5:30 வந்து கலந்து கொண்டு தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இப்பொழுது ஜெயிப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சங்கமா வானொலி நிகழ்ச்சிகள், வார்த்தைகளின் வளர்ச்சிகள், நித்திய விஷயத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கத்தாவே இந்த ஒரு விசேந்திரம் மறு ஒழிப்பில் கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாண்டவரே, ஆர்வத்தோடு தாகத்தோடு வாஞ்சியோடு செய்தியை கேட்கிறார்கள், பாடல்களை கேட்கிறார்கள், சாட்சியை கேட்கிறார்கள் சாமி. அவர்கள் ஆவில் அனல் கொண்டிருப்ப நீ கிருபை செய்ய வேண்டுமாக சொல்லுகிறேன் சுவாமி. ஐயா, அநேகர் ஆண்டவரே தேவ செய்தியை கேட்க முடியாமல் தேவ செய்தியை தட்டி கழித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் சுவாமி இந்த பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார் சுவாமி. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கல்ல, இந்த கேட்கிற பிள்ளைகள் தங்களுடைய தானந்துகளை இந்த வானொலி கொடுக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக சொல்லிக்கிறேன் சுவாமி. இலங்கை நாட்டிலே, மன்னார், பட்டிக்குளம், கிள்ளச்சி, வவனியா போன்ற நாடுகளிலும், இந்தியாவில் அநேக நாடுகளும், அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகளில், அநேக நாடுகளில் சுவாமி இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் இந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு, நாமத்திலே வல்லமை உண்டு, இரத்தத்திலே வல்லமை உண்டு. அறிந்து கொள்ள கத்தாவே, ஆவலுடன் தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தாவே நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாக சொல்லிக்கும் சுவாமி. ஐயா, அநேகர் கேட்கட்டும் ஆண்டவரே, நீதான் உண்மையான தெய்வம், அந்த ஒன்றான மெய்தேவனை அறிந்து கொள்ள கத்தாவே நீங்க செயல்படும் ஆண்டு. கேட்கிற பிள்ளைகள் மீண்டும் தக்கள் உற்றார் உறவர் அனைவரையும் சேர்த்து இந்த நிலத்தில் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள கிருபை செய்ய வேண்டுமாக சொல்லிக்கும் சுவாமி. ஐயா, கேட்கிற பிள்ளைகளுக்காகத்தாவே ஒரு பாடலை பாடி அவர் நாமத்தை வாய்ப்படுத்துகிறேன். ஆமே.

கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீர் எல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போல் கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போல் கஷ்டங்கள்

வெளிச்சம் ரட்சிப்பும் மனதால் தாமதம் என்று நீ வந்திடுவார். அவர் வெளிச்சம் ரட்சிப்பும் மனதால் தாமதம் என்று

சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம் யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றிய கிருபையாய் அன்பை

உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆமாண்டோரே, காலங்கள் கடந்து போகணும் சுவாமி. ஐயா, நீ வெகு சீக்கிரம் நீர் வருகையிலே எல்லோரும் எடுத்துக் கொல்லப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு கண்ணீரோடு சங்கம வானொலி 24 மணி நேரம் செயற்படுகிறதே தேவனே, கண்ணோக்கி பார். சங்கம வானொலியை கண்ணோக்கி பாரும். சங்கம வானொலியை கலந்து கொண்ட பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். தளர்ந்து கொடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். கேட்கிற பிள்ளை கண்ணோக்கி பாருமாண்டவர். ஐயா, எல்லோரும் எடுத்துக் கொள்ளப்படுவனுமாண்டவர். வருகையில எல்லோரும் எடுத்துக் கொள்ளப்படுவனுமான் வார்த்தையில் நினைக்கப்படுவனுமாண்டவர். ஐயா, கடைசி காலமாண்டவர், கடைசி காலத்தில் ஆண்டவர், இளைஞர் ஜோதிகள் ஆண்டவர், படுகிற வேதனை உலகத்தை நோக்கி போடுகிறார் சுவாமி. இலங்கையிலே அநேக இளைஞர்கள் ஜோதிகள் ஆண்டரை விட்டு விலகி உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார் சுவாமி. அவர்கள் கிட்டு சேர நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அல்லேலூயா. காலமோ நெருங்குது, நேரமோ குறுகுது, உலகமே நடுங்குது, நீ இயேசுவே சொஞ்சதற்காக ஏற்றுக்கொள் மகனே மகளே. காலமோ நெருங்குது, நேரமோ குறுகுது, உலகமே நடுங்குது, நீ இயேசுவே சொஞ்சரட்சகராக ஏற்றுக்கொள்.

ஓடி வந்து விடு. உலகம் விரிந்து பறந்து கிடக்குது, உலக இச்சைகள் உன்னை காந்தம் போல் இழுக்குது. பாராதே, திரும்பி பாராதே.

உலகமே நடுங்குது, நீ இயேசுவை ஏற்றுக்கொள் மகனே மகளே. நரகம் மிகவும் கொடுமை வேதனை பெருகும், நீ பரலோக ராஜ்யத்தில் பொன்னான வீதியிலே இயேசுவிடம் கரம் பிடித்திட சொல்லுவான். நரகத்திலே ஞாபக சக்தியும் சகோதர பாசமும் தோன்றினாலும், நரகத்திலே ஞாபக சக்தியும் சகோதர பாசம் தோன்றினாலும் இயேசுவிடம் சேர விரும்பியும் உன்னால் முடியாதே முடியாதே. கதறினாலும் கேட்காது, மறுஉத்தரவு கிட்டாது. குடும்பமாய் இயேசுவிடன் ஓடோடி வந்துவிடு, சங்கமா வானொலியில் உன் சாட்சியை பகிர்ந்திடு. குடும்பமாய் இயேசுவிடன் ஓடோடி வந்துடு, குடும்பமாய் வானொலியில் வந்து சாட்சி.

0: உலகை ஏற்றுக்கொள்ளலாம் ஆண்டவரே. இந்த இளைஞர்கள் யுவதிகள் எல்லோரும் உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீதான் உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள வேண்டும். சபைகளே தூண்களாக விளங்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வர ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீ ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டும். எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: யாவரும் இப்பொழுது அன்போடு அருமையான மைந்திரனையால உள்ள ஒரு நேரம் எனக்கு நல்லா பிடித்தது என்னென்னா, இந்த நேரம் சரி அவங்க யாரும் வராமட்டா கூப்பிட்டு அவர் அந்த நிமிடம் நிற்பார். அது கத்தருடைய கிருபை. எல்லாருக்கும் அது செய்ய முடியாது, எனக்கும் செய்ய முடியாது. ஏன்னா அவர் கத்தர், அவரை ஒரு புது விசேஷமாக அழைத்த ஊழியக்காரர். அதுபடியாக கத்தருக்கு நான் நன்றி செலுத்துறார். மைந்திரனையா எந்த நேரம் இரவும் பகலும் எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் அவர் வந்து கத்தரே நாமத்தை உயர்த்த ஆவலோடு வந்து நிற்பார். அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். கத்தரை கிருபை அவங்க கூட அதிகமாக இருக்கணும்னு கூறி ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மறுபடியாக நாங்கள் இப்போ யாவரும் சிஸ்டர் மெகலா அவர்களை வரவழைப்போமாக. அவர்கள் வந்து கத்தரை வார்த்தைக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். கத்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ்லா சிஸ்டர் மெகலா. வந்து கத்தடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களோட ஆசீர்வாதம், கத்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்வதற்கு ஆவலோடு காத்து நிற்கிறோம். வாருங்கள், வந்து கத்தடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி சிஸ்டர். காட் பிளெஸ் யூ.
2: தேங்க் யூ சிஸ்டர். வேளையில தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சங்கமம் டிவிக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஸ்ரீலங்கா கொழும்புல இருந்து தேவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இன்றைய நாளுடைய வசனத்தின் தலைப்பு மனந்திரும்பு. மனந்திரும்புதல், நாங்கள் ஒரு விசை தேவனுக்கு நேராக எங்களுடைய இதயத்தை செலுத்தி தேவனை நோக்கி பார்த்து இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஒரு ஜெபத்தை பண்ணுவோம். தகப்பனே, இந்த வேளையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். அந்த வார்த்தையின்படி இன்றைய நாளில் கொடுக்கிற வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் ஒவ்வொருடைய இதயத்தின் ஆழத்திலும் அது பதியட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வீணே தரையில் விழாது என்று சொல்லி இருக்கிறீரே. அதன்படி ஆண்டவரே நீர் பேசுவீராக, நீர் வழி நடத்துவீராக. நீர் எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. இன்றைய நாளில் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த வார்த்தைக்கு நேராக திருப்பப்படத்தக்கதாகும். கத்தருக்கென்று ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே தங்களுடைய இதயத்தின் ஆழத்தை கொடுக்கத்தக்கதாகவும் நீர் பேசுவீராக. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் பேசும் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு, இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையில நாங்கள் வாசிக்கிறது கண்டு எடுத்துக்கொண்ட வசனம், வசனத்தின் தலைப்பு வந்து மனந்திரும்புதல். எடுத்துக்கொண்ட வசனம் வந்து ஜோவான் 4:1 இருந்து 42 வரைக்கும். இதுல ரெண்டு பேருடைய உரையாடல் காணப்படுகிறது. இயேசு ஒன்று கதைக்கிறார், ஒரு சமாரிய ஸ்திரி பேசுகிறார். இது ரெண்டையும் குறித்து நாங்கள் எங்களுக்கு தேவன் இதன் மூலமாக என்ன பேசுகிறார் என்று ஒரு விசை பார்ப்போம். அதற்கு முன்பதாக இயேசு கலிலியாவில் இருந்து ஜூதியாவுக்கு போறதுக்காக சமாரியா நாட்டுக்கூடாக வந்து சீகார் என்ற இடத்துல இருந்து யாக்கோபுடைய கிணறு. யாக்கோபை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமத்துல யாக்கோபு அநேக துறவுகளை வெட்டினான். அந்த துறவுல ஒன்றுதான் இந்த சீகார்ல இருக்கிற அந்த கிணறு. அந்த கிணத்துக்கு தான் இப்ப சமாரிய ஸ்திரி தண்ணீர் மெல்ல வரப்போறாள். அந்த கிணத்துக்கருகே தான் இயேசு உட்கார்ந்திருக்கிறார். இந்த வேளையில நடக்கிற உரையாடல் மூலம் நாங்க பார்ப்போம் என்ன என்ன நடக்கிறது என்று நாங்க அறிந்து கொள்வோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தில் களைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 வேளையாய் இருந்தது. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு இஸ்திரி தண்ணீர் மெண்டு கொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இதுதான் முக்கியமான விஷயம். சமாரிய நாட்டாளாகிய ஒரு இஸ்திரி அந்த இயேசு இருந்த அந்த தண்ணி சீகார்ல அந்த கிணற்று அருகே இயேசு அமர்ந்திருக்கிறார். அந்த இடத்துல தண்ணீர் தண்ணீர் அள்ளி கொண்டு போறதுக்கு அவள் வந்திருக்கிறார். அப்ப இயேசு அவர்கிட்ட கேட்கிறார், தாகத்துக்கு தா என்று. இப்ப தாகத்துக்கு தா என்று அவர்கிட்ட கேட்ட உடனே அவளுக்கு தெரியும் இவர் ஒரு ஜூதன் என்று. ஜூதன் என்றபடியினால் அவள் சொல்றாள், நீர் ஜூதனா இருக்கிறபடினா என்னட்டு தாகத்துக்கு தாண்டு இப்படி கேட்கலும் நான் உனக்கு தரதுக்கு தகுதி இல்லைண்டு. எப்படி என்று சொன்னா, ஏன் அப்படி அவர் சொல்லுகிறாள்டா, சமாரியர் வந்து ஜூதரோடைய சம்பந்தம் கலவாதவர்கள் என்று சொன்னா என்ன அர்த்தம் என்றா, அவர்களும் ஜூதரோட மிக்ஸ் பண்ணாக்கள். எப்படி என்றா, அந்நியரும் ஜூதர்களும் சேர்ந்து கலந்த ஒரு ஒரு ஒரு ஒரு ஜாதி தான் சமாரியர்கள். அவர்கள் அவர்களை ஜூதர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அவர்களுடைய எந்த காரியத்திலும் அவர்கள் கலந்து கொள்வதில் அந்த நாட்டு கூட கூட போக மாட்டாங்க. ஜூதர்கள் கலீலியாவுக்கு போறேன், சமாரியாவுக்கு கூட போன ஷார்ட்கட் அது போறதுக்கு. ஆனா அவங்க ஜூதியாவிலிருந்து அந்த கலீலியாவுக்கு போறதுக்கு சுற்றித்தான் போவார்கள். ஆனா இயேசு பாருங்க, இந்த ஒரு பெண்ணை தேடி இந்த சமாரியாவுக்கு வந்து சீகாரில் இருக்கிற கிணற்றறியே அமர்ந்திருந்து இப்ப தண்ணி கேட்கிற அவள்கிட்ட. ஆனா அவள் என்ன சொல்றாள், நான் தண்ணி தரையே இல்லாத, ஏனண்டா நீங்க ஜூதர், நாங்க தண்ணி தரதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை உங்களுக்கு தாரத்துக்கு. அப்ப சொல்ல உடனே இயேசு சொல்ற ஒரு இந்த டாபிக் மாறுபடுது பாருங்க. அப்ப இயேசு சொல்ற, நான் உன்னிட்ட தண்ணி கேட்கிற யாருன்ட்டு நீ தெரிஞ்சிருந்தியன்னா, நீ என்னிட்ட தண்ணி கேட்டிருப்ப, நான் உனக்கு ஜீவ தண்ணி தந்திருப்பேன். உடனே அவள் யோசிக்கிறாள், நான் ஒவ்வொரு நாளும் இதுல வந்து அள்ளி கொண்டு போறதை விட இவர் தார ஜீவ தண்ணீரை நான் கொண்டு போனேன்டா, அது எனக்கு நித்திய காலமா உருகுற ஜீவ ஊற்று இயேசு சொன்னார். அதன் நிமித்தம் அப்ப நான் இங்க வந்து தண்ணி அள்ளி கொண்டு போகத்தை விட நான் தண்ணி எனக்கு தண்ணி தாகமே வராது அப்ப என்று சொல்லி யோசிச்சுட்டு அந்த தண்ணீரை எனக்கு தர வேணுமாண்டவரே என்று கேட்கிறாள். அப்ப கேட்ட உடனே ஒரு வார்த்தையே சொல்ற, உண்ட கணவனை அழைத்துட்டு வாண்ட. கணவனை அழைச்சிட்டு வாண்டோடனே அந்த பெண் உடனே அந்த இடத்துல ஷாக்ட் ஆயிட்டாலோ என்னமோ தெரியாது. அவள் சொல்ற உடனே சொல்றோம் ஒரு வேர்ட்ல சொல்றாள், எனக்கு கணவன் இல்லை, உன்னோட புருஷனை அழைத்து வாண்டி இயேசு சொன்ன உடனே அந்த இஸ்திரியா சொல்றாள், எனக்கு புருஷன் இல்லை அண்டு. இப்ப இயேசு சொல்ற, ஓ நீ சொன்னது சரி, உனக்கு புருஷன் இல்லை, நீ சரியா உண்மையை சொன்னாண்டு. இந்த இடத்துல நாங்க இயேசுடைய நல்ல குணங்களை நாங்க ஒரு விசை பார்ப்போம். அவள் ஒரு அவளுக்கு எத்தனை கணவர், ஐந்து கணவர்கள் இருந்தார்கள். ஏ சொல்ற ஐந்து கணவர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனுக்கு புருஷன் அல்ல என்று சொல்ற. ஐந்து கணவர் இருக்கிற ஒரு பெண்ணை குறிவைத்து தேவன் வந்திருக்கிற அந்த இடத்துல. இப்ப இந்த இடத்துல நல்ல குணத்தை பாருங்க. நாங்க அந்த இடத்துல இயேசுக்கு பதிலா நாங்க இருந்திருந்தா நாங்க சொல்லிப்போம், ஓ உனக்கு நீ இப்படிப்பட்ட பெண், உனக்கு இப்ப இருக்கிறது புருஷன் இல்லை அப்படின்ற சொல்லி இருக்கலாம். ஆனா அவருடைய நல்ல குணங்களை பாருங்க, ஓ நீ உண்மையை சொன்னா, உனக்கு இப்ப இருக்கிறவன் புருஷன் இல்லை, ஏண்டா நேரத்தோட உனக்கு ஐந்து கணவர் இருந்தவங்க, இப்ப இருக்கிறவன் புருஷன் இல்லை என்று சொல்லி. ஏண்டா அவ ஐந்து கணவரை ஐந்து திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணி இருக்கலாம், இப்ப இருக்கிறவர் ஒரு திருமணமாகாத ஒரு ஆணா இருக்கலாம். அதைத்தான் இயேசு சொல்ற. அப்ப நாங்க இந்த இடத்துல இருந்திருந்தோம்டா அந்த பெண்ணை உப்பண்ணமா பார்த்திருப்போம். ஆனா இயேசு பார்த்த பார்வையை பாருங்க, அந்த பெண்ணுக்குள்ளுக்குள்ள இருந்த துக்கங்கள், வேதனைகள், கவலைகள், அதுதான் இயேசு பார்த்தார். பார்த்து அவளுக்கு ஜீவதனி கொடுக்கிற அளவுக்கு அவர் அந்த பெண்ணோட அவர் உரையாடுற அந்த உள்ளத்தில் இருந்த வேதனைகள். நாங்க பாக்குற நேரம் ஒரு ஒரு இந்த பெண் வந்து அநேகரை திருமணம் செய்தவ, இவங்களோட கதைக்க கூடாது நாங்க விலகி போவோம். ஆனா இயேசு அப்படி இல்லை, அந்த பெண்ணுடைய உள்ளத்தின் ஆழத்தின் அவள் துக்கங்கள், வேதனைகள், கவலைகள், அவருடைய உண்மையான மனப்பான்மை, அவருடைய உண்மைத்துவம், அதெல்லாம் அறிந்தவராத்தான் அந்த பெண்ணோட பேசுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த ஜூதர் மிக்ஸ் பண்ணப்பட்ட ஜனங்கள் என்ற படியினால அவர்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை, அதாவது அந்த நாட்கள்ல பைபிள் இல்ல, தோரா தான் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த தோராவில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்த பெண்ணாகத்தான் அவள் இருந்தாள். அப்ப பெண்ணாகத்தான் அந்த இடத்துல அவள் இருந்தாள். அப்ப அவள் இயேசு சொல்றார், உன் புருஷனை அழைத்து வாண்டா, அவள் சொல்ற எனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்ன உடனே இயேசு அவளோட ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்றார். சொன்ன உடனே அவர் சொல்றாள், ஆண்டவரே நீர் ஒரு தீர்க்கதரிசி. இப்ப தீர்க்கதரிசி என்று சொன்ன உடனே தீர்க்கதரிசன் சொன்ன உடனே அவளோட கதை மாறுது. பாருங்க, தண்ணீர்ல வேற ஒரு காரியம் தேக்கல. அவர் சொல்றாள், நீர் ஜூதியாவிலதான் நீங்க தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்றீங்க, நாங்க இங்க இருக்கிற மலையில தொழுது கொள்றோம் என்று. அப்ப இயேசுடன் நீ சொல்ற, இல்ல அப்படி இல்ல, இந்த மலையிலும் இல்ல, ஜூதி எருசலேமும் இல்ல, சாரி எருசலேமும் இல்ல, நீங்க உலகம் எங்கும் தேவனை தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது என்று. அந்த நேரத்திலேயே தேவன் சொல்லிட்டார், உலகம் எங்கும் ஜனங்கள் என்னை தொழுது கொள்வார்கள் என்று சொல்லி. இப்ப நாங்க அதன் மூலம்தான் அந்த அந்த சலாக்கியத்தை நாங்க பெற்றிருக்கிறோம். நாங்க ஜூதரும் இல்ல, சமாரியரும் இல்ல, ஆனா நாங்க தேவனுடைய பிள்ளைகளாகும்படி ஒரு சலாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எப்படி சொல்ற, அந்த நேரத்துல இயேசு பேசுகிறார், அந்த மலையிலும் இல்ல, எருசலேமும் இல்ல, நீங்கள் உலகம் எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று தேவன் சொன்னார். அது இயேசு சொன்னார். சொன்ன உடனே அதுக்கு அந்த இஸ்திரி, நீங்கள் சொல்ற, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்ததை தொழுது கொள்ளுகிறோம், ரட்சிப்பு ஜூதர் வழியாக வருகிறது என்று. இப்ப ஜூதர் வழியாகத்தான் ரட்சிப்பு வருகிறது என்றா, அது இயேசு வழியாகத்தான் இந்த ரட்சிப்பு வந்தது. இயேசு அந்த இடத்துல மறிக்கலன்னு சொன்னா இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துல எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. அப்ப யூதர் வழியாக இயேசு வருகிறது என்று சொல்லி தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த இஸ்திரிக்கு விளங்கப்படுத்துறார். அப்ப அந்த இஸ்திரி இஸ்திரியை சொல்றாள், உடனே அந்த இஸ்திரி சொல்றாள், எவ்வளவு அந்த தோராவை குறித்து எவ்வளவு அறிவு இருந்திருக்கன்னு பாருங்க, விளக்கம் அவளுக்கு இருந்திருக்கு பாருங்க. அவர் சொல்றாள், மெசியா வருவார், மெசியா என இந்த சாரி வாசிக்கிறேன் பாருங்க. அதுக்கு அந்த இஸ்திரி அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மெசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் எங்களுக்கு அறிவிப்பார். அப்ப அவளுக்கு தெரியும், ஒரு மெசியா வரப்போறார் என்று, அவர் வந்து எல்லாத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார், அப்ப நாங்க எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ளலாம் என்று. இயேசுக்கு சொல்ற நேரம் இயேசு சொல்றார், நான் தான் இந்த மெசியாண்டு. அவள் உடனே அப்படி இயேசு சொன்ன உடனே அந்த நிமிஷமே அவள் ஏற்றுக்கொள்கிறாள், ஓ இவர் தான் அந்த மெசியாவான்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு, தண்ணீர் குடத்தையும் பார்க்கல, தண்ணீரும் எடுத்துட்டு போகல, இப்ப நாங்களா இருந்தா ஓ குடத்தை கொண்டு வந்துட்டு தண்ணியை நிரப்பிட்டு வீட்டை போயிட்டு அதுக்கு பிறகு மற்றவருக்கு சொல்லுவோம் என்றுதான் நாங்கள் யோசிப்போம். ஆனா அந்த இஸ்திரியை பாருங்க, தண்ணீர் குடத்தை அப்படியே போட்டபடி போட்டுட்டு இயேசுவும் அதில் இருக்கிறார், அவரையும் விட்டுட்டு ஓடி போகிறாள். அவருடைய கிராமத்துக்கு ஓடி போய் அந்த ஜனங்களுக்கு சொல்றார், வந்து பாருங்க, ஒரு மெசியா மெஸ்ஸி வந்து பாருங்க, ஒருவர் இருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஆள் இருக்கிறார், அவர் தானே மெசியாண்டு, வந்து பாருங்கன்னு சொல்லி ஒப்பந்தமாக அவள் சுவிசேஷம் அறிவிக்கிறாள் என்று பாருங்க. இதற்காகத்தான் இயேசு அவளை தேடி வந்தார். அந்த பெண்ணுடைய உண்மைத்தனமும் அவளுக்குள்ளான இந்த தாகத்தையும், அவள் தேவனை குறித்து எவ்வளவுமாய் வாஞ்சித்திருக்கிறாள். அவளுடைய மற்றவர்கள் பாக்குறாங்க, இவளுக்கு அஞ்சு கணவர் இருக்கு, ஆறாவது கணவர் வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று. ஆனா அவள் தேவனை குறித்த ஒரு ஒரு ஒரு அறிவு அறிவும் தேவனை குறித்த ஒரு வாஞ்சியம் அவளுக்குள்ள இருந்திருக்கு. இப்ப வேற பெண்களா இருந்தா எனக்கு ஜீவத்தனை தாங்கன்னு சொல்லி ஏதோ கதைத்துட்டு போயிருக்கலாம். ஆனா அவள் அப்படி இல்லை, அவள் ஒவ்வொரு காரியமா பேசுறாள் பாருங்க, ஒவ்வொரு காரியமா சொல்ற. முதலாவது சொன்னால், இந்த அந்நியர்கள் ஜூதரோட கலக்க மாட்டாங்க. அடுத்தது சொன்னால், இந்த மலையில தொழுது கொள்றோம் நாங்க, நீங்க சொல்றீங்க எருசலேம்ல தொழுது கொள்ளவன். அதுக்கு பிறகு சொல்ற, மெஸ்ஸியா வரப்போறார், அவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்ப எவ்வளவு அதிகமான விளக்கம் உள்ள பெண்ணா அவள் இருந்திருக்கிறார். அதனாலதான் இயேசு அவளை தேடி, அவள் ஒரு பெண்ணை மாத்திரம் தேடி அந்த இடத்துல வந்தார். ஆனா அவள் போய் அந்த கிராமத்தையே கூட்டிட்டு வந்துட்டார். இந்த கிராமத்தில இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இயேசுவை தேடி வந்து இயேசுட்டு சொல்றாங்க, இயேசப்பா எங்களுடைய கிராமத்துல நீங்க ரெண்டு நாள் தங்கி இருந்து எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. அப்ப இயேசு அந்த கிராமத்தில இருந்து சுவிசேஷம் அறிவிக்கிறார். ஏன்னா ஜூதர்கள் ஒரு நாளும் அந்த இடத்துக்கு போறதும் இல்லை, அவங்களோட சம்பந்தம் கலவுறதும் இல்லை, சாப்பிடுறது இல்லை. ஆனாலும் இயேசு அந்த இடத்துல போய் அமர்ந்து ரெண்டு நாள் அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார். அப்ப அந்த கிராமமே மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டது. இதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன, எங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை வருகிற வேளையில அதை நாங்க மட்டும் வைத்துக்கொண்டு, தேவன் நல்லவர், எனக்கு இப்படிப்பட்ட அதிசயம் செய்தார், அற்புதம் செய்தார் என்று சொல்லி நாங்கள் இருக்கிறோமா, அல்லது தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தையின்படி செய்கிறோமா, அதை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஜனங்களுக்கு, நாங்கள் போகிற இடங்கள்ல, காண்கிற இடங்கள்ல தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டிய ஜனங்களை நாங்கள் காணப்படுகிறோம். அந்த இஸ்திரி அந்த கிராமத்தையே தேவனுடைய பக்கமாய் திருப்பதற்கு ஒரு கருவியாக காணப்பட்டாள். தேவனுடைய வார்த்தை அவள் மூலமாக போனது. இயேசு அந்த அந்த ஒரு ஒரு இஸ்திரிக்காண்டி கலிலியாவுக்கு போக வேண்டியவர் சமாரியாவுக்கு வந்து அந்த சீகாரில் இருக்க கிணத்தருகே அமர்ந்திருந்தார். அதே வண்ணமாக நாங்களும் கூட எங்கள் இதயத்தின் ஆழத்தை தேவனிடத்தில் கொடுக்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய தாளந்துகளை கொடுக்கிறது மாத்திரமல்ல, கட்டாயமாய் இது கடைசி காலமாய் இருக்கிறபடினால் நாங்கள் போகிற மனிதர்கள் போகிற இடங்கள்ல காண்கிற மனிதர்களுக்கு கட்டாயமாக தேவனுடைய வார்த்தையான ஜீவ தண்ணீரை நாங்கள் கட்டாயமாக நாங்கள் கொடுக்க வேண்டும். கொடுக்கிற வேளையில் அந்த ஆத்துமாக்கள் பலனடையும், ஜீவ தண்ணீரினால் நிரப்பப்படும். கர்த்தராகிய இயேசு யாரு, அவர் என்னதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் மூலமாகத்தான் நாங்கள் இந்த பூமியில அசைகிறோம் நிற்கிறோம் என்று அவர்களுக்கு ஒரு உணர்வு வரும். அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவார்கள், அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என அழைக்கப்படுவார்கள். அவர்களையும் தேவன் அழைத்திருக்கிறார், நீதிமான்களை அழைத்திருக்கிறார், பரிசுத்தவான்களை அழைத்திருக்கிறார். அந்த அந்த எண்ணம் அவர்களுக்குள்ள வரும். நாங்களும் ஒரு காலத்துல பாவிகளாயிருந்தோம், தேவனுடைய ரட்சிப்பின் நிமித்தமாய் நாங்கள் மீட்கப்பட்டோம். அவருடைய சிலுவையின் பாடுகள் நிமித்தம், அவருடைய சிலுவையில் இருந்த சிந்தின ரத்தத்தின் நிமித்தமாய் நாங்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டோம். அதை நாங்கள் அறிந்தவர்களாக மற்றவர்களையும் ஆதாயப்படுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். இப்ப நாங்க பார்க்கிற நேரம் ஒவ்வொரு சீஷர்களும் உலகமெங்கும் பரவி போய் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவித்தார்கள். அந்த அதன் மூலமாக நாங்கள் ரட்சிப்படைந்தோம். அதே வண்ணமாக இந்த நாட்கள்ல நாங்களும் எங்களுடைய ஜனங்களும் உலகமெங்கும் பரவி சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களும் நன்றியையும் செலுத்துகிறேன். அதே போல நாங்களும் ஏனோ தானோன்று வீடுகளில் அமர்ந்திராத படிக்கு எங்களுக்கு கிடைக்கிற சின்ன சந்தர்ப்பத்தை, ஒரு தருணத்தை தேவனுக்கு நாங்கள் செலுத்துவோம், கொடுப்போம். தேவனுடைய ஜனங்களை, தேவனுக்கென்று ஜனங்களை ஆயத்தப்படுத்துவோம், ஆதாயப்படுத்துவோம். கர்த்தர் அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. நான் என்ன பேச வேண்டும், ஏது பேச வேண்டும் என்று யோசிக்காதபடி, தேவன் பேசுகிற வேளையில, நாங்கள் விட்டு கொடுக்கிற வேளையில, எங்கள் உள்ளம் திறக்கப்படுகிற வேளையில கர்த்தருடைய வார்த்தை அது எல்லா இடங்களிலும் வெளிச்சமாய் காணப்படும். அந்த வார்த்தை கூடாக தேவன் என்னோடு பேசியிருக்கிறார், உங்களோடும் பேசியிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலமாக ஒவ்வொருவரையும் ஆதாயப்படுத்தினபடி நான் அவருக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த சந்தர்ப்பத்தை தந்து ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். தாகத்துக்கு தண்ணீர் தான் கூறியபடி அருமையான வார்த்தைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களை நம்ம மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி, அருமையான வார்த்தைகள். ஆமேன். அந்த அந்த இஸ்திரியை தேடி கர்த்தர் போனார். அதுதான் அப்படிப்பட்ட அன்பு எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். நாங்கள் ஆத்மா தாகம் உள்ளவர்களாக ஆத்மாக்கு பின்பாக போறது கர்த்தர் எங்களுக்கும் அந்த தாகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூறி அவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி சிஸ்டர், அருமையான வார்த்தை மூலம் எங்களை ஆசீர்வதித்தீங்க. காட் பிளெஸ் யூ. ஆமேன், ஆமேன். அருமையான
0: வார்த்தைகளை உங்களுடைய செய்தியை கேட்க சிஸ்டர் அருந்ததி கூட வந்திருக்கிறார். எந்த அருந்த நேரத்துக்கு தான் நீங்க செய்து கொடுக்கிறீங்க. நான் அந்த
2: சோதனை
0: அப்படியே உங்களோட செய்தி மிக ஆசீர்வாதம் செய்து சிறுலங்காவை 5:30 நீங்க செய்து கொடுத்துருக்கிறீங்க. மிக மிக ஆசீர்வாதமா இருந்த காரணம் என்ன சொன்னீங்க, எல்லோருக்கும் போய் சொல்ல வேணும்னு. எல்லாருக்குமே செய்து அதுதான் ஆண்டவரை சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வெளியில போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். உங்களை போல அநேகர் வந்து இந்த சங்கமாக வாழ்ந்து கலந்து கொள்ள வேணும். அருமையான செய்து கொடுத்தீங்க சிஸ்டர். கத்தர் உங்களே உங்கள் ஊழியங்களே இந்த ஆசிர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: Thank you, brother.
4: Recording stopped.